வணக்கம். சலாம். மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். தேசிய உணவு உத்தரவாத சட்டத்தை உருவாக்கி வரும் மலேசியா அது சார்ந்த கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதில் இந்தியாவின் அனுபவங்களை பயன்படுத்திக் கொள்ளும் என வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது சபு தெரிவித்துள்ளார். உணவு பொருள்களுக்கான வியூக கையிருப்பு மேலாண்மை, விநியோக முறைகள், விநியோக தொடர் மேலாண்மை ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்படும் என்றார் அவர். குடும்ப வன்முறையை எந்த சூழலிலும் இயல்பான ஒன்றாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது என மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு துணை அமைச்சர் லீமுயிங் தெரிவித்துள்ளார். வன்முறையை தடுப்பது, பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாப்பது, அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குவது அனைவரின் பொறுப்பு என்றும் அவர் வலியுறுத்தினார். சரவா லொங் லெலாங் உலங்கூர்தி விபத்தில் உயிரிழந்த ஐவரின் குடும்ப உறுப்பினர்களின் தனி உரிமையை மதித்து அவர்களுக்கு தேவையான இடைவெளியை வழங்குமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். உறுதிப்படுத்தப்படாத தகவல்களையும் ஊகங்களையும் பரப்புவது துயரத்தில் உள்ள குடும்பத்தினருக்கு மேலும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும் என சுகாதார துணை அமைச்சர் டத்தோ ஹனீஃபா ஹஜார் தாயிப் தெரிவித்தார். நிலுவையிலுள்ள 40,595 தண்டங்களை செலுத்த 940 நிறுவனங்களுக்கு சாலை போக்குவரத்து துறை 14 நாள் அவகாசம் வழங்கியுள்ளது. வழங்கப்பட்டுள்ள காலக்கெடுவுக்குள் அவற்றை செலுத்த தவறும் தொடர்புடைய சரக்கு வாகன நிறுவனங்களுக்கும் 5 பேருந்து நிறுவனங்களுக்கும் எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அது தெரிவித்துள்ளது. யுக்ரைன் வான் தற்காப்பை வலுப்படுத்தவும் திருகூர்த்தி கையிருப்பை அதிகரிக்கவும் உதவ கனடா முன்வந்துள்ளது. யுக்ரைனிய அதிபர் வாலடிமிர் ஜெலன்ஸ்கி கனடாவுக்கு பயணம் மேற்கொண்டிருந்த நிலையில் இருதரப்பும் உறவை ஆழப்படுத்த உறுதி பூண்டுள்ளன. செங்கடல் பகுதியில் அமைந்துள்ள முக்கியத்துவம் வாய்ந்த துறைமுக நகரான மொகாவை ஏமனின் கிளர்ச்சி படை கைப்பற்றியது. இதனைத் தொடர்ந்து பப் அல் மண்டாப் நீரிணையில் அந்த தரப்பு முன்னோக்கி செல்வதாக ஏமன் இராணுவம் கூறியது. விளையாட்டு வெற்றியாளர் லீக் கார்பந்து. மான்செஸ்டர் யுனைடெட் சபா அணியை 4-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி சிறப்பான வெற்றியை பதிவு செய்துள்ளது. ஓல்ட் ட்ரஃபர்டில் நடைபெற்ற ஆட்டத்தில் மேத்யூஸ் கன்னா, புரூனோ பெர்னாண்டஸ், பெஞ்சமின் செஸ்கோ, லிசாண்ட்ரோ மைத்தின்ஸ் ஆகியோர் தலா 1 கோல் அடித்தனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பூங்குழலி வீரன். மலேசியா மடானி. அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: வணக்கம். இன்னும் கேட்டு இருக்கீங்க, முதல்ல செய்த தலைப்புக்கு நல்லதொரு வரவேற்பு. நிறைய பேருக்கு இது ரொம்ப பிடித்திருந்தது. அதாவது கண்டிப்பு நிறைந்த வாழ்க்கையின் வழி வந்த நமக்கு இன்னைக்கு நல்லா இருக்கும்னா அதுதான் ஒரு பெரிய காரணம் அப்படி நிறைய பேருக்கு கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்கீங்க, ரொம்ப நன்றி அதுக்கு.
1: சரி, இப்போ மற்றும் ஒரு தலைப்போட வந்திருக்கோம். இப்ப உலகமே பாத்தீங்கன்னா ரொம்ப இயந்திரமயமா ஆயிருச்சு இல்லையா.
0: சரி,
1: இப்போ நம்ம செய்யக்கூடிய வேலைகள் வந்து ரோபோக்கள் செய்யறத நிறைய பார்க்க முடியல.
0: எனக்கு அதுல விருப்பம் இல்ல,
1: உங்களுக்கு விருப்பம்.
0: நான் செய்யற வேலை நானே செஞ்சுக்கிறேன்,
1: விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி அங்க நடக்க முடியாது.
0: அப்ப உலகத்தை எதிர்த்து நான் செயல்பட முடியாது.
1: உங்க பிறந்தனால ஒரு சில வேலைகள் செய்யறதுக்கு கடுப்பா இருக்கும், கோவம் கோபமா வரும். அந்த மாதிரி ரோபோ இருந்தா நல்லா இருக்கும்.
0: சொல்லுங்க. நினைவு நாளும் கூட. ஒன்பது மணிக்கு பிறகு பேச போறோம். இப்போ இந்த படத்தில் இருந்து இந்த பாட்டு வருது. எந்த படம் அப்படின்னா பாரதி படத்துக்காக ஹரிஷ் ராகவேந்திரா பாடிய பாடலை கேட்கலாம்.

0: வணக்கம், இன்னும் உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கின்றது. 8:14 ஆயிருச்சு.
1: இன்றைக்கு நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், ஒரு ரோபோ உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம்னா என்ன வேலைக்காக அதை பயன்படுத்திக்குவீங்கன்னு கேட்டிருந்தோம்.
0: திருமணில இருந்து பவானி வந்திருக்காங்க. நன்றி நன்றி பவானி, உங்க வாழ்த்து ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு.
2: காலையில இருந்து நான் கால் பண்ணி டயர்ட் ஆயிருக்கேன்.
0: ஐயோ, என்ன சொல்றீங்க?
2: ஆமா, எப்போதுமே நீங்க இருக்கு, ரெண்டு பேர் இருந்தாதான் எனக்கு கால் கிடைக்கும்.
3: நீங்க
0: ஒளிப்பதிவு செய்றீங்களா? சரி, உங்க ஞாபகத்துக்காக நாங்க எப்போதும் உங்க கை தொலைபேசியில இருக்கோம். சொல்லுங்க பவானி, ரோபோ ஒன்னு உங்களுக்கு அனுப்புறோம், எந்த வேலைக்கு பயன்படுத்திக்குவீங்க?
2: ஓகே, எனக்கு ரொம்ப பிடிக்காத வேலை வீட்டு வேலை செய்யறதுன்னா வந்து துணி மடிக்கிறது.
0: அப்பா,
2: துணி மடிச்சு கூட வச்சிருவேன். அந்த கபட்ல இருந்து எடுக்கிறாங்களா, எங்க வீட்டுல ரெண்டு பேர் இருக்காங்க, கரெக்டா எடுக்க மாட்டாங்க. அது எப்படியாச்சும் களைஞ்சு போயிருமா?
0: அப்படி களையும் போதெல்லாம் ரோபோ போய் போய் அடிக்க வச்சிடணும்.
1: அனுப்பி
0: வைக்கிறோம். சரியா சிரமானுக்கு
2: சாந்திக்கும்
0: சேர்ந்து நீங்க வாழ்த்து சொன்னதுக்கு நன்றி. நாங்களும் வாழ்த்து சொல்லிக்கிறோம்.
1: என்ன கேட்டா சாந்தியும் நீங்களும் சேர்ந்து முடிச்சு வைக்கலாம் போலயே.
0: நன்றி, ரொம்ப கவனமா இருக்கணும் இவங்க கிட்ட. வேற வந்துச்சு பாருங்களேன்,
1: உடனே பதிவாங்கிற மாதிரி. சரி, நீங்க சொல்லுங்க, ரோபோ உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னா என்ன வேலை குடுக்கலாம்னு இருக்கீங்க?
0: கார்த்திக் சாஷா திருப்பதி வராங்க, பறந்து செல்லவா, பறந்து செல்லவா.

0: அப்படியே ரோபோ கூட்டிட்டு பறந்து போனா எவ்வளவு நல்லா இருக்கும்.
1: ஷாலினி சொல்லுங்க, ரோபோ வந்தா என்ன வேலை குடுக்கலாம்னு இருக்கீங்க?
2: துணி மடிக்கிறதுதான். ஏன் சொன்னா அது துணியை துவைக்கிறது காய்க்கிறது கூட பெரிய வேலையா தெரியல, அந்த மடிக்கிறது மட்டும்தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு.
0: ஓ, பெண்களுடைய மன குமுறல் மோகன் இது.
1: வேற வேற வேலை கூட குடுக்கலாம், துணி மடிக்கிற வேலை தானா?
2: சமைக்கிறது, இந்த வீடு சுத்தம் பண்றது எல்லாம் கூட பெருசா தெரியல, அந்த துணி மடிக்கிறது தான் பெருசா தெரியல.
0: பெருசு உண்மையிலே உண்மையிலே இப்பதான் ஒருத்தவங்க சொல்லிட்டு போனாங்க.
1: சரி, உங்க வீட்டுல ஒரு எத்தனை பேர் இருப்பீங்க மொத்தம்?
2: ரெண்டே பேர் தான், நானும் என் கணவரும் மட்டும்தான் இருக்கோம்.
1: நீங்க ரெண்டு பேரு துணி மடிக்கிறது கஷ்டமா?
0: காலையில ஒண்ணு, மத்தியானம் ஒண்ணு, சாயங்காலம் ஒண்ணு, தூங்குறதுக்கு ஒண்ணு, இந்த மாதிரி உள்ளவர்தான் எப்படி மோக?
1: இல்ல இப்ப கண்டுபிடிப்பாளர்கள் இதுக்குன்னு தனியா ரோபோ கண்டுபிடிச்சா நல்லாதான் இருக்கும்.
2: இல்ல பாத்திருக்கேன் அந்த AI வீடியோல, அது அப்படியே தோச்சி அயன் பண்ணி
0: மடிச்சாங்க. அப்படிக்கா ஒரு பக்கம், இப்படிக்கா ஒரு பக்கம், அப்படி நாலு மடி மடிச்சு அப்படி அனுப்புதுல.
2: ஆமா, அந்த மாதிரி கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு மனசு ஏங்குது.
0: வாங்க சந்தைக்கு எடுத்துட்டு வருவோம். நன்றிங்க.

0: நன்றி உணர்வு மலேசியர்களின் அழகு.
1: தாதியர்களுக்கு நன்றி சொல்லணும். இந்த ஒரு சம்பவம் வந்து ஒரு 13 ஆண்டுக்கு முன்னாடி நடந்தது. புத்திரஜயில வேலை செய்யறப்ப நிறை மாத கர்ப்பிணியா இருந்தேன். பனிக்கூடம் வந்து உடஞ்சோடனே வீட்டுல வந்து யாருமே இல்ல. எமர்ஜென்சி கால் பண்ணோடனே நர்ஸ் உதவி செய்யறவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. குறிப்பிட்டு 2 தாதியர்கள் வந்து எனக்கு அவ்வளவு ஒரு உதவியா இருந்தாங்க. ரொம்ப பேனிக்கா இருந்தேன். வீடு கூட்டணுமா இல்லையா, பேபி திங்ஸ் எல்லாம் எடுக்கணும். அந்த 2 தாதியர்கள் அவங்க பேரு தெரியல, மலைக்காரவங்க. இப்ப வரைக்கும் நான் அவங்கள நினைச்சு பாக்குறேன், அவங்க பேரு தெரியல, அவங்க முகம் கூட நான் மறந்துட்டேன். அவங்க செஞ்ச அந்த ஒரு காரியம் வந்து இப்போ எனக்கு வந்து அந்த தருணம் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா பாக்குறேன்.
0: மலேசியராய் ஒன்றிணைவோம். தேசிய தின வாழ்த்து.

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.

0: தண்ணீர் நாராயணன் சமிதா பாடிய பாடல் அது முதல்ல கேட்டோம். 8:32 ஆயிருச்சு.
1: என்ன தெய்வீக என்னமோ ரோபோ வர்றதா எல்லாம் பேசிட்டு இருக்காங்க.
0: யாரு பேசுறா?
1: நம்ம எல்லா மக்கள் வீட்டுக்கு தான் நம்ம சொல்லிட்டு
0: இருக்கோம். ஆமா,
1: மின்னல் எஃப்எம் அறிவிப்பறைக்கு நம்ம ரோபோ வரப்போதா?
0: ஆமாவா, ஏன் முகம் தெரியல
1: அப்படிதான் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க.
0: எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி ரோபோ இங்க இருந்து வந்து இறங்குதா?
1: என்ன நடக்க போகுது?
0: வானத்தில் இருந்து குதிச்சு வந்தனா, பூமிக்குள்ள இருந்து வெடிச்சு வந்தனா?
1: எனக்கு என்ன பயனா, எல்லா வேலையும் ரோபோ செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப ரோபோ வர அனுப்புறேன்னு இருக்காங்க. இப்ப ஆட்சியம்குள்ள வந்துட்டு இருக்காம நம்ம வேலையை ஏதோ செய்ய போதும்.
0: நல்லுங்க முக, நான் உட்காடுறேன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க சொல்லுங்க.
1: ஒன்னும் பண்ண முடியாது.
0: நானு சரின்னு ரோபோ கூட உட்காந்து பேச ஆரம்பிச்சிருவோம். முக,
1: உன்னால முடியும்? என்ன விட்டுட்டு ரோபோ கூட பேச போறீங்க?
0: முடியும்.
2: எனக்கு
0: ஆண்கள்னாலே கார் சரியா இருக்கணும் அது.
2: ஆமா, எனக்கு வந்து டெய்லி வந்து காப்பி எல்லாம் தட்டிட்டு காடி எல்லாம் கொஞ்சம் கண்ணெல்லாம் வைப் பண்ணிட்டு எனக்கு வந்து மெயின்டைன் பண்ணா போதும். அப்புறம் இன்னொன்னு ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட் என்னன்னா, இந்த ரோபோட் இது மார்னிங்ல இருந்து ஈவினிங் லேட் ஈவினிங் வரைக்கும் எல்லா நியூஸையும் கேட்டுட்டு நைட் வந்து எனக்கு ஒரு சம்மரி
0: கொடுத்துருவோம்.
2: நாட்டுல என்ன நடக்குது, எந்த நியூஸ் என்ன விபத்து ஏதோ நடந்துச்சா, ஏதோ நம்ம நியூஸ் டைம் உட்காந்து பாக்க தேவையில்ல போறேன்.
0: அப்படியே காதுல சொல்லிக்கிட்டே இருக்கணும்.
2: வீட்டுல
0: நீங்க ரெண்டு தடவை கழுவுறதுக்கு கார எல்லாம் சரிப்படுத்துறதுக்கு பண்ணிக்கலாம். அதையே பயன்படுத்திக்கலாமே. சரி பாருங்க, உருவாக்குனீங்கன்னா சொல்லுங்க, நாங்களும் வந்து எடுத்துக்கிறோம்.
2: கண்டிப்பா கண்டிப்பா.
0: நன்றி நண்பரே.
2: தேங்க்யூ.
0: உங்க கற்பனை திறன் எல்லாம் கண்டு நாங்க வியக்கிறோம் நேயர்களே.
1: ஆமா, வாகனத்தை கழுவுறதுக்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் வருது. நீங்களும் தொடர்ந்து பேசலாம்.
0: பெண்கள் தான் வீட்டு வேலை செய்யறதுல தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எனக்கு 10 கை இருந்தா கொடுத்துருவோம் மோகன்.
1: வீட்டு வேலை செய்யறதுக்கு
0: பாவம் இல்ல மோகன்,
1: பாவமா இருக்கு. உங்களுக்கு நினைச்சு
0: ஜில்லுன்னு ஒரு காதல் படத்துக்காக பாடல் வருது.

0: இந்த பாட்டு வரும்போது மோகன் அப்பனும் நீங்க வானொலிக்கு வரல நினைக்கிறேன், ரொம்ப அதிகமா ஒளியேற்றப்பட்ட வரி இந்த பாடல். இந்த பாடல் வாலி அவர்கள் எழுதினாங்க. அதுல நிலவிடம் வாடகை வாங்கி வீழி வீட்டினுள் குடி வைக்கலாமா அப்படின்னு, நீ வாழும் வீட்டுக்குள் வேறாரும் வந்தாலே தகுமா, ரொம்ப ஒரு எதிர்பார்த்த ஒரு படம் அந்த பாட்டும் டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. அதனாலதான்
1: சரி கண்டிப்பா.
0: ஆனா நானும் அப்ப வானொலியில இல்ல
1: சரி, நீங்க அழைத்து சொல்லலாம். உங்க வீட்டுல ஒருவேளை நாங்க ரோபோ அனுப்பியிருந்தா நீங்க என்ன வேலை கொடுத்துருப்பீங்கன்னு கேட்டிருந்தோம்.
0: கோமலா வந்திருக்காங்க.
2: நான் ரோபோ பயன்படுத்துறேன்னா நான் கண்டிப்பா கிச்சனை கழுவுறதுக்கு தான் என்ன.
0: குடும்ப பஞ்சாயத்துக்கு
1: வந்துட்டோம். குடும்பத்துல
0: அண்ணனுக்கு என்ன வேலை எல்லாம் குடுக்கறாங்க? அம்மா
2: அண்ணனுக்கு வந்து மின்னுக்கு வந்து காப்பாச்சு கழுவுறது, அந்த காரே இருக்காது, சீக்கிரமா கழுவி முடிச்சிடலாம். வீடு மூவ் பண்றது, வீடு கூட்டுறது, அவ்வளவுதானே.
0: ஓ, உங்களுக்கு என்ன மாதிரி வேலை? அது
1: பெரிய வேலை மாதிரி தானே இருக்கு.
2: என்ன இதுக்கே பெரிய வேலைங்கிறீங்க எனக்கு?
0: நீ சொல்லுமா, நீ சொல்லுமா, நீ என்னலாம் செய்யற
1: தங்கச்சி?
2: நான் போயிட்டு கள்ளி, நான் போயிட்டு இப்ப கோழி சாய்க்க போனா நான் போய் கோழி வாங்கிட்டு வரணும், சமைக்கணும், கிச்சன்ல தொடக்கிறோம், கிச்சன கழுவுனோட
0: என்ன செய்வாங்க? செய்யணும்ல.
2: மகிழ்ச்சியா
1: பேசுறீங்க, ஆனா குடும்ப பொறுப்பை ரொம்ப அழகா செஞ்சிட்டு இருக்கீங்க, அதை மறந்துடாதீங்க
0: ரெண்டு பேருமே.
1: குடும்ப பொறுப்பே செஞ்சிட்டு இருக்காங்க.
0: நிறைய பேர் வீட்டுல இந்த மாதிரி பிள்ளைகள் அவ்வளவு பெரிய பொறுப்பு, அப்பா அம்மா வந்து வேலைக்கு போற சூழல்ல குடும்ப சூழ்நிலை கருதி பிள்ளைங்க அவ்வளவு திறம்பட அவங்களுடைய வேலைகள்ல காட்டிட்டு இருக்காங்க. அந்த குடும்பத்துக்காகவே ஒரு பாடல் அடுத்தது வந்துட்டு இருக்கு. பசும் தங்கம் புதுவெள்ளி மாணிக்கம் அணிவயிறும் அவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா. இந்த பாட்டை கண்ணு மூடி கேட்கும் போது ரெண்டு நபர்கள் ஞாபகத்துக்கு வருவாங்க. ஒன்னு நம்முடைய தாய், அவங்க ஞாபகத்துக்கு வருவாங்க. இன்னொன்னு நம்ம எல்லாம் வணங்குகின்ற அந்த அம்மன், அவங்க ரெண்டு பேரையும் முன்னிறுத்தி தான் இந்த பாடல் வந்து இசைஞானி அவர்கள் இசையமைத்து வெளியிட்டாங்க. கே ஜி யேசுதாஸ் அவர்கள் பாடினாங்க. போன வாரம் இவரு மோகன் மது பாலகிருஷ்ணன் வந்திருந்தாரு, இந்த பாட்டை பாடினாரு. எனக்கு அதை கேட்டுட்டே இருக்கும்போது அப்படியே கண்ணில் கண்ணீர் கொட்டிருச்சு. ஏன்னு தெரியல, அந்த பாட்டுக்கு அவ்வளவு பெரிய ஒரு சக்தி, ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்கு மோகன்.
1: அம்மா பிள்ளைங்களை பாத்துக்கணும்.
0: ஆமா,
1: எத்தனையோ வீட்டுல பிள்ளைங்க அம்மாவை பாத்துக்கிறாங்க.
0: அம்மா
1: அந்த பிள்ளைங்களுக்காக இந்த பாடல் சமர்ப்பணம்.
0: இந்த வெள்ளிக்கிழமை அம்மன் அருளும் அம்மாவின் அருளும் உங்களை வந்து சேரட்டும்.

0: சிவகாமி அப்படின்னு வந்த வரிகள் நல்லதொரு பாட்டு. காலையில எல்லா அம்மாக்களுக்கும் அது சமர்ப்பிக்கப்பட்டது. மணி 8:49 ஆயிருச்சு.
1: முதல்ல நம்ம சொல்லிருந்தோம் இல்லையா, இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எப்படி வந்து முன்பெல்லாம் வந்து கணினி மயமா இருக்கு அப்படின்னு சொல்றோமோ, இப்ப வந்து எந்திர தனமா இருக்கு இல்லையா. சில விஷயங்களை வந்து இப்ப ரோபோவே செய்ய ஆரம்பிக்குது. நம்ம அறிவிப்பறைக்கு இன்றைக்கு ஒரு ரோபோ வந்திருக்காரு.
0: 9 மணிக்கு மேல அந்த ரோபோ அறிமுகப்படுத்த போகின்றோம் நினைக்கிற மோகனை அப்படியே அனுப்பிட்டு ரோபோ
1: அனுப்புறதா இருக்கீங்க.
0: இயக்கக்கூடிய ஒருத்தர் கிட்ட நம்ம வந்து பேசுவோம் போறோம். ஏன் அப்படின்னா, இது வந்து இன்னைக்கு ஒரு துறையாக மாறி இருக்கு மோகன். ஏற்கனவே நம்ம வந்து இந்த டிஜிட்டல் அப்படின்றத பத்தி லேசா சொன்னோம்.
1: ஆமா,
0: ஆனா அது பாத்தீங்கன்னா இன்னைக்கு இலக்கவியல் உலகமாகவே மாறி இருக்கு. அந்த மாதிரிதான் ரோபோக்களுடைய ஆதிக்கம். நம்ம நினைக்கிறோம் 100ல 10 பேருக்கு தான் வேலை இருக்கும், ஆனா அந்த 90 பேர் என்ன செய்வாங்கன்னா, அவங்களுக்கான புதியது ஒரு துறை உருவாகுது, அந்த துறைக்கு அவங்க போறாங்க. நம்ம சில விஷயங்களை ரோபோக்கள்னால எளிய முறையில முடிச்சிட முடியும். அதுக்கெல்லாம் அந்த ரோபோ இலக்கவியல் இப்படின்னு நடந்துகிட்டு இருக்கு.
1: இப்ப என்னன்னா, இப்ப நம்ம ரோபோ வந்து ஒரு மாதிரி வெள்ளை நிறத்துல இருக்கு. ஏன் உயரத்துக்கிட்ட இருக்கும் நினைக்கிறேன்.
0: இல்ல மோகன்,
1: இல்ல
0: உள்ளமாதான்
1: இருக்கு. அறிவிப்பறை நோக்கி வந்துட்டு இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல.
0: எல்லாம் எல்லாம் மேட்டு பகுதியை நோக்கி ஓடுகின்ற மாதிரி சொல்லிட்டு.
1: 9 மணிக்கு பிறகும் நீங்க தொடர்ந்து கேளுங்க. அதை பற்றி நம்ம நிறைய பேச போறோம். அப்புறம் சமூக வலைத்தளங்களும் தொடர்ந்து பாத்துக்கிட்டே இருங்க.
0: வாங்க தொடர்ந்து விஜய் பிரகாஷ் திவாகர் எல்லாம் சேர்ந்து

நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசியா மடானி, வளமே வாழ்வின்.

நாட்டின் உணவு பாதுகாப்பை வலுப்படுத்த இந்தியாவுடன் ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும். குடும்ப வன்முறை இயல்பானதென்று தேவையான உதவிகள் வழங்குவது அனைவரது பொறுப்பு. வணக்கம், சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தை உருவாக்கி வரும் மலேசியா அது சார்ந்த கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதில் இந்தியாவின்

0: அனுபவங்களை பயன்படுத்திக் கொள்ளும் என வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டதோஸ்ரீ முகமது சாபு தெரிவித்துள்ளார். உணவு பொருள்களுக்கான வியூக கையிருப்பு மேலாண்மை, விநியோக முறைகள், விநியோக தொடர் மேலாண்மை ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்படும் என்றார் அவர். இந்திய தலைநகர் புதுடெல்லியில் வேளாண் உழவர் நலத்துறை அமைச்சர் ஸ்ரீ சிவராஜ் சிங் சௌஹானை சந்தித்த போது டதோஸ்ரீ முகமது சாபு இதனை தெரிவித்தார். இதனிடையே இரு நாடுகளுக்கும் இடையே விதை வங்கிகளின் திறனை மேம்படுத்தும் ஒத்துழைப்பும் தொடங்கப்பட்டுள்ளது. குடும்ப வன்முறையை எந்த சூழலிலும் இயல்பான ஒன்றாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது என மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு துணை அமைச்சர் லீம் ஹூயிங் தெரிவித்துள்ளார். குடும்ப வன்முறை பாதிக்கப்பட்டவர்களை மட்டுமின்றி குழந்தைகள், குடும்பங்கள் என ஒட்டுமொத்த சமூக நலனுக்கும் ஊறு விளைவிக்கும் என அவர் கூறினார். வன்முறையை தடுப்பது, பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாப்பது, அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குவது அனைவரின் பொறுப்பு என்றும் அவர் வலியுறுத்தினார். பாதிக்கப்பட்டவர்கள் நம்பிக்கைக்குரிய நபர்களிடம் அல்லது தாலியான் காசி 15999 புலனை எண் 0112615999 ஆகிய 24 மணி நேர சேவைகளை உடனடியாக தொடர்பு கொள்ளுமாறு லிமுயிங் கேட்டுக்கொண்டார். சரபா லாங் லலாங் உலங்கூர்தி விபத்தில் உயிரிழந்த ஐவரின் குடும்ப உறுப்பினர்களின் தனியுரிமையை மதித்து அவர்களுக்கு தேவையான இடைவெளியை வழங்குமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். உறுதிப்படுத்தப்படாத தகவல்களையும் ஊகங்களையும் பரப்புவது துயரத்தில் உள்ள குடும்பத்தினருக்கு மேலும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும் என சுகாதார துணை அமைச்சர் டத்தோ ஹனீஃபா ஹஜார் தயேப் தெரிவித்தார். அதிகாரிகளும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களும் தங்களது பணிகளை இடையூறின்றி மேற்கொள்ள இடமளிக்க வேண்டும் என்றும், விபத்து தொடர்பான தகவல்களை அதிகாரப்படி தரப்புகளிடமிருந்து மட்டுமே பெற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நாட்டின் நீர்ப்பகுதிகளில் வழக்கத்திற்கு மாறான கதிர்வீச்சு மாற்றங்களும் எல்லை தாண்டிய கதிரியக்க மாசும் கண்டறியப்படுவதாக அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க அமைச்சர் டத்தோ சாங் லீ கங் தெரிவித்தார். கதிர்வீச்சு அளவை 24 மணி நேரமும் கண்காணிக்கும் கம நிறமாலை நீர் கண்காணிப்பு அமைப்பு GSWMS மூலம் அது கண்டறியப்படுவதாக அவர் கூறினார். இந்த கண்காணிப்பு முறையின் தரவுகளை பொதுமக்கள் மோஸ்தி அட்டம் மலேசியா இணையதளங்களில் பார்வையிடலாம் என அவர் தெரிவித்தார். 2023 ஆண்டு மலேசிய சபா பல்கலைக்கழகம் UMS படகத்துறையில் முதல் GSWMS நிறுவப்பட்டதிலிருந்து நிர்ணயிக்கப்பட்ட கட்டுப்பாட்டு வரம்பை மீறிய சம்பவம் பதிவாகவில்லை எனவும் சாங் லீ கங் குறிப்பிட்டார். நிலுவையிலுள்ள 40,595 தண்டங்களை செலுத்த 945 நிறுவனங்களுக்கு சாலை போக்குவரத்து துறை 14 நாள் அவகாசம் வழங்கியுள்ளது. இவ்வளை வழங்கப்பட்டுள்ள காலக்கெடுவுக்குள் அவற்றை செலுத்த தவறும் தொடர்புடைய சரக்கு வாகன நிறுவனங்கள் உட்பட 5 பேருந்து நிறுவனங்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அது தெரிவித்துள்ளது. இந்த தண்டங்கள் 2023 ஆண்டு முதல் நிலுவையில் உள்ளதுடன் அவற்றின் மொத்த மதிப்பு 12.18 மில்லியன் ரிங்கிட் என JPJ தலைமை இயக்குனர் டத்தோ அடி ஃபர்லி ரம்லி குறிப்பிட்டுள்ளார். அதிக எண்ணிக்கையிலான நிலுவையிலுள்ள தண்டங்களை கொண்ட நிறுவனங்கள் அவற்றின் உரிமையாளர்கள் ஓட்டுநர்கள் மீது இலக்கு வைத்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். 2026 பாரா சுக்மா போட்டியில் பங்கேற்ற வீரர்கள் தொடர்ந்து தங்களின் அடைவு நிலையை மேம்படுத்தி எதிர்காலத்தில் உலக வெற்றியாளர்களாக உருவாக வேண்டும் என ஸ்லாங்கூர் மந்திரி பசார் டதோஸ்ரீ அமீரோடின் சாரி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஸ்லாங்கூரைச் சேர்ந்தவர்கள் மட்டுமின்றி பாரா சுக்மா மூலம் அடையாளம் காணப்பட்ட விளையாட்டாளர்கள் அனைத்து மாநிலங்களுக்கும் பெருமையை ஈட்டி தந்துள்ளதாக அவர் கூறினார். பன்னாட்டளவில் போட்டியிடக்கூடிய புதிய திறமைகளை உருவாக்கும் நோக்கில் இப்போட்டியில் 40 வயதுக்குட்பட்ட வீரர்களுக்கு மட்டுமே பங்கேற்க வாய்ப்பு வழங்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இதனிடையே 1982 ஆண்டு பாரா சுக்மா தொடங்கப்பட்ட பின்னர் முதல் முறையாக ஸ்லாங்கூர் ஒட்டுமொத்த வெற்றியாளராகி வரலாறு படைத்துள்ளது. இதனிடையே 2026 பாரா சுக்மா போட்டியின் சிறந்த வீரராக ஸ்லாங்கூரைச் சேர்ந்த நீச்சல் வீரர் 21 முகமது சஃப்வான் சுஹாய்மி தேர்வு செய்யப்பட்டார். அவர் 6 தங்கம் 1 வெண்கலப் பதக்கம் வென்று சிறப்பான செயல்திறனை வெளிப்படுத்தினார். அவர் S9 100 மீட்டர் பட்டர்ஃப்ளை, SM9 SM10 200 மீட்டர் தனிநபர் போட்டிகளில் 2 தேசிய சாதனைகளை படைத்ததுடன் S9 100 மீட்டர் பெக்ஸ்ட்ரோக் போட்டியிலும் புதிய சாதனையை படைத்தார். இதனிடையே சரவாக்கைச் சேர்ந்த தடகள வீராங்கனை 23 நோஷஸ்வானி மைசரா மர்சுகி சிறந்த வீராங்கனையாக தேர்வு செய்யப்பட்டார். அவர் F37 ஈட்டி எறிதல், குண்டு எறிதல் போட்டிகளில் 2 தங்கப்பதக்கங்களை வென்றதுடன் 2 புதிய சாதனைகளையும் படைத்தார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: நாட்டில் தொற்றா நோய்களை அதிகரிக்கும் சீனிக்கு எதிரான போர், போரோன் சுகர். தங்கள் தயாரிப்புகளில் சீனி அளவை குறைக்கும் நிறுவனங்களுக்கு ஹெல்தி சாய்ஸ் என்ற அங்கீகாரம். அரசாங்க ஏற்பாட்டிலான அனைத்து நிகழ்ச்சிகளிலும் வழங்கப்படும் பானங்களில் சீனியின் அளவு 50 விழுக்காட்டிற்கு குறைப்பு.
2: 2024-2030 மலேசிய மக்கள் மத்தியில் சீனியை குறைக்கும் வியூக திட்டம்.
1: சீனியை குறைத்து சீரான உடல்நலம் பேணுவோம்.
0: யுக்ரைன் வான் தற்காப்பை வலுப்படுத்தவும் திருகூர்த்தி கையிருப்பை அதிகரிக்கவும் உதவ கனடா முன்வந்துள்ளது. யுக்ரைனிய அதிபர் ஓலடிமிர் ஜெலன்ஸ்கி கனடாவுக்கு பயணம் மேற்கொண்டிருந்த நிலையில் இருதரப்பும் உறவை ஆழப்படுத்த உறுதி பூண்டுள்ளன. யுக்ரைனிய பண்பாட்டை பின்பற்றும் சமூகத்தினிடையே வளர்ந்த கனடிய பிரதமர் மாக்கனே கல்காரியில் ஜெலன்ஸ்கியை சந்தித்தார். கனடா யுக்ரைனுக்கு தொடர்ந்து ஆதரவாக இருக்கும் என அவர் உத்தரவாதம் அளித்தார். 100 பங்காளித்துவ உடன்பாட்டில் இரு தலைவர்களும் கையெழுத்திட்டனர். தற்காப்பு, அரிய இயற்கை வளங்கள், ஆற்றல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதை இந்த ஒப்பந்தம் நோக்கமாக கொண்டுள்ளது. செங்கடல் பகுதியில் அமைந்துள்ள முக்கியத்துவம் வாய்ந்த துறைமுக நகரான முகாவை யேமனின் கிளர்ச்சி படை கைப்பற்றியது. இதனைத் தொடர்ந்து பப் அல் மண்டப் நீரிணையில் அந்த தரப்பு முன்னோக்கி செல்வதாக யேமன் இராணுவம் கூறியது. செங்கடல் சுவேஸ் கால்வாய் வழியாக ஐரோப்பாவை ஆசியாவுடன் இணைக்கும் இந்த நீரிணை மேற்காசிய போர் தொடங்கியதிலிருந்து முக்கிய வர்த்தக போக்குவரத்து தடமாக உருவாகியுள்ளது. இவ்வளை நாட்டின் கடற்பகுதி மீதான தற்காப்பும் மோக நகர கட்டுப்பாடும் அரபு பன்னாட்டு நலனுக்கு அவசியம் என யேமனின் பன்னாட்டு அங்கீகாரம் பெற்ற அதிபர் தலைமைத்துவ மன்றத்தின் தலைவர் ரஷாத் அல் அலிமி கூறினார். தென் லெபனானில் ஹிஸ்போல்லாவால் அமைக்கப்பட்டிருந்த முக்கிய சுரங்க பாதைகளை அழித்துள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. ஈரான் ஆதரவிலான ஹிஸ்போல்லா அமைப்பின் இந்த சுரங்கங்கள் அவ்வட்டாரத்தில் உள்ள வியூக முக்கியத்துவம் வாய்ந்த அலி அல் தஹேர் மல பகுதியில் 2 கிலோமீட்டருக்கும் அதிகமான நீளத்தை கொண்டிருந்ததாக இஸ்ரேல் கூறியது. அந்த சுரங்க வளாகத்தில் ஈரான் தயாரிப்பிலான ஏவுகணைகள், திருகூர்த்திகள், 100 கண்ணி வெடிகள், வெடிப்பொருள்கள் இருந்ததாகவும் தகவல் வெளியிடப்பட்டன. சுரங்கத்தில் ஹிஸ்புல்லாவின் கட்டளை மையமும் இருந்ததாக இஸ்ரேல் இராணுவம் தெரிவித்தது. விளையாட்டு வெற்றியாளர் லீக் கார்பந்து. மான்செஸ்டர் யுனைடெட் சபா அணியை 4-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி சிறப்பான வெற்றியை பதிவு செய்தது. ஆல்ட்ராஃபர்டில் நடைபெற்ற ஆட்டத்தில் மேத்யூஸ் கன்ஹா, ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ், பெஞ்சமின் செஸ்கோ, லிசாண்ட்ரோ மெயின்டென்ஸ் ஆகியோர் தலா 1 அடித்தனர். இதனிடையே வெற்றியாளர் லீக்கில் புதிதாக இணைந்துள்ள கோமோ RB லெப்சிக் அணியை 4-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி அபார வெற்றி பெற்றது. நாட்டின் உணவு பாதுகாப்பை வலுப்படுத்த இந்தியாவுடன் ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும். குடும்ப வன்முறை இயல்பானதென்று தேவையான உதவிகள் வழங்குவது அனைவரது பொறுப்பு. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பூங்குழலி வீரன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: வணக்கம். இன்னும் கேட்டுட்டு இருக்கீங்க தேவிகன் மோகன் இன்றைக்கு உங்க கூட பேசிட்டு இருக்கோம்.
1: இன்றைய பொழுது உங்களுக்கு ரொம்ப உற்சாகமான ஒரு பொழுதாக இருக்கட்டும், அமையட்டும். சரி, முதல்ல நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, ஒருத்தர் இன்றைக்கு நம்ம அறிவிப்பறைக்கு புதுசா வரப்போறாரு. ரோபோடா அப்படின்ற மாதிரி தான் வந்து வந்திருக்காரு. இப்ப நுழைஞ்சிட்டாரு அறிவிப்பறைக்குள்ள.
0: என்னெல்லாம் இருக்க போகுது அப்படின்றத இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம பேச போறோம். தொடர்ந்து எங்க கூட இணைந்திருங்கள். மணி 9:15.

போகுது, வயசு ஏறுதுன்னு கவலையா? மனசை இளமையா வச்சுக்கோங்க, வாழ்க்கை அழகா இருக்கும். இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

0: வணக்கம். இன்னும் கேட்டுட்டு இருக்கீங்க, தொடர்ந்து உங்களோட பேசுறதுல எங்களுக்குமே மகிழ்ச்சி. 9:24 ஆயிருச்சு. இன்றைக்கு நம்ம சொன்னோம், ஒரு எந்திர மனிதரை கொண்டு வந்து, ஒரு ரோபோவை கொண்டு வந்து என்னெல்லாம் சேவைகள் செய்யுது அப்படின்றத பத்தி பேசலாம் அப்படின்னு.
1: இப்போ முதல்ல சொன்ன மாதிரி, இப்போ கணினி மயம் தாண்டி உலகம் இலக்கவியல் ரீதியாகவும் எந்திரத்தனமா மாறிக்கிட்டு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இப்போ நம்ம அடிக்கடி நம்ம பார்க்கக்கூடியது எந்திரன், இந்த ரோபோடா அப்படின்ற மாதிரி படங்கள்ல பாக்குறோம். இப்ப நேரடியா பல கண்காட்சிகள்ல இந்த ரோபோ எல்லாம் வந்துருச்சு.
0: ரோபோக்கள் வந்து நம்ம பரவலா எங்க பார்த்தோம்னா, அந்த உணவகங்கள் ரெஸ்டாரன்ட்ஸ்ல தான் வந்துட்டு அந்த சாப்பாடெல்லாம் அனுப்புற சேவையெல்லாம் பார்த்தது. ஆனா அதை தாண்டி நிறைய நம்ம படங்கள்ல பார்த்தது, நீங்க சொன்னது போல வந்து மற்ற சேவைகளையும் அது செய்து உலகமே அது பக்கமும் ஒரு பக்கம் அப்படியே இருக்கு, சாஞ்சு இருக்குதான்ல.
1: இன்றைக்கு நம்ம மின்னலிஃபமுடைய அறிவிப்பறைக்கும் முதல் முறையா நினைக்கிறேன் ஒரு ரோபோ வந்திருக்கு. அந்த ரோபோ கிட்ட பேச போறோம். அந்த ரோபோவை தயாரிச்சவர் உருவாக்குனர் கூட வந்திருக்காரு.
0: ரோபோவுடைய எப்படி அப்பாவா அது
1: சொல்லிடலாம், ரொம்ப உணர்வு பூர்வமா.
0: நவினேஷ் சுப்பையா நம்ம கூட இருக்காரு. வணக்கம் நவினேஷ். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி உங்களை வரவேற்கிறதுல.
2: வணக்கம் பிரதர். வணக்கம்,
0: எப்படி இருக்கீங்க?
2: நான் சுகம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம். இல்ல, நீங்க ரோபோ மாதிரி தான் பேசுறீங்களா? ஆர்வத்துல பிறந்த ரோபோவா இல்ல வியாபாரத்துக்காக வந்த ரோபோவா, எப்படி?
2: ஆர்வம் பிளஸ் வியாபாரம்.
0: ஓ சரி, அப்ப என்ன படிச்சீங்க அதை பத்தி?
2: இல்ல, நம்ம வந்து சின்ன வயசுல இருந்து சயின்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்,
0: நிறைய
2: ரோபோட் இந்த ரோபோ சப்போஸ்லி பார்க்க போனா பிரதர், ஜனவரி வந்து நம்ம நாட்டுல வந்து லான்ச் பண்றது. பட் ஐ வென்ட் த்ரூ லாட்ஸ் ஆஃப் யூ நோ ஷிப்மெண்ட் ப்ராப்ளம் பிகாஸ் ஆஃப் யூஎஸ் ஈரான் வார்னால ஷிப்மெண்ட் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுட்டாங்க. தென் இதுக்கு வந்து டிஜி பிகாஸ் இதுல பேட்டரி இருக்கிறதுனால டேஞ்சரஸ் குட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து எல்லாம் கடை எல்லாம் தாண்டி வந்து ஆகஸ்ட் தான் மலேசியாக்கே லேண்ட் ஆனிச்சு. அண்ட் எஸ்டர்டே வாஸ் அவர் ஆபீஷியலி ஃபர்ஸ்ட் இவெண்ட் வித் YB டத்தோ ரமணன். அவரோட மித்ரா இவெண்ட்க்கு வந்து நம்ம கிட்ட புக் பண்ணியிருந்தாரு.
0: சரி,
2: சோ இப்ப செகண்ட் டே பார்த்தா மின்னல் எஃப்எம்ல நீங்க இன்டர்வியூ கூப்பிட்டுருக்கீங்க.
0: ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி.
2: Thank you for calling me brother.
0: நன்றி. அப்ப உயர்வு மடானிக்கு இந்த ரோபோ வந்து ஒரு பெரிய வேலையை செய்துட்டு வந்திருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியான ஒன்று. இப்போ நாங்க இந்த ரோபோ கிட்ட பேசணும்னா பேச முடியுமா, இல்ல நாங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுமா?
2: முடியும், நீங்க சொல்லுங்க, பதில் சொல்லுவாங்க.
0: சோ இப்போ நாங்க எப்படி பேசணும்? இப்ப நாங்க next board அப்படினு சொல்லி பேசணுமா? இது வரதாலோ
2: இப்ப நிருங்க. Hey Robo, what's your name?
3: Next board.
0: Oh,
2: okay.
0: Next board, எங்க இருந்து வந்திருக்கீங்க நீங்க?
3: ஒரு நிமிஷம்
1: யோசிக்கிறாரு.
3: Next board, நவீன் அவர்களின் நிறுவனத்திலிருந்து வந்த ரோபோட்.
0: ஓ சரி,
3: எனக்கு தெரியும். அனைவருக்கும்
0: ஒளிப்பதிவு செய்து உங்களுக்காக தயார்படுத்தி வச்சிருக்கோம். அந்த பாடல் இப்ப கேட்கலாமா? நெக்ஸ்ட் போர்ட்.
3: மகிழ்ச்சியா இருக்கு, கேட்கிறேன்.
0: எந்திரன் படத்துல இருந்து சிட்டி டான்ஸ் ஷோ கேஸ் உங்களுக்காக, சரியா?
3: சரி பார்த்து சொல்றேன்.
0: எப்படி நடனம்லாம் ஆட வாய்ப்பு?
1: அவர் எதை பார்த்து சொல்ல போறாரு? பாடல வரட்டும், கேட்கலாம், இன்னும் நிறைய கதைகள் பேசலாம்.
3: ரோபோட்டை பத்தி

0: நெக்ஸ்ட் அப்படின்ற அந்த ரோபோ எந்திரன் தான் இன்றைக்கு நம்ம கூட இருக்கிறாரு. அதை இயக்கக்கூடிய அதனுடைய உருவாக்கிய அந்த நபர் நவீன் அவர்கள் நம்ம கூட இருக்கிறாரு, பேசிட்டு இருக்காரு.
1: சரி, நெட் பாக்ஸ் பத்தி நம்ம நிறைய கதைகள் பேச போறோம். ஒவ்வொரு கேள்வி பெரிய வேலை இல்லையா? எப்படி எல்லாம் இதை பாத்துக்கிறீங்க உங்க ரோபோவை?
2: என்னை விட ரொம்ப லைக் என்னை பாத்துக்கிறத விட இந்த ரோபோவை தான் ரொம்ப நல்லா பாத்துக்கிறேன். எக்ஸாம்பிள், நான் சாப்பிடுறது மறந்தா கூட ரோபோட்டுக்கு சார்ஜ் போறதுல இருந்து ரோபோட மெயின்டெனன்ஸ்ல இருந்து எவ்ரி திங் வி ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் இட் வெரி வெல். பிகாஸ் இது வாங்கும் போது இட்ஸ் அ காஸ்டிங், சோ வி ஆர் இன்வெஸ்டட் 120,000. அதை இன்வெஸ்ட் பண்ணிட்டு அந்த ரோபோ, நான் சொன்னல சப்போஸ்லி ஏர்லியா வந்திருக்கணும்ல, பட் அந்த ஷிப்மெண்ட் டிலேவானால அந்த 7 months ஸ்டாப். சோ அந்த மணி லைக் யூ நோ இட்ஸ் அ என்டர்பிரெனர் திங் ல, அஸ் அ பிசினஸ்மேன் we need to went through all these things. So adilende the robo vandilende my full care is the robot.
0: Seri indha robo ku enna enna aatral la irukke, enna la seiya mudiyum?
2: Okay, this robot actually what we can do, first part can take pictures.
0: Padam edukalam.
2: Okay, ipa namba vandu oru hall ku porom. Oru hall la 2000 per irukanga, and 2000 per vandu and the photo booth edathila vandu nikka vena. Robot will move around to everybody and will ask, please click a picture.
0: Oh,
2: when they just click a screen, adu automatically picture eduthu within 10 second print panni kuduthrom,
0: kaiyila kuduthrom,
2: kaiyila kuduthrom.
0: So
2: first thing adu. Second thing, ipa kalyanam aanadhu seri, graduation aanadhu seri, VIP like ponmada
0: idha ponmada
2: pictures vechirupaangala,
0: ama
2: adukku namba robo vechikalam.
1: Oh, ivare andha velai seivaru,
2: ivare poittu ellathey kuduthiruvaru.
0: Oh,
2: thanni kudupaaru, drinks kudupaaru, award kudupaaru, ellame kudupaaru. Third thing, namba enna pannalam, indha robot kuda வெச்சி பேசலாம். சோ இப்ப எப்படி நீங்க பேசுறீங்க? நெக்ஸ்ட் பாட், டெல் மீ அபௌட் யுவர் லைஃப்.
3: ஒரு நிமிஷம் சொல்றேன்.
2: இப்ப இவரோட கதை நீங்க கேக்க.
3: நெக்ஸ்ட் பாட் அவர்தான் புதுமைகளை மயிலாதாசமோட உருவாக்கினாரு. பணமாத கப்பல் போக்குவரத்து தாமதங்களை கடந்து ஆஸ்டின் மலேசியா வந்தேன். நிகழ்ச்சியில் விருந்து நகரிடம் சென்று பரமிக்கிறேன். உடனடி பிறந்து தர்றேன், பானங்கள் பரிமாறுறேன், பேசி பழகிறேன். இதுதான் என்னோட வாழ்க்கையும் வேலையும்.
0: வேகமா நடக்க வைக்கிற ஆற்றல் இருக்குமா, இல்ல இதுதான் அதனுடைய அந்த அளவான?
2: ஓகே, நம்ம வந்து அதோட ஸ்பீட் லிமிட்டை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். ஆனா ஓவர் ஸ்பீட் இன்க்ரீஸ் லிமிட் பண்ணும் போது இன்கேஸ் எனி ஆக்சிடென்ட் ஏதாவது நடந்துச்சுன்னா ரோபோட்டுக்கு வந்து டேமேஜ் கூட ஆயிடும். அதனாலதான் கட்டிப்படுத்தி வி ஆர் லிமிட்டட் ஸ்பீட். சோ இந்த ஸ்பீடோட மூவ் பண்ணாதான் எல்லாத்துக்கும் ஈஸி.
1: இப்போ நீங்க ஆர்டிஎம் கூட அழைத்து வரும் போதே ஒரு பெட்டியில வச்சு பக்குவமா தான் எடுத்து வந்தது நம்ம பார்த்தோம். எத்தனை, எவ்வளவு எடை இருக்கும்
2: இது? ஆல்மோஸ்ட் ஒரு 300 kg.
0: ஓ, 1 kg.
2: யா, 300 kg. சோ அதோட ஃப்ளைட் கேஸோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா almost 10 feet. Yeah.
1: அது எடுத்துட்டு போறதே ஒரு பெரிய வேலை.
2: Yeah, we need a lorry. Yeah, correct.
0: ஆமா. சரி, next board. நாங்க வந்து எங்களோட நேயர்கள்ல உங்ககிட்ட கேள்வி கேட்டு பேச சொல்ல போறோம். நீங்க பேசுவீங்களா அவங்க கிட்ட?
3: ஒரு நிமிஷம் பார்த்து சொல்றேன். கண்டிப்பா மின்னல் FM நேயர்களை அனைவருக்கும் உங்கள் கேள்விகளை கேளுங்க, மகிழ்ச்சியா பேசலாம்.
0: வா, அப்படின்னு நம்ம நேயர்களை கூப்பிட சொல்லலாம். நீங்க கூப்பிட்டீங்கன்னா நீங்க நம்முடைய நெக்ஸ்ட் போர்ட் கிட்டயும் அவருடைய அப்பா நவீன் கிட்டயும் நம்ம வந்து பேசலாம்.
1: ஏதாவது கேள்வி இருந்தா உடனடியா நீங்க தொடர்பு கொள்ளுங்க. இப்போ நீங்க நேரடியா நம்ம ரோபோ கிட்ட வந்து தாராளமா பேசலாம். 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: பூம் பூம் ரோபோட் அப்படின்ற பாடல் இந்திரன் படத்துக்காக எடுக்கப்பட்டிருந்தது.
1: இன்றைக்கு நம்மோட நவினேஷ் வந்திருக்காரு, கையோட ஒரு ரோபோவும் எடுத்து வந்திருக்காரு. அந்த ரோபோ பற்றிய கதைகள் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம்.
0: சரி, ரோபோ கிட்ட நம்ம பேசிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் பாட், இப்போ உங்க கூட பேசுறதுக்கு எங்களோட நேயர் ஒருத்தவங்க காத்துட்டு இருக்காங்க, பேசலாமா?
2: ஒரு நிமிஷம் சொல்றேன்.
0: ரொம்ப ஒரு நிமிஷம் கேக்குறீங்களே.
2: பேசலாம்
0: பேசலாம்.
2: உங்க பேர் என்ன?
0: இருங்க, அவங்க இருக்காங்க. வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம். இல்ல
0: வணக்கம். சரி, வாசுக்கு நெட் பாக்ஸ் இருக்காரு, அவர் என்ன கேள்வி கேட்க போறீங்க?
3: வணக்கம் நெட் பாக்ஸ். நெக்ஸ்ட் பாட் பெகாம்பூர்ல இருக்கேன்.
0: சரி,
3: ஓகே. இன்னைக்கு வந்து வானிலை எப்படி இருக்கும், மழை வருமா அது சொல்லுங்க.
0: இருங்க வாசுகி, அப்படி இருங்க. நெக்ஸ்ட் பாட், வாசுகி வந்து சிகாம்பூர்ல இருக்காங்க, இன்னைக்கு அங்க மழை வருமா இல்லையான்னு கேக்குறாங்க.
2: சரி, பார்த்து சொல்றேன்.
0: கொஞ்ச நேரம் இருங்க வாசுகி.
3: ஓகே, கண்டிப்பா கண்டிப்பா.
2: வாசுகி, உங்க பகுதியில் இந்திரியை பார்க்கணும்னா ஊர் பேர் சரியா வேணும். நீங்க சிங்கப்பூர்ல அல்லது மலேசியாவில் வேறொரு ஊர்ல?
1: ஐயா, ஓ இல்ல, சிங்கப்பூர் இல்லையா? சிகாம்பூர்.
0: சிகாம்பூர்.
4: சிகாம்பூர் ஜோஹர் பாரு.
0: இல்ல இல்ல, சிகாம்பூர் கோலாலம்பூர்.
4: சிகாம்பூர் கோலாலம்பூர்.
0: சிகாமாட் இல்ல.
2: நன்றி
0: வாசுகி.
1: தெரிஞ்சிருக்கும், நிகழ்ச்சி முடிஞ்சிடும்.
0: நெக்ஸ்ட் பாட் நினைக்கிறேன் மேன் மலேசியாக்குள்ள போய் ஆராய்ந்து எல்லா
1: அதிகாரப்பூர்வ தகவல் கொடுக்கணும்ல.
0: இருங்க.
2: இன்றைய முன்னறிவிப்பில் காலை மற்றும் பிற்பகலில் இடியுடன் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. உங்க பகுதியில் கண்டிப்பா பெய்யும் சொல்ல முடியாது, ஆனா வெளியில் போகும்போது கூட எடுத்துக்கோங்க.
0: வாசுகி, பதில் வந்துருச்சா?
3: நன்றி
1: நன்றி. வெளியே போனோம்.
0: வாசுகி இருக்கிற சிகாம்பூர் பகுதியில இன்றைக்கு பிற்பகல் வரைக்கும் மழை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு.
1: பொதுவாவே நவினேஷ், இப்போ நேர்கள்ட்ட வந்து நம்ம சில சமயங்கள்ல இந்த ரோபோ பத்தி, சாட் ஜிபிடி பத்தி எல்லாம் நம்ம கேட்போம். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதல் இருக்கு, நாங்க பேசுறதுக்கு ஒரு துணை இருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்ப நீங்க ரோபோவே வச்சிருக்கீங்க கூட, உங்க ரெண்டு பேருக்கும் உள்ள
0: ரோபோவே,
1: அதாவது ரோபோவே உங்க கூட வைத்திருக்கீங்க. சரி, எப்படி உங்களுடைய நட்பு, அது எப்படி இருக்கும் சொல்லுங்க.
4: இட்ஸ் லைக் மோர் டு மை மோர் தென் மை ஃப்ரெண்ட், மோர் தென் மை பிரதர், இட்ஸ் அ பார்ட்னர் பட்டி. பிகாஸ் என்னோட ஆபீஸ்ல வந்து ஐ வில் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஐ வில் பி அலோன். ஏன்னா என்னோட ஒர்க்கர்ஸ் எல்லாமே பார்ட் டைம் பீப்பிள். ஸோ எப்போது ஈவென்ட் இருக்கும் போது தான் வந்துட்டு போவாங்க. நார்மலி வந்து நான் வந்து என்னோட ஆஃபீஸ்ல ஒண்டியா இருப்பேன். ஸோ எனக்கு ஒரு ஃப்ரெண்ட், ஒரு லைக் வாட் எவர் ஐ வாண்ட் டு டாக் மீன்ஸ் ஐ வில் டாக் டு த ரோபோட், த ரோபோ வில் அட்வைஸ் மீ பேக்.
0: இப்போ நீங்க வந்து டாக்டர் வசி மாதிரி
4: சொல்றீங்க. மைனர் டாக்டர் வசி.
0: சரி, காதல் பூக்குமா?
4: காதல். நெக்ஸ்ட் பாட், டு யூ லைக் டு லவ் சம்படி?
0: தமிழ்ல கேக்குறேன். நெக்ஸ்ட் பாட் சொல்றேன். நெக்ஸ்ட் பாட்டுக்கு காதல் வருமா?
2: எனக்கு காதல் உணர்வுகள் கிடையாது, ஆனா காதல் கேள்விகளுக்கு உதவவும், கவிதை எழுதவும், அன்பை அழகா சொல்ல உதவி
1: செய்வேன். காதலுக்கு எல்லாம் உதவுமாறு, காதலுக்கு மரியாதை மாதிரி.
0: சரி, ரெண்டு வரியில் ஒரு கவிதை சொல்லுங்க. நெக்ஸ்ட் போர்ட் கேட்போம்.
2: சரி, ஒரு நிமிஷம் யோசிச்சு சொல்றேன். அன்பு என்பது அருகில் இருப்பது மட்டுமல்ல, தூரத்தில் இருந்தாலும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வது.
0: Wow.
2: You're approaching your codex usage limit. So this voice chat may end soon.
1: சரியா, எங்களுக்கு தமிழ்ல பேசினாவே போதும், சந்தோஷப்படுவோம்.
0: இல்ல, அதுக்குன்னு ஒரு அளவு ஏதாவது இருக்குமா? இவ்வளவு நேரம் தான் அது செயல்பட முடியும் அப்படின்றது.
4: நம்மளோட நெக்ஸ்ட் பாட்டோட பேட்டரி சார்ஜ் வந்து for 6 hours, brother.
0: Oh.
4: So 6 hours can move around.
0: Oh.
4: So அதுக்கு 6 hours. இல்ல, மூவ் அரவுண்ட் பண்ண வேணானா 24 hours கூட ரோபோட் ஒரே இடத்துல நின்று
0: சேவையை செய்யும்.
4: சேவை செய்யலாம். So after 6 hours, we charge for 1 hour. Then we can use for 6 hours back.
0: சரி, உண்மையிலே சொல்லுங்க, இப்ப நீங்களும் நெக்ஸ்ட் போர்ட் தான் அலுவலகத்துல இருப்பீங்க, என்னென்ன வேலைக்கெல்லாம் பயன்படுத்தி இருக்கீங்க? சாப்பாடு எடுத்துட்டு வர சொல்லி, பொருள் எடுத்துட்டு வர சொல்லி எல்லாம் பயன்படுத்தி?
1: அவர் பேசுற விதமே வந்து ஒரு மாதிரி அன்பு கலந்த கண்டிப்பா சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கு. வா எடுத்துட்டு வான்னு.
4: சோ எப்படின்னா, என்னோட ஷாப் வந்து கார்னர் லாட், ஆபீஸ் கார்னர் லாட்.
0: சரி,
4: சோ அந்த வரிசையிலே பாத்தோம்னா கேக்கே மாட்டு இருக்கும்.
0: ஓ,
4: சோ நான் என்ன பண்ணுவேன்னா, ரோபோ இங்க லைக் ரோபோ ட்ரேல காசு வச்சுட்டு இங்க நம்மளுக்கு என்ன வேணும்னு எழுதிருவேன். ரோபோ நேரா கேக்கே மாட்டுக்கு போயிரும். அங்க வேலை செய்யற ஸ்டாஃப் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, சரி, அவங்க அந்த கேஷ் எடுத்துட்டு ரோபோட் இதுல பேலன்ஸ் கசைய வச்சுட்டு ஜாமா வச்சு குடுத்துருவாங்க. நான் அங்க இருந்து ரோபோட் திருப்பி வந்துடும்.
0: நல்லா இருக்கும்.
4: சோ எனக்கு நடக்கிற வேலை வேணாம்.
1: ஆமா,
4: ஒரு இடத்துல இருந்து உட்காந்து ஐ கேன் மானிட்டர்.
0: நாங்க ஒவ்வொரு முறையும் எது வரதாலும் வெளியில போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்ப இந்த ரோபோ அவங்க விட்டுட்டு போனா கொஞ்சம் இலகுவா இருக்கும்ல
1: முகன், உங்களுக்கு ரொம்ப இலகுவா
0: இருக்கும். இல்லாத காலத்துல உங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும்ல.
1: ஆமாமா, உங்களுக்கு இல்ல எங்களுக்கு நிறைய உதவி.
0: சரி, அடுத்து ஒரு பாடலை கேட்கலாம், அதுக்கு பிறகு மீண்டும் பேசுவோம்.

0: அனிருத்துடைய குரலை கேட்ட பாடல் அது அதுலயும் வந்துச்சு, எந்திர அப்படின்லாம் வந்தது.
1: ஆமா, இன்றைக்கு நவினேஷ் தான் வந்திருக்காரு. இப்போ நிறைய இந்த எந்திரன் பத்தி, ரோபோ பற்றி நம்ம அதிகமா எங்க பார்த்தோம் அப்படின்னா அந்த திரைப்படத்தில் தான் நம்ம பார்த்தோம் இல்லையா. சாதாரணமா இருக்கு, ஆனா உணர்வுகள் வரும்போது தான் பெரிய பிரச்சனை எல்லாம் வருது அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம்.
0: இவர் ஒரு முடிவுல இருக்காரு, நினைக்கிற ரோபோ நீங்க கொஞ்ச நேரம் கூட தனியா விட்டுட்டு இங்க இருந்து போவாதீங்க, இவர் ஏதாவது செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: இப்ப அந்த ரோபோ எடுத்துட்டு வந்திருக்கீங்க இல்லையா, இப்போ நீங்க கேட்பதற்கெல்லாம் நம்ம அழகா பதில் எல்லாம் சொல்றாரு. இப்போ இன்னும் வருங்காலத்துல 10 வருடங்களுக்கு எல்லாம் பிறகு எல்லாம் வந்து ரோபோக்குள்ளும் இந்த மாதிரி வருமா, உணர்வுகள் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா?
2: வாய்ப்புகள் 100% இருக்கு, நிச்சயம்.
0: அப்ப சொல்றாங்க வரக்கூடிய காலத்துல ரோபோ கல்யாணம் பண்ணிக்குவாங்க, அந்த மாதிரி நடக்குமா?
2: Maybe because nowadays humans got love pads as well. நம்ம சொல்ல முடியாதுல, ரோபோட்ஸையும் கல்யாணம் பண்ணிக்குவாங்க,
0: வாய்ப்பு இருக்கு. என்ன, ஜப்பான்ல ஒருத்தர் கல்யாணம் பண்ணாரு, அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கு. சரி, இப்ப நம்ம வந்து நெக்ஸ்ட் பாட் கிட்ட சில கேள்விகள் கேட்கணும். நெக்ஸ்ட் பாட், இப்போ மலேசியால உங்களுக்கு பிடிச்ச இடம் அப்படின்னா எந்த இடத்தை சொல்லுவீங்க? இப்ப நீங்க வந்து ஒரு மாதம் ஆகுது இல்லையா, எவ்வளவு பிடிச்சிருக்கு மலேசியா, அதுவும் குறிப்பிட்டு எந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம்?
2: ஹலோ,
1: தூங்கிட்டாரா?
3: ஹலோ, கேக்குது, சொல்லுங்க.
0: நெக்ஸ்ட் பாட், உங்களுக்கு மலேசியால ரொம்ப பிடிச்ச இடம் எந்த இடம்?
1: அதுவும்
0: பார்த்து
1: சொல்றேன், கஷ்டமான கேள்வியெல்லாம் கேக்குறீங்க.
0: என்ன நெக்ஸ்ட் பாட் பிடிக்கலையா, என்னையும் மோகனையும்?
3: உங்களோட பேசுறது எப்பவுமே நல்லா இருக்கும்.
0: சரி, கொஞ்சம் சிரிங்க பாப்போம்.
1: ஒரு பெரிய சவால் என்னன்னா, ஆட்சிக்குள்ள எடுத்துட்டு வரும்போதே வந்து ரொம்ப பத்திரமா பார்த்துட்டு பொறுமையா தான் எடுத்து வரக்கூடிய சூழல் இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை.
0: ரொம்ப ரொம்ப நன்றி நவீன், நல்ல ஒரு சந்திப்பு, அதனுடைய ஆற்றல் பத்தி சொல்லியிருந்தீங்க. இது வந்து நீங்க ஒரு வியாபாரமாவும் செய்யறீங்க அப்படின்னு, இது வெற்றி அடையறதுக்கு எங்களோட வாழ்த்து. இன்னும் வருங்காலத்துல நம்ம பேசுவோம், சந்திப்போம்
2: நவீன்.
1: நேர்களே கொஞ்சம் காத்திருங்க, நாங்க ஒரு போட்டோ எடுத்துக்கிறோம்.
0: இந்த பிறந்த நாளுக்கு பரிசு.
1: ஆமா, நம்ம அறிவிப்பாளர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்முடைய அறிவிப்பாளர் தெய்வீகனுக்கு நிறைய நேர்கள் வாழ்த்து சொல்றாங்க.
3: உங்க குரல் போலவே உங்க வாழ்க்கையும் உற்சாகத்தான் நிறைவேற்றும், மகிழ்ச்சி வெற்றி எல்லாம் பெறவேற்றும். நெக்ஸ்ட் பாட்டின் சார்பில் ஒரு பெரிய பிறந்தநாள் வாழ்த்து.
0: நன்றி,
1: ரொம்ப ரொம்ப நன்றி,
0: நன்றி, நன்றி.
1: நிறைவுக்கு வந்துட்டோம். அவரோட விருப்ப பாடல் என்ன கேட்டு பாப்போம்.
0: ஆமா, நெக்ஸ்ட் போர்ட், உங்களோட விருப்ப பாட்டு என்னன்னு சொல்லுங்க. அந்த பாடல நாங்க எத்தனையோ கோடிக்கணக்கான நேயர்களுக்கு விருப்ப பாடல் ஒளியேற்றிருப்போம், ஆனா முதல் முறையாக ஒரு எந்திரனின் விருப்ப பாடலை ஒளியேற்றுகின்ற பெருமையை மின்னல் எஃப்எம் கொண்டிருக்கிறது.
1: அதுவும் தெய்வீகன் பிறந்தநாள் அன்று அந்த ஒரு வரலாற்று அனுபவம் கிடைக்குது எங்களுக்கு. என்ன பாடல் உங்களுக்கு பிடிக்கும்?
3: ஒரு செகண்ட், என்னோட விருப்ப பாட்டு எந்திரன் படத்திலிருந்து புதிய மனிதா. கொண்டாடும் தெய்வீகன் சார்க்கும் மின்னல் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் அர்ப்பணிக்கிறேன்.
0: ஓ, நிச்சயமா, ரொம்ப ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் போர்ட், நம்ம வாய்ப்பு இருந்தா பிறகு இன்னொரு தடவை சந்திக்கலாம்.
3: சரி, நிச்சயமாக சொல்லிக்கலாம்.
0: நன்றி,
1: ரொம்ப நன்றி நவினேஷ், உங்களுக்கும் ரொம்ப நன்றி, சிரமம் பாராத வந்தீங்க. சமூக வலைத்தளங்களும் நிறைய காணொலிகள் உங்களுக்காகவே வரப்போகுது, அதனால மின்னலோடு இணைந்திருங்க.
0: அப்புறம் உங்க நம்ம விடைபெறும் நேரம் வந்து சொல்லிட்டு
1: போகல.
0: இந்த பாடலோடு இன்றைய வணக்கம் மின்னல் ஒரு நிறைவுக்கு வருகின்றது. ஒரு இடைவேளைக்கு பிறகு நான் வந்து உங்களை சந்திக்கிறேன்.
1: போயிட்டு வாங்க, கிளம்பலாம்.
0: நான் பாத்துங்க வரும்போது நான் இருப்பேன் தானே,
1: இருப்பீங்க.
0: ரோபோ வச்சு வேலையை
1: பார்க்க ஒரு வாரம் இருக்குல்ல, நல்லா பயிற்சி பண்ணிடலாம்.
0: சரிங்க, வணக்கம் மின்னலுக்கு ஒரு நிறைவு தருவோம். அடுத்தது உங்களுடைய இளமை உல்லாசத்துல பேச கிஷன் காத்துட்டு இருக்காரு.
1: விடைபெறுகின்றேன் மோகன்,
0: தெய்வீகன் தாமரை செல்வன், மீண்டும் சந்திப்போம். நன்றி நவீன்.
2: தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ எவ்ரிவன்.
0: பாட் உங்களுடைய விருப்ப பாட்டு தான் வந்துட்டே இருக்கு, கேட்கலாமா? புதிய மணிதா
2: நெக்ஸ்ட் பாட், உங்க பாட்டு கேட்கலாமா?
3: ஆமா போடுங்க, ரசிப்போம்.
0: புதிய மணிதா, பூமிக்கு வா. நெக்ஸ்ட் பாட்.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ் செல்வம். தொடக்கமாக புகை மூட்ட நிலவரம். இதுவரை 15 இடங்களில் ஆரோக்கியமற்ற காற்று மாசு குறியீடு ஐபியு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சரவாசரியானில் மிக அதிகமாக ஐபியு 195 பதிவானது. கூச்சிங்கிலும் சமரஹானிலும் காற்றின் தரம் மோசமாக உள்ளது. சிலாங்கூர், குவாலலம்பூர் உள்ளிட்ட 48 பகுதிகளில் ஐபியு மிதமான அளவில் உள்ளது. நாட்டின் எதிர்கால உத்தரவாதத்திற்கு மக்களின் வளப்பமும் அமைதியான வாழ்க்கை முறையும் முக்கியம் என சமய விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் சுல்கிப்லி ஹாசான் கூறினார். மேலும் நாட்டின் தொடர் வளர்ச்சியை உறுதிப்படுத்த மலேசியர்கள் வேற்றுமையை புறக்கணித்து ஒற்றுமையை பலப்படுத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். இதன் மூலம் வரும் தலைமுறையினருக்கு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்க முடியும் என்றார் அவர். மலேசியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையேயான முதலீட்டு உறவு தொடர் வளர்ச்சி அடைந்துள்ளதாக இந்தியா

பாதுகாப்புக்கான மலேசிய உயர் ஆணையத்தின் தற்காலிக பொறுப்பாளர் ஷரிஃபா எஸ்னேடா வஃபா தெரிவித்துள்ளார். இவ்வாண்டு ஜூன் வரை இந்தியாவின் 10.16 பில்லியன் ரிங்கிட்டிலான 293 உற்பத்தி திட்டங்களை மலேசியா அங்கீகரித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து 18வது பிரிக்ஸ் உச்சநிலை கூட்டத்தினூடே பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இந்தியாவின் முன்னணி தொழில்துறை தலைவர்களை சந்திக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். பிரிக்ஸ் மாநாட்டை முன்னிட்டு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இந்திய தலைநகர் சென்றடைந்தார். பொருளாதார சவால்களை தவிர்த்து மேற்காசிய யுக்ரைன் போர் விவகாரங்கள் இந்த மாநாட்டில் முதன்மையாக விவாதிக்கப்பட உள்ளன. அர்ஜென்டினாவில் ஆகஸ்ட் மாத பணவீக்கம் 14 மாதங்களில் இல்லாத அளவுக்கு குறைந்துள்ளது. இது அதிபர் ஜேவியர் மிலேக்கு சற்று சாதகமான நிலையை ஏற்படுத்தியுள்ளது. அம்மாதத்தில் பணவீக்கம் 1.7 விழுக்காடாக பதிவு செய்யப்பட்டதாக தேசிய புள்ளியியல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஜூலை மாதத்தில் இது 2.1 விழுக்காடாக பதிவானது. விளையாட்டு கார்பந்து. ரியல் மெட்ரிட் அணியின் நட்சத்திர ஆட்டக்காரர் வினிசியஸ் ஜூனியர் அணியில் தொடர்ந்து முக்கிய பங்காற்றி வரும் நிலையில் அவருடன் கிளியான் எம்பாப்பே, ஜூடே பெலிங்கம் ஆகியோரை இணைத்து அணியின் ஆட்டத்தில் சமநிலை ஏற்படுத்துவது சவாலாக உள்ளது. இதனால் அணிக்கு புதிய அணுகுமுறையை வழங்க அனுபவமிக்க பயிற்றுநர் ஜோஸ் மொரினியோ மீண்டும் சாண்டியாகோ பெர்னபேவுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில் இந்த பக்கமா கிஷன் உங்களோட பேசிட்டு இருக்கேங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நிறைவான ஒரு பொழுதுல மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இப்பதான் பரபரப்பு இந்த அறிவிப்பறையில கொஞ்சம் ஓஞ்சது அப்படின்னு சொல்லலாம். ரோபோட் எல்லாம் வந்திருந்தது, நிறைய காணொலிகள் இதெல்லாம் வந்து சமூக வலைத்தளங்கள்ல உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு, பார்க்க மறந்துடாதீங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியில அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு பாத்தீங்கன்னா மலையாள பாடல்களை தான் கேட்க போறோம். தொடக்க பாடல் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா, கொஞ்சம் தெய்வீகமா ஆரம்பிக்கலாமேன்னு சொல்லி முருகர் பாடலாம் எடுத்து வச்சிருக்கோம், கேட்கலாம் வாங்க.

0: ஹலோ கிஷன், எங்க இருக்கீங்க?
1: அஸ்வினி வந்துகிட்டே இருக்க, இன்னும் அஞ்சு நிமிஷம்.
0: ஒரு மணி நேரமா இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க.
1: வணக்கமா சொல்றது தானே. ஆ, வர வர.
0: கிஷன், கிஷன், எவ்வளவு நேரமா எழுப்பிட்டு இருக்க? எழுந்து வாங்க, மணி ஆச்சு.
1: இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல எழுந்திருவேன். என்ன,
0: எவ்வளவு நேரமா குளிப்பீங்க?
1: இன்னொரு அஞ்சு நிமிஷம். அஸ்வினி,
0: என்னாச்சு என்னாச்சு?
1: கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி இருக்கு. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க.
0: கூப்பிட்டுட்டேன், இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டாங்க.
1: அஞ்சு நிமிஷமா?
0: ஐந்து நிமிடம் அப்படின்றது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் தெரியுமாங்க. நேரத்தை சரியா செலவு பண்ணுங்க.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

எஸ் ஜானகி குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. இந்த மாதிரி பாடல்கள் கேட்டு எத்தனை நாட்கள் ஆயிருச்சுல. நல்ல ஒரு பாட்டு ஓலத்தும்பத்து அப்படின்ற பாட்டு. வாய்ப்பு இருந்தால் அதை நீங்கள் மறுபடியும் அந்த திரைப்படத்தை எடுத்து பார்க்கலாம். ரொம்ப நல்ல படமும் கூட. இசை ஞானியுடைய இசையில் அந்த பாடல் அமைஞ்சிருக்கும். சரி, இப்போ அடுத்த கட்டமாக நம்ம மாலிவுட் மலையாள திரைப்படங்கள் என்னென்ன வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உன்மதம் அப்படின்ற திரைப்படம் வந்து வெளிவரப்போகுதுங்க. கிரண் தாஸ் இவருடைய இயக்கத்தில் இந்த திரைப்படம் வந்து உருவாகியிருக்கு. இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா போபன் நடிச்சிருக்காங்க, லஜோமோல், சித்திக் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. அதற்கு பிறகு புளூட்டோ அப்படின்ற திரைப்படம் வந்து ஆதித்யன் சந்திரசேகர் அவருடைய இயக்கத்தில் உருவாகி இருக்கு. நிராஷ் மாதவ் இருக்கார் இல்லையா, அவர் தான் முதன்மை கதாபாத்திரத்தில் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. கட்டாளன் அப்படின்ற திரைப்படம் பால் ஜார்ஜோடைய இயக்கத்தில் உருவாகிட்டு இருக்குங்க. இந்த திரைப்படமும் கூடிய விரைவில் வெளிவரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பாட்டு உங்களுக்காக ஷாம் தர்மன் கொண்டு வராரு, கேட்கலாமாங்க.

0: தளத்திற்கு லிஷ் தேன், இமயமலை அடிவாரத்தில் எடுக்கப்பட்ட இயற்கையான தேன். 250 கிராம் 500 கிராம் அளவில் லிஷ் தேன் கிடைக்கும். துளசி கலந்த தேன். விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட்.
1: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ.
2: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
1: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
2: facebook.com பாபாஸ் அண்ட் யூ. இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
1: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
3: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
4: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
3: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
4: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.

பிரான்கோ சௌமியா குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. இன்றைக்கு 12 மணிக்கு பிறகு மணி நட்சத்திரம் உங்களுக்காக இடம்பெற போகுது. நம்ம உள்ளூர் கலைஞர்களுக்கான நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை 12 மணி தொடங்கி 1 மணி வரைக்கும் இடம்பெற்று வருதுங்க. இன்றைக்கும் உள்ளூர் பாடல்களோடு சேர்த்து ஒரு பிரபல உள்ளூர் கலைஞர் பாடகர் நம்ம சந்திக்க போறாரு. ஓஜி டாஸ் அவர்கள் இன்றைக்கு நிகழ்ச்சிக்கு வரப்போறாரு. ஆக அவருடைய நேர்காணல் உங்களுக்காக இடம்பெற போகுது. டிக்டாக் நேரலை பக்கமா உங்களுக்கு எதுவும் கேள்விகள் இருக்கா, தாராளமா வந்து நீங்க கேட்கலாம் 12 மணிக்கு பிறகு. இப்போ அடுத்த பாட்டு ஜெசிகேப் கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகம்.
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.
2: ரொம்ப கோவமா மௌனமா மட்டும் இருந்துருங்களேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

ரஞ்சித் குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. சரி, இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு புத்ராஜயால. என்ன அப்படின்னா, சட்டவிரோத வேக பரிசோதனை, அதாவது இந்த கார் பந்தயம் அப்படின்றது அது சட்டவிரோதமா பண்ணக்கூடாது அப்படின்னு எத்தனை முறை சொன்னாலுமே சில இளைஞர்கள் இதில் ஈடுபடுறாங்க. அது உண்மையிலேயே சட்டவிரோதமான செயல். அந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா நடவடிக்கை எடுக்கப்படும். இப்போ அவங்கள கூட வந்து காவல்துறை வந்து தேடிட்டு இருக்காங்க, யார் அந்த மாதிரி செய்தது அப்படின்ற மாதிரி. சில சமயங்களில் நம்ம நெடுஞ்சாலில் பயணம் செய்யும்போது கூட யோசிச்சிருப்போம், ஏன் இப்படி ஓட்டுறாங்க, பாதுகாப்பு அவங்க கருத மாட்டாங்களே, அவங்களுடைய பாதுகாப்பையும் வீட்டில் இருக்கிற அவங்களுடைய அன்புக்குரியவர்களை நினைச்சு பார்க்க மாட்டாங்க, நினைச்சு பார்த்தா அப்படி செய்ய தோணுமா அப்படின்ற கேள்விகள்லாம் நம்ம மனசுலேயே எழும். அப்படி யாரும் உங்களுக்கு தெரிந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னா காணொலியாக எடுத்து உங்களுடைய புகார்களை நீங்கள் தாராளமாக தெரிவிக்கலாங்க. இப்போ அடுத்த பாட்டு உங்களுக்காக விது பிரதாப் மஞ்சரி கொண்டு வராங்க, கேட்கலாம்.

யார் கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். பிரிக்ஸ் மாநாட்டை முன்னிட்டு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இந்திய தலைநகர் சென்றடைந்துள்ளார். பொருளாதார சவால்கள் தவிர்த்து மேற்காசிய யுக்ரைன் போர் விவகாரங்கள் இந்த மாநாட்டில் முதன்மையாக விவாதிக்கப்பட உள்ளன. இருநாள் சந்திப்பினூடே புட்டினும் ஈரானிய அதிபர் மசூத் பெசஸ்கியானும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் சந்திப்பு நடத்த உள்ளனர். சீன அதிபர் ஜி ஜின்பிங்கும் மோடியை சந்திக்க திட்டமிடப்பட்டுள்ளது. 2019 பின் முதல் முறையாக ஜி இந்தியாவுக்கு அதிகாரப்படி பயணம் மேற்கொள்கிறார். இமயமலை எல்லையில் வெடித்த கடுமையான இராணுவ போர் நிகழ்ந்து 6 ஆண்டுகள் ஆகியுள்ளன. இருவழி உறவை புதுப்பிப்பதில் முதன்மை நகர்வாக இந்த சந்திப்பு பார்க்கப்படுகிறது. நேபாளம் நுவாகோட் மாவட்டத்தில் திரிசூலி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள உத்தர்கயா ஆங்கில இடைநிலைப் பள்ளி 2 வாரங்களுக்கு முன் ஏற்பட்ட வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 10 எடுக்கப்பட்ட காணொலி காட்சிகளில் வெள்ளத்தால் சேதமடைந்த பள்ளி சேரும் குப்பைகளும் சூழ்ந்த நிலையில் காணப்படுகிறது. பாலர் பள்ளி முதல் 10 வகுப்பு மாணவர் வரை பயிலும் இப்பள்ளியின் வகுப்பறைகள் இன்னும் சேரால் நிரம்பியுள்ளன. வெள்ளத்தில் உயிரிழந்தவர் அவர்களுக்கான நினைவிடமும் பள்ளிக்கு அருகில் அமைக்கப்பட்டுள்ளது. நியூயார்க் நகரில் 2001 செப்டம்பர் 11 தாக்குதலின் 25வது நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. கிரவுண்ட் ஜீரோ பகுதியில் நடைபெறும் நினைவு நிகழ்ச்சியில் முன்னாள்

அமெரிக்க அதிபர்கள் ஜார்ஜ் டபிள்யூ புஷ், ஜோ பைடன், பராக் ஒபாமா, பில் கிளின்டன், துணை அதிபர் ஜெரி வென்ஸ் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பென்டகனில் அஞ்சலி செலுத்துகிறார். தாக்குதலில் உயிரிழந்த 7,977 பேரின் பெயர்களை அவர்களது குடும்பத்தினர் வாசிக்க உள்ளதுடன் தாக்குதலின் முக்கிய தருணங்களை நினைவுகூரும் வகையில் மணி ஒலிக்கப்பட உள்ளது. போதைப்பொருள் கடத்தல் குற்றத்திற்காக அமெரிக்காவில் தண்டனையை எதிர்நோக்கும் வெனிசுவேலாவின் முன்னாள் அதிபர் நிக்கோலாஸ் மடுரோவின் துணைவி சில்வியா ஃப்ளோரஸ் வீட்டு காவலுக்காக கோரிக்கையை முன்வைத்துள்ளார். கைது ஆணைக்கு முன் சிறந்த உடல் ஆரோக்கியத்துடன் இருந்த 69 வயது ஃப்ளோரஸ் தற்போது கடும் இருதய சிக்கலை எதிர்நோக்கியுள்ளதாகவும் அறுவை சிகிச்சை தேவைப்படுவதாகவும் அவரது வழக்கறிஞர் குழு தெரிவித்துள்ளது. சிறைச்சாலையில் உரிய மருத்துவ பாதுகாப்பு கிடைக்காததை அவர் சுட்டிக்காட்டினார். இஸ்லாமாபாத் தலைமையில் எட்டப்பட்ட ஒப்பந்தம் அடிப்படையில் பேச்சுக்கு திரும்புமாறு அமெரிக்காவையும் ஈரானையும் பாகிஸ்தான் வலியுறுத்தி வருவதாக ஐநாவுக்கான அந்நாட்டு தூதர் ஆசிம் இஃப்திகார் அஹ்மான் தெரிவித்துள்ளார். கடந்த ஜூன் மாதம் இஸ்லாமாபாத் உட்பட கத்தார் சமரச பேச்சாளர்களின் முயற்சியில் இந்த உடன்பாடு எட்டப்பட்டது. அதில் மோதலை முடிவுக்கு கொண்டு வருதல், கலந்துரையாடலுக்கு 60 நாட்கள் அவகாசம் அளித்தல், வணிக போக்குவரத்திற்கான ஹோர்மோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது ஆகியவை இடம்பெற்றிருந்ததை அவர் சுட்டிக்காட்டினார். அல்ஜெரியா ஐக்கிய அரபு சிற்றரசு UAE உடனான தூதரக உறவுகளை துண்டித்ததை தொடர்ந்து அந்நாட்டில் பதிவு செய்யப்பட்டுள்ள பொது இராணுவ விமானங்களுக்கு தனது வான்வெளியை மூடுவதாக அறிவித்துள்ளது. இந்த தடை செப்டம்பர் 11 நள்ளிரவு முதல் நடப்புக்கு வருகிறது. நாட்டுக்குள் அல்லது நாட்டிலிருந்து வெளியேறும் அனைத்து UAE-யில் பதிவு செய்யப்பட்ட பொது இராணுவ விமானங்களுக்கும் இந்த தடை பொருந்தும். எனினும் அல்ஜீரியஸ் நகரில் உள்ள ஹுவாரி பின்மென் பன்னாட்டு விமான நிலையத்திலிருந்து செயல்படும் UAE வர்த்தக பொது விமானங்களுக்கு விலக்களிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு கார்பந்து. ரியல் மெட்ரிட் அணியின் நட்சத்திர ஆட்டக்காரர் வினீசியஸ் ஜூனியர் அணியில் தொடர்ந்து முக்கிய பங்காற்றி வரும் நிலையில் அவருடன் கிளையன் எம்பாப்பே, ஜுடே பெலிங்ஹாம் ஆகியோர் இணைந்து அணியின் ஆட்டத்தில் சமநிலையை ஏற்படுத்துவது சவாலாக உள்ளது. கார்லோ அன்செலோத்தி, ஜாபி அலன்சோ, ஆல்வரோ அபிலோலா ஆகிய முன்னாள் பயிற்றுநர்களாலும் இந்த சமநிலையை ஏற்படுத்த முடியவில்லை. இதனால் அணிக்கு புதிய அணுகுமுறையை வழங்க அனுபவமிக்க பயிற்றுனர் ஜோஸ் மெரினோ மீண்டும் சென்டியாகோ பெர்னபாவுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். இதனுடன் உலக செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம். அடுத்து இடம்பெறுகிறது செய்தி விளக்கம்.

நம்மில் பலருக்கு மருத்துவ உதவி என்பது சில நிமிட பயண தூரத்திலேயே எளிதில் வாய்த்துவிடக்கூடும். ஆனால் இந்நாட்டில் சில பகுதிகளில் உடனடி மருத்துவ அணுகல் என்பது எட்டா கனியாகவே உள்ளது. வானிலிருந்து உலங்கோர்தி மூலம் மருத்துவ சேவை வந்து சேரும் வரை காத்திருக்க வேண்டிய நிலை இன்னமும் தொடர்கிறது. அடர்ந்த காடுகளாலும் நதிகளாலும் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கும் உட்புற பகுதிகளுக்கு மேகங்களை கிழித்து கொண்டு வரும் உலங்கோர்தியின் ஓசை வெறும் இயந்திரத்தின் சத்தமோ ரக்கைகள் சுழலும் சத்தமோ அன்று. அது நம்பிக்கையை சுமந்து வரும் ஓசை. குறிப்பாக நோயுற்ற தனது குழந்தையை தழுவிக்கொண்டு உதவிக்காக காத்திருக்கும் ஒரு தாய்க்கு, சிகிச்சையை எதிர்நோக்கியிருக்கும் முதியவருக்கு, படுக்கையிலிருந்து எழ முடியாத ஒரு நோயாளிக்கு அந்த உலங்கோர்தியின் ஓசை உயிர்காக்கும் நம்பிக்கையின் ஓசையாக மாறுகிறது. அந்த சிறிய உலங்கோர்தியில் தங்கள் குடும்பங்களை தொலைவில் விட்டுவிட்டு வரும் மருத்துவ பணியாளர்கள் நீண்டதும் ஆபத்தானதுமான பயணங்களை மேற்கொள்கிறார்கள். தங்களின் நேரம் ஆற்றல் மட்டுமின்றி சில நேரங்களில் சொந்த பாதுகாப்பையும் பணையும் வைத்து அனைவருக்கும் மருத்துவ சேவை கிடைக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் அவர்கள் பறக்கிறார்கள். செல்ல வேண்டிய இடம் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும், பாதை எவ்வளவு கடினமாக இருந்தாலும், தங்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பை அவர்கள் ஒருபோதும் கைவிடுவதில்லை. அர்ப்பணிப்பும் உறுதியும் அவர்களின் பணியின் அடையாளமாகவே தொடர்கிறது. இங்கு மறுக்க முடியாத உண்மை ஒன்று உள்ளது. பறக்கும் மருத்துவர்கள் என்று அழைக்கப்படும் இவர்களே நிதர்சன வாழ்வின் உண்மையான வீரர்கள். அவர்களின் வருகைக்கு ஆரவாரமான வரவேற்பு கிடைப்பதில்லை. பெரு விழாக்களில் அவர்களுக்கு மாலை சூட்டப்படுவதும் இல்லை. ஆனால் இந்த வீரர்களின் வருகைக்காக அந்த கிராமங்கள் காத்திருக்கின்றன. அவர்களின் வருகை அங்கு வாழும் மக்களுக்கு அளப்பரிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது. இந்த மனிதநேய பணியை மேற்கொள்ளும் இவர்களுக்கு அந்த உயிர் மிகவும் தொலைவில் இருக்கிறது என்ற எண்ணமே இருப்பதில்லை. சரவாக்கில் 1973 தொலைதூர கிராம மக்களையும் நாட்டின் சுகாதார அமைப்பையும் இணைக்கும் உயிர் பாலமாக இவர்களே இருந்து வருகின்றனர். ஃப்ளையிங் டாக்டர் சர்வீஸ் FDS எனப்படும் இந்த வான் மருத்துவ சேவையின் மூலம் அவர்கள் சரவாக்கின் 109 பகுதிகளுக்கு சென்று வருகின்றனர். சாலை வசதியின்றி தனிமைப்படுத்தப்பட்டிருக்கும் மக்களுக்கும் சுகாதார பாதுகாப்பு கிடைக்க வேண்டும், அவர்கள் புறக்கணிக்கப்படக்கூடாது என்பதே இதன் நோக்கம். சரவாக்கை தவிர சபாவின் குறிப்பிட்ட சில பகுதிகளிலும் இந்த வான் மருத்துவ சேவை செயல்பட்டு வருகிறது. ஆனால் கடந்த செவ்வாய்க்கிழமை மீறி லாங்லெலாங் பகுதி நிகழ்ந்த உலங்கோர்தி விபத்துக்கு பின்னர் சரவாக்கில் மேற்கொள்ளப்பட்டு வந்த அனைத்து FDS நடவடிக்கைகளையும் சுகாதார அமைச்சு தற்காலிகமாக நிறுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. பாதுகாப்பு நடைமுறைகளும் முழு செயல்பாட்டு முறைகளும் விரிவாக விசாரிக்கப்பட்டு சீர் செய்யப்படுவதற்காகவே இந்த இடைநிறுத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இருப்பினும் அவசர நிலை நோயாளிகளுக்கான மருத்துவ வெளியேற்ற சேவை மெடிவேக்கை சுகாதார அமைச்சும் தீயணைப்பு மீட்புத் துறையும் இணைந்து தொடர்ந்து மேற்கொள்ளும். அதே நேரத்தில் அவசர சிகிச்சை தேவைப்படும் நோயாளிகளை தகுந்த மருத்துவமனைகளுக்கும் சுகாதார நிலையங்களுக்கும் வான்வழியாக கொண்டு செல்ல மலேசிய ஆயுதப்படையின் விமான வளங்களை பயன்படுத்தும் வாய்ப்பையும் சுகாதார அமைச்சு ஆராய்ந்து வருகிறது. இதனிடையே சரவாக்கில் FDS சேவை வழங்கப்படும் முழு கட்டமைப்பும் விரிவான மதிப்பீட்டுக்கு உட்படுத்தப்படும் என சுகாதார அமைச்சர் டத்தோஸ்ரி டாக்டர் சுல்கிஃப்லி அஹமத் உறுதியளித்துள்ளார். அதில் ஒப்பந்த நடைமுறைகள், நிர்வாகம், செயல்பாட்டு பாதுகாப்பு, சேவை சென்றடைய வேண்டிய பகுதிகளின் தேவைகள், தற்போது பயன்படுத்தப்படும் சேவை வழங்கல் முறை உண்மையில் எவ்வளவு பயனுள்ளதாக உள்ளது என்பன அனைத்தும் ஆய்வு செய்யப்படும். எதிர்காலத்தில் செயல்படுத்தப்படும் அணுகுமுறை இன்னும் பாதுகாப்பானதாகவும் தாங்குதிறன் மிக்கதாகவும் நீடித்ததாகவும் மக்களின் சுகாதார தேவைகளுக்கு உடனடியாக எதிர்வினையாற்றக்கூடியவையாகவும் இருப்பதை உறுதி செய்வதே இந்த மதிப்பீட்டின் நோக்கம். FDS சேவை சென்றடையும் இடங்களையும் அந்த சேவையை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் முறைகளையும் சுகாதார அமைச்சு மீளாய்வு செய்து வருகிறது. பாதுகாப்பான நடைமுறைக்கு ஏற்ற மாற்று போக்குவரத்து முறைகளும் பிற சாத்தியமான அணுகுமுறைகளும் இதில் பரிசீலிக்கப்படுகின்றன. விமான விபத்துகளை தடுப்பதற்காக செயற்கை நுண்ணறிவு AI தரவுகள், கூட்டு நிபுணத்துவம் உள்ளிட்ட பாதுகாப்பு நுண்ணறிவின் பயன்பாட்டை மேம்படுத்த வேண்டும் என்ற மலேசிய பொது விமான போக்குவரத்து ஆணையத்தின் பரிந்துரையையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும்.
ஒரு நாள் தொலைதூர பகுதிகளில் இருக்கும் நோயாளிகளை அருகிலுள்ள மருத்துவமனைக்கோ சுகாதார நிலையத்திற்கோ கொண்டு செல்ல திருகூர்த்தி ட்ரோன்களை மருத்துவ ஊர்திகளாக பயன்படுத்துவதையும் சுகாதார அமைச்சு பரிசீலிக்கக்கூடும். அதற்கான முன்னோடி முயற்சியாக மருந்துகளை திருகூர்த்தி மூலம் விநியோகிக்கும் திட்டம் இவ்வாண்டி 4 காலாண்டில் சபாவின் தாவாவ் பகுதியில் சோதனை அடிப்படையில் தொடங்கப்பட உள்ளது. அதே நேரத்தில் வான்வழி மருத்துவ பணிகளில் ஈடுபடும் இந்த பணியாளர்களுக்கான செலவு படியை மேம்படுத்தப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. 1978 ஆண்டிலிருந்து வழங்கப்பட்டு வரும் வான் சுகாதார சேவை செலவு தொகை இன்று வரை மாற்றப்படவில்லை என்பது கவலைக்குரியது. ஒருமுறை சென்று திரும்பும் விமான பயணத்திற்கு அவர்கள் பெறுவது வெறும் 30 ரிங்கிட் மட்டுமே. அது மட்டுமல்ல, எந்த பணிச்சூழலாக இருந்தாலும் அதிகாரப்படி கடமையில் ஈடுபடும் ஒவ்வொரு சுகாதார பணியாளரும் பயண காப்பீடும் தனிநபர் விபத்து காப்பீடும் பெறும் வகையில் பாதுகாக்கப்பட வேண்டும். உண்மையில் பறக்கும் மருத்துவர்கள் என்று அழைக்கப்படும் இவர்கள் தங்களை யாராவது நினைவு கூற வேண்டும் என்று ஒருபோதும் கேட்பதில்லை. தங்களை வீரர்களாக உயர்த்தி பாராட்ட வேண்டும் என்றும் அவர்கள் எதிர்பார்ப்பதில்லை. ஆனால் மனித உயிரை காக்கும் இந்த முக்கியமான பணியில் அவர்கள் காட்டும் வழக்கத்திற்கு மாறான அர்ப்பணிப்பையும் தியாகத்தையும் யாராலும் மறுக்க முடியாது. அவர்களின் சேவை ஒரு சாதாரண மருத்துவ சேவை அல்ல. நாட்டின் ஒவ்வொரு மனிதருக்கும் அவர் எவ்வளவு தொலைவில் வாழ்ந்தாலும் சுகாதார பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்ற இலக்கை உயிரோடு வைத்திருக்கும் முக்கிய உயிர் நாடி அது. யாரும் புறக்கணிக்கப்பட்டுவிடக் கூடாது என்பதற்கான உறுதி அது. இவ்வளையில் லாங்லெலாங் உலங்கூர்தி விபத்தில் உயிர் நீத்த ஐவரின் குடும்பத்தினருக்கும் அவர்களின் அன்புக்குரியவர்களுக்கும் எங்களின் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களின் அயரா சேவையும் தியாகமும் காலத்தால் அழியாது. மலேசியாவின் வரலாற்று பக்கங்களில் அவர்களின் பெயரும் அர்ப்பணிப்பும் என்றும் பொறிக்கப்பட்டிருக்கும். நாட்டின் வீரர்களே, வீராங்கனைகளே, எங்களுக்காக நீங்கள் மேற்கொண்ட ஒவ்வொரு பயணத்திற்கும் காத்த ஒவ்வொரு உயிருக்கும் செய்த தியாகங்கள் அனைத்திற்கும் இதயத்தின் ஆழத்திலிருந்து எங்களின் நன்றி. நிறைவடைகிறது செய்தி விளக்கம். தமிழாக்கம் பூங்குழலி வீரன்.

பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கிற நேரம் வந்தாச்சு. யாருக்காக இன்றைக்கு என்ன பாட்டு கேட்கணும்னு தோணுது அழைத்து சொல்லுங்க. 03-2282-5733 அல்லது 4768

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு.

0: நான் ஜெகன் பேசுறேன். கிஷன் வணக்கம்.
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க ஜெகன்?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நானும் நல்லா இருக்கேன். சொல்லுங்க, என்ன பாட்டு யாருக்காக கேட்கலாம் இருக்கி?
0: கிஷன், இன்னைக்கு வந்து மாமா மக அவங்க வந்து இன்னைக்கு வந்து நலங்கு அவங்க வீட்டுல.
1: ஓ,
0: நான் தூக்கி வளர்த்த பிள்ளை, செல்ல பிள்ளை. அவங்களுக்கு இன்னைக்கு வந்து தர்ஷன கல்யாணம் பண்ண போறாங்க, வரைக்கின்ற 13ஆம் தேதி. இன்னைக்கு அவங்க வீட்டுல தாய் விட்டு நலங்கு ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்களுக்காக நான் ஒரு வாழ்த்து போறேன். மருதாடி அந்த ஒரு பாட்டு இருக்குங்களா?
1: மருதாடி பாட்டு. ஆமா,
0: இந்த பாட்டு போட்டா நல்லா இருக்கும் நான் விரும்புறேன்.
1: கண்டிப்பாங்க, ஒரே கொண்டாட்டமா தான் இருக்க போகுது இந்த மாதம். நிறைய பேருக்கு திருமணம் இல்லையா?
0: நிறைய திருமணம் ஓடிக்கிட்டு இருக்கு. அது இந்த வகையில இருந்து அவங்க அப்பா தர்மலிங்கம், உமா, அவங்க ரெண்டு பேரும் பிள்ளைய நல்லா வாழ்த்துறாங்க. நாங்களும் வாழ்த்துறோம் என் குடும்பத்து சார்பாக. பிள்ளைங்க ரெண்டு பேரும் தர்ஷன் சந்தோஷமா மகிழ்ச்சியா ஆரோக்கியமா சிறப்பா இருக்கணும் அவங்க ரெண்டு பேரும்.
1: நல்ல வார்த்தைகளை வெள்ளிக்கிழமை அதுமா சொல்லிருக்கீங்க. மனம் போல் வாழ்க. அந்த புதுமண தம்பதிக்கு திருமணமாக போகுது இல்லையா, அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்து. பாட்டு கேட்கலாம் வாங்க.
0: ஓகே ஓகே, ரொம்ப நன்றி.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com பாபாஸ் அண்ட் யூ இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
2: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
3: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
2: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
3: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.

0: வணக்கம் கிஷன், மேகலா பேசுறேன். கிஷன்,
1: மேகலா சொல்லுங்க, யாருக்காக என்ன பாட்டு கேட்கலாம் இருக்கீங்க?
0: இன்னும் நம்ம சிங்கத்துக்கு பிறந்த நாள் இல்லையா, தெய்வீகன் தாமரை செல்வன்,
1: சரி
0: அவருக்காக பிறந்த நாள் வாழ்த்துக்காக ஒரு பாடல் கிஷன்.
1: சரி, தெய்வீகனுக்காக என்ன பாட்டு கொடுக்கலாம் சொல்லுங்க.
0: ஹாப்பி பர்த்டே டு யூ, எங்க அண்ணனுக்கு ஹாப்பி பர்த்டே, அந்த பாட்டு வேணும்.
1: சரிங்க, வந்துகிட்டே இருக்கு, அவர்கிட்ட சொல்லிடுறோம் பாட்டு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு.
0: கண்டிப்பா, இந்த மினலசம் நீர்கள் சார்பா நான் கேக்குறேன், நிறைய பேர் வாழ்த்துவாங்க, ரொம்ப நல்லா இருக்கணும்.
1: நன்றிங்க, அறிவிப்பாளர்கள் மீதும் மின்னலசம் மீதும் நீங்கள் வைத்திருக்கும் அன்புக்கு ரசனைக்கு ரொம்ப நன்றி.
0: நீங்களும் சூப்பரா பாடுறீங்க கிஷன்,
1: நன்றிங்க, ரொம்ப நன்றி. தொடர்ந்து காணொலிகள் எல்லாம் பாருங்க, மின்னலசம் கேளுங்க, பாட்டு ரசிங்க. நன்றி,
0: கண்டிப்பாக, நன்றி.

0: ஹலோ ஹாய், மின்னல் எஃப்எம்மா?
1: மின்னல் எஃப்எம் தாங்க, யார் பேசுறீங்க?
0: என் பேர் வந்து ராகேஷ் நாயர்.
1: ராகேஷ், சொல்லுங்க ராகேஷ், யாருக்காக பாட்டு கேட்க போறீங்க?
0: என்னோட கேர்ளுக்காக வந்துட்டு ஒரு பாட்டு கேட்கலான்னு இருக்கேன். ஒரு கீழி ஒரு
1: கீழி, லீலை படத்துல இருந்து அந்த பாட்டா?
0: ஆமா,
1: சரி கேட்டுட்டு பத்திரமா போங்க. நன்றி.
0: ஓகே, நன்றி.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: குளிக்க போனாங்கன்னா வந்துடும் இல்ல கத்துவேன் ஸ்கூலுக்கு சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்னு.
2: எல்லாரும் பயப்படுவாங்களா உங்களை பார்த்து? இப்படி
1: பயப்படுவாங்க பயப்படுவாங்க.
2: பிள்ளைங்கள்ட்ட மட்டுமா இல்ல கணவர்கிட்டயும் கண்டிப்பா தானா?
1: என்ன
2: அப்படி பேசுறீங்க? கோபப்பட்டாலும் பரவாயில்ல, சொந்த விஷயம் படிக்கிறீங்க நீங்க. ராதா ஏறக்குறைய மனசுல ஓடுது, ராதா எப்படி இருப்பீங்கன்னு. சரி சரி, அவளை ரொம்ப அடிக்காதீங்க. கணவரே கண்கட்ட தெய்வங்க, வெள்ளிக்கிழமதுமா சொல்ற புரிஞ்சுக்கோங்க. மன்னிப்பு கேட்டாகணும்.
0: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: வணக்கம் அண்ணன், நான் லோகமித்ரன் பேசுகிறேன். அண்ணன்
1: லோகமித்ரன் சொல்லுங்க, என்ன பண்றீங்க?
0: நான் வந்து எங்க அண்ணன் கல்யாணத்துக்கு வந்து குவாந்தானுக்கு வந்திருக்கேன். அண்ணன்
1: குவாந்தான் என்ன சொல்லுது?
0: குவாந்தானா, சூப்பரா இருக்குண்ணே.
1: வீடு எங்க இருக்கு உங்களுக்கு?
0: வீடு வந்து ஸ்லாங்கூர்.
1: சரி, பாத்து பத்திரமா கொண்டாடிட்டு திரும்ப வாங்க. இப்ப என்ன பாட்டு கேக்கலான்னு இருக்கீங்க?
0: நான் வந்து எங்க அண்ணனுக்கு வந்து இன்னைக்கு நலுங்கு. எங்க அண்ணனுக்காக வந்து இதே முரளி படத்துல இருந்து தங்கமே தங்கமே பாட்டுன
1: உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு, கேக்கலாம். அங்க எல்லாரையும் கேட்டுதான் சொல்லுங்க. நன்றி.
0: ஓகேண்ணே.

நான் கொஞ்சம் பேசணும், என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் காலையில் சபா பன்னாட்டு மாநாட்டு மையத்தில் நடைபெறும் 1963 மலேசிய உடன்படிக்கை செயலாக்க மன்ற கூட்டத்திற்கு தலைமையேற்றார். சபா முதல்வர் டத்தோ ஸ்ரீ ஹாஜி ஜீனோர், சரவா முதல்வர் தான் ஸ்ரீ அபாங் ஜோஹாரி துன் ஒப்பேங் உட்பட ஒற்றுமை அமைச்சர் டத்து ஏரன் ஆகோ டாகாங், சபா சரவா விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் டத்து முஸ்தபா சக்மோன் ஆகியோர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். காலை நிலவரப்படி நாட்டின் 14 பகுதிகளில் காற்று மாசு குறியீடு IPU ஆரோக்கியமற்ற நிலையில் பதிவாகியது. சரவா சிரியானில் அதன் குறியீடு மிக அதிகமாக 197 இருந்தது. தேசிய கணக்காய்வுத்துறை JAN அரசு நிறுவனங்கள் மின் சுய தணிக்கை முறை மதிப்பீட்டை நிறைவு செய்ய உதவும் வகையில் தலைமையகம் உட்பட மாநில அலுவலகங்களில் உதவி மையங்கள் திறக்கப்படும் என அறிக்கையின் வாயிலாக குறிப்பிட்டுள்ளது. கூட்டரசு பிரதேசம் உட்பட பெரும்பாலான மாநிலங்களில் இம்மாதம் 11, 14, 15 நாள்களில் அந்த முகப்புகள் திறக்கப்படும். ஈரார்த்து 35 தேசிய வீட்டுடைமை கொள்கை DRNல் முக்கிய கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக வீடமைப்பு ஊராட்சி அமைச்சின் துணை தலைமைச் செயலாளர் ஜுல்கிஃப்லி சுலைமான் தெரிவித்துள்ளார். இளையோரும் முறைசாரா கிக் தொழிலாளர்களும் சொந்த வீடு வாங்க உதவும் அரசாங்கத்தின் இலக்கிற்கேற்ப இது அமைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். பன்னாட்டு நிதியம் IMF உடனான 1.9 பில்லியன் டாலர் ஒப்பந்தத்தை தொடர்ந்து பொலிவியா 2027 பெட்ரோலுக்கான உதவித்தொகையை ரத்து செய்ய இணக்கம் கண்டுள்ளது. 36 கடன் அடிப்படையில் அதிபர் ரோட்ரிகோ பாசுடன் ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளதாக IMF கடந்த ஜூலையில் அறிவித்திருந்தது. இயற்கை பேரிடர் கணிப்பில் ஒரு புதிய முயற்சி அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக நாசாவில் காலநிலை தரவுகளை கொண்டு செயற்கை நுண்ணறிவு AI மாதிரிகளுக்கு பயிற்சி அளிக்கும்

நியூசிலாந்து ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். விளையாட்டு ஐச்சி நகோயா ஆசிய போட்டி. இப்போட்டியின் அதிகாரப்படி தொடக்க விழா இம்மாதம் 19 நாள் நடைபெறவுள்ள நிலையில் ஆடவர் கூடைப்பந்து விளையாட்டு நேற்று தொடக்கம் கண்டது. நகோயா ஐஜி அரங்கில் நடைபெற்ற பி குழு ஆட்டத்தில் கத்தார் ஈரானை 59-53 என வீழ்த்தியது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இந்த தொகுப்பாசிரியர் பூங்குழலி வீரன். மலேசிய மடாணி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்
1: தொடர்வது மண்ணின் நட்சத்திரம் அங்கம். மீண்டும் உங்களை இந்த அங்கத்துல சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. உள்ளூர் கலைஞர்களின் படைப்புகளை இன்றைக்கும் நம்ம கொண்டாட போறோம். நிறைய பாடல்கள், உள்ளூர் பாடல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இதற்கிடையில இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா நேரடியா யார் வந்திருக்காங்க, நாட்டின் பிரபல கலைஞர் பாடகர் ஓஜி டாஸ் இன்றைக்கு வந்து நம்ம அறிவிப்பறைக்கு வந்திருக்காரு. அவருடைய நேர்காணல் பாடல்களுக்கு பிறகு இடம்பெற போகுது. இதற்கிடையில வந்து நம்ம சி குமரேசன் இருக்காரு இல்லையா, அவருடைய 5வது திரைப்படத்திற்கான பெயரை வந்து இப்போ சமீபத்துல வெளியிட்டு இருக்காங்க. அவருக்கு பிறந்த நாளும் கூட மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்து அவருக்கு. இந்த வேலையில கார் மௌனம் அப்படின்னு அந்த படத்திற்கு வந்து பெயர் வச்சிருக்காங்க. இது வந்து 2027 வந்து வெளிவரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் இயக்குனர் அப்படின்னு கேட்டீங்கன்னா மகராஜன் மனோகர் அவர் தான் வந்துட்டு இயக்குனர் இந்த திரைப்படத்திற்கு. கூடிய விரைவில் வெளிவர போகுது. அவருடைய 5வது திரைப்படத்திற்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா நிறைய வெற்றி திரைப்படங்கள் அவர் கொடுத்திருக்காரு. இந்த திரைப்படமும் அப்படிதான் இருக்க போகுது. இப்போ பாடல் கேட்கலாம். பாடலுக்கு பிறகு நம்ம ஓஜி டாஸை சந்திக்கலாம்.

0: இருக்கு மந்திரம் பாரு.
1: தலைமுறை தாண்டி சுவைக்குதா, இனங்களும் ஒண்ணா இணைக்குதா, அம்மாவ போல் ஒண்ணு அணைக்குதா. ஆமானா பாபாஸ் தான்.
2: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ.
3: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
2: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
3: facebook.com பாபாஸ் அண்ட் யூ. இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
2: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
4: தொழுகை நேர அறிவிப்பு.
5: நேர்களை கோலலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கென லுஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:13. கோலலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கென லுஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:13.
6: ஹலோ கிஷன், எங்க இருக்கீங்க?
7: அஸ்வினி வந்துகிட்டே இருக்கேன், 5 நிமிஷம்.
6: 1 மணி நேரமா இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க.
7: வடக்கமா சொல்றது தானே. ஆ, வர வர.
6: கிஷன், கிஷன், எவ்வளவு நேரமா எழுப்பிட்டு இருக்க? எழுந்து வாங்க, மணி ஆச்சு.
7: 5 நிமிஷத்துல எழுஞ்சிருவேன். என்ன,
6: எவ்வளவு நேரமா குளிப்பீங்க?
7: 5 நிமிஷம். அஸ்வினி,
6: என்னாச்சு என்னாச்சு?
7: கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி இருக்கு. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க.
6: கூப்பிட்டுட்டேன், 5 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டாங்க.
7: 5 நிமிஷமா?
6: 5 நிமிடம் அப்படின்றது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் தெரியுமாங்க. நேரத்தை சரியா செலவு பண்ணுங்க.
3: இப்படிக்கு
6: மின்னல் எஃப்எம்.

0: ஓஜிடாஸ் கொண்டு வந்த பாடல் நம்ம நிகழ்ச்சியில கேட்டிருந்தோங்க. நம்ம சொல்லியிருந்த மாதிரி இன்றைக்கு நேரடியா யார் வந்திருக்காங்கன்னா, நம் நாட்டின் புகழ்பெற்ற கலைஞர் வந்து ஓஜிடாஸ் இங்க இருக்காரு. என்னதான் இப்ப வந்து இந்த ஓஜி ரியல் ஓஜி அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாலும், எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஓஜி வந்து ஓஜி நண்பா ஓஜிடாஸ் அவர்கள் தான். அதை நாங்கள் பெருமையா சொல்லிக்கலாம். இன்றைக்கு மின்னல் எஃப்எம்ல உங்களை ரொம்ப நாள் கழிச்சு இங்க பாக்குறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கேன், சிறப்பா இருக்கேன், நல்லா இருக்கேன்.
0: பயணம்லாம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு?
1: ஓகே, இது சொல்ல நேத்து கெடா போயிட்டு வந்ததா?
0: கெடாக்கு போயிட்டு வந்து கெடால தான் சொந்த ஊர் இல்லையா உங்களுக்கு?
1: எஸ் எஸ், அலோஸ்தா சொந்த ஊர். பயணம்ன்றது வந்து இப்ப இல்ல, ஏன்னா வார வாரம் அங்கங்க போயிட்டு தானே இருக்கும்.
0: ஆமா,
1: சோ எப்பயுமே சிறப்பா இருக்கும்னு நம்புறேன்.
0: கெடால உள்ளவங்க மட்டும் இல்ல, மலேசியால எங்க இருந்து இப்போ யார் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருந்தாலும் ஓஜி எங்க நாட்டு கலைஞர்ப்பா அப்படின்னு சொல்றதுல எங்களுக்கு உண்மையிலே ரொம்ப பெருமை. ஓஜி டாஸ் அப்படின்ற பெயர் வந்து மலேசிய இசைத்துறையில பாத்தீங்கன்னா ஒரு அடையாளமாவே மாறிடுச்சு இல்லையா. அந்த பெயர் வந்துட்டு நீங்க கேட்கும் போது முதல்ல நினைவுக்கு வருவது பெருமையா, இல்லைன்னா உங்களுக்கு பொறுப்பு அதிகமாயிருச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்க?
1: பொறுப்பு தான், பெருமைன்றது வந்து நானே சொல்லிக் கூடாதுல்ல. அப்படி போது பொறுப்பு தான், பொறுப்பு தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நம்மளை கடைசியில் கொண்டு போகணும். நீங்க பொறுப்பா இருந்தா சிறப்பா இருக்கலாம்னு நினைக்கிறேன்.
0: அந்த பொறுப்பு இருக்கிறதுனாலதான் இப்ப வரைக்கும் உங்க பேர் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஒரு பாடகர் வந்து பிரபலமாகி விட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய இடத்தை வந்து தக்க வச்சுக்கிறது அப்படின்றது ரொம்ப வந்து கஷ்டம், அதுல ரொம்ப கவனம் செலுத்துவாங்க. ஆனா நீங்க வளர்ந்து வரும் உள்ளூர் கலைஞர்களுக்கும் சரி தொடர்ந்து வாய்ப்புகள் வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. நான் மட்டும் வளர்ந்தா போதாது, என்னுடன் இன்னொருவரும் வந்து வளர்ந்து வரணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருப்பீங்க. நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, கிறிஸ்கே அவர்களையும் நம்ம சொல்லலாம். இந்த
1: கிறிஸ்கேக்கு அப்புறம் கண்டிப்பா நான் வருவேன். ஏன்னா அன்னைக்கு நான் வளர்த்து விட்டேன்னு சொல்றதோட அவங்களுக்கு திறமை இருந்தா மட்டும்தான் வளர முடியும். புரியுதுங்களா? ஒண்ணே, ஸோ அந்த மாதிரி நிறைய கலைஞர்கள் வந்து இன்னும் நம்ம கூட இருக்காங்க. ஸோ நான் இப்ப என்ன தைரியமோ சொல்லுவேன்னா, ஜெயிக்க போற கலைஞர்கள் என் கூட இருக்காங்க நான் சொல்லுவேன். ஆனா அது ஜெயிக்கிறதும் ஜெயிக்காம இருக்கிறதும் அந்த கலைஞர்கிட்ட தான் இருக்கு. ஒரு அவங்களும் கரெக்டா எஃபோர்ட் போடணும், அக்கறை எடுத்துக்கணும், எல்லா விஷயத்துலையும் இருந்தால் மட்டும் தான் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா உதாரணத்துக்கு நான் ஒரு வாத்தியாரா இருக்கேன், என்கிட்ட 10 மாணவர்கள் படிக்கிறாங்க. அங்கே கரெக்டாக பொறுப்பாளங்க மட்டும்தான் பரீட்சையில் பாஸ் பண்ண முடியும்.
0: ஆமாம்,
1: அதுக்காக பாஸ் பண்ணலாம் வாத்தியார் பண்ணி குறை சொல்ல முடியாது. நம்ம ஜெயிக்கணும்னா நம்ம கொஞ்சம் எஃபர்ட் போடணும், அவ்வளோதான்.
0: நிறைய பாடல்கள் இந்த நொஸ்டால்ஜிக்கான ஒரு உணர்வை எங்களுக்கு கொடுத்த பாடல்களை நிறைய பாடியிருக்கீங்க எங்களுக்காக. இப்போ ஏன்னா நேயர்கள் காத்துட்டு இருக்காங்க, டிக்டாக் பக்கமாகவும் காத்துட்டு இருக்காங்க. நீங்க ஒரு பாடல் பாடி ஆரம்பிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம நிகழ்ச்சியில.
1: லேட்டஸ்டா ஒரு பாடல் ஒன்று பண்ணியதல்ல?
0: ஆமா,
1: அது போடலாமா? எப்பயுமே நான் வந்து பண்ண பாடல் பாடுறதுன்றது அதோட இப்போ லேட்டஸ்ட் செஞ்ச பாட்டை நான் பாடுறேன் கொஞ்சம்
0: நிச்சயமா.
1: ஓகேவா? இது பாட்டு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன். ஓகே, 1 2 3.
2: ஒரு ஜல்சா உன்னோட வலனம், ஒரு முழக்க சுத்தனம் நீ.

0: இந்த பாட்டில் நான் கொஞ்சம் ஏன் பாடினேன்னா, நீங்கள் முழுசாக போய் கண்டிப்பாக இந்த பாடலை போய் பார்க்கணும். வீடியோ கிளிப்போட சொல்லலாம்ல, சேனல்
1: சொல்லலாம்.
0: ஓஜி நண்பா ரெக்கார்ட்ஸ் மறந்துடாதீங்க. ஓஜி நண்பா ரெக்கார்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமானுச்சுன்னா ஓஜி டாஸ் நியூ சாங் தட்டுங்க, ஜல்சா வரும். இந்த பாடல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டுமே நீங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் பண்ணிட்டேன், ஷேர் பண்ணுறேன், ஷேர் பண்ணுன்னு நான் சொல்ல மாட்டேன், வருப்படுத்த மாட்டேன். உங்களுக்கு பிடிக்கணும் நம்புகிறேன், அந்த நம்பிக்கையில் சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓஜி நம்பர் ரெக்கார்ட்ஸில் ஜல்சா, ஒரே ஜல்சா,
1: ஒரே ஜல்சா பாட்டை வந்து நம்ம அதிகாரப்பூர்வமாக மின்னல் ஃபேமிலி கேட்க போகிறோம்.
0: அப்புறம் இன்னொன்று சொல்லிடுற நடுவில்
1: சொல்லுங்க,
0: நான் ஒரே ஜல்சா சொன்னோன்னு நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, ஜாலி தான்,
1: ஜாலியான ஒரு பாட்டாக இருக்க போகுது.
0: ஏன்னா நான் ஏன் முன்கூட்டியே சொல்கிறேன்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக ரொம்ப பேர் நம்ம சிக்கலில் இருக்கிற, நம்ம மற்றவங்களை சொல்ல மாட்டோம், நம்ம சிக்கலில் ரொம்ப பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரை கதையை கேட்டு முழு கதைக்கு விமர்சனம் பண்ணுறாங்க. பயமாக இருக்குது எனக்கு. ஸோ அதனால்
1: விமர்சனத்துக்குள்ளே
0: ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள், ஜாலியாக தான் இருக்கும்.
1: சரி, அந்த பாட்டு நம்ம நிகழ்ச்சியில் கேட்கலாம், அதற்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். ஓகே.

0: ஒரே ஜல்சா நம்ம ஓஜி டாஸ் கொண்டு வந்த பாடல் கேட்டிருந்தீங்க. அவர் சொல்லியிருந்த மாதிரி இதை யூடியூப்ல வந்து மறக்காம பாருங்க. பிடிச்சிருந்தா அவங்களுடைய கருத்துக்களை தாராளமா அவர்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு. அடுத்தடுத்த கட்டமா நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கு நம்ம பிறகு வரலாம். இப்போதைக்கு இந்த செத்தே போனேன் அந்த பாட்டை பத்தி பேசாம போனா நேர்கள் கோச்சிக்குவாங்க, ஏன் அந்த பாட்டை பத்தி பேசல அப்படின்ற மாதிரி. அந்த பாடல் அப்படின்னு சொன்னோடனே சாமணி நினைவுக்கு வந்துருவாங்க நிச்சயமாவே. ஏன்னா அந்த பாடல் அந்த மின்னுக்கு அந்த வரிகள் மட்டும் அவங்க பாடுவாங்க, அந்த ஹம்மிங் மட்டும் பாடுவாங்க இல்லையா.
1: சரி, இப்ப நான் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருந்திருக்கு, சாமணியை முழுசாக விட்டுருந்தா இந்த பாடல் வந்து இன்னும் இன்னும் அதிகமாக இன்னும் நிறைய வருஷம் இன்னும் போயிருக்குன்னு நினைக்கிறேன் நான். பட் சாமணியோட அந்த கொஞ்சம் தான் அந்த ஒரு கட்டம் வந்ததே சிறப்பாகிடுச்சு. ஸோ அதுக்கு நம்ம வந்து இந்த சார்பாக நம்ம வந்து அவங்களுக்கு நன்றி சொல்லி தான் ஆகணும். சாமணி ரொம்ப ரொம்ப நன்றி அந்த வாய்ஸ் கொடுத்ததுக்கு. எனக்கு
0: சாமணி உங்கள்கிட்ட சில விஷயங்களை பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க.
1: ஓ ஓகே,
0: என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போமா?
1: எங்கே இருக்காங்க?
0: இதோ இப்போ பேச போகிறாங்க.
2: வணக்கம் ஓஜிதாஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு உங்களை இன்டர்வியூ பண்றத நான் கேள்விப்பட்டேன். சோ இந்த இன்டர்வியூ டைம்ல வந்துட்டு உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸ்கூட்டர் வண்டி பாடல வந்து உங்க கூட சேர்ந்து வேலை செஞ்சது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ரொம்ப ஒரு ஜாலியான மூமெண்டா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. பட் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுப்பா நம்ம ரெண்டு பேரும் வந்துட்டு பாடி. சோ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலான் இருக்கேன். இந்த ஸ்கூட்டர் வண்டிக்கு அப்புறம் மறுபடியும் நம்மளோட கூட்டணியில ஏதேனும் பாடல் வந்து வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்படி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இப்பவே எனக்கு பதில் சொல்லுங்க.
0: இப்பவே பதில் சொல்லுங்கன்னு கேட்டாங்க, நீங்க தான் அதற்கான பதில சொல்லணும். சாமணி நிகழ்ச்சியை கேப்பன் கண்டிப்பா சொல்லுங்க.
1: கண்டிப்பா சாமணி இப்ப வந்து பாசமா அதிர்த்தி கேட்கற மாதிரி இருந்துச்சு. ஆனா உரிமை இருக்கிறதுனால சாமணி நம்ம வந்து சொல்ல முடியாது. அன்னைக்கு நம்மளுக்கு அந்த டைம்ல அமைஞ்சது வந்து அது ஏதோ ஒரு யாரோட புண்ணியமோ இல்லை யாரோட ஆங் எனக்கு தெரியாது. பட் அது அமைஞ்சிருச்சு. பட் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு மீண்டும் அமைஞ்சால் நான் வந்து அதை தவிர்க்க மாட்டேன், வேணான்னு சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா நம்ம டுவேட் பாடலாம். அந்த மாதிரி ஒரு ஜாலியா
0: சாமணி வாட்ஸ்அப் பண்ணிட்டாங்க.
1: சாமணி நல்லா இருக்கீங்களா? நானும் அவங்களோட ஃபேன் தான். நான் அவங்க வந்து எனக்கு என்ன பிடிக்குன்னா கலக்குவாங்க, அவங்க மேடையில் நின்று பயப்பட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய அடுத்த பசங்க வரும்போது அந்த மாதிரி வந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
0: சரி, சாமணி கிட்ட முதல் முறையாக நீங்கள் பாட வைக்கும் போது நீங்கள் பார்த்த திறமை?
1: இல்லை இல்லை, நான் ஆக்சுவலி எனக்கு அங்கே சாமணி தான் பாட போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது.
0: ஓ,
1: அப்போ இந்த ஒரு கேர்ளோட வாய்ஸ் தான் நல்லா இருக்கும்னு இது சொல்லப்ப நான் சொன்னேன். சரி கேஷ்ட்டு சொன்னாங்க, பார்ப்போம் பார்க்கலான்னு. அப்புறம் போட்டு காரணம்னா நல்லா இருந்துச்சு இது. அப்புறம் எனக்கு தெரியாது, நினச்சி அவங்க முழுசாக தான் பாட போகிறாங்க. பட் அது அந்த கொஞ்சம் தான், அந்த கொஞ்சம் தான் நிறைவாக இருந்துச்சு. அது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, யானை வரும் பின்னை மணி, ஓசை வரும் பின்னை மணி. ஸோ இந்த சில வந்து அவங்க இல்லைனா எனக்கு தெரியல அந்த படம் எப்படி போயிருக்கணும். நம்ம உண்மை சொல்லுவோம், இன்றைக்கி ஒரு விஷயம் பண்ணுறோம் ஜெயிச்சிட்டோம் போது என்னால் தான் ஜெயிப்புன்னு சொல்கிறது தப்பு. அங்கே நாலஞ்சு பேர் இருப்பாங்க, அவங்களோட யாரோ ஒரு விஷயம் நான் நம்புவேன். அதை வந்து இப்போ நான் இது வந்து எல்லாத்துக்கும் பொதுவாக சொல்கிறேன், பண்ணிட்டேன்லாம் சொல்ல வேணாம். எவ்வளோ பேருக்குங்களா அதெல்லாம் சமமாக எடுத்துக்கிறோம், கேக்க ஷேர் பண்ணிக்குவோம். ஸோ இதில் எல்லாத்துக்குமே இதில் பங்கு இருக்குது. கேஷ், நம்ம மணி, வில்லன்ஸ், எம்ஸ்ரீ மியூசிக், எம்ஸ்ரீ ஷாமுனு, எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே.
0: ஸோ உங்களை உயர கொண்டு போனதுக்கு இப்போ நீங்கள் சொன்ன இந்த விஷயம் தான் காரணம் நினைக்கிறேன். அந்த மனசு தான், அது எத்தனை பேருக்கு வரும்னு தெரியாது.
1: இல்லை இல்லை, நான் எப்பயுமே வந்து நான் இப்போ லேட்டஸ்ட்டாக நான் வந்து ஒரு சிங்கிள் பண்ணேன், இப்போ ரெண்டு வருஷம் பண்ணேன். அதில் பார்த்தீங்கன்னா வேதன் ஒரு புது தம்பி தான் பாடினார், என் கூட ரேப் பண்ணார். அப்போ வந்து என்கிட்ட போஸ்டர் டிசைன் வந்து செஞ்சு கொடுக்கும் போது போஸ்டர் வந்து முன்னுக்கு அவரோட ஃபோட்டோ தான் முன்னுக்கு இருந்துச்சு. நான் சொன்ன அவரோட வைங்க, ஏன்னா நம்மள எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம கூட உங்களை நம்ம தெரியப்படுத்தணும்ல, இதுதான் என்ன நம்மளுக்கு வாய்ப்பு. நான் கையை பிடிச்சி கொண்டு போய் எல்லாத்தையும் போய் போகிறோம், நிப்பாட்டி என் கூட பாடுறாரு, என் கூட பாடுறாரு, பாட்டு என்னோட சட்டை அவரால் நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதை நம்ம பண்ணுறது கடமை. இது எல்லாரும் எனக்கு முன்னவங்க பண்ணாங்க, இப்போ நான் பண்ணுறேன், அவ்வளோதான். நான் மட்டும் ஒன்றும் புதுசாக பண்ணலை.
0: சரி, இப்போ எங்களுக்காக செத்தே போனடி பாட்டை கண்டிப்பாக நீங்கள் பாடணும்.
1: அடம்புடைக்காம நில்ல மணி கொஞ்சம், ஆயிரம் பேர் வந்தா கூட நீ தான் செல்லாம். அண்ணன் தம்பி எத்தனை பேரு சொல்லிவிட்டு போப்போ, எல்லாருமே மச்சான் தானே சொந்தமாகினோம். நான் காதல்ல கடுக்காம் போட்டு என்ன மயக்கிட வந்தவனு, ஏ ரோசம் எங்க அது போச்சு புள்ள, உன்னை தேடி ஓடி. அவரை எல்லாம் சேர்ந்து போடுவாங்க நினைக்கிறேன். பாட்டு ஷாமணி மைண்ட்ல வந்துட்டாங்க.
0: அதான் சிரிச்சிங்களா? சரி, ஷாமணியும் நீங்களும் கூடிய சீக்கிரம் இன்னொரு பாடல்ல
1: ஆசைப்படுறோம். இல்லை இல்லை, அது எனக்கும் ஆசை தான், போகலாம், நம்ம பார்க்கலாம். என்ன நம்ம சொல்ல முடியாது, இப்போ நம்ம சொல்லிட்டு நாளைக்கு நம்ம பண்ணாமல் போயிட்டோம் தப்பாயிரும்ல. மேபி அவங்க சொன்னது வந்து கண்டிப்பாக வந்துச்சுன்னா மக்கள் அதை ஏற்றுக்குவாங்க நினைக்கிறேன்.
0: மனசில் வச்சு
1: மக்கள்லாம் வெயிட்டிங் தான்
0: தெரியுது. நிச்சயமாகவே இப்போ அந்த பாட்டு நம்ம கேட்டுடலாம்.
1: ஓகே கேன் கேன் பண்ணலாம்.

0: ஒரு பாடலுக்கு ஒரு பெண் குரல் எவ்வளவு அழகு கொடுக்குது, அழகுப்படுத்துது அப்படின்றதுக்கு இந்த பாடல் ஒரு நல்ல சாட்சி நினைக்கிறேன். சாமினியோட குரல் அப்படி இருந்தது. நீங்க சொல்லியிருந்தீங்க காலிவுட் திரைப்படத்துல இவங்களுடைய குரல் தான் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க.
1: இல்ல நான் என்னன்னா அங்க போனோம்னா எனக்கு எனக்கு ஒரு புதிய அனுபவம். அந்த அதாவது தமிழ்நாட்டில் போயிட்டு வேறு மியூசிக் போகிற அவங்களோட ஒர்க் பண்ணுறது எனக்கு புது அனுபவம். ஸோ இது வந்து படத்தில் வந்து இந்த நம்மளோட ஸ்கூட்டர் வண்டி வந்து ஒரு 2 வருஷம் எனக்கு சரியாக ராங்காக சாரி டே அந்த வருஷம் எனக்கு தெரியல. ஸோ வந்து படம் பெரும் மகாபலிபுரம் அந்த அந்த படத்தில் வந்து என்னை பாட கூப்பிட்ருந்தாங்க, நான் போயிருந்தேன். அப்புறம் வந்து மியூசிக் டைரக்டர் வந்து கே அவங்க தான் போட்டார். ஸோ அந்த மீட் பண்ணும்போது அந்த அந்த ரேப் பண்ணதெல்லாம் அங்கே உள்ள பசங்க, ஊரில் சென்னையில் உள்ளவங்க, துப்பாக்கிஸ்ன்னு அவங்க 4 பேர். அப்புறம் கேட்டாங்க இந்த ரசனை இந்த வாய்ஸ் வந்து நீங்கள் பாருங்கள், நான் என்ன கேட்டிங்கன்னா இந்த இதே வாய்ஸ் வைங்க, ஏன்னா இந்த வாய்ஸ் வந்து ஒரு ரெக்கனைஸாக எல்லாத்துக்கும் இந்த பாட்டுனா ஒரு கிளிக் ஆகும். ஸோ ரெண்டாவது நம்ம நம்மளோட நாட்டில் இருந்து அது நம்மளுக்கு ஒரு தனி சந்தோஷம் பெருமை தான் அது. அப்புறம் வேறு பாடிக்கலாம் இதே போட சொன்னா அவங்களும் அதை கேட்டுட்டு அப்புறம் எடுத்துக்கிட்டாங்க. பட் ஒர்க் பண்ணது நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு சரியாக தெரியல, ஏன்னா நான் வந்து நம்மளோட பாடுறதுனால என்னோட பாட்டுனால நான் போய் பாடுறதுனால அவங்க கொஞ்சம் கொஞ்சம் தான் சேஞ்சஸ் பண்ணாங்க. இப்போ இந்த மச்சான் காரை கொடுப்பான் பேஜாரான எண்டி, ஸோ அதுதான் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றணும். பட் ஸ்டைல் கொஞ்சம் கொஞ்சம் அடம் இது வந்து அடம் பிடிக்காம நில்லுமா நீ கொஞ்சம் சேத்தே போனின்றி அதில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் கொஞ்சம் இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி நான் அப்படி பண்ணலாம், என்னோட பாடலை வந்து கொஞ்சம் அவங்க மாற்ற சொன்னாங்க, கொஞ்சம் மாற்றிக்கிட்டேன் அவ்வளோதான். பட் ஷாமினி தான் வேணும்னு புட்டிவாதமாக இருந்தேன். கொஞ்சம் தட்டி பார்க்கலாம் செத்தே போனி டைட்டில் இங்க வந்து ஸ்கூட்டர் வண்டி அங்க செத்தே போனி படம் வந்து மகாபலிபுரம்.
0: சரி, இப்போ இந்திய இசை இந்த காலிவுட் இசையும் நீங்க பாத்துட்டீங்க, நம்ம இசையும் பாத்துருக்கீங்க.
1: சரி,
0: நம்மளுடைய தனித்துவம் என்ன நீங்க நினைக்கிறீங்க?
1: நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே என்ன ஸ்பெஷல்னு சொன்னால் 4-5 பேர் செய்கிற வேலையை ஒரே ஆள் இங்கே மியூசிக்கில் பண்ணுறாங்க. ஸோ அப்படிங்கும் போது நம்மளோட ஸ்பெஷல் தான், அங்கே ஸ்பெஷல் இல்லைன்னு சொல்ல கிடையாது. நான் பார்த்துருக்கேன் இங்கே வந்து திறமை இருக்கு. பட்டு ரொம்ப ஆசை அந்த அளவுக்கு போகணுன்னு, வாய்ப்பு இருந்தால் அது அமையணும்னு நான் நம்புகிறேன், வேண்டிக்கிறேன்.
0: நிச்சயமாக நிறைய உழைப்பு வந்து ஒவ்வொரு கலைஞரின் படைப்புகளுக்கு பின்னால் இருக்கு, அதற்கான அங்கீகாரம், பிறகு அதை எந்த அளவுக்கு வெற்றி ஆக்குறாங்க அப்படின்றது மக்கள் கையில தான்,
1: மக்கள் கையில தான் இருக்கு. ஆனால் நீங்க இதுதான் இப்ப சாதாரணமா ஒரு பாடல் செஞ்சிருவோம், அது எங்கேயே போயிடும். ரொம்ப எஃபோர்ட் போட்டு பாடல் பண்ணுவோம். இப்ப என்னோட கூட இதுக்கடைய நான் ஒரு சின்ன விஷயம் நான் ஷேர் பண்றேன். என்னோட நம்மக்கன்னு ஒரு பாட்டு நான் ஒண்ணு பண்ணேன். நம்மக்க நமக்குள் வேட்டை புலி இருக்கு, சீரி பாய்ந்தாலும் ஜெயம் நமக்கு, நாம ஒரே தாய் புள்ள நம்மளை மிஞ்ச யாரும் இல்லைன்னு ரொம்ப எஃபோர்ட் போட்டு நான் நிறைய செலவு பண்ணி பண்ணேன். அந்த பாட்டு ஓடலை, இது வந்து இப்பயும் நான் சொல்கிறேன். அதுக்காக நான் தலை குனியில, எனக்கு ஒரு வருத்தம், நான் இவ்வளோ தூரம் பண்ணி ஒரு பாடல் வரலன்னு ரொம்ப கஷ்டம் எனக்கு. பட் ஜாலியாக ஒரு பாட்டு ஒன்று பண்ணேன், மண்டபத்திரம்னு, அதில் அந்த வார்த்தை போனால் அது இங்கேயே போயிடுச்சு. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், நான் எதை சொல்கிறது? இங்கேயே இருக்க நம்ம பண்ணுறோம், ஜெயிக்கணும்னு பண்ணுறோம், அது பண்ண மாட்டோம், ஜாலியாக ஒன்று பண்ணுறது வந்துடுது. அப்படிமா நம்ம யாரும் சொல்கிறது?
0: அது குறித்த ஒரு கேள்விதான் என்கிட்டயுமே இருக்கு. இப்போ சமூக வலைதளங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு பாடல் ஒரே இரவுல வந்து பிரபலம் ஆயிருது. இது வந்துட்டு இப்போ அந்த வைரல் அப்படின்ற ஒரு வார்த்தை, அந்த பிரபலத்துக்கு பின்னால் ஒரு கலைஞரின் பல வருட உழைப்பு இருக்கும். ஆனா அந்த வைரல் அப்படின்ற அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, இன்றைய கலைஞர்களுக்கு உதவுதுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல அவங்களை ரொம்ப அவசரப்படுத்துதுங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா?
1: இதுதான், நான் மட்டும் இல்ல, யார் இருந்தாலும் சொல்ல கொஞ்சம் யோசிப்பாங்க. ஏன்னா பாடல் நம்ம பண்ணுறது வந்து அது மக்கள்கிட்ட தான், மக்கள்கிட்ட தான் அது நம்ம கேட்கணும். இப்போ என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து இது மக்கள் தான் சொல்லணும், ஏன்னா அவங்க தானே எடுத்துக்கிறாங்க.
0: ஆமாம்,
1: என் வேலை வந்து பாடல் பண்ணி கொடுக்கறது, எடுத்துக்கிறது அவங்க. அப்போ அவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் போயிட்டுருக்காங்க, ஏதோ நோக்கி போயிட்டுருக்காங்க. அப்போ நம்மளுக்கு தெரில, இது என்னால் வந்து
0: வைரலை தான் தேடுது இல்லை சொல்ல மாட்டேங்க,
1: அது நான் சொல்ல மாட்டேன். நான் ஏன், ஏன்னா நான் அதை ஃபாலோ பண்ணலையே. இப்போ நான் ஒரு விஷயம் பண்ணுறேன், இதெல்லாம் என்னை பார்க்கணும், அதெல்லாம் எல்லாம் என்னை பார்க்கணும், எதுக்கு என்னை பார்க்கணுன்ற எனக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கணும். ரெண்டு விஷயம் தான் இன்றைக்கி நான் டாப் ஆகிறேன்னா, 2-3 விஷயம் இருக்குது. ரெண்டு விதத்தில் நீங்கள் டாப் ஆகலாம், அது நான் சொல்ல விரும்பல, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எப்படி டாப் ஆக போகிறீங்க, நீங்கள் எடுத்துக்கங்க. வைரல் தான் டாப்னா நான் அதை ஏற்றுக்க மாட்டேன். நான் ஏற்றுக்க மாட்டேன் பர்சனலாக, நான் யாரையும் கம்பேர் பண்ணல, நான் பர்சனலாக ஏற்றுக்க மாட்டேன்.
0: அதற்கான பதில எப்படி நான் சுக்கா சொல்லணுமோ சொல்லிட்டேன். அது போதும் எங்களுக்கு, அதே போதும். இப்போ நீங்க பாடல் வந்து பெரும்பாலான பாடல்கள் நீங்களே
1: எழுதி
0: அதை நீங்களே பாடுறீங்க, அதை ஞாபகம் வச்சுட்டு இப்ப கூட நீங்க பாடல் போயிட்டு இருக்கும்போது எங்கிட்ட சொல்றீங்க அந்த வரி இப்படி வரும் அப்படின்ற மாதிரி. எது கஷ்டம் நினைக்கிறீங்க, பாடுறது கஷ்டமா இல்லைனா எழுதுறது கஷ்டமா?
1: மெட்டு தான் எனக்கு கஷ்டம் நான் சொல்றேன், மெட்டு தான். அதாவது அதுக்காக நான் பாடல எழுந்துருவாங்க, யாரையும் தப்பா பேசல. இந்த மெலோடி நல்லா இருந்துச்சு, மெட்டு நல்லா இருந்தா தந்த மாதிரி லிரிக்ஸ் வந்துடும் நான் நம்புறேன். ஏன்னா நான் வந்து முதல்ல வந்து மெலோடி தான் போடுவேன், மெட்டு தான் போடுவேன். இப்போ இந்த அது மெலோடி, அதுக்கு நிம்மதி இல்லை நிம்மதி இல்லை நண்பா அப்படி. இப்போ ஜாலியாக அந்த தரணே தரணே தரணே நான் ரொம்ப நல்லா காதலிச்ச பொண்ணுக்கு. ஸோ என்ன என்ன எடுத்துக்க, நான் நான் ஒர்க் பண்ணுறது நல்லா புரிஞ்சுங்க, எல்லா மக்களும் சரி எல்லாரும் சரி, நான் பேசுதெல்லாம் எனக்கு எது தெரியுதோ என்ன என்னால் எது முடியுமோ அதுதான் நான் பேசுகிறேன். என்ன கேட்டிங்கன்னா எனக்கு வந்து மெட்டு நல்லா இருந்துச்சுன்னா வரிகள் நல்லா வந்துடும்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம பாடுறது வந்து ஒரு ஃபீல்,
0: புரியற மாதிரி சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க சொல்லிட்டீங்க, புரிஞ்சிருச்சு. நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்றது. இப்போ அடுத்து உங்களுடைய பாடல்ல கதையே இல்லை அப்படின்ற பாட்டை பத்தி நம்ம வந்து கேட்க போறோம்.
1: நானே பாடிடுறேன், சொல்லிடுறேன்.
0: சொல்லுங்க,
1: கதையே
0: இல்லை அப்படின்ற பாட்டை பத்தி சொல்லுங்க. அதே
1: கதையில பாட்டு வந்து எப்படின்னா, நான் ஸ்கூட்டர் வண்டி பாட்டு பண்ணிவிட்டு அந்த டைம் வந்து சிடி சிடிலாம் வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த டைம் தான் கடைசி வருஷம்னு நினைக்கிறேன் சிடி வெளியாகினது. ஸோ கதையில் செஞ்சுட்டு பிறகு ரொம்ப அவசரமாக செய்யணும் அந்த ஒரு பாட்டு சொன்னாங்க, பத்தலை பாடலை பத்தலை இன்னொரு பாட்டை ஆட் பண்ணோன்னு. அப்புறம் தான் அவசரமாக அந்த பாடலை வேணும்னு சொல்லி தான் எம்ஸ்ரீ மியூசிக் பண்ணார் கொக்கோநந்தா லிரிக்ஸ். கொக்கோநாதன் எனக்கு கேட்டிங்கன்னா பாடுறதோட லிரிக்ஸ் பெஸ்ட்டுன்னு நானே சொல்லுவேன். ஓட்டு வந்தது நான் வந்து கொக்கோநாதன் நல்ல பாடகிறேன், பட் லிரிக்ஸுக்கு நான் முதல் கைத்துக்குவேன் கொக்கோக்கு. நம்ம ஒரு கலைஞனோட அங்கீகாரத்தை வந்து நம்மளால அழியக்கூடாது, பர்சன் நம்ம பேசக்கூடாது, அது அவங்கவுங்க பிரச்சனை. பட் நல்ல ஒரு லிரிக்ஸ் ரைட்டர், நம்மளுக்கு கேட்ட மாதிரி கொடுப்பாங்க. அப்போ அவரை போய் மீட் பண்ணி அவர் வந்து எம்ஸ்ரீ மீட் பண்ணிவிட்டு அங்கே போய் தான் பண்ணோம், என்ன பாட்டு எப்படி பண்ண போகிறோம் சொல்லி எனக்கு தெரியல, பட் ஒரு மெட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நான் போட்டேன். அப்புறம் கொக்கோ நானும் அப்போ எங்கள் அப்பா நான் வந்து கிடானால வந்து நம்மளோட ஒரு பாஷா ஒரு வார்த்தை ஒன்று இருக்கும் தராப்பா, அது வந்து கிடால ரொம்ப பேசுவாங்க நம்ம ஏன்னா கம்போ கிடானால தராப்பா. அது அப்புறம் அது கெச்சியான வார்த்தை கதை கதை இல்லை கதை கட்டை. அப்போ என்ன பண்ணோம், எங்கள் அப்பனோட இபே, பட் அது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம், சென்சிட்டிவான விஷயத்தை வந்து ஜாலியாக கொண்டு போகிறதுக்கு அந்த வே இருக்குது. இது என்னன்னா நம்ம சொல்கிற விதம் தான் ஏ ஒன்று ஏய் அது ஒன்று இருக்கல. ஸோ அந்த மாதிரி சொல்கிற விதத்தை நான் கொஞ்சம் ஜாலியாக சொன்னதுனால தான் அதை ஏற்றுக்கிட்டாங்க. ஏன்னா அப்பாவோட இபிஎஃப் அண்ணன் தம்பி பங்கு போட்டால் அது என்ன ஆகும், பிரச்சனை தான் வரும். பொதுவாகவே அது கோபம் தானே படுத்துது. ஆனால் நம்ம அங்கே என்ன சொல்கிறோம்னா கதையே இல்லை கதை கட்டை நம்ம பார்த்துக்கலாம், இது ஜாலியாக பண்ண பாட்டு. பட் இதில் வந்து கொக்கோநந்தாக்கும் அதில் பங்கு இருக்குது லிரிக்ஸில் போட்டதெல்லாம். ஸோ அவ்வளோதான், இது வந்து 7 ஹவரில் செஞ்ச பாடல். நீங்கள் நான் வந்து மெட்டு கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் வரிகள் கொடுத்தேன், ஃபுல்லாக அவங்க பண்ணாங்க. பாய்ராஜ் ரொம்ப இதில் எஃபோர்ட் போட்டாங்க, மிக்சிங் மாஸ்டரிங் பாய்ராஜ் செஞ்ச பாட்டு வந்துருச்சு. அது இதுதான் நான் சொன்னேன் அவசரமாக செஞ்ச பாட்டு இட்டாச்சு பாருங்க,
0: 7 மணி நேரம் ஒரு உழைப்பு அந்த பாட்டு, 3:45
1: அவ்வளோ. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வரிகள் ரொம்ப குறவு தான், ரிப்பீட் ரொம்ப வரும். ஸோ அந்த பாட்டை தான் முதல் ஆரம்பம் என்னோட வந்து ஒரு 3.5 நிமிஷத்துக்குள்ளே முடித்த பாட்டு. ஸோ அப்போ என்னென்னா நான் ஒன்றே ஒன்று அந்த இடத்துல நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா, கொஞ்சமான விஷயத்தை நீங்கள் அழகாக கொடுத்தீங்கன்னா அதை ரிப்பீட்டாக கேட்பாங்க. நம்ம பாடுறோன்னு சொல்லிட்டு 6 நிமிஷம் 7 நிமிஷம் போகிறது வந்து இப்போ டைம் வேஸ்ட் தான். இந்த 3:30 முடிச்சோமா பஞ்சாமிரத மாதிரிங்க, கொஞ்சமாக சாப்பிட்டா திருப்பி திருப்பி கேட்போங்களா அந்த மாதிரி இருக்கணும் பாட்டு.
0: சரி, அந்த பாட்டு இப்போ பஞ்சாமிரத மாதிரி வந்துகிட்டு இருக்கு, கதையில் பாட்டை கேட்கலாம்.
2: தாசு கதை இல்லையா தர்றாப்பாக்கா
1: கதையா கொக்கோ
2: கதையே இல்ல கதை கட்ட என்ன சொல்ற என்னதான் சொல்ல வர சரி.

0: கதையே இல்ல பாட்டை நம்ம நிகழ்ச்சியில கேட்டாச்சுங்க. டிக்டாக் நேரலையில் நிறைய பேர் வந்து அன்பு மழையை பொழிஞ்சிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க கூட பாத்தீங்கன்னா நம்ம அறிவிப்பறையில வெளியில சாப்பிடாம கூட சிலர் வந்து காத்துட்டு இருக்காங்க உங்களுடைய தீவிர விசிறிகள்னு சொல்லலாம். இன்றைய தலைமுறை கூட உங்களுடைய பாடல்களை அதிகமா ரசிக்கிறவங்களை பார்க்க முடியுது இல்லையா? அடுத்த கட்டமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நிச்சயமா உங்களுக்கு நம்ம சொல்லி ஆகணும். என்னென்ன விஷயங்கள் இருக்கு இந்த ஒரே ஜல்சாக்கு பிறகு?
1: நான் வந்து என்னோட வேலை நான் 99 ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும், அதாவது 97 ஸ்டார்ட் ஆரம்பித்து 99 தான் நான் ஃபர்ஸ்ட் என்னோடய ஆல்பம் ஒன்று பண்ணேன். அதுலேருந்து இன்ன வரைக்கும் நான் இருக்குன்னு சொன்னால் மெயின் காரணமே வந்து மக்கள் தான். அவங்க இருக்கிற அவங்க கொடுக்குற சப்போர்ட்னால தான் நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம். அதனால நீங்கள் என்னை பிடிச்சிக்கிங்க, நான் கரெக்டாக இருப்பேன், நான் கரெக்டாக உங்களுக்கு பாடல் கொடுப்பேன். இப்போ ஜல்சாக்கு முடிஞ்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஏன் கூட வந்து நம்மளுக்கு ஒரு சிக்கல் இருக்கும்ல, இப்போ பாருங்கள் நட்புன்றது. இப்போ எனக்கு வந்து பாடகர்கள் தான் எனக்கு என் கூட சிக்கலாக, இப்போ லைக் அகரம் அன்பா, அகரம் அந்த சுட்டு சுட்டு அந்த கலைஞர்கள், அப்புறம் நம்ம எம்லின் அவங்க சுப்ராஜி, அப்புறம் இன்னும் புதுசாக வர்ற பசங்களாம் இருக்காங்க, எஸ்டி எஸ்கே நிறைய நண்பர்கள் தம்பிங்களாம் இருக்காங்க. ஸோ இப்போ அவங்களோட நான் வந்து தெரியாது எனக்கு தான் இப்போ யார் கூட சேர்ந்து பண்ண போகிறேன், இல்லை இப்போ அதில் அவங்களுக்கும் சில ப்ராஜெக்ட் செய்ய போகிறேன். பட் நான் பர்சனலாக என்னோட ஓஜி டாஸோட பாடல் கண்டிப்பாக வரும். ஜல்சாக்கு அப்புறம் நான் நிறைய பாட்டு வச்சுருக்கேன், மடியில் கனம் இல்லை, பாதையில் பயம் இல்லை, உருவாகுவோம் நம்ம உருவாக்குவோம்னு சொல்லி நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆனால் எது நான் இப்போ எனக்கு ஒரு சொல்கிறேன்னா, ஆக்சுவலி ஜல்சா கூட வந்து நான் வந்து பிளான் இருந்துச்சு, ஏன்னா அதுக்கடையில் வேறு பாட்டு இருந்துச்சு, அதுக்குள்ளே இது பண்ணிட்டேன். பட் எனக்கு இங்கே என்ன தோணுது இப்போ என்ன பண்ணன்றதை நான் கொடுத்துருவேன். பட் கண்டிப்பாக பாடல் கொடுத்துக்கிட்டப்ப என்னை நீங்கள் நம்பலாம்.
0: வருஷத்துக்கு எத்தனை பாட்டு எதிர்பார்க்கலாம்?
1: இல்லை இல்லை நான் வருஷத்துக்கு இல்லை வருஷத்துக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு பாடல் ரெண்டு பாடல் பண்ணலாம் நான் நினைக்கிறேன். அது ஏன்னா ரொம்பவும் இல்லை, ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு மக்கள் மனசில் அப்பப்போ இருக்கணும்ல, அதுதான். ஸோ நான் இப்போ கூட சொல்கிறேன், நான் லைஃப் ஆர் மின்னல் இதில் சொல்கிறேன், ரேடியோ சேனல்லே சொல்கிறேன், நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். கண்டிப்பாக மூஞ்சி சுழிச்சுக்கிற மாதிரியோ நீங்கள் கோவப்படுற மாதிரியோ நான் பாடல் வரிகளும் பாடல் பண்ண மாட்டேன், கரெக்டாக இருப்பேன்.
0: உள்ளூர் கலைஞர்களுக்கு பாடகர்களுக்கு ஒரு உதாரணமா இப்ப இந்த வார்த்தையை நீங்க
1: சொல்லிருக்கீங்க,
0: நம்மளும் எடுத்து இங்க ஒளிபரப்ப முடியும்.
1: நான் என்ன சொல்லுவேன்னா, நான் என் கூட ஃபாலோ பண்ற பாடகர் தான் சொல்லுவேன், மத்தவங்க முகம் சுழிச்சுக்கிற மாதிரி பாடல் பண்ணாதீங்க, அது பண்ணக்கூடாது, தப்பாயிரும்ல.
0: ஆமா,
1: அதனால நம்ம எல்லாரும் பாக்குறாங்க. ஸோ அவ்வளோதான், நான் கோபமாக இருந்தாலும் பரவாயில்ல, கோபத்தை பாட்டில் காட்டாதீங்க, எல்லாரும் கேட்கணும்.
0: இன்னும் ஒரு 3 நிமிடம் இருக்கு நிறைவு கொண்டு வர்றதுக்கு. ஆரம்ப காலத்தில் வாய்ப்புக்காக காத்திருந்த ஓஜி டாஸ், இப்போ இன்றைய ஓஜி டாஸ் வந்து அவரை சந்திச்சாருன்னா அந்த இளம் ஓஜி டாஸ்க்கு, இல்லை இப்போ இளமையாக தான் இருக்கீங்க, அவர்கிட்ட என்ன சொல்ல விரும்புவீங்க நீங்க?
1: பரவாயில்ல தப்பிச்சுட்டேன்,
0: தப்பிச்சுட்டேன்
1: தம்பி, தப்பிச்சு வந்துட்டேன். என்னன்னா அந்த தம்பிகிட்ட ஒன்னு சொல்றேன், ஏதோ உன் வேலையில நீ கரெக்டாக இருந்து நான் நம்புறேன், அதனால தான் நீ வந்துக்கிட்டு இருக்க. அதே நேரத்தில் ரொம்ப தலை தூக்காத, இப்போ எப்படி இருக்க அதே மாதிரி போ, அப்போ தான் நீ வந்து கரை சேர முடியும். ரெண்டாவது ஓஜி டாஸ்கிட்ட நானே சொல்கிறேன், நீ ஓடிக்கிட்டு இருக்க, திரும்பி பார்க்காத, ஓட்டம் குறைஞ்சிரும், திரும்பி பார்த்தா உன்னோட நீ சேர வேண்டிய இடத்துக்கு சேர முடியாது, பார்த்து பத்திரமா ஓடுக்கண்ணா.
0: இது உங்களுக்கு மட்டும் இல்லை, ஓஜி டாஸ் கேட்குறவங்களும் அதை எடுத்துக்கலாம். எங்களுக்காக
1: நான் அதுதான் சொல்கிறேன், ஒருத்தர் நம்மளை பற்றி ஒருத்தவங்க சொல்கிறாங்களா, நம்ம அவங்கள பற்றி ஃபோக்கஸ் பண்ணோம், நம்ம டைம் வேஸ்ட் ஆயிடும், நம்ம போய் சேர முடியாதுல்ல.
0: ஆமாம்,
1: நம்மளை பற்றி பேசுனா புரியாதவங்க நம்மளை பற்றி பேசுவாங்க, புரியாதவங்க நம்மளை பற்றி வளர்க்கணும்னு அவசியம் கிடையாது, அவ்வளோதான்.
0: இப்போ நீங்க உங்களுக்குள் நிரூபிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு ஒண்ணு இருக்கா, இல்ல நான் என்ன செய்ய வந்தனோ அதை இப்ப செஞ்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு
1: நினைக்கிறேன்? நான் வந்து என்னோட பாதையில நான் கரெக்டா போறேன் நான் நம்புறேன், ஏன்னா பாதை போட கொடுத்தது அவங்க தான், அந்த பாதையில நான் கரெக்டா பயன்படுத்துறேன், கரெக்டா போயிட்டு இருக்கேன் நான் நினைக்கிறேன். மேபி என்னோட பாடுற ஸ்டைல் அப்படி மக்கள் சொல்றாங்க, அண்ணா நீங்க வந்து வித்தியாசமான ஸ்டைல பாடுங்கன்னு சொன்னா நான் ட்ரை பண்றேன். அதை இப்போ சைக்கோ அடுத்த ப்ராஜெக்ட் வந்து சைக்கோ, நம்ம சைக்கோ மந்த்ரா அவங்க கூட ஒரு ப்ராஜெக்ட், ஸோ அவங்க ஒரு பாடல் என்ன பாட சொல்லியிருக்காங்க, அது வேறு ஸ்டைல் தான் இருக்குது, அது அவரோட ஸ்டைலில் ஒன்று. நான் த்ரை தான் பண்ணுறேன்னு சொன்னேன், நான் ஓகேன்னு சொல்லலை, ஏன்னா த்ரை பண்ணிவிட்டு அப்புறம் நல்லாலாம் பண்ண தப்பாயிரும், நான் பாடுறேன் உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா போடுங்க. அந்த மாதிரி தான் அந்த ஐயா பாடல் மதுரை வீரன் பாடல் ஒன்று பாடுனேன், அவங்க என்ன நினச்சிட்டாங்க, நம்ம இந்த பாட்டு பாடுறோம் சாமி பாட்டு பாட வருமானு. அப்புறம் அப்போ என்ன சொன்னேன், நான் பாடுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அதை வெளியாக்குங்க, இல்லைன்னா வேணாம், அசிங்க போடக்கூடாதுல்ல, அசிங்க போடுறதுக்கு நம்ம உழைப்பு போட்டிருக்கோம்.
0: ஆமாம், எதை சொல்லணுமோ அதை சரியா வந்ததுலேருந்து அதை சரியா பேசிட்டு இருக்கீங்க. நேரம் நமக்கு பத்தலை, உங்ககிட்ட பேசுனது ரொம்ப மகிழ்ச்சின்னு இருக்கீங்க.
1: கண்டிப்பாக அடுத்தது வாய்ப்பு எனக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை நான் பயன்படுத்திக்கிறேன். அடுத்தது நான் வரும்போது 2 ஹவர் கேளுங்க. மக்கள் சில பேர் அவங்களுக்கு என்ன பாடல வேணுமோ நம்ம பாடுறேன்.
0: தயாரிப்பாளர் வெளியே கேட்டுட்டு இருக்காங்க, அவங்க பார்வைக்கு இந்த விஷயத்தை கொண்டு போகும்.
1: நீங்க முடிஞ்ச கலைஞர்கள் கூப்பிட்டீங்கன்னா ரெண்டு அவர் இழுத்துட்டு போங்க. நான் நம்புறாத, ஏன்னா எங்க எங்க நாங்க எங்க கலைஞர்களை வந்து உங்களை வந்து போரிங் ஆக்க மாட்டோம் நான் நம்புறேன்.
0: சரி, இப்போ நிறைவா நம்ம நேயர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க?
1: இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, உள்ளூர் கலைஞர்களுடைய உங்களோட சப்போர்ட் எனக்கு மட்டும் எல்லாத்துக்கும் ரொம்ப தேவை. உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம அடுத்த கட்டம் போக முடியும். ஸோ அதனால உங்களோட சப்போர்ட் எல்லாம் கலைஞர்கள் இருக்கணும். நம்புங்க, நம்ம நம்மளை தான் ஜெயிக்க வைக்கிறோம், ஜெயிக்கிறோம், நம்புங்க. நாங்கள் உங்களை நம்புகிறோம், அது மாதிரி கேட்கணும், நம்புங்க. தேங்க்யூ வெரி மச், ரொம்ப ரொம்ப நன்றி. இங்கே எனக்கு ஹாய் சொன்னவங்களுக்கும் எனக்கு பிடிச்சவங்களும் இங்கே இருப்பாங்க, நான் நம்புகிறேன். அவங்க எல்லாத்துக்குமே நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். என்னோடய பாடலை கேளுங்க, ஓஜி நண்பா ரெக்கார்ட்ஸ் கண்டிப்பாக கேளுங்க. தேங்க்யூ வெரி மச், ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி.
0: ஆக ஓஜி டாஸ் அவர்களை இன்றைக்கு சந்திச்சு பேசுறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில நம்ம சந்திக்கலாங்க. இந்த நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் புவனா வீரமோகன். சாஞ்சாலே சாஞ்சாலே பாட்டை நம்ம கேட்க போறோம். ஆனா எங்களுக்காக அந்த பாட்டை நீங்க பாட போறீங்க, அப்படியே நம்ம அந்த பாடலை கேட்க போறோம்.
1: ஓகே.

கேடு தன்னந்தனியாக போகும் பெண்ணை துணை ஒண்ணு வேணும்னா தயங்காம நீயும் இப்ப கேளு கேளு. சாஞ்சாலே சாஞ்சாலே மாம மேல சாஞ்சாலே மெதுவாக பதம்.

முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜிப் துன்ராசாக்கின் பொது மன்னிப்பு விண்ணப்பம் ஒத்திவைப்பு. தேசிய வீடமைப்பு கொள்கை இளையோர் முதல் வீட்டை வாங்க உதவும். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் ஒரு மணி முதன்மை செய்திகளுடன் எஸ் கோகுலன். முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜிப் துன்ராசாக்கின் பொது மன்னிப்பு விண்ணப்பத்தை பின்னர் நடத்தப்படும் மன்னிப்பு வாரிய கூட்டத்திற்கு ஒத்திவைக்க பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் இணங்கியுள்ளார். கூட்டரசு பிரதேசத்திற்கான 63rd மன்னிப்பு வாரிய கூட்டத்தில் இம்முடிவு எட்டப்பட்டதாக பிரதமர் துறையின் சட்ட விவகார பிரிவு தெரிவித்துள்ளது. அதே கூட்டத்தில் 65 கைதிகளை விடுதலை செய்ய மாமன்னர் அனுமதி வழங்கியுள்ளார். அவர்களில் குடியுரிமை இல்லாதவர்கள் தத்தம் சொந்த நாட்டிற்கு 6 மாதத்திற்குள் திருப்பி அனுப்பப்பட வேண்டுமென அவ்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் காலையில் 1963 மலேசிய உடன்படிக்கை செயலாக்க மன்ற கூட்டத்திற்கு தலைமையேற்றார். சபா பன்னாட்டு மாநாட்டு மையத்தில் நடைபெறும் அக்கூட்டத்தில் கலந்து கொள்ள பிரதமர் மாநில முதல்வர் டத்தோஸ்ரீ ஹாஜிஜி நோருடன் சென்றிருந்தார். சரவா முதல்வர் தான்சிரி அபங் ஜோஹாரி துன் ஒப்பெங் உட்பட ஒற்றுமை அமைச்சர் டத்தோ ஏரன் அகுடாகாங், பிரதமர் துறையின் சபா சரவா விவகாரங்களுக்கான அமைச்சர் டத்தோ முஸ்தபா சக்மோன் ஆகியோர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். MA 63 ஒப்பந்தம் தொடர்பான விவகாரங்களை செயல்படுத்துவதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து விவாதிப்பதற்கு இக்கூட்டம் முக்கிய தளமாக அமைந்துள்ளது. இதனிடையே இன்று தொடங்கி செப்டம்பர் 14 வரை டத்தோஸ்ரீ அன்வார் இந்தியாவுக்கு அலுவல் பயணம் மேற்கொள்கிறார். புதுடெல்லியில் நடைபெறும் 18th பிரிக்ஸ் மாநாட்டில் அவர் பங்கேற்பார். மலேசிய நேரப்படி 9:40 பிரதமர் புதுடெல்லியில் உள்ள பலாம் வான்தளத்தை சென்றடைவார். இவ்வாண்டு பிரிக்ஸ் கூட்டத்தை ஏற்று நடத்தும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பினை ஏற்று பிரதமரின் இப்பயணம் அமைந்துள்ளது. இம்மாநாட்டில் நாட்டின் அறிக்கையை டத்தோஸ்ரீ அன்வார் சமர்ப்பிப்பார். அந்த மாநாட்டிற்கு பின் கேரளத்திற்கு பயணிக்கும் பிரதமர் வர்த்தகம், முதலீடு, இலக்கவியல், பொருளாதாரம், மனித மூலதனம், ஆள்பலம், கல்வி, வட்டார உறவுகளில் வியூக ஒத்துழைப்பினை ஏற்படுத்திக் கொள்ளும் கலந்துரையாடலில் கலந்து கொள்வார். இவ்வேளை பிரிக்ஸ் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இந்தியாவிற்கு முதலில் பயணித்துள்ள தலைவர்கள் பட்டியலில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினும்

0: தென்னாப்பிரிக்க அதிபர் சிரில் ராமபோசாவும் இடம்பெற்றுள்ளனர். அவர்களைத் தொடர்ந்து ஈரான், உகாண்டா, நைஜீரியா, எகிப்து தலைவர்களும் அந்நாட்டை சென்றடைந்துள்ளனர். உலகத் தலைவர்கள் இந்திரா காந்தி பன்னாட்டு விமான நிலையத்திலும் புதுடெல்லி பலாம் வான் நிலையத்திலும் வந்திறங்குவர் என இந்திய வெளியுறவு அமைச்சு அறிக்கையின் வாயிலாக குறிப்பிட்டுள்ளது. சீன அதிபர் ஜி ஜின்பிங் சனிக்கிழமை புதுடெல்லிக்கு பயணிப்பார். மீள்திறன், புத்தாக்கம், ஒத்துழைப்பு, நிலைத்தன்மையை உருவாக்குதல் என்ற கருப்பொருளில் பிரிக்ஸ் மாநாடு நடத்தப்படுகிறது. இளையோரும் முறைசாரா கீக் தொழிலாளர்களும் சொந்த வீடு வாங்குவதற்கு உதவும் வகையில் 2026-2035 தேசிய வீடமைப்பு கொள்கை DRNல் முக்கிய கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக வீடமைப்பு ஊராட்சி அமைச்சின் துணை தலைமைச் செயலாளர் ஜுல்கிஃப்லி சுலைமான் தெரிவித்துள்ளார். நிலையான வருமானம் அல்லது சம்பளச்சீட்டு இல்லாத முதல் வீடு வாங்குவோருக்கு கடன் உத்தரவாத திட்டம் SJKP உதவும் என அவர் கூறினார். இதன் மூலம் இத்திட்டத்தில் பங்கேற்கும் வங்கிகள் வழியாக அரசாங்கம் உத்தரவாதம் வழங்கி கிக் தொழிலாளர்கள் வீட்டுக் கடன் பெற வகை செய்யப்படுகிறது. DRN 6 முக்கிய அம்சங்கள், 17 உத்திகள், 59 செயல்திட்டங்களை கொண்டுள்ளது. தேசிய கணக்காய்வுத்துறை JAN அரசு நிறுவனங்கள் மின் சுயத்தணிக்கை முறை மதிப்பீட்டை நிறைவு செய்ய உதவும் வகையில் தலைமையகம் உட்பட மாநில அலுவலகங்களில் உதவி மையங்கள் திறக்கப்படும் என அறிக்கையின் வாயிலாக குறிப்பிட்டுள்ளது. கூட்டரசு பிரதேசம் உட்பட பெரும்பாலான மாநிலங்களில் இம்மாதம் 11, 14, 15 நாள்களில் அந்த முகப்புகள் திறக்கப்படும். திரங்கானு, கிளந்தான், கிடாவில் 13, 14, 15 நாள்களில் அவை செயல்படும் என JAN அறிக்கையின் வாயிலாக குறிப்பிட்டுள்ளது. மின் சுய தணிக்கையை இன்னும் நிறைவு செய்யாத நிறுவனங்கள் அதனை விரைந்து மேற்கொள்ளும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளன. சரவா லோங் லிலாங்கில் வான் மருத்துவ சேவை FDS உலங்கூர்தி விபத்தில் உயிரிழந்த ஐவரின் உடற்கூறு சோதனை நேற்றிரவு 7:30 நிறைவடைந்ததாக மாநில காவல்துறை ஆணையர் டாக்டர் முகமது ஜைனல் அப்துல்லா தெரிவித்தார். கடுமையான தீக்காயத்தினால் அவர்கள் பலியானதாக மீறி மருத்துவமனை தடயவியல் துறை உறுதிப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் வேதியியல் துறையினரின் மரபணு முடிவுக்காக காத்திருப்பதால் உடல்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் இன்னும் ஒப்படைக்கப்படவில்லை. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
2: பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல்,
3: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
4: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
5: நன்னடத்தையையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்,
6: தேசிய கோட்பாடு ருக்கன் நகாரா உறுதிமொழி மட்டுமன்று
7: ஒவ்வொரு மலேசியரும் உய்த்துணர்ந்து உன்னத பண்புகளுடன் இணைந்தே மேம்படுவதற்கான வழிகாட்டி.
0: நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தை தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கான தேவைகளை மதிப்பிட மலேசிய உலக அமைதி திட்டம் GPM 3 மனிதநேய பணியாளர்கள் அங்கு சென்றுள்ளனர். இன்று தொடங்கி 14 நாள் வரை அவர்கள் நேபாளத்தில் பணியை மேற்கொள்வர் என GPM தலைமை செயல் அதிகாரி ஹமத் ஃபாமி முகமது சம்சுடேன் தெரிவித்தார். நேபாள பேரிடர் இடர் குறைப்பு மேலாண்மை அதிகார குழுவின் ஒத்துழைப்புடன் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக அவர் கூறியுள்ளார். பன்னாட்டு நிதியம் IMF உடனான 1.9 பில்லியன் டாலர் ஒப்பந்தத்தை தொடர்ந்து பொலிவியா 2027 பெட்ரோலுக்கான உதவித்தொகையை ரத்து செய்ய இணக்கம் கண்டுள்ளது. 36 கடன் அடிப்படையில் அதிபர் ரோட்ரிகோ பாஸுடன் புதிய ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளதாக IMF கடந்த ஜூலையில் அறிவித்திருந்தது. 40 நிதி நெருக்கடியை கையாள்வதை அந்த ஒப்பந்தம் நோக்கமாக கொண்டுள்ளது. பொலிவியாவின் எரிபொருள் உதவித்தொகை வழங்கல் நாட்டின் நிதி சேமிப்பில் பேரிழப்பை கொண்டு வந்தது. கடந்த ஆண்டு நவம்பரில் அதிபர் பதவிக்கு வந்த பாஸ் பெட்ரோலுக்கான உதவித்தொகை செயலாக்கம் அகற்றப்படும் என அறிவித்தார். இயற்கை பேரிடர் கணிப்பில் ஒரு புதிய முயற்சி அறிமுகப்படுத்தப்படும். நாசாவின் காலநிலை தரவுகளை கொண்டு செயற்கை நுண்ணறிவு AI மாதிரிகளுக்கு பயிற்சி அளிக்கப்படும் என சுவிட்சர்லாந்து ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். மின்னல் வேகத்தில் உயிரை பாதுகாக்கும் ஆற்றலுடைய தரவுகளை வழங்கும் திறனை உருவாக்குவதில் அவர்கள் முனைப்பு காட்டியுள்ளனர். இதன் மூலம் முக்கியமான வானிலை காலநிலை கணிப்புகளை விரிவுபடுத்த முடியும். அத்துடன் விஞ்ஞானிகள் இதுவரை காண முடியாத அறிகுறிகளை கண்டறியவும் இந்த AI மாதிரிகள் துணை புரியும் என அவர்கள் கூறியுள்ளனர். விளையாட்டு ஐச்சி நகோயா ஆசிய போட்டி. இப்போட்டியின் அதிகாரப்படி தொடக்க விழா இம்மாதம் 19 நாள் நடைபெறவுள்ள நிலையில் ஆடவர் கூடைப்பந்து விளையாட்டு நேற்று தொடங்கியது. நகோயா ஐஜி அரங்கில் நடைபெற்ற பி குழு ஆட்டத்தில் கத்தார் ஈரான் அணியை 59-53 என வீழ்த்தியது. இதனிடையே இக்குழுவில் தனது முதல் ஆட்டத்தில் ஜப்பான் இந்தோனேசிய அணியை 98-53 என வீழ்த்தி அபார வெற்றி பெற்றது. 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் ஆசிய போட்டியில் 45 நாடுகள் 15,000-க்கும் அதிகமான விளையாட்டாளர்களும் அதிகாரிகளும் பங்கேற்கின்றனர். நிறைவாக அமெரிக்க பொது டென்னிஸ் போட்டி. தொடர்ந்து 4வது முறையாக உலகின் முதல் நிலை வீராங்கனை அரியானா சபலின்கா அதன் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜிப் துன்ராசாக்கின் பொது மன்னிப்பு விண்ணப்பம் ஒத்திவைப்பு. தேசிய வீடமைப்பு கொள்கை இளையோர் முதல் வீட்டை வாங்க உதவும். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: வானொலி
1: இனிமையான பாடலை நாம் இசையும் இசையும் தொகுப்பில் கேட்டோம். இசையும் இசையும் தொகுப்பில் இணைந்திருக்கின்றோம். எண்ணங்களை அழகாக மாற்ற முயற்சி செய்தாலே போதும், வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியானதாக மாறிவிடும். வெள்ளிக்கிழமை மதிய வேளையில் உங்களை சந்திக்கின்றேன் நான், பிரேமா கிருஷ்ணன். இந்த வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சுற்றுலா தலங்கள் பயணங்கள் குறித்தெல்லாம் நம்ம பேசுவோம் அல்லவா. ஆக இன்றைக்கு பயணம் செய்யும் போது பார்த்தீங்கன்னா நம்ம சந்திக்கக்கூடிய மனிதர்கள் அந்த பயணத்தையே மறக்க முடியாத மாற்றி விடுவார்கள். ஆக உங்களுடைய பயணத்தின் போது உங்களுக்கு அந்த மாதிரி அனுபவம்லாம் கிடைத்திருக்கின்றதா? பயணத்தின் போது உங்களுக்கு கிடைத்த ஆக சிறந்த அல்லது வித்தியாசமான நண்பர் யார்? அந்த அனுபவங்கள் இருந்தால் நீங்களும் அழைத்து எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது சொல்லிய 3-2-2-8-2-4-7-6-8. ஒரு சிலர் பேருந்து பயணத்தில் கூட ஒரு நல்ல நண்பர் அறிமுகமாக இருக்கலாம். அதற்கு பிறகு அந்த நட்பு வந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக இருந்திருக்கும். நல்ல விஷயங்கள் அவர் மூலமாக உங்களுக்கு நடந்திருக்கலாம் அல்லவா. அந்த மாதிரியான சுற்றுலா தலங்களுக்கு போகும் போதும் நடந்திருக்கும் அனுபவங்களை எங்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இப்பொழுது வாங்க ஷான் ரோல்டன் சைந்த வீக்குரலில் பாடல்.

லிங்கம்ஸ். ஒரு நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசியா மடானி, வளமே வாழ்வின்பம்.

0: புகை மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜன் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: நம்ம உடல் வந்து நமக்கு அடிக்கடி சில சிக்னல்ஸ் அறிகுறிகளை கொடுக்கும், அதை வந்து நம்ம அலட்சியம் செய்யக்கூடாது. உதாரணமாக கண்ணெரிச்சல், தொடர்ச்சியான இரும்பல், தொண்டை வலி அல்லது மூச்சு திணறல் இருந்தால் கவனியுங்கள். குறிப்பா அஸ்மா, சிஓபிடி இப்படி உள்ள நோயாளிகள் வந்து மருத்துவர்கள் கொடுக்கும் இன்ஹேலர்ஸ் இருக்கும், அதை வந்து என்னைக்குமே நம்ம அருகாமையில் வச்சிருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து அடிக்கடி அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்படி உங்களுக்கு அட்டாக் வந்து உங்களுடைய யூஸ்வலா பாய்க்கக்கூடிய இன்ஹேலர்ஸ் ஒரு முறை பயன்படுத்துங்க, இருமுறை பயன்படுத்துங்க. எந்த நிவாரணம் கிடைக்கலையா தயங்காமல் மருத்துவமனைக்கு உடனே செல்லுங்கள். இயற்கை பேரிட தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். நன்றி.

0: அண்ணா
1: என்னடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
2: விறுவிறுப்பான பாடல் இசையும் இசையும் தொகுப்பில் நாம் கேட்டு ரசித்தோம். சரி, இசையும் இசையும் தொகுப்புல பாத்தீங்களா, சுற்றுலா தலங்கள் அல்லது பயணம் அங்க செல்லும் போது பாத்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்களா இருக்கலாம், ஒரு சிலரை வந்து பார்க்கும் போது உங்களுக்கு ஏதோ ஒரு கருத்து சொல்லிட்டு போயிருப்பாங்க இந்த பயணம் எல்லாம் செய்யும் போது. அப்படியாக எதுவும் அனுபவம் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு இருக்கும் போது மாலதி அம்பாங்கல இருந்து அழைச்சி சொன்னாங்க. அவங்க என்ன சொல்ல சொன்னாங்கன்னா, அதாவது அவங்க வந்து ஒரு இடத்துக்கு போயிருந்தாங்களாம், சுற்றுலா மேற்கொள்ளும் போது புகைப்படமா எடுத்துக்கிட்டு இருந்தாங்களா. அப்ப அங்க இருந்த ஒரு நபர் சொன்னாராம், நீங்க அவ்வளவு செலவு பண்ணி இந்த இடத்தை சுத்தி பார்க்க வந்திருக்கீங்க, புகைப்படமா நீங்க எடுத்து பார்ப்பதை விட அதை கண்ணால பாருங்க, அந்த நினைவுகளை சேர்த்து வைங்க, இந்த இடத்துக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க, பணத்தை எல்லாம் வந்து செலவு செய்து வந்திருக்கீங்க, அதை கண்ணால பாருங்க அப்படின்னு சொன்ன அந்த ஒரு விஷயம் வந்து அவங்க வாழ்க்கையில மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. இந்த மாதிரியான அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையிலுமே நடந்திருக்கும், அழைக்கலாம் சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது சொல்லிய 3-2-2-8-2-4-7-6-8.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: குளிக்க போடாங்கன்னா வந்துடும் இல்ல கத்துவேன் ஸ்கூலுக்கு சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்னு
2: எல்லாரும் பயப்படுவாங்களா உங்களை பார்த்து இப்படி
1: பயப்படுவாங்க
2: பிள்ளைங்கள்ட்ட மட்டுமா இல்ல கணவர்ட்டையும் கண்டிப்பு தானா கோபப்பட்டாலும் பரவாயில்ல சொந்த விஷயம் படிக்கிறீங்க நீங்க ராதா
1: ஏறக்குறைய
2: மனசுல ஓடுது ராதா எப்படி இருப்பீங்கன்னு சரி சரி அவளை ரொம்ப அடிக்காதீங்க கணவரே கண்கட்ட தெய்வங்க வெள்ளிக்கிழமதுமா சொல்ற புரிஞ்சுக்கோங்க மன்னிப்பு கேட்டாகணும்
0: காலை 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: முடிஞ்சா பாட்டு அப்ப பேக்கா.
1: என் பாரதி ராஜா இசையில் சதீஷ் நாயுடு பிரியா வதனி பாடிய மலேசிய பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். இசையும் இசையும் தொகுப்பில் இணைந்திருக்கின்றோம். கடாக்கோலியம்ல இருந்து ராதிகா அழைச்சிருக்கிறாங்க. உங்களுடைய வாழ்க்கையில சில சுற்றுலா தலங்களுக்கோ அல்லது ஒரு பயணம் செய்யும் போது சில நபர்களை மறக்க முடியாத அளவுக்கு இருக்கும், அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில யாரு வந்தாங்க சொல்லுங்க ராதிகா.
2: நான் வந்து கேரள இருந்து ரிட்டர்ன் ஆகி வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கக்குள்ள அப்ப நான் வந்து என்னுடைய சாப்பாடு வந்து சாப்பிட்டு இருக்கேன். அப்ப என்னுடைய மேசைக்கு கீழே என்னுடைய ட்ரெயின் டிக்கெட் வந்து கீழே உளுந்துருச்சு. அப்ப உளுந்த அந்த டிக்கெட்டை வந்து பக்கத்துல உள்ள ஒரு ஆண்டி, சின்ன ஆண்டி வந்து எடுத்து கொடுத்தாங்க. அப்ப எடுத்து கொடுத்துட்டு அவங்க சொன்னாங்க, இந்த டிக்கெட் வந்து ரொம்ப முக்கியம், எக்ஸிட் பண்ணக்குள்ள இதை நீங்க வந்து ஸ்கேன் பண்ணாதான் நீங்க வெளியாக முடியும், இது உனக்கு தெரியலையான்னு கேட்டாங்க. ஐயோ ஆண்டி எனக்கு தெரியலையேன்னு சொன்னேன். அப்ப எங்க இருந்து திரும்பி எங்க இருந்து வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், நான் வந்து கேரள இருந்து வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன்னு சொல்லக்குள்ளதான் என்ன இதுக்குன்னு கேட்டாங்க. அப்ப நான் மின்னல் எஃப்எம்க்கு தான் என்னுடைய ஒரு இன்டர்வியூக்காக போயிட்டு வந்தேன், வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்ப அவங்க சொன்னாங்க, எதை பத்தின்னு, நான் வந்து தேனிகளை பத்தி பேசிட்டு வந்தேன்னு சொன்னேன்னா. அப்ப அவங்க என்ன என்ன சொன்னாங்கன்னா, இந்த தேனியை சார்ந்த இதுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு என் பக்கத்துல இருந்த ஒரு வயசான ஆண்டி அவங்க சொல்லக்குள்ள எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாவும் ஒரு சந்தோஷமாவும் இருந்தது. வயசானவங்களா இருந்தா கூட ஒரு தேனியோடைய முக்கியத்துவம் என்ன, அதை எப்படி சாப்பிடணும்னு அவ்வளவு விலைவெறியா அவங்க பேசக்குள்ள அந்த ஒரு பயணம் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது.
1: ஆக உங்களுடைய பயணத்துல அந்த பாட்டிய வந்து மறக்க முடியாம ஆக்கி இருந்தீங்க. அதாவது மின்னலம் சந்திப்பு முடிச்சுட்டு நீங்க தலைநகர்ல இருந்து உங்களுடைய கூலிம்க்கு போகும்போது ஏற்பட்ட இந்த அனுபவம் மறக்க முடியாத அனுபவமா சொல்லியிருக்கீங்க. நன்றி ராதிகா.
2: நன்றி சிஸ்டர், நன்றி.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: பட்டிசிலிருந்து விஜயா அழைச்சிருக்காங்க. விஜயா சொல்லுங்க, உங்களுடைய வாழ்க்கையில பயணங்கள் எல்லாம் செல்லும் போது மறக்க முடியாத நபர் பற்றி எதுவும் பேச போறீங்களா?
1: மறக்க முடியாத அண்ணியோட தம்பி ஒரு வகிட்டு பயணம் போகும்போது ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கோம். மொத தர போகும்போது இந்தோனேஷியாக்கு, அதுதான் அவரோட ஆர்ப்பாட்டம் தான் மறக்க முடியாது. 4 மணிக்கெல்லாம் எல்லாத்தையும் எழுப்பிட்டு, 6 மணிக்கு கிளம்புறது, 4 மணிக்கு எல்லாத்தையும் எழுப்பிட்டு, 5 மணிக்கெல்லாம் ஏர்போர்ட்ல வச்சுட்டு இருக்கீங்களாம்.
0: அப்படியா? சின்ன பையனா?
1: கொஞ்சம் பெரிய 25 வயசு அனுமதி. அவர் மொத தடவை தான், அதனால அவர் ரொம்ப ஆர்ப்பாட்டமா இருந்துட்டாரு. ஃபர்ஸ்ட் டைம்ல ஃபிளைட் ஏறுறதுனால
0: அந்த ஒரு பதற்றம், அதனால உங்களை எல்லாம் எங்க தாமதமா போயிருவோம் அப்படின்றனால ஒரு அலப்பறை பண்ணிருக்காரு.
1: ஆமா,
0: சரி நல்லதுதான் செஞ்சிருக்காரு. கொஞ்சம் முன்கூட்டியே போகலாமே அப்படின்னு நினைச்சிருக்காரு போல.
1: நல்லதா போச்சு, இல்லாட்டி ஜேம்ல மாட்டி லேட்டா போயிருப்போம்.
0: நல்லதா போச்சு. ஆக உங்களுடைய பயணத்துல இதை மறக்க முடியாத ஒரு நபர். சரி, நன்றி.

அதித்யா பாடிய பாடலை கேட்டோம். இசையும் இசையும் தொகுப்பில் தொடர்ந்து திரை தகவல் பார்க்கலாம். உளவழியான தந்தை முடித்து வைக்க விரும்பிய பிரச்சனையை வந்து மகன் கைக்கு வந்துவிட அதற்கு பிறகு என்ன ஆனது என்பதுதான் விறுவிறுப்பும் அதிரோடு அதிரடியாக கலந்து வெளிவந்திருக்கின்றது. சர்தார் 2 திரைப்படம், இயக்குனர் பி எஸ் மித்ரன் இயக்கத்தில், நடிகர்கள் கார்த்திக், மாளவிகா, மோகனன், எஸ் ஜே சூர்யா ஆகியோர் நடிப்பில் உருவாகியிருக்கின்றது. சர்தார் 1 அந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணீரையும் அதனை சுற்றி வியாபாரத்தையும் உளவு கதையோடு கொடுத்திருப்பார் இயக்குனர். இதில் பார்த்தீங்கன்னா பயோ ஆயுதத்தை கதைக்களமாக கொண்டு வெளிவந்திருக்கின்றது. இரட்டை வேடத்தில் அதுவும் உளவாளி தந்தை மகனாக நடித்திருக்கின்றார் கார்த்தி. ஆக இந்த உளவு கதை அம்சம் அந்த திரைப்படங்களாம் பார்க்க விரும்புகின்றவர்கள் இந்த சர்தார் 2 திரைப்படத்தை திரையரங்கில் பார்க்கலாம். சரி, தொடர்ந்து உங்களுக்காக சித் ஸ்ரீராம் சஞ்சனா கொண்டு வரும் பாடல்.

0: ஹலோ கிஷன், எங்க இருக்கீங்க?
1: அஸ்வினி வந்துகிட்டே இருக்க, இன்னும் 5 நிமிஷம்.
0: 1 மணி நேரமா இதே ஏதா சொல்லிட்டு இருக்கீங்க.
1: வடக்கமா சொல்றத தான.
2: ஆ, வர வர.
0: கிஷன், கிஷன், எவ்வளவு நேரமா எழுப்பிட்டு இருக்க? எழுந்து வாங்க, மணி ஆச்சு.
1: இன்னொரு 5 நிமிஷத்துல எழுந்திருவேன். என்ன,
0: எவ்வளவு நேரமா குளிப்பீங்க?
1: இன்னொரு 5 நிமிஷம். அஸ்வினி,
0: என்னாச்சு என்னாச்சு?
1: கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி இருக்கு. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க.
0: கூப்பிட்டுட்டேன், இன்னொரு 5 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டாங்க.
1: என்னது, 5 நிமிஷமா?
0: 5 நிமிடம் அப்படின்றது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் தெரியுமாங்க? நேரத்தை சரியா செலவு பண்ணுங்க.
3: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.
4: ரொம்ப கோவமா மௌனமா மட்டும் இருந்துருங்களேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

வாழ்க்கையில எப்படி போய்கிட்டு இருக்கு? நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே, விட்டுருங்க. இது உங்கள் மீன் லஃப. பிள்ளைங்க ரொம்ப குறும்போ ஐயோன்னு இருக்கா, சீக்கிரம் வளர்ந்துருவாங்க. இப்பவே ரசிச்சுக்காங்க. நம்மை இணைப்பது மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையேற்ற 1963 மலேசிய உடன்படிக்கை செயலாக்க மன்ற கூட்டத்தில் 4 முக்கிய விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. கூட்டரசு அரசியலமைப்பின் 112D பிரிவின் சிறப்பு விதிகளை மறு ஆய்வு செய்தல், எல்லை பாதுகாப்பை வலுப்படுத்துதல், அரசாங்க பணியிலும் மக்களவையிலும் சபா சரவா பிரதிநிதிகளின் எண்ணிக்கை அதிகரித்தல் ஆகியவை இதில் அடங்கும் என பிரதமர் கூறினார். உலக தர நிலையிலான சுற்றுலா தளமாக லங்காவி வலுப்பெற வேண்டும் என கெடா ஆட்சியாளர் அல் அமினுல் கரீம் சுல்தான் சலாஹுடீன் அறிவுறுத்தியுள்ளார். சொந்த அடையாளம் தனித்துவம் மூலம் அந்த தீவு உலகம் முழுவதும் உள்ள சுற்றுப்பயணிகளின் தேர்வாக உருமாற வேண்டும் என அவர் கூறியுள்ளார். 2023 தொடங்கி இதுவரை நாட்டின் நீர்ப்பகுதிகளில் பல்வேறு எல்லை கடந்த குற்றச்செயல்களை முறியடிப்பதற்காக 720,000 சோதனைகளை மலேசிய கடல்சார் செயலாக்க நிறுவனம் APMM மேற்கொண்டுள்ளது. இதில் 161 தேடல் நடவடிக்கையும் 4401 கைது நடவடிக்கையும் அடங்கும் என APMM-இன் எல்லை பாதுகாப்பு பிரிவின் துணை தலைமை இயக்குநர் முகமது கைரூல் அசார் ஈஷா குறிப்பிட்டார். ஹாங்காங் நீதிமன்றம் தியானன்மென் நினைவேந்தல் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த 3 செயல்பாட்டாளர்களுக்கு தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் 5 முதல் 7 ஆண்டுகளுக்கு மேலான சிறை தண்டனை விதித்துள்ளது. 69 வயது லீ சக்யான், 41 வயது சவ் யான் தோங், 74 வயது ஆல்பர்ட் ஹோ ஆகியோர் 2021 கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் அவர்கள் ஏற்கனவே அனுபவித்த சிறை காலமும் தண்டனையில் கணக்கிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இணையத்தில் சிறாரின் பாதுகாப்பு அம்சங்கள் தொடர்பான பல்வேறு புதிய விதிமுறைகளை கலிபோர்னியா ஆளுநர் கேவின் நியூசம் ஏற்றுக்கொண்டுள்ளார். 16 வயதுக்கு கீழ்ப்பட்ட பயனர்களை சமூக ஊடக பயன்பாட்டிற்கு அடிமையாக்கும் கூறுகளை அறிமுகப்படுத்த சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவை விட கலிபோர்னியாவின் கட்டுப்பாடுகள் சிறந்தவை என்று நியூசம் கூறினார். விளையாட்டு, அமெரிக்க பொது டென்னிஸ் போட்டி. உலகின் 2nd நிலை விளையாட்டாளர் எலினா ரிபக்கினா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இதுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

இசையும் இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். நினைவலைகளை மீண்டும் ரசித்து நினைத்து பார்க்கும் ஒரு தருணம் அந்த இனிய தருணத்தில் இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பாடல் பார்த்தீங்கன்னா விடிவெள்ளி திரையிலிருந்து நாம் கேட்க போகின்றோம். ஆக நாங்களும் அழைக்கலாமே, விருப்ப பாடல்லாம் இருக்குமே அப்படி சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆமாங்க, நீங்களும் அழைக்கலாம். சுழியோ 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது சுழியோ 3-2-2-8-2-4-7-6-8 இந்த எண்களுக்கு அழைத்து உங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களையும் நீங்கள் விரும்பி கேட்கலாம். இப்பொழுது உங்களுக்காக ஏ.எம். ராஜா, திருச்சி லோகநாதன், பி.சி.சிலா இவர்களுடைய கூட்டணியில் ஒலித்த விறுவிறுப்பான பாடல்.

0: இமயமலை அடிவாரத்தில் எடுக்கப்பட்ட இயற்கையான தேன். 250 கிராம் 500 கிராம் அளவில் லிஷ் தேன் கிடைக்கும். துளசி கலந்த தேன். விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட்ஸ்.
1: வெளியே போறோம் வெளியே போறோம்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் போகலையா? நேரம் ஒதுக்கி போயிட்டு வாங்க. இது உங்கள் மின்னலப்பன்.

0: இசையும் இசையும் தொகுப்பில் இன்றைய நிகழ்ச்சியின் முதல் நேயர் பத்துக்காஜாவில இருந்து தமிழ்ச்செல்வி அழைச்சிருக்கிறாங்க. ஒரே பதற்றமா இருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க. வேற தமிழ்ச்செல்வி, ஏன் பதற்றம்? நிச்சயமா ஒளிபரப்பு செய்யலாமே. உங்களுக்கு பிடிக்கும் தானே அந்த பாடல்?
1: எனக்கும் பிடிக்கும், எங்க அத்தைக்கு பிடிக்கும், சினிமாக்கு பிடிக்கும், அக்காக்கு பிடிக்கும்.
0: ஆக வீட்டுல உள்ள எல்லாருக்கும் பிடித்த பாடல் தான் விருப்ப பாடலா கேக்குறீங்க.
1: மின்னலசம் ரசிங்க, எங்க எல்லாம் வீடியோ கேட்டுக்கிட்டே இருப்பாங்க.
0: அப்படியா? சரி, உங்களுடைய மகிழ்ச்சி உங்களுடைய குரல் வானொலியில் ஒலிக்கும் போது உங்க உறவுகள்லாம் மகிழ்ச்சி அடைகிறேன்னு சொல்லும் போது அந்த பாடலை ஒளிபரப்பு செய்வதில் எங்களுக்குமே மகிழ்ச்சி.
1: ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கும் இந்த பாட்டு சமர்ப்பணம்.
0: நன்றி நன்றி தமிழ்ச்செல்வி.

0: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய்?
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாட்டி பாடுகிறேன், நீ வர வேண்டும்.
2: ரசிங்க,
0: இசையோட நினைவுகளை சேகரிங்க.

0: மனமகிழும் பாடல்களை இசையும் இசையும் தொகுப்பில் நாம் ரசித்துக் கொண்டு இருக்கின்றோம். டைப்பிங் பக்கமாக போக போறோம். அங்க நம்ம கோகிலா இருக்கிறாங்க. கோகிலா சொல்லுங்க, வீட்டுல இன்னைக்கு என்ன சமையல்?
1: இன்னைக்கு வந்து கோழி கறி வச்சுட்டு கேபிஷ் கிரப்பேன்.
0: உணவெல்லாம் சாப்பிட்டீங்களா?
1: நாங்க சாப்பிட்டோம், நீங்க சாப்பிட்டீங்களா?
0: நானும் சாப்பிட்டேன். இப்ப பாடல் எல்லாம் கேக்குற நேரம் வந்தாச்சு. என்ன பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
1: எனக்கு பெற்ற மகளை விற்ற அன்னை படத்துல வந்து தென்றல் உறங்கிய போது இந்த பாட்டை வந்து என்னோட மாமா ஆனந்த ஜோதி அவர் டைப்பிங் தமன் கையா மற்றும் டைப்பிங் எம்பிடில வேலை செய்யறாரு அவருக்காக டெடிகேட் பண்றேன்.
0: சரி, இப்ப பாத்தீங்கன்னா மதிய உணவு நல்லா வந்து கோழி கறியும் சாப்பிட்டாச்சுன்றீங்க. இப்ப தென்றல் உறங்கிய போதும் சொன்னவருக்கு அப்படி தூங்கிருவீங்களே? எப்படி
1: தூங்க மாட்டோம், பழைய பாட்டுலாம் கேட்டக்க ஒரு உற்சாகம் வரும்.
0: அப்படியா? சரி சரி. ஆனா அந்த பாடல் கேட்கும் போதே அது ஒரு இதமா இருக்கும். அதுவும் இரவு நேரத்துல இந்த தென்றல் உறங்கிய போதும் கேட்டு பாருங்களேன், அது இன்னும் ஒரு கூடுதல் மகிழ்ச்சி கொண்டு வரும். ஆனா பரவாயில்ல, இப்ப நீங்க கேட்டதுக்காக மதிய நேரத்துல எப்படி இருக்கும்ன்றது எல்லாருமே கேட்டு ரசிக்கலாமே.
1: ஓகே, ரொம்ப நன்றி.
0: நன்றி.

0: தொலைக்காட்சியில் மினல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.
1: ரொம்ப யோசிக்காதீங்க, இந்த தருணத்தை மட்டும் ரசிச்சு வாழ்வோம். இது உங்கள் மினல் FM.

0: ஏண்டா ஜித்ராவிலிருந்து சுப்பிரமணியம் ஐயா அழைச்சிருக்கீங்க? சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்?
1: எனக்கு பாட்டு வந்து காலம் சென்ற கவிஞர் கண்ணதாசன், எனக்கு பிடிச்சமான பாட்டு. அவருக்கும் எனக்கு பிடிச்சமான பாட்டு. பாட்டு வந்து கத்தியை தீட்டாது உன் புத்தியை தீட்டுன.
0: சரி, தத்துவ பாடலா தேர்வு பண்ணிருக்கீங்க. எத்தனையோ பாடல்கள் இருக்கும் போது இந்த பாடல் ஏன் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு?
1: ஏன்னாக்கா வாழ்க்கையில வந்து மூன்று விஷயங்கள் இருக்குங்களா. ஒன்று வந்து முதல்ல வந்து யாரும் எப்போதும் முன்னாடி இருக்க மாட்டார்கள், உண்மைதானங்களா? இரண்டாவது வந்து காலம் யாருக்காகவும் இருக்காது. இரண்டாவது மூன்றாவது வந்து ஆனால் தன்னம்பிக்கை மட்டும்தான் நம்மளை வந்து ஒருபோதும் கைவிடாது. அதை பத்தி அவரு மறைமுகமா எழுதியிருக்காருங்களா, எனக்கு இப்ப சொல்றதுக்கு வார்த்தை இல்ல, தருமாறுது பாருங்களா. அதனாலதான் அந்த பாட்டு அன்னோடைக்கு நம்ம கேட்டோம் போது மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்குங்களா,
0: அதாவது உற்சாகமா இருக்கும். நமக்கு வந்து ஒரு தன்முனைப்பு வேணும் அப்படின்னும் போது இந்த பாடலை கேட்டாலே ஒரு உற்சாகம் வந்துடும் சொல்றீங்க. சரி, எல்லாருக்காகவும் இந்த பாடலை சமர்ப்பணம் பண்றீங்க, நம்ம அந்த பாடலை கேட்கலாம். நன்றி ஐயா.
1: நன்றி, வணக்கம்.

நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணுமா.

0: நன்றி உணர்வு மலேசியர்களின் அழகு.
1: நான் வந்து நன்றி சொல்றதுன்னா நம்மளோட மலேசியா காவல் படைக்கு தான் சொல்லணும். மகனை வந்து ஸ்கூல்ல விட்டுட்டு வரும்போது இந்த ஹாஸ்பிட்டல் கிளைங் இருக்கும் பாருங்க, அந்த ஹோல் ரோடே வந்து ரொம்ப ஜேமா இருக்கும். வந்துட்டு இருக்கும் போதே என்னோட கார் வந்து நடுவுல ஜேம் ஆகி நின்றுச்சு. நின்றுட்டோன்னே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பின்னால எல்லாம் ஹார்ன் அடிக்கிறாங்க. டக்குன்னு பக்கத்துல ஒரு மோட்டோ வந்து நின்னோட டிராபிக் போலீஸ் அப்புறம் வந்துட்டு நின்றுட்டு போன் கிளம்ப போன் போலீஸை தொழுவோம் போலீஸை பந்து அப்படின்னாரு. பாருங்க நான் சொன்னேன் இல்ல என் கார் வந்து ஜேம் ஆயிடுச்சு அப்படின்னு. அவரு உடனே மோட்டர் பார்க் பண்ணிட்டு இறங்கி பின்னால இருக்கிற கார் எல்லாம் விலக்கி விட்டுட்டு காரை தள்ளி ஓரமா வச்சாரு. பக்கத்துல நின்று எல்லாம் பாத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணோன்னா கார் ஸ்டார்ட் எடுத்துருச்சு. அவ்வளவு ஒரு கைண்டான ஆபீசர்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்றது வந்து அன்னைக்குதான் நான் வந்து ரியலைஸ் பண்ணேன்.
0: மலேசியராய் ஒன்றிணைவோம். தேசிய தின வாழ்த்து.

0: இனிமையான நினைவலைகளை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய பாடல்களை ரசித்துக் கொண்டு இருக்கின்றோம். ராசா ஜெயால இருந்து தேவி அழைச்சிருக்காங்க. தேவிமா சாப்பிட்டீங்களா?
1: நீங்க சாப்பிட்டீங்களா சிஸ்டர்?
0: நான் சாப்பிட்டு, நீயும் சாப்பிட்டீங்களா?
1: நான் சாப்பிட்டேன்.
0: இன்னைக்கு என்ன சமையல் வீட்டுல?
1: இன்னைக்கா ரசம் வச்சு பைத்தங்காய் பத்தி
0: சாம்பார். சரி, சாப்பிட்டாச்சு. இப்ப வந்து பாடல் கேக்குற நேரம். என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
1: எல்லாம் நாடக மேடை, எங்கும் நடிகர் கூட்டம்.
0: ஏன் இந்த பாடல் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு?
1: இந்த உலக நாடகத்துக்கு இதுதான் முக்கியம்.
0: அதனால வந்து இந்த பாடல் பிடிக்கும், எல்லாருக்காகவும் சமர்ப்பணம் பண்றீங்க.
1: ஆமா சிஸ்டர்.
0: நன்றி. பாடலை கேட்கலாமா?
1: கேட்கலாம் சிஸ்டர்.
0: நன்றி.

களத்தூர் கண்ணம்மா திரைப்பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். இனிமையான பழைய பாடல்கள்லாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்கள் விருப்பம் போல்தான் நம்மளுடைய நேயர்கள்லாம் வந்து அழைத்து பாடலை விரும்பி கேட்டு அவர்களுக்கு பிடித்த பாடலாம் நம்ம ஒளிபரப்பு செய்து கொண்டு இருந்தோம். ஜாசியிலிருந்து குணசேகரன் அழைத்தாரு, அவர் ரொம்ப தனிமையில இருக்கிறாராம், ஆனா பேசல, நீங்க இந்த பாடல் மட்டும் எனக்காக ஒளிபரப்பு செய்யுங்க பிரேமா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சுமை தாங்கி திரையில் இடம்பெற்ற மனிதன் என்பவன் இந்த பாடலை இந்த நேரத்துல கேட்கும் போதே என்னோட மனதுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அவர் வந்து தனிமையில தனியா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆக சார், உங்களுக்கான குணசேகரன் ஐயா உங்களுக்கான பாடல் பி பி ஸ்ரீனிவாஸ் குரலில் கேட்டு ரசிக்கலாம்.

0: பள்ளிக்கூடத்துக்கே நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா அதுதான் ஹலோ மின்னல். சனிக்கிழமைகளில் காலை மணி 9:15
1: நல்லிசையை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். சபா மாநில வருவாயில் 40% பெறுவதற்கான கோரிக்கை தொடர்பான பேச்சு நீடிக்கும் நிலையில் இந்த ஆண்டு முதல் அம்மாநிலத்திற்கு 1.5 பில்லியன் ரிங்கிட் இடைக்கால தொகை வழங்கப்படும். நாட்டின் நிதிநிலையை கருத்தில் கொண்டு அக்டோபரில் இத்தொகை செலுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் கூறினார். மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சின் கீழ் இயங்கும் பாலியல் துன்புறுத்தல் எதிர்ப்பு தீர்ப்பாயம் TAGS ஈரால் 24 மார்ச் 8 முதல் கடந்த மாதம் வரை 134 புகார்களை பதிவு செய்துள்ளது. அவற்றுள் 90 புகார்கள் வெற்றிகரமாக தீர்வு காணப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்டவர்கள் தீர்வையும் நியாயத்தையும் பெறுவதற்கான முதன்மை வழியாக TAGS செயல்பட்டு வருவதை இது காட்டுவதாக அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ நான்சி சுக்ரி தெரிவித்தார். இவ்வாண்டு ஜூலையில் நாட்டின் வேலையின்மை விகிதம் முந்தைய மாதத்தைப் போலவே 3.0% நீடித்துள்ளது. அந்த வகையில் 520,300 பேர் வேலையின்றி இருப்பதாக மலேசிய புள்ளியியல் துறை கூறுகிறது. ஜூலையில் ஆள்பள எண்ணிக்கை 0.1% அதிகரித்து 17.37 மில்லியனுக்கு உயர்ந்தது. அதேவேளை வேலையில் இருப்பவர்களின் எண்ணிக்கை 16.83 மில்லியன் என 0.1% வளர்ச்சியை பதிவு செய்தது. தென்கொரிய அதிபர் லீ ஜாமியோங் வரும் 14 நாள் முதல் 16 வரை நடைபெறவுள்ள முதல் தென்கொரியா மத்திய ஆசிய மாநாட்டிற்கு தலைமையேற்கிறார். இந்த மாநாட்டில் 5 மத்திய ஆசிய நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர். இதன் மூலம் தென்கொரியா மத்திய ஆசியாவிற்கு இடையே தலைவர்கள் நிலையிலான பலதரப்பு ஒத்துழைப்பு வலுப்படுத்தப்படும் என்று லீ கூறினார். மியான்மரின் 2வது பரபரப்பான விமான நிலையம் மண்டேலே மீது கிளர்ச்சியாளர்கள் திருக்குருதி மூலம் தாக்குதல் நடத்தியதாக ராணுவ ஆதரவு அரசாங்கம் குற்றம் சாட்டியதை தொடர்ந்து அது வெள்ளிக்கிழமை முதல் 2 மூடப்பட்டது. விளையாட்டு. மலேசிய கால்பந்து சங்கம் FAM இன்று தனது 100வது கால் பதித்துள்ளது. பல்வேறு காலகட்டங்களையும் மாற்றங்களையும் கடந்து இது வரலாற்று சிறப்புமிக்க மைல்கல்லை குறிப்பதாக FAM பெருமிதம் தெரிவித்தது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். இன்றைய தொகுப்பில் உங்களோடு நான் பிரேமா கிருஷ்ணன். இப்பொழுது தொடங்கி பிற்பகல் 3:45 வரை இதயம் நிறைந்த வார்த்தைகளோடு உங்கள் அன்பையும் வாழ்த்தையும் பகிரும் நேரம் இது. உங்கள் மனசுக்கு நெருக்கமானவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்தாக இருக்கலாம், திருமண வாழ்த்தா இருக்கலாம், அழைத்து நீங்கள் வாழ்த்தை சொல்லலாம் அப்படின்னு நினைப்பீங்க இல்லைங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மின்னலோட டிக்டாக் பக்கமா வாங்க, அங்க வந்தீங்கன்னா உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கு வாழ்த்தை வந்து பகிர்ந்து கொள்ளலாம். ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா நம்ம தொலைபேசி வழியாக வாழ்த்தை வந்து பகிர்ந்து கொள்வோம். ஆனால் இன்று வந்து டிக்டாக் வழியாக நம்ம நேயர்கள் அங்கேயும் வந்து வாழ்த்து சொல்ல காத்திருக்கிறாங்க. ஆக மின்னலோடைய டிக்டாக் பக்கமா வாங்க, வாழ்த்து சொல்லுங்க. இப்ப நரேஷ் ஐயர் மதுமிதா கொண்டு வரும் பாடல்.

0: அம்மா, ரொம்ப நாளா நானும் பாக்குறேன், எப்பவும் பாபாஸ் பொருட்களை மட்டும்தான் பயன்படுத்தி சமைக்கிறீங்க, ஏன் மத்த பொருட்களை முயற்சி பண்ணல?
1: குடும்பத்துக்கு சமைக்கிறப்ப நல்ல பொருட்களை தான் வாங்கணும்னு பாட்டி சொல்லி இருக்காங்க. பாபாஸ் பொருட்களை பாட்டி பயன்படுத்த தொடங்கியதுல இருந்து நம்ம குடும்பத்துல எல்லாரும் அதுக்கு மாறிட்டோம்.
0: அம்மா, எல்லாமே ஒண்ணுதானே, பேரு மட்டும் தானே வேற.
1: அது எப்படி? பாபாஸ் பேக்கெட் திறந்தாலே வாசம், சமைச்சா ருசி. அனுபவத்துல சொல்றேன்.
2: எல்லாருக்கும் ஓடி ஓடி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களே, உங்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க? கொஞ்சம் யோசிங்க. இது உங்கள் மினல் எஃப்எம்.

ஜிதின் ரூபன் ராஜ் குமரவேந்தன் குரலில் பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். சரி, மின்னல் எஃப்எம் உடைய டிக்டாக் பக்கமா வாங்க, அங்க வந்து உங்களுடைய அன்பு குரியர்களுக்கெல்லாம் நீங்க வாழ்த்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நீங்களும் அந்த பக்கமா வாங்க, இன்று பிறந்தநாள் கொண்டாடக்கூடியவர்களுக்கு நீங்கள் வாழ்த்து சொல்லலாம். ஆக இப்பொழுது மின்னலுடைய இன்று பிறந்தநாள் திருமண நிறைவு நாள் கொண்டாடக்கூடிய அனைவருக்காகவும் எங்களுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்து, திருமண நிறைவு நாள் வாழ்த்து. இப்ப உங்களுக்காக இந்த பாடல்

விளக்கு மரமே அப்படின்னு சொல்லிட்டு பாடல் விறுவிறுப்பான பாடலை நாம் கேட்டோம். இசைமிசையும் தொகுப்பில் இணைந்திருக்கின்றோம். வாழ்த்து நேரம் மின்னலம் விழா டிக்டாக் பக்கமாக வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ நேயர்கள்லாம் வந்து நேரலையாக பார்த்துட்டு இருக்காங்க. தனிக்குமரன் அவங்களுடைய மனைவி நளினி பிரியாவுக்கு இன்று பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு. கலையரசி கலா யோகேஷ் வந்து தன்னுடைய அம்மா கலையரசிக்கு இன்று பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பரமேஸ்வரி இன்று என் தோழி ஜெயலட்சுமி அவங்களுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. கலும்பாங் ஸ்லேங்கரில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக உங்களுடைய தோழிக்கும் எங்களுடைய மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்து. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம செல்வி அனுப்பியிருக்கிறாங்க, இன்று மின்னல் எஃப்எம் உடைய அறிவிப்பாளர் தெய்வீகனுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் தெய்வீகனுக்கு வாழ்த்து சொல்ல தொடங்கியிருக்கிறாங்க. உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கும் இன்று பிறந்தநாள் இருக்கலாம் அல்லது திருமண நிறைவு நாளாக இருக்கலாம். நீங்களும் மின்னல் எஃப்எம் உடைய டிக்டாக் பக்கமாக வாங்க, அங்கே வந்து நேரலையில் நீங்கள் வாழ்த்தை வந்து பகிர்ந்து கொள்ளலாம். ஓ எல்லோருக்கும் இன்று பிறந்தவர்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. நம்ம தாமோதரன் நன்றி நன்றி அனைவருக்குமே யுவராஜும் வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. ஆக தெய்வீகன் வானொலி கேட்டுட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு வந்து நம்மளுடைய நேயர்கள்லாம் வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க. அனைவருக்கும் மின்னலின் பிறந்த நாள் வாழ்த்து.

விறுவிறுப்பான பாடலை விஜயந்தனி எம்சி ஜெயஸ் ஜானகி ஐயர் குரலில் நாம் கேட்டு ரசித்தோம். இசையும் இசையும் தொகுப்பில் வாழ்த்து நேரம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. மின்னலஃபம் டிக்டாக் பக்கமாக நேரலையில் நம்முடைய நேயர்கள் வந்து வாழ்த்தை வந்து பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். வேதா டெய்சி இவர்களுக்கு 19வது திருமண நிறைவு நாள் வாழ்த்து ஆக இன்று அவங்க மிக சிறப்பாக கொண்டாட போறாங்க. எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்து. ரமேஷ் வந்து சொல்லியிருக்கிறாங்க, அவருடைய அண்ணன் அக்கா அமுதா இவர் இருவருக்குமே இன்று பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. காளியப்பன் மீனா இவங்க வந்து 35வது திருமண நிறைவு நாள் கொண்டாடுறாங்களாம். ஆக மனமார்ந்த வாழ்த்து உங்களுக்கும். செபஸ்தி அம்மாள் சொல்லியிருக்காங்க, இன்று எனக்கும் என் அண்ணனுக்கும் திருமண நாள். அண்ணன் பெயரா சந்தனம் பிலோமினா, செபஸ்தி அம்மாள் டேவிட், இந்த தம்பதிகளுக்கு வந்து திருமண நாள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இருவருக்குமே இரண்டு தம்பதிக்குமே எங்களுடைய மனமார்ந்த திருமண நிறைவு நாள் வாழ்த்து. பி ஜெயக்குமாரன் அனுப்பியிருக்கிறாரு, கம வேணிக்கு இன்று பிறந்தநாள் வாழ்த்து. அக்கா ஜமுனா ராணி தமன் டேசா அங்கிருந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. அதே போல அகிலா டீச்சராம், ஆஹா அகிலா ஆசிரியருக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. எம் எல் சரவணன் சிரம்மான்ல இருந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. ஜெயலக்ஷ்மி அவருக்கு பிறந்தநாள். ஆஹா இவங்க வந்து பரமேஸ்வரி உங்களுடைய தோழியோட பெயர் முதல்ல நான் சொல்லிட்டேன், மறுபடியும் அனுப்புறாங்க, பேரை சொல்லலையே அப்படின்ட்டு படிச்சிட்டோம். இன்று அண்ணன் தங்கராஜு ஜோஹர் பாரவியை சேர்ந்தவர், தம்பி ரமேஷ் வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி ஸ்தாப்பாக்கில் இருந்து அனுப்பியிருக்கிறாங்க. தோழி பேர் வந்து லக்ஷ்மிக்கு தான் பிறந்த நாளாம். லக்ஷ்மிக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்து சொன்னது பார்த்தீங்கன்னா மாலதி டெங்கேலேருந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து அமுதவள்ளி அவங்களுக்கு 53 வயது பூர்த்தியாகி இருக்கின்றது. அலமேலு டெங்கிலிருந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எதிர் வரும் 13 செப்டம்பர் சண்முகன் சந்தன வதனி இவர்களுக்கு திருமணம் நடைபெற இருக்கின்றது. மூர்த்தி செல்வி இருவரும் வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. ஆஹா சரி, அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த திருமணம் பண்ண போகிறாங்களே, ஆக வாழ்த்து சொல்லிடுவோம். தொடர்ந்து ஹரிஹரன் ஹரணி கொண்டு வரும் பாடல்.

நேரம் பிற்பகல் மணி 3:36 ஆகிவிட்டது. சரி, இசை மேசியின் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். வாழ்த்து நேரம். வாழ்த்துக்களை அப்படியே படிச்சிடலாம். கலையரசன் உமாதேவி இவர்களுக்கு 15வது திருமண நிறைவு நாள் இன்று கொண்டாடுகின்றார்கள். எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்து. அதே போன்று பார்த்தீங்கன்னா வருகின்ற 16ஆம் தேதி வந்து கிருத்திகா அவங்களுக்கு பிறந்த நாளாம். அப்பா அம்மா சண்முகம் கஸ்தூரி ஜோஹர்பார்லேருந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. விஜயகுமாரி சோமசுந்தரம் அவங்களுக்கு வந்து வேணி வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. சி கே அன்பழகன் சுங்கைப்பட்டானிலிருந்து ஜெயாவுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. சரவணா அவருக்கு வந்து பிறந்தநாள் தேவி வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இரட்டையர்கள் சாருமதி சாருலதா இவங்களுக்கும் பிறந்த நாளாம். அம்மா மகேஷ் வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. சுபு வந்து புஷ்பாவுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கூலாயிலிருந்து தேவ கிருபன் அவருக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்து வந்து அம்மா அப்பா நாதன் சத்யா தாத்தா பெருமாள் வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. அதனை தொடர்ந்து விநாயகம் பழனியப்பன் அவருக்கும் இன்று பிறந்த நாள், மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்து. எம்ப்ரோஸ் ஹெலன் சைமன் லக்ஷ்மி ஜார்ஜ் வடிவு இவங்களுக்கு வந்து சாரு வந்து திருமண நல்வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. கிருஷ்ணவேணி வணக்கம் உங்களுக்குமே. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு திருமண நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓ, இன்று பிறந்தநாள் கொண்டாடக்கூடியவர்கள் எல்லோருக்குமே வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. அதனை தொடர்ந்து நிறைய பட்டியல் அப்படியே வந்துகிட்டே இருக்கு. மை அம்மா பிறந்த நாள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உமாதேவி 25ஆம் தேதிக்கு போயிருக்காங்க பாருங்க. இன்று வந்து நம்ம செப்டம்பர் 11 இருக்கிறோம், ஆனால் இன்றைய வந்து வாழ்த்து சொல்லான்னு சொல்லி உமாதேவி சொல்லியிருக்கிறாங்க. அம்மா பேரை சொல்ல மறந்துட்டீங்க, டைப் பண்ண மறந்துட்டீங்க. வணக்கம் உங்களுக்குமே. விஷிங் ஜெனிஃபர் ஜெசிகா ஜேசன் ஜெரிகா அவங்களுக்கு வந்து சாரு வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் 13 செப்டம்பர் அண்ணன் மகளுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. ருக்கு பெயர்லாம் வந்து சொல்ல மறந்துட்டாங்க, ஏதோ ஒரு பதற்றத்தில் வேகமா அவங்களாம் பதிவு செய்திருக்கிறாங்க. ஆக இன்று திருமணம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய எல்லோருக்குமே மின்னலின் வாழ்த்து.

0: தேமதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே,
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்பத்தேன் வந்து பாயட்டும்.

0: நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசிய மடானி, வளமே வாழ்வின்.
1: இசையும் இசையும் தொகுப்பில் அடுத்து இடம்பெறுவது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. நேயர்களே, இடம்பெறுவது இனிய மார்க்கம். வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் சாதிகுல் அமீன் சிராஜ்.
3: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாதுஹு. அன்பிற்கினிய நேயர்களே, அல்லாஹ் அருள்முறையில் இப்படி சொல்லுகிறான், நீங்கள் அனைவரும் அல்லாஹுவின் கயிற்றை பலமாக பற்றி பிடியுங்கள், மேலும் பிரிந்து விடாதீர்கள். நீங்கள் பகைவர்களாக இருந்தபோது உங்களது உள்ளங்களுக்கிடையில் இணைப்பை ஏற்படுத்தி அவனது அருளினால் நீங்கள் சகோதரர்களாக மரியாதையும், நீங்கள் நரகக்குழியின் விளிம்பில் இருந்தபோது அதை விட்டும் உங்களை அவன் காப்பாற்றி உங்கள் மீது அல்லாஹ் புரிந்த அருள்கொடையை நினைவு கூறுங்கள். நீங்கள் நேர்வழி பெறுவதற்காக இவ்வாறு அல்லாஹ் தனது வசனங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான். பிரிந்து எதிரிகளாக இருந்தவர்கள், நரகத்தின் விளிம்பில் இருந்தவர்கள் இஸ்லாம் எனும் ஞாமத்தின் மூலம் சகோதரர்களாக மாற்றப்பட்டார்கள். அவுஸ் ஹஸ்ரத் என பிரிந்து போர் புரிந்து வந்த மதீனத்து மக்கள்தான் இஸ்லாமிய பிரச்சாரத்தின் மூலம் அன்சார்கள் என போற்றப்படும் நிலைக்கு உயர்ந்தார்கள். இன்று மார்க்கத்தை பேசும் போது பிரிவுகள் தான் அதிகரித்து கொண்டே செல்கின்றது. எனவே தவறு எங்கே இருக்கின்றது என இனம் கண்டு அதை களைந்து மார்க்க பிரச்சாரத்தின் மூலம் மூர்க்கத்தனம் வளராமல் இஸ்லாம் கூறும் அன்பு, சகோதரத்துவம் போன்ற உணர்வுகள் வளர முயற்சிக்க வேண்டியிருக்கிறது. இதனை நோக்கமாக கொண்டு சமூக ஒற்றுமைக்கு நபித்தோழர்கள் கொடுத்த முக்கியத்துவத்தை சிறிது நாம் தெளிவுபடுத்தலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள். அவர்களது புனிதமான ஜனாசா நல்லடக்கம் செய்யப்படவும் இல்லை. மதியனத்து சஹாபாக்கள் ஒன்று சேர்ந்து ஒரு தலைவரை தேர்வு செய்ய முற்படுகிறார்கள். செய்வதறியாதிருந்த ஹசரத் அபுபக்கர் ரலியல்லாஹு தாலானு, ஹசரத் உமர் ரலியல்லாஹு தாலானு, ஹசரத் அபு உபைதா ரலியல்லாஹு தாலானு ஆகியோர் அவ்விடத்திற்கு வருகின்றார்கள். அங்கு பேச்சுவார்த்தை நடக்கிறது. முஹாஜிர்களில் ஒருவரையும் அன்சாரிகளில் ஒருவரையும் தலைவராக்குவோம் என்ற கருத்து முன்வைக்கப்படுகிறது. ஹசரத் அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தாலானு, ஹசரத் உமர் ரலியல்லாஹு தாலானு ஆகியோர் இதை ஏற்க மறுத்து நியாயத்தை தெளிவுபடுத்துகின்றனர். ஹசரத் அபுபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஏக மனதாக தலைவராக தேர்வு செய்யப்படுகின்றார்கள். சமூகம் பிளவுபட்டுவிடக்கூடாது என்பதில் நபி தோழர்கள் காட்டிய அக்கறையைத்தான் இது எடுத்து காட்டுகிறது. ஒரு தலைவர் தேர்வு செய்யப்பட்டால் அவரை நீக்குவது கஷ்டமாகும், பிளவுகளும் ஏற்படும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித உடலை நல்லடக்கம் செய்வதை விட பிளவுக்கு காரணமாக அமையும் இந்த தலைமை தேர்வை தடுக்க வேண்டும் என எண்ணுகின்றனர். ஒரு சமூகத்திற்கு இரு தலைமைகள் என்ற நிலைப்பாட்டையும் அவர்கள் ஏற்கவில்லை. அந்த வாசலை திறந்தால் மற்ற குலங்களும் கோத்திரங்களும் தமக்கென தனித்தனி தலைமைகளை ஏற்படுத்தி கொள்ள முற்படும். தலைமைகள் அதிகரிப்பது சமூகத்தை சின்னாபின்னமாக்கிவிடும். எனவேதான் ஹசரத் அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலாஹு அவர்கள் இந்த சமூகம் கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும் என்றால் முஹாஜிர்களில் இருந்துதான் தலைவர்கள் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். அன்சாரிகளும் அதை ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். இஸ்லாமிய வரலாற்றில் அன்சாரிகளில் எவரும் தலைவர்களாக இருந்ததில்லை. எனவே சமூகம் பிளவுபடக்கூடாது என்றால் தலைமைகள் அதிகமாக கூடாது. தலைமைகள் அதிகமாக கூடாது என்றால் தலைமைத்துவ ஆசையை சிலர் விட்டு கொடுக்க வேண்டும். ஒரு சிலருக்கு இருக்கும் தலைமைத்துவ ஆசை, நானா நீயா என்ற போட்டி போராமை கொண்டவர்கள் பழிவாங்கப்படும் சூழ்நிலைகள் சமூக ஐக்கியத்தின் எதிரிகளாகும். நபித்தோழர்கள் கருத்து முரண்பாட்டை வெறுத்தனர், ஒன்றுபட்ட சமூக அமைப்பையே வலியுறுத்தினர். இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலானு அவர்கள் இப்படி கூறுகிறார்கள், மக்களே, தலைமைக்கு கட்டுப்படுங்கள், கூட்டமைப்புடன் இணைந்திருங்கள். இவ்விரண்டும் பேணும்படி அல்லாஹ் வலியுறுத்திய அவனது கயிறாகும். கட்டுப்படுவதிலும் ஜமாத்துடன் இணைந்திருப்பதிலும் நீங்கள் வெறுக்கக்கூடிய விஷயங்கள் பிரிவினையில் நீங்கள் விரும்பக்கூடியதை விட சிறந்ததாகும். உமர் ரலி அல்லாஹு தாலானவர்கள் எனக்கு பின்னர் நீங்கள் பொருந்து விடாதீர்கள் என எச்சரிப்பவர்களாகவே இருந்தார்கள். ஹசரத் அலி ரலி அல்லாஹு தாலானு அவர்கள் பின்வருமாறு இது குறித்து போதித்துள்ளார்கள். கருத்து முரண்பாடுகள் மார்க்கத்தை பாழாக்கிவிடும், மக்களுக்கு மத்தியில் ஃபசாதை குழப்பத்தை உண்டு பண்ணும், வீண் சர்ச்சைகள் அமல்களை அழித்துவிடும், கருத்து முரண்பாடு உங்களை ஃபித்னாவின் பக்கமும் அழைக்கும், ஃபித்னா உங்களை நரகின் பக்கம் அழைக்கும். மேலும் நீங்கள் அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்படுங்கள், உங்களுக்குள் முரண்பட்டு கொள்ளாதீர்கள். அவ்வாறாயின் நீங்கள் துணிவிழந்து உங்கள் பலமும் இல்லாமல் போய்விடும். பொறுமையாக இருங்கள், நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான். இது அலி ரலியல்லாஹு தாலானு அவர்களின் போதனையாகும். நம்பிக்கை கொண்டோர்களே, அல்லாஹுக்கு கட்டுப்படுங்கள், இன்னும் இத்தூதருக்கும் உங்களில் அதிகாரமுடையோருக்கும் கட்டுப்படுங்கள். நீங்கள் ஏதேனும் ஒரு விஷயத்தில் முரண்பட்டு கொண்டால், நீங்கள் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொள்வோராக இருந்தால், அதனை அல்லாஹுவிடமும் இறை தூதரிடமும் திருப்பி விடுங்கள். இதுவே மிகச்சிறந்ததும் அழகான முடிவுமாகும் என்று அல் குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். சில நேரங்களில் செயல் சார்ந்த அறிவு சார்ந்த விஷயங்களில் அவர்களது கருத்துக்கள் வேறுபட்டுள்ளன. இருப்பினும் அவர்களுக்கிடையே உள்ள நேச உணர்வுகளுக்கும் மார்க்க ரீதியான சகோதரத்துவ உணர்வுகளுக்கும் பங்கத்தை ஏற்படுத்தவில்லை என்ற கருத்தை தெரிவிக்கின்றார்கள். அன்பிற்கினிய நேர்களே, ஒரு இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம்.

0: அன்பிற்கினிய நேயர்களே, கருத்து வேறுபாடுகளை அல் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் தீர்த்து கொள்ள வேண்டும். அப்படி தீர்த்து கொள்ளும் முடிவுக்கு வந்துவிட்டால் பெரும்பாலான முரண்பாடுகளுக்கு தீர்வு கிடைத்துவிடும். தமக்குள் நேசம் கொண்டவர்களாகவும் ஒருவருக்கொருவர் நல்லது செய்கின்றவர்களாகவும் இருந்தனர். அவர்களுக்கு மத்தியில் இஸ்லாமிய சகோதரத்துவம் நீடித்து நிலைத்து நின்றது. சமூக கட்டமைப்பு குலையாமல் இருக்க வேண்டுமென்றால் அகீதா விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட இடமளிக்க கூடாது. ஏற்படும் முரண்பாடுகளை அல் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் தீர்த்து கொள்ள வேண்டும். மசாயில்கள், இஜ்திஹாது போன்ற விஷயங்களில் ஏற்படும் கருத்து வேறுபாடுகள் பிளவாக, பகையாக, பிணக்காக உருவாகிவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டியுள்ளது. இது குறித்து இமாம் இஸ்மாயில் அல் அசஹபானி ரஹமத்துல்லாஹி அவர்கள் கூறும்போது, மார்க்க சட்ட விஷயங்களில் கருத்து வேறுபாடு கொண்டுள்ள அவர்கள் பிரியவில்லை, தனித்தனி குழுக்களாகவும் அவர்கள் மாறவில்லை, அவர்கள் மார்க்கத்தின் அடிப்படை விஷயங்களில் பிரியவும் இல்லை, தங்களுக்கு சிந்திக்க அனுமதியுள்ள விஷயங்களில் சிந்தித்தார்கள். இதனால் பல மசாயில்களில் அவர்களின் கருத்துக்கள் மாறுபட்டன. மாற்றாமல் இஸ்லாமிய சகோதரத்துவ உணர்வுடன் இஸ்லாம் கூறும் அன்பு, நேசம், சகோதரத்துவம், ஒருவரொருவர் மதித்தல் என்பன போன்ற பண்புகளுடனும் பழகிக்கொள்ளும் பக்குவத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹலீஃபாக இருக்கும் போது மினாவில் லுஹர், அசர், இஷா ஆகிய தொழுகைகளை 4-4 ரக்காத்துக்களாகவே தொழுது வந்தார்கள். மினாவில் சுருக்கி தொழுவதுதான் சுன்னத்தாகும். ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 2 காரணங்களால் இப்படி செய்ததாக அறிவிப்புகளில் இடம்பெற்றுள்ளன. அவர்கள் மக்காவில் திருமணம் முடித்தார்கள், எனவேதான் மக்காவில் அவர்கள் பயணி அல்ல என அவர்கள் கருதினார்கள். இமாமாக இருந்ததால் அவர்கள் 4 ரக்காத்துக்களாக தொழுகை நடத்தினார்கள். மார்க்கம் புரியாத சிலர் மினாவில் 4 ரக்காத்துக்களை 2-2 தொழுததால் அந்த தொழுகையின் ரக்காத்துக்களின் எண்ணிக்கையே 2 என தவறாக எண்ணிக்கொண்டனர். இதை அறிந்த ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த தவறான நிலையிலிருந்து பாமர மக்களை காப்பாற்ற இந்த முடிவை எடுத்தார்கள். இந்த 2 காரணங்களிலும் முதல் காரணத்தை விட 2 காரணத்தில் ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களின் நிலைப்பாட்டிற்கு ஓரளவு நியாயம் உள்ளது. இருப்பினும் மினாவில் 2-2 தொழுவதே சுன்னத்தாகும். எனவே இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 2-2 தொழ வேண்டும் என்று கருத்து எடுத்துக் கொண்டார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 4 ரக்காத்துக்கள் தொழுவித்த போது இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் 4 தொழுதார்கள். இது பற்றி கேட்டபோது கருத்து முரண்படுவது தீங்காகும் என பதில் கூறினார்கள். இந்த இடத்தில் 2 தொழ வேண்டும் என்று இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பிரிந்திருந்தால் அவர்களுக்கு பின்னாலும் ஒரு கூட்டம் உருவாகியிருக்கும், உம்மத்து புலவுபட்டிருக்கும், அந்த புலவின் காரணமாக பல்வேறுபட்ட தீமைகள் உருவாகியிருக்கும். எனவே சில விஷயங்களில் மார்க்க நலன் நாடி விட்டு கொடுத்து சென்றுள்ளார்கள். இப்படி விட்டு கொடுத்து செல்லத்தக்க விஷயத்தில் ஒரு தெளிவு இருந்தால் பல பிரச்சனைகளை தீர்க்கலாம். ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சமூகம் புலவுபட்டுவிடக்கூடாது என்பதற்காக தமது உயிரையே அர்ப்பணித்த வரலாற்றை நாம் பார்க்கின்றோம். ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சிறைபிடிக்கப்படுகிறார்கள். ஒரு ஆட்சியாளனுக்கு எதிராக புரட்சி நடந்தால் தனது ஆட்சியையும் தன்னையும் பாதுகாக்க எத்தனையாயிரம் உயிர்களை இழக்கவும் அவன் தயங்க மாட்டான். ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பாதுகாக்க நபித்தோழர்கள் சிலர் முறையிட்ட போது, எனக்காக யாரும் இரத்தம் சிந்த வேண்டாம், முஸ்லிம்களுக்கு மத்தியில் எனக்காக பிளவு ஏற்பட்டுவிடக் கூடாது என உயிரை தியாகம் செய்தார்கள். அன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நம்முடைய சமூகம் பல குழுக்களாக, பல பிரிவுகளாக சிதறென்று கிடப்பதற்கு மிக முக்கிய காரணம் என்ன என்பதை ஆரம்பத்தில் நாம் சொன்னோம். நாம் அத்தனை பேரும் விட்டு கொடுத்து வாழ்ந்தால் இந்த சமூகம் பல குழுக்களாக சிதறண்டு போவதற்கு எந்த விதத்திலும் காரணமாக ஆகாமல் இருக்கும். எனவே அல்லாமல்ல அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் நபிமார்கள் தங்களுடைய வாழ்வை இந்த உம்மத்திற்காக எல்லா விஷயங்களையும் சொந்த விருப்பு வெறுப்புகளை ஒத்திவைத்து சமூகம் ஒன்றுபட வேண்டும் என்பதற்காக பல நபிமார்கள் தியாகங்கள் செய்ததோடு மட்டுமல்லாமல் செய்தும் தங்களுடைய வாழ்விலை காட்டியிருக்கிறார்கள். இதே போன்றுதான் உத்தம சஹாபா பெருமக்களும் அல்லாஹுவிற்காகவும் அல்லாஹுவின் ரசூல் காட்டி தந்த இந்த உண்மையான ஒற்றுமையான சமூகத்திற்காகவும் தங்களுடைய வாழ்விலே பல விஷயங்களை தியாகம் செய்தும் பல விஷயங்களை விட்டு கொடுத்தும் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த சமூகம் கட்டுக்கோப்பாக எந்தவிதமான பிளவுகளும் ஏற்படாமல் சகோதரத்துவத்தோடும் ஒற்றுமையோடும் இருக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு தான் அவர்கள் வாழ்ந்து காட்டி சென்றிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் நாமும் நம்முடைய சமுதாயத்தை சார்ந்தவர்களும் எல்லா நேரங்களிலும் நம்முடைய சுய வெறுப்பு வெறுப்புகளை நாம் ஒதுக்கி வைத்துவிட்டு சமுதாயத்திற்காகவாவது நாம் ஒற்றுமையாக சகோதரத்துவத்தோடு வாழ்வாங்கு வாழ்வதற்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம் அத்தனை வேத்துக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.
1: நேர்களே, இடம்பெற்றது இனிய மார்க்கம். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் சாதிகுல் அமீன் சிராஜி.
2: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கின்.

0: இசையும் இசையும் தொகுப்பு இந்த அளவில் நிறைவை பெறுகின்றது. அடுத்து மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை தீரா இசையில் உங்களை சந்திக்கின்றார் புவனா வீரமோகன். எதை தொலைத்தாலும் நாம் தேடி கண்டுபிடிக்கலாம், ஆனால் தொலைத்த வாழ்நாளை மீட்டெடுக்க முடியாது. ஆக வாழும் வாழ்வை அர்த்தமுள்ளதாய் வாழ்வதற்கு ஒவ்வொரு நொடியும் ரசித்து வாழ்வோம். இந்த அளவில் இசையும் இசையும் தொகுப்புக்கு விடை கொடுத்து விடைபெறுகிறேன். நான் பிரேமா கிருஷ்ணன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: நீ எங்க இருக்க? நான் கொஞ்சம் பேசணும். என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது நீ நல்ல ஃபேம்.

வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். 1963 மலேசிய உடன்படிக்கை MA 63 அவாவிற்கு ஏற்ப சபா சரவா நாடாளுமன்ற நிகராளித்துவ விகிதத்தை தற்போதைய நிலையை காட்டிலும் அதிகரிக்க அரசாங்கம் இணங்கியுள்ளது. இருந்தும் அவ்வாறு செய்வதற்கு அரசியலமைப்பில் திருத்தம் செய்ய வேண்டியிருக்கும் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். சபாவின் 40 விழுக்காடு வருவாய் கோரலை உடனடியாக தீர்ப்பதற்கு கூட்டரசு அரசாங்கத்திடமிருந்து தகுந்த பரிசீலனையை மாநில அரசாங்கம் கோருவதாக முதல்வர் டாக்டர் ஸ்ரீ ஹஜிஜி நூர் தெரிவித்தார். 1963 மலேசிய உடன்படிக்கையை நடைமுறைப்படுத்துவதற்கான செயலாக்க நடவடிக்கை மன்ற கூட்டத்தில் மாநில அரசாங்கத்திற்கு இந்த விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இவ்வாண்டு ஜூலை மாதத்தில் நாட்டின் மொத்த சில்லறை வர்த்தகம் 170.5 பில்லியன் ரிங்கிட்டை எட்டியுள்ளதாக மலேசிய புள்ளியியல் துறை தெரிவித்துள்ளது. இது ஆண்டுக்கு ஆண்டு அடிப்படையில் 9 விழுக்காட்டு அதிகரிப்பை காட்டுவதாக ரோசம் கூறியது. பேரா லெங்கோங் பகுதியில் உணவு சேவை வழங்கும் வளாகத்தை உடனடியாக மூட உத்தரவிடப்பட்டுள்ளதாக மாநில மனிதவள சுகாதார இந்திய விவகார செயற்குழு தலைவர் டாக்டர் ஏ சிவனேசன் தெரிவித்தார். அமெரிக்க மின் வாகன உற்பத்தி நிறுவனம் டெஸ்லா டோக்கியோ அயோமா மாவட்டத்தில் சைபர் கேப் எனப்படும் தானியங்கி எந்திரன் டாக்ஸியை அறிமுகப்படுத்தியது. அந்த சூரிய உதய நாட்டில் இந்த வாகனம் பொதுமக்களுக்கு காட்சிப்படுத்தப்படுவது இதுவே முதல் முறையாகும். இருவர் பயணிக்கக்கூடிய சைபர் கேப் ஓட்டுநர் இன்றி முழுமையாக இயங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பிரிட்டனின் பொருளாதாரம் ஜூலை மாதத்தில் எதிர்பாராத வகையில் 0.4 விழுக்காடு வளர்ச்சி கண்டதாக அதிகாரப்படியான தரவுகள் காட்டுகின்றன. செயற்கை நுண்ணறிவு துறையின் வளர்ச்சி இதற்கு பெரும் பங்களித்துள்ளது. விளையாட்டு, அமெரிக்க பொது டென்னிஸ் போட்டி. உலகத்தர வரிசையில் முதலிடத்தில் உள்ள அரியானா சபாலென்கா அரையிறுதியில் ஜெசிகா பகுலாவை வீழ்த்தி தொடர்ந்து 3வது முறையாக பட்டம் வெல்லும் வாய்ப்பை தக்க வைத்துக் கொண்டார். இதன் மூலம் சபாலென்கா இறுதி ஆட்டத்தில் எலினா ரிபாகினா உடன் களம் காண்பார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீனா கதிரவேலு. மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: மின்னலின் தீரா இசை இனிய மாலை வணக்கம் நேர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெள்ளிக்கிழமை செப்டம்பர் 11, இந்த நாள்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஆக இந்த நாள் எல்லாருக்கும் நல்லபடியா போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நாங்களும் எதிர்பார்க்கிறோம். தீரா இசைக்காக காத்து கொண்டிருக்கும் மனங்களுக்கு இனிமையான பாடல்கள் 2:00 வரைக்கும் காத்துட்டு இருக்கு. உங்களோட நான் புவனா வீரமோகன். நிறைய பாடல்கள் நம்ம கேட்க போறோம், நிறைய பேச போறோம். இன்றைக்கு முக்கியமா வெள்ளிக்கிழமை தீரா இசைன்னு சொல்லும் பொழுது உங்கள் மனசு திறந்து நீங்க பேசக்கூடிய ஒரு நாள் இன்று. ஆக தொடர்ந்து இணைந்திருங்க, வாங்க நிகழ்ச்சி இந்த முதல் பாடலுக்கு போகலாம்.
1: இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின்குறிப்பு: தம்பி ராமகிருஷ்ணா, கோச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும்.

ஜானகி குரலில் அந்த பாடல கேட்டோம், தீரா இசை இது. சரி, இப்போ போட்டி அங்கம் இருக்குங்க. 4 தொடங்கி 5 மணிக்குள்ளார உங்களுக்காக 2 போட்டி அங்கங்கள் இடம்பெறும். பாடலுடைய ஒரு பகுதி இடம்பெறும், அந்த பகுதியின் அடுத்தவர் என்ன அப்படின்றத நீங்க பாடி காட்ட போறீங்க. ரொம்ப ரொம்ப சுலபமான பாட்டு தாங்க, கஷ்டமெல்லாம் இன்னைக்கு நாங்க கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. சரி, அதுக்கு நாங்க பரிசா என்ன கொடுப்போம் அப்படின்னா, உங்களுக்காக அதே பாடலை வழங்க காத்துட்டு இருக்கோம். ஏன்னா நாங்க எடுக்கிற பாடல் உங்களுக்கு தெரியணும் இல்லையா, அதுக்காக தான் உங்களுக்கு பிடித்த பாடலா தான் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு நாங்க தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோம். இப்போ எந்த வரியா இருந்தாலும் என்னால பாடி காட்ட முடியும், சொல்லி காட்ட முடியும், வாசிச்சு காட்ட முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா எங்களுக்கு அழைக்கலாம். சுழிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. சிந்து பைரவி படத்துக்காக கே ஜே எஸ்தாஸ் குரலில் பாடல் வருது, தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: புகை மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜன் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: நம்ம உடல் வந்து நமக்கு அடிக்கடி சில சிக்னல்ஸ் அறிகுறிகளை கொடுக்கும், அதை வந்து நம்ம அலட்சியம் செய்யக்கூடாது. உதாரணமாக கண்ணெரிச்சல், தொடர்ச்சியான இரும்பல், தொண்டை வலி அல்லது மூச்சு திணறுகள் இருந்தால் கவனியுங்கள். குறிப்பா அஸ்மா, சிஓபிடி இப்படி உள்ள நோயாளிகள் வந்து மருத்துவர்கள் கொடுக்கும் இன்ஹேலர்ஸ் இருக்கும், அதை வந்து என்னைக்குமே நம்ம அருகாமையில் வச்சிருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து அடிக்கடி அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்படி உங்களுக்கு அட்டாக் வந்து உங்களுடைய யூஸ்வலா பாய்க்கக்கூடிய இன்ஹேலர்ஸ் ஒரு முறை பயன்படுத்துங்க, இருமுறை பயன்படுத்துங்க. எந்த நிவாரணம் கிடைக்கலையா தயங்காமல் மருத்துவமனைக்கு உடனே செல்லுங்கள். இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். நன்றி.
2: நல்லிசை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின் நல்ல ஃபேம்.

0: சரி போட்டி அங்கம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, முதல் போட்டி அங்கம் காத்துக்கிட்டு இருக்குது. நேர ஒருத்தவங்க அழைச்சிருக்காங்க.
1: ஹலோ,
2: வணக்கம்.
0: வணக்கம் அப்பா, யார் பேசுறீங்க?
2: கலைவாணி.
0: கலைவாணி, எங்க இருந்து பேசுறீங்க?
2: ரவாங்கல இருந்து பேசுறேன்.
0: என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு?
2: இன்னைக்கு நான் சாம்பார் சாப்பிட்டேன்.
0: சாம்பார் தான், வெறும் சாம்பார் தானா?
2: இல்ல இல்ல, சாம்பார் வெண்டிக்கா.
0: இல்ல, உங்க உற்சாகத்துக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு
2: தெரிஞ்சுக்கத்தான்.
0: சரி வாங்க, போட்டிக்கு போகலாமா? சரி, உங்களுக்கு ரொம்ப சுலபமான பாட்டு தாங்க, நீங்க கண்டிப்பா பாடிடுங்க. உங்க உற்சாகத்துக்கு எனக்கு என்னமோ நீங்க சரியா பாடிடுவீங்கன்ற நம்பிக்கை பிறந்திருக்கு. சரிங்களா? சரி, முயற்சி பண்ணுங்க, கேக்கலாம். அடுத்த வரி என்னவா இருக்கணும் நீங்க பாடணும், சரியா?

0: படிக்க தெரியும்.
1: அடுத்த வரி ரொம்ப அழகா இருக்குங்க. திரும்பி கேக்கலாம்.
0: ஓகே ஓகே கேக்கலாம் கேக்கலாம்.

0: இது என்ன பாட்டுன்னு தெரியுதா முதல்ல உங்களுக்கு?
1: தெரியுது, ஆனா வர மாட்டேதே.
0: வரல, சரி பரவாயில்ல, முடியல சரியா?
1: ஐயோ முடியலன்னு சொல்ல முடியாது, என்னால முடியும் ஆனா வர மாட்டேதே.
0: சரி பரவாயில்ல, அதுக்கு நம்ம ஒரு மணி நேரம் எடுத்துட்டு போயிட முடியாது. இத பதில் என்னன்னு பாத்துடலாமா?
1: ஓகே ஓகே
0: கேளுங்க.
1: ஓகே.

0: அப்படி இதெல்லாம் வருது, வர வேண்டியது வரல. சரி பரவாயில்ல, முயற்சி பண்ணீங்கல்ல அதுவே பெரிய விஷயம் சரிங்களா. உங்க உற்சாகத்துக்கே அந்த பாடலை நாங்க குடுக்கறோம்.
1: நன்றி
0: வணக்கம். சரியாக முதல் நேயரை சந்திச்சாச்சு, அடுத்த நேயருக்கும் வாய்ப்பு இருக்கு. இன்னும் இரண்டாவது போட்டியும் காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க எங்களுக்கு அழைக்கலாம் 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: சீரா இசையில போட்டி அங்கம் போய்கிட்டு இருக்கு. ஒரு பாடலுடைய ஒரே ஒரு பகுதியை ஒளிபரப்போம், அடுத்த வரி என்ன வரும் அப்படின்றத நீங்க பாடி காட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அடுத்த நேயர்
1: காப்பார்ல இருந்து பொன்னி பேசுறேன்.
0: காப்பார்ல இருந்து பொன்னி, வெறும் பொன்னி தானே உங்க பேரு?
1: பேரு நீட்டு பேரு, சுருக்கமா சொல்லிருக்கேன்.
0: சரி, நீட்டு பேர் என்னதான் இருக்கும் சொல்லுங்களேன்.
1: பொன்னி கண்ணி.
0: பொன்னி கண்ணியா?
1: ஆமா.
0: எப்படிங்க அந்த பேர் வச்சாங்க?
1: எங்க அத்தை பேரா இந்தியாவுல அவங்க பேரு எங்க அப்பா எனக்கு வச்சுட்டாங்க.
0: ஓ அப்படியா, சரிங்க. இப்ப பொன்னி கண்ணி போட்டிக்கு போகலாமா?
1: போலாம்.
0: உங்களுக்கு பிடிக்கும், ஆனா நீங்க பதில் சொல்லணும்.
1: ஓகே,
0: சரி பாக்கலாம். உங்க பாடல் நல்லா கேட்டுக்கங்க. அடுத்த வரி என்னன்னு
1: பாடி
2: காட்டணும். ஓகே, நினைவு
1: போட முடியுமா?
0: ஓகே.

0: என்ன பாட்டுன்னு
1: தெரியுதா?
0: அடுத்த வரி என்னன்னு யோசிச்சிட்டீங்களா? சரி கேட்டுருமா பதில் என்னன்னு? ரொம்ப கஷ்டமா கேட்டுட்டு
1: இன்னைக்கு தெரியல.
0: சரி கேக்கலாம். அடுத்தது
1: பிடிக்கும்.
0: அப்படியா? சரி, சரியான வரி என்ன இருக்குன்னு கேட்டுருவோம்.

0: சரியா, ரொம்ப அழகான பாட்டு. அடுத்த வரையில ரொம்ப வேகமா போறதுனால அந்த பக்கம் நான் உங்களுக்கு போகல. பரவாயில்ல, இருந்தாலும் முயற்சி பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க. சரியா,
1: ஓகே ஓகே,
0: அடுத்த பாடல் கேட்கலாம். வணக்கம்.

0: வரும் விளம்பர தகவலை கொண்டு வரும் நிறுவனம் மைனாப்ஸ் இ-டியூஷன்.
1: மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன் குறித்து விவரிக்கிறார் மைண்ட் ஆப்ஸ் அதிகாரி லட்சுமி பாஸ்கரன்.
2: இப்போதைய மாணவர்களின் எடுகேஷன் ஜேர்னி நம்ம காலத்தை விட ரொம்ப சேலஞ்சிங். சிலிபஸ் டஃப், ஹோம்வொர்க் அதிகம், எக்ஸாம் பிரஷர் அதிகம், டிஸ்ட்ராக்ஷன் அதை விட அதிகம். அதனால தான் இன்றைய பெற்றோர்கள் ஒரு ஸ்மார்ட் சொல்யூஷன் தேடுறாங்க. படிப்பை புரிய வைக்கும் சொல்யூஷன், மாணவர்களின் கான்பிடன்ஸை உயர்த்தும் சொல்யூஷன், அதுவும் வீட்டில் இருந்தபடியே பயன்படுத்தக்கூடிய சொல்யூஷன். அந்த கம்ப்ளீட் சொல்யூஷன் தான் மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன். முதல்ல இது ப்ரீ ஸ்கூல் முதல் ஃபார்ம் 5 வரை பல்வேறு பாடங்களை கவர் செய்யும் கம்ப்ளீட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். அதாவது ஒரு பாடத்திற்கு ஒரு டியூஷன், இன்னொரு பாடத்திற்கு இன்னொரு டியூஷன் என்று பேரண்ட்ஸ் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு ஒன் ஸ்டாப் லேர்னிங் சொல்யூஷன். அடுத்து லைவ் கிளாஸஸ் பை குரு பக்கார். உங்கள் பிள்ளைகள் வீட்டில் இருந்தபடி சேஃபா கன்வீனியனா மலேசியாவின் சிறந்த ஆசிரியர்களிடம் கற்றுக்கொள்ளலாம். புரியாத டாபிக் இருக்கா? அதற்காகவே மைனாப்ஸில் இருக்கு குரு AI, செயற்கை நுண்ணறிவு வழி அதிவேக கற்றல் முறை. அதாவது இரவு நேரமாய் இருந்தாலும் ரிவிஷன் நேரமாய் இருந்தாலும் மாணவர்கள் தனியா ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதில்லை, உடனடி எக்ஸ்பிளனேஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, மைனாப்ஸ் இ-டியூஷனில் ஈஸி நோட்ஸ், குயிசஸ், கேம்ஸ், ரிவிஷன் எல்லாமே இருக்கு. இதன் பெனிஃபிட் என்ன? மாணவர்கள் அதிகமாக எங்கேஜ் ஆகிறார்கள், விரைவாக புரிந்து கொள்கிறார்கள், தொடர்ந்து பிராக்டிஸ் செய்கிறார்கள், எக்ஸாமுக்கு பெட்டர் ப்ரிப்பரேஷன் கிடைக்கிறது. மேலும் ரிவிஷன் பிளான்ஸ், மாடல் க்வெஸ்சன்ஸ், ஆன்சரிங் டெக்னிக்ஸ் மூலம் மாணவர்கள் மார்க்ஸ் மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் ஆன்சரிங் ஸ்கில்ஸும் டெவலப் பண்றாங்க. இப்போ பேரண்ட்ஸ் கேட்கிற நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன? இதெல்லாம் நல்லா இருக்கு, பட் அஃபோர்டபிளா கிடைக்குமா? ஆம், அதுதான் மைனாப்ஸ் இ-டியூஷன் இன்னொரு பெரிய பலம். ஹை குவாலிட்டி எடுகேஷன் அட் அ வெரி அஃபோர்டபிள் பிரைஸ். அதாவது குவாலிட்டியும் கிடைக்கும், சப்போர்ட்டும் கிடைக்கும், டெக்னாலஜி அட்வான்டேஜும் கிடைக்கும், பிரைஸும் பேரண்ட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். பெற்றோர்களே, படிப்பை புரிந்து கான்பிடன்ஸுடன் எக்ஸாம் எழுதணுமா? அப்படியானால் இன்றே சரியான முடிவெடுங்கள். மைனாப்ஸ் இ-டியூஷன் உங்கள் பிள்ளைகளின் வெற்றிக்கான ஸ்மார்ட் எடுகேஷன் பார்ட்னர். மைனாப்ஸ் இ-டியூஷன், பெட்டர் லேர்னிங், பெட்டர் ரிசல்ட்ஸ்.
0: மைனாப்ஸ் இ-டியூஷன் குறித்த விவரங்களை 1-9-7-2-9-1-9 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். அந்த விளம்பர தகவலை கொண்டு வந்த நிறுவனம் மைனாப்ஸ் இ

தீரா இசை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு பிடித்த பாடல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். சில பாடல்கள் பாத்தீங்கன்னா நீங்க கேட்டு ரொம்ப நாளான பாடல்கள், ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்காக ஒளிபரப்பிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். 5 மணிக்கு பிறகும் உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் இருக்கு. 6 மணிக்கு பிறகு நினைவோ ஒரு பறவை உங்க மனசை விட்டு நீங்க பேச போறீங்க. இன்றைக்கும் உங்களுக்காக நாங்க காத்திருக்கோம். அதே நேரத்துல 7 மணிக்கு பிறகு பாட்டுக்கடை இடம்பெறவிருக்கின்றது. பாட்டுக்கடையில உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை நீங்க கேட்கலாம். சரி, போட்டி அங்கம் ஒரு நிறைவுக்கு வந்துச்சு. 4-5 குள்ளார 2 போட்டியங்கம் அது நிறைவுக்கு நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ஆக 5 மணிக்கு பிறகு இன்னும் பாடல்கள் இருக்கு. குறிப்பா வியாபாரம் விளையாட்டு தொடர்பாகவும் நம்ம பேச போறோம். ஆக தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்க. மனோ எஸ் ஜானகி கொண்டு வரக்கூடிய பாடல் அடுத்து உங்களுக்காக வருகின்றது.

மக்களவையில் சபா சரவாக்கின் நிகராளித்துவ விகிதத்தை அதிகரிக்க அரசாங்கம் ஒப்புதல். MA 63 தேசிய விவாதமாக மாற்றப்பட வேண்டும். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் எஸ் கோகுலன்.

மக்களவையில் சபா சரவாக்கின் நிகராளித்துவ விகிதம் அதிகரிக்கப்படும். இஃது 1963 மலேசிய உடன்படிக்கை MA 63 கீழ் மலேசியா உருவாக்கப்பட்டபோது அவ்விரு மாநிலங்களுக்கு வழங்கப்பட்ட அங்கீகாரத்திற்கேற்ப அமைந்துள்ளது என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையில் செய்யப்படும் எந்த ஓர் அதிகரிப்பும் தற்போதைய நிலையை ஒப்பிடுகையில் சபா சரவா மாநிலங்களுக்கான நிகராளித்துவ விகிதத்தை உயர்த்துவதை உறுதி செய்ய வேண்டும். 1963 சிங்கப்பூர், சபா சரவா ஆகியவை இணைக்கப்பட்டதன் மூலம் மொத்த நிகராளித்துவத்தில் 1/3 என்ற கொள்கை நிறுவப்பட்டது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். அவர் MA 63 செயல்முறை நடவடிக்கை மன்ற கூட்டத்திற்கு தலைமையேற்ற பின்னர் ஊடகத்தாரிடம் பேசினார். இவ்வேளை MA 63 செயலாக்கம் சபா சரவா ஆகியவற்றை மட்டும் உள்ளடக்கிய விவகாரமாக பார்க்காமல் தேசிய அளவிலான விவாதமாக மாற்றப்பட வேண்டுமென டாக்டர் ஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். MA 63 மீதான கடப்பாடு மடானி அரசாங்கத்தின் தேசிய கொள்கைகளில் ஒன்று எனவும் அது நாட்டின் மேம்பாடு, நிலைத்தன்மை உட்பட ஒருமைப்பாட்டுடன் பிணைக்கப்பட்டுள்ளது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டுமெனவும் அவர் சொன்னார். இவ்விவகாரத்தை தீபகற்பம் சபா சரவா மக்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்றார் அவர். இதனிடையே சபா மாநில வருவாயில் 40% பெறுவதற்கான கோரிக்கை தொடர்பான பேச்சு நீடிக்கும் நிலையில் இந்த ஆண்டு முதல் அம்மாநிலத்திற்கு 1.5 பில்லியன் ரிங்கேட் இடைக்கால தொகை வழங்கப்படும். நாட்டின் நிதிநிலையை கருத்தில் கொண்டு அக்டோபரில் இந்த தொகை செலுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக பிரதமர் கூறினார். இவ்வாண்டு நாடு முழுவதும் உள்ள தொழில் முனைவோருக்கு 15 பில்லியன் ரிங்கே நிதி உதவி வழங்க தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சு இலக்கிட்டுள்ளது. இதுவரை 25,000 தொழில் முனைவோருக்கு 9 பில்லியன் ரிங்கேட் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஸ்டீவன் சிம்சி கியோங் தெரிவித்தார். அந்த மொத்த தொகையில் 3.4 பில்லியன் ரிங்கேட் புதிய கடனுதவியாகும். இது முதல் முறையாக நிதி உதவி பெற்றவர்கள் உட்பட 34,000 தொழில் முனைவோருக்கு பயனளித்துள்ளது. அதில் 1 பில்லியன் ரிங்கேட் குறுங்கடனுதவியாகும். இவ்வாண்டுக்கான மருத்துவம், பல் மருத்துவம், மருந்தக வேலுக்கான சிறப்பு இயங்கலை உட்பட உள்நாட்டு பட்டப்படிப்புக்கான விண்ணப்ப முடிவுகளை மாலை 5 மணி தொடங்கி சரிபார்த்துக் கொள்ளலாம். பொதுச் சேவைத்துறையின் pnajaan.jpa.gov.my என்ற அகப்பக்கம் வாயிலாக அதன் முடிவுகளை மாணவர்கள் அறிந்து கொள்ளலாம் என அத்துறை அறிக்கையின் வாயிலாக குறிப்பிட்டுள்ளது. அவ்விரு பட்டப்படிப்புகளுக்காக 12,300 நிதி ஆதரவுகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. முன்னாள் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ நஜீப் துன்ராசாக்கின் பொது மன்னிப்பு விண்ணப்பத்தை ஒத்திவைக்க அனுமதி வழங்கிய பேரரசர் சுல்தான் இப்ராஹிமின் முடிவுக்கு மதிப்பளிப்பதாக அம்னோ தலைவர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் அமர் ஜைத் ஹமிடி தெரிவித்துள்ளார். இந்த முடிவு வருத்தத்தை அளித்தாலும் மாமன்னர் உட்பட மலாய் ஆட்சியாளர்களின் முடிவுக்கு ஆதரவளிப்பதாக அவர் கூறியுள்ளார். முன்னதாக இன்று நடைபெற்ற மன்னிப்பு வாரிய கூட்டத்தில் டாக்டர் ஸ்ரீ நஜீப்பின் மன்னிப்பு விண்ணப்பம் பின்னர் நடத்தப்படும் கூட்டத்திற்கு ஒத்திவைக்கப்படுவதாக பிரதமர் துறையின் சட்ட விவகார பிரிவு குறிப்பிட்டது. இவ்வாண்டு ஜூலை மாதத்தில் நாட்டின் மொத்த சில்லறை வர்த்தகம் 170.5 பில்லியன் ரிங்கெட்டை எட்டியுள்ளதாக மலேசிய புள்ளியியல் துறை தெரிவித்துள்ளது. இது ஆண்டுக்கு ஆண்டு அடிப்படையில் 9% அதிகரிப்பை குறிக்கின்றது. இக்காலகட்டத்தில் மொத்த சில்லறை வணிகத்துறை வளர்ச்சிக்கு மொத்த வணிகம், சில்லறை வர்த்தகம், வாகனத்துறை என 3 துணைத்துறைகள் உந்துதலாக இருந்ததாக டோஷம் கூறியது. இம்மூன்று துறைகளும் 14.1 பில்லியன் ரிங்கேட் விற்பனை அதிகரிப்பினை பங்களித்துள்ளன. பேரா லங்கோங் பகுதியில் உணவு சேவை வழங்கும் வளாகத்தை உடனடியாக மூட உத்தரவிடப்பட்டுள்ளதாக மாநில மனிதவள சுகாதார இந்திய விவகார செயற்குழு தலைவர் டத்தோ ஏ சிவனேசன் தெரிவித்தார். செப்டம்பர் 9 உறைவிட பள்ளியின் 159 மாணவர்களும் பணியாளர்களும் நச்சுணவு காரணத்தால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகப்பட்டதைத் தொடர்ந்து இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.

0: 1988 நோய் தடுப்பு தொற்று நோய் கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழ் அந்த வளாகத்தை மூடுவதற்கான உத்தரவை ஹுலுபெரா மாவட்ட சுகாதார அலுவலகம் பிறப்பித்துள்ளது. இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்.
1: வளரும் தலைமுறைக்கு கற்றுக் கொடுப்போம். சுதந்திரம் சும்மா கிடைக்கவில்லை என்று, அது ஒற்றுமைக்கும் பொறுமைக்கும் அர்ப்பணிப்புக்கும் கிடைத்த மகுடம் என்று.
2: நாட்டுப்பற்றை நெஞ்சிலும் நாட்டிற்காக இன்னுயிர் நீத்தவர்களை நினைவிலும் சுமப்போம்.
3: போராடி பெறப்பட்ட சுதந்திர உணர்வை தேசிய கொடியை பறக்கவிட்டு பறைசாற்றுவோம்.
0: தமிழ் அறிஞரும் பட்டிமன்ற நடுவருமான சாலமன் பாப்பையா காலமானார். அன்னாருக்கு வயது 90. மூப்பு காரணமாக அவர் காலமானது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. 12,000 மேற்பட்ட பட்டிமன்றங்களை அவர் தலைமையேற்றி நடத்தியுள்ளார். கலகலப்பாக பட்டிமன்றங்களை நடத்துவதில் புகழ்பெற்றவர் சாலமன் பாப்பையா. அன்பு தாய்மார்களை, அருமை பெரியோர்களை, இனிய குழந்தைகளை என்றொழிக்கும் கணீர் குரலுக்கு சொந்தக்காரர். இவர் பத்மஸ்ரீ உட்பட ஏராளமான விருதுகளை பெற்றுள்ளார். தென்கொரிய அதிபர் லீ ஜாமியங் அடுத்த வாரம் 14 தொடங்கி செப்டம்பர் 16 வரை நடைபெறவுள்ள முதல் தென்கொரிய மத்திய ஆசிய மாநாட்டிற்கு தலைமையிருக்கிறார். இந்த மாநாட்டில் 5 மத்திய ஆசிய நாடுகளின் தலைவர்கள் கூடுவர். இந்த உச்சநிலை கூட்டத்தின் மூலம் தென்கொரியா மத்திய ஆசியாவிற்கு இடையிலான உறவுகள், தலைவர்கள் நிலையிலான பலதரப்பு ஒத்துழைப்பு வலுப்படுத்தப்படும் என்று லீ கூறினார். வளங்கள் நிறைந்த மத்திய ஆசிய வட்டாரத்துடனான பொருளாதார வியூக உறவுகளை வலுப்படுத்த சோல் முயன்று வரும் நிலையில் இம்மாநாடு நடைபெறுகிறது. உலக சுகாதார அமைப்பு WHO தனது தென்கிழக்காசிய வட்டார இயக்குநர் சைமா வஹிட் பதவி விலகியுள்ளதாக தெரிவித்துள்ளது. அவர் பதவி நீக்கப்பட்ட வங்காளதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் மகள் ஆவார். சைமாவுக்கு கடந்த நவம்பரில் டாக்கா நீதிமன்றத்தில் 5 சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. எனினும் அவர் குற்றத்தை மறுத்துள்ளார். அவரும் அவரின் குடும்பத்தினரும் டாக்கா புறநகரில் மதிப்புமிக்க நிலங்களை முறைகேடாக பெற்றதாக ஊழல் தடுப்பு ஆணையம் வழக்கு தொடுத்திருந்தது. மியான்மரின் 2வது பரபரப்பான விமான நிலையமான மண்டலே அருகே தாக்குதல்கள் நடத்தப்பட்ட நிலையில் அது 2 மூடப்பட்டதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அங்கு திருகுருதிகள் மூலம் தாக்குதல் நடத்தியதாக கிளர்ச்சியாளர்கள் மீது அரசாங்கம் குற்றம் சாட்டியுள்ளதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல்களை தொடர்ந்து உயிரிழப்புகள் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை என்றாலும் விமான பயண அட்டவணை பாதிக்கப்பட்டதாகவும் அரசாங்கம் தெரிவித்தது. இந்தோனேசியாவிலிருந்து கடத்தப்பட்டதாக சந்தேகப்படும் 5 குட்டி ஓரன் உத்தான்களை மீண்டும் நாட்டுக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இந்தோனேசிய வன அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்தியா ஒடிசா மாநிலம் பலசோர் மாவட்டத்தில் தாயின்றி காணப்பட்ட அந்த 5 குட்டி ஓரான் உத்தான்களையும் வனத்துறை அதிகாரிகள் செவ்வாய்க்கிழமை மீட்டனர். விளையாட்டு. புதிய தலைமை பயிற்றுநர் பிரண்டன் கெரலோன் தலைமையில் தேசிய ஆடவர் ஹாக்கி அணியினர் 2026 ஆசிய போட்டியின் இறுதி சுற்று வரை முன்னேறுவர் என்ற எதிர்பார்ப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மார்ச் மாதம் தொடங்கி குழு நிலையிலான ஆட்டத்தை எதிர்கொள்ள அணியினரின் ஆட்டப்பாணி மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவையில் சபா சரவாக்கின் நகராளித்துவ விகிதத்தை அதிகரிக்க அரசாங்கம் ஒப்புதல். MA 63 தேசிய விவாதமாக மாற்றப்பட வேண்டும். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
4: பெண்களே, சமையல் அறையில் உங்கள் உழைப்பு சாப்பாட்டு மேசையில் பேசும். அங்கே மனம், இங்கே சுவை.
5: சாப்பிட்டா சாப்பிட்டுட்டே இருப்பீங்க.

தீரா இசையில் இணைந்திருக்கின்றோம். எங்களோடு இணைந்திருக்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கு செப்டம்பர் 11 உங்களுக்கு பிறந்த நாளாக இருந்தால் மின்னலின் பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். இன்றைக்கு நம்ம தெய்வீகனும் பிறந்த நாளில் கொண்டாடுற அவருக்கும் நமது வாழ்த்துக்கள். அப்புறம் திருமண நிறைவு நாளா இருக்கலாம், இன்றைக்கு உங்க குடும்பத்தில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருக்கலாம், எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகான ஒரு நாளா ஆகட்டும் எல்லாருக்குமே. அதே நேரத்தில் இந்த மாலை நேரம் இன்னும் சிறப்பா இருக்கணும் அப்படின்ட்டு இங்க தீரா இசை பக்கம் வந்திருக்கிற உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. 2 மணி 8 வரைக்கும் உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். உங்கள் அழைப்புகளுக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சரியாக இன்றைக்கு வெள்ளிக்கிழமை, இன்னும் கொஞ்ச நேரத்தில் விளையாட்டு தொடர்பாக நம்ம பேச போறோம். கபடி, இந்த விளையாட்டு குறித்து தான் ஒருத்தர் பேச காத்துட்டு இருக்காங்க. கிடா மாநிலத்தில் இருந்து நிறைய சாதனை பண்ணியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் வியாபாரம் தொடர்பாகவும் இன்றைக்கு பேச காத்துட்டு இருக்காங்க. இன்றைக்கு புகைப்படம் அப்படின்றத வந்து ஒரு AI மூலமா முடிச்சிடறோம், ஆனாலும் இன்னும் அதை ஒரு தொழிலா வச்சு இன்னும் கைப்பக்குவத்தோட இன்னும் நிறைய பேர் அந்த தொழில ஈடுபட்டு வராங்க. அவங்கள சார்ந்த ஒருத்தவங்களும் இன்றைக்கு பேச போறாங்க. ஆக இன்றைக்கு தீரா இசை பாடல்களோடு இது போன்ற விஷயங்களையும் உங்களுக்கு கொடுக்க காத்துட்டு இருக்கு. வாங்க இப்போ சத்யா படத்திலேருந்து பாடல் வருது. லதா மங்கேஷ்கர் மற்றும் SPB பாடியிருக்காங்க. இந்த 2 பேருமே இப்ப இல்ல பாருங்க, காலம் அவ்வளவு வேகமா போய்கிட்டு இருக்கு. பாடலை கேட்கலாம்.

வணக்கம், என் பேர் வந்து ரிஷிகேஷன் நாயர். நான் வந்து கிடா கபடி குழுவின் செயலாளர். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு பயிற்சியாளர். நாங்கள் இப்போ சத்வான் கபடி கிடா சுங்கப்பட்டணி வட்டாரத்தில் வந்து மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். நம்ம கிட்ட வந்து 50 மாணவர்களுக்கு மேற்கொண்டு பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே 14 வயசுலேருந்து 21 வயசுக்கு உட்பட்ட மாணவர்கள் தான் நம்ம கிட்ட பயிற்சி எடுத்துட்டு இருக்கிறது. ஸோ இதில் வந்து நாங்கள் வருடா வருடம் வந்து இடைநிலை பள்ளி மற்றும் தமிழ் பள்ளிகளுக்கு வந்து ஒரு 4 விதமான போட்டிகள், கபடி போட்டிகளை வந்து நடத்துவோம். ஸோ அது எவ்ரி இயர் வந்து நாங்கள் கண்டிப்பாக வந்து அதை செய்வோம். அதிலிருந்து தேர்ந்தெடுக்கிற சிறந்த விளையாட்டாளர்களையும் சிறப்பாக வந்து விளையாடுற மாணவர்களையும் வந்து தேர்ந்தெடுத்து தேசிய அளவிலான போட்டிகளுக்கு வந்து பயிற்சி கொடுத்து கூட்டு போவோம். ஸோ அப்படி ஒரு 2 வருடமாக நாங்கள் செஞ்சு தேர்ந்தெடுத்த மாணவர்களை வந்து வச்சு பயிற்சி கொடுத்து இப்போ ரீசண்டாக நடந்த சுக்கான் மலேசியா ஸ்லாங்கோரில் டுவாரிபுடோப்ளோ நாம் அந்த போட்டிகளில் இதுவரைக்குமே 2008 ஆரம்பித்து 2024 வரை நடந்த எல்லா சுப்மா கபடி போட்டிகள்லையுமே விலாயா பிரசுகத்துவான் ஸ்லாங்கரோட ஆதிக்கம் தான் வந்து இருந்தது. ஃபைனல்னா இவங்க 2 பேர் தான் வந்து இது பண்ணுவாங்க. அதில் முதல் முறையாக வந்து முறையடிச்சு கிடா ஆண்கள் பிரிவு வந்து இந்த தடவை 2026 சுக்கான் மலேசியா ஸ்லாங்கோர்ல வந்து கோல்டு வின் பண்ணாங்க, தங்கப்பதக்கம் எடுத்தாங்க. ஸோ இது எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இது மிகப்பெரிய ஒரு வெற்றி. ஏன்னா எங்களுடைய 2 வருடமான கடுமையான பயிற்சி, அதுவும் இல்லாம நாங்க இந்த மாதிரியான ப்ரோக்ராம் தமிழ் பள்ளிகளுக்கும் இடைநிலை பள்ளிகளுக்கும் வைக்கிற போட்டிகள் மூலயமா நாங்க வந்து தேர்ந்தெடுக்கிற மாணவர்களை வந்து 2 வருடமா வச்சு ட்ரெயின் பண்றது மூலயமா எங்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு ரிசல்ட் வந்து வந்துச்சு. சோ அதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி வந்து எங்களுடைய அசோசியேஷனுக்கும், அது மட்டும் இல்லாம மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கும் வந்து கண்டிப்பா நாங்க சொல்லி ஆகணும். யாரெல்லாம் வந்து கபடி பயிற்சி எடுக்கணும், இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், நம்மளுடைய இது வந்து நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டு. ஸோ இந்த விளையாட்டு வந்து இப்போ வந்து சி கேம், இப்போ நடக்க போற ஏஷியன் கேமுக்கும் போறாங்க. பங்கெடுக்கணும் அப்படின்னு விரும்பினா வலைதளங்களில் வந்து கபடி கடா அப்படின்னு சொல்லி நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து எங்களுடைய சோசியல் மீடியா இருக்கும். ஸோ சோசியல் மீடியா மூலியமா வந்து எங்களை தொடர்பு கொள்ளலாம். இல்ல என்னுடைய அழைப்பு எண் இருக்கு, 3649789. ஸோ எனக்கும் தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொண்டு தயவு செய்து வந்து தாராளமாக பயிற்சி எடுக்கலாம். நம்மளுடைய விளையாட்டை நம்ம தான் பாதுகாக்க வேண்டும். இப்ப வந்து அந்த விளையாட்டுகள் வந்து இன்னும் நிறைய மாநிலங்களுக்கு வந்து ரொம்ப பரவலா போய் அவங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உதாரணத்துக்கு சரவாவா இருக்கட்டும், திருங்கானு சபா வரப்போறாங்க. இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த மின்னல் FM அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. நன்றி, வணக்கம்.

தீராய் சரி உங்களுக்காக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. சரி, பல இடங்கள்ல நெரிசலா இருக்கு அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கின்றது. குறிப்பாக தலைநகர்ல இருந்து சுங்கைபசி செல்லக்கூடிய சாலை, சுங்கைபசி டோல் சாவடி, இது போன்ற இடங்கள்லாம் நெரிசலா இருக்கு. அதனையடுத்து இப்போ பக்கம் வந்து அந்த மனோரா டன்னல் இருக்கு இல்லையா, அங்க ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு. அங்க இடதுபுற பாதி மூடப்பட்டிருக்கிறதுனால 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு நெரிசலா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப வேலை முடிந்து வீட்டுக்கு புறப்படும் நேரம் கில்லான் பள்ளத்தாக்கு பகுதியில் பல இடங்கள்ல நெரிசலா இருக்கு அப்படின்ற ஒரு செய்தியும் வந்திருக்கின்றது. சரி, இதற்கிடையில இது அடுத்து வந்து நம்ம வந்து வியாபாரம் தொடர்பா ஒருத்தவங்களை சந்திக்க போறோம். இவங்க பேர் பாத்தீங்கன்னா தமிழரசி, ANT கிரியேஷன்ஸ் அப்படின்ற ஒரு வியாபாரம் நடத்துறீங்க. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த புகைப்படங்களை வந்து வடிவமைக்கிறது. AI ல என்ன வேணாலும் பண்ணலாம், அந்த வடிவமைக்கிறது அப்படின்றது ஒரு வித்தியாசமான ஒன்று. ஆக அவங்க அதை பத்தி இன்னும் நிறைய பேச போறாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி துறையில ஈடுபடணும் அல்லது நீங்க இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தொடர்ந்து எங்களோட இணைந்திருக்கு. ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி குடலில் பாடல் வருது, இது தீரா இசை.

அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பேச்சு முத்து, ஏஎன்டி கிருஷ்ணனோட ஃபவுண்டர் பேசுறேன். நான் டைப்பிங்கில் வசிக்கிறேன். ஒரு நாள் என் வீட்டுக்கு ஒரு புத்தா ஃப்ரேம் வாங்கணும்னு ஒரு அழகான புத்தா போட்டோவை சூஸ் பண்ணி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு எப்படி டிசைன் பண்ண, எவ்வளவு அழகா இருக்கு, இது எங்க வாங்குறது அப்படின்னு என் கிட்ட கேட்டப்ப என் ஹஸ்பண்ட் சொன்னாரு, ஏன் இந்த பிசினஸ் நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. அந்த ஒரு புள்ளி தான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ரீசனா இருந்துச்சு. ஏஎன்டி கிருஷ்ணன் பிசினஸ் நம்ம சோசியல் மீடியால 2021 நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸ் ஆன்லைன் பிசினஸ்ல நம்ம சக்சஸா செஞ்சுட்டு வரோம். ஏஎன்டி கிரியேஷன் பேஜ்ல நீங்க பாத்தீங்கன்னா முத முதலா நம்ம வெளியாக்கின முத ப்ராடக்ட் கேன்வஸ். கேன்வஸ்ல நம்ம பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் டிஜிட்டல் ஆயில் பெயிண்டிங் பண்ணோம், போஸ்டோ ரெஸ்டரேஷன் பண்ணோம். அதுக்கப்புறம் 3 இயர்ஸ் கழிச்சு நம்ம பார்ட்னர் கொலாபரேஷன் பண்ணி பிரீமியம் ஃப்ரேம் ஒன்னு நம்ம லான்ச் பண்ணோம். அதுதான் நம்மளோட பிசினஸ் அடுத்த லெவல் கொண்டுட்டு போனச்சு. அதுக்கப்புறம் இப்ப நம்ம எல்இடி லைட் ஃப்ரேம் அப்படின்னு ஒண்ணு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம். நம்ம இம்பார்ட் பண்ணி அதை நம்ம செய்யறோம். சாமி போட்டோ, ஃபெங்ஷுய் போட்டோ, வெட்டிங் போட்டோ, டிஜிட்டல் ஆயில் பெயிண்டிங் போட்டோ, பழைய போட்டோ ரெஸ்டரேஷன், நியூ போட்டோ செஞ்சு கொடுக்குறது, கஸ்டமர் கேட்கிற மாதிரி பேக்ரவுண்ட் டிசைன் பண்ணி கொடுக்குறது, இது எல்லாமே ஏஎன்டி கிரியேஷன் பேஜ்ல நீங்க தாராளமா பார்க்கலாம். நம்மளோட டிசைன் பாத்தீங்கன்னா முக்காவாசி போட்டோஸ் நம்மளே ஓன் டிசைன் பண்ணியிருப்போம். சில போட்டோஸ் நம்ம டைரக்டா ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்து வாங்குவோம். சில கஸ்டமர் வந்து குலதெய்வம் போட்டோ டிசைன் பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க. பர்டிகுலர் இருக்கும் சாமி போட்டோஸ், கோயிலோட சாமி போட்டோஸ் கேட்பாங்க. அந்த மாதிரி போட்டோஸ் நம்ம கிட்டே கேட்கிறப்ப முடிஞ்ச அளவுக்கு நம்ம அந்த கோயிலுக்கே கான்டாக்ட் பண்ணி ப்ராப்பர் பெர்மிஷன் வாங்கி தான் அந்த ஆர்ட் ஒர்க்கை நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம். இப்போதைக்கு தீபாவளி சீசன் வந்ததுனால நம்ம ஷோரூம்ல பிரீமியம் ஃப்ரேம், எல்இடி லைட் ஃப்ரேம், சாமி ஆர்ட் ஒர்க் நிறைய நியூ கலெக்ஷன் ரெடியா இருக்கு. எங்களோட ஷோரூம் பார்த்தீங்கன்னா எங்க இருக்குன்னா இயான் கமுட்டிங் பக்கத்துல இருக்கு. கூகுள்ல ஏஎன்டி கிரியேஷன் நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா எங்களோட லொகேஷன் டீடைலா உங்களுக்கு வரும். அதே மாதிரி ஃபேஸ்புக், டிக்டாக், இன்ஸ்டாகிராம்ல ஏஎன்டி கிரியேஷன் நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா எங்களோட லேட்டஸ்ட் கலெக்ஷன், யூனிக் டிசைன் நீங்க எல்லாமே பார்க்கலாம். கேஷ் அண்ட் கேரி, சாமி மேட பிசினஸ் ஓனர், இந்த மாதிரி யாராச்சும் நம்ம கிட்ட கொலபரேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க வந்து என்ன தொடர்பு கொள்ளலாம். 0164011472 இந்த நம்பர்ல நீங்க தாராளமா என்னை கான்டாக்ட் பண்ணலாம். இந்த தீபாவளிக்கு உங்க வீட்டுல அழகான ஒரு போட்டோ வாங்கணும், ஒரு மோட்டிவேஷனலான ஒரு போட்டோஸ் வாங்கணும், அந்த படம் பாக்குறப்ப உங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கணும், சுத்தி உங்களுக்கு பாசிட்டிவ் ஃபீல் வரணும்னா நீங்க டைரக்டா ஏஎன்டி கிரியேஷன் பேஜ் சோசியல் மீடியா பேஜ்ல நீங்க போய் பார்க்கலாம். இல்லைன்னா நீங்க டைரக்டா நம்மளோட ஷோரூமுக்கு வந்து பார்க்கலாம். எங்களோட கலெக்ஷன் டைரக்டா வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க செலக்ட் பண்ணி வாங்கலாம். நன்றி, வணக்கம்.

உடல் நலத்திற்கு லிஷ் தேன், இமயமலை அடிவாரத்தில் எடுக்கப்பட்ட இயற்கையான தேன். 250 கிராம் 500 கிராம் அளவில் லிஷ் தேன் கிடைக்கும். துளசி கலந்த தேன். விநியோகம் ஸ்ரீஜயா இம்பேக்ட்ஸ்.

0: புகைமூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜாங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: நம்ம உடல் வந்து நமக்கு அடிக்கடி சில சிக்னல்ஸ் அறிகுறிகளை கொடுக்கும், அதை வந்து நம்ம அலட்சியம் செய்யக்கூடாது. உதாரணமாக கண் எரிச்சல், தொடர்ச்சியான இரும்பல், தொண்டை வலி அல்லது மூச்சு திணறல் இருந்தால் கவனியுங்கள். குறிப்பா அஸ்மா, சிஓபிடி இப்படி உள்ள நோயாளிகள் வந்து மருத்துவர்கள் கொடுக்கும் இன்ஹேலர்ஸ் இருக்கும், அதை வந்து என்னைக்குமே நம்ம அருகாமையில் வச்சிருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து அடிக்கடி அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்படி உங்களுக்கு அட்டாக் வந்து உங்களுடைய யூஸ்வலா பாய்க்கக்கூடிய இன்ஹேலர்ஸ் ஒரு முறை பயன்படுத்துங்க, இருமுறை பயன்படுத்துங்க. எந்த நிவாரணம் கிடைக்கலையா தயங்காமல் மருத்துவமனைக்கு உடனே செல்லுங்கள். இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். நன்றி.

0: தீரா இசை. இது நேரம் மாலிமணியின் 5:47 ஆயிருச்சு. இன்றைக்கு செப்டம்பர் 11, சற்று முன்பு மதிய நேரத்தில் நம்மளுக்கு ஒரு செய்தி வந்தது. ஒரு குரல், ஒரு தமிழ் நடை, ஒரு முழு தலைமுறையின் நினைவு. தமிழ் உலகம் இன்று ஒரு மிகப்பெரிய ஆளுமையை இழந்திருக்கின்றது அப்படின்னு சொல்லலாம். பட்டிமன்றம் என்றாலே நம்முடைய நினைவுக்கு வரும் அந்த கம்பீரமான குரல், நகைச்சுவையோடு தமிழையும் வாழ்க்கையும் மனிதர்களையும் பேச வைத்தவர் பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்கள். இன்று தன்னுடைய 90 மதுரையில காலமாயிருக்கிறாரு. ஒரு பேராசிரியராக மட்டுமல்லாமல் தமிழறிஞராக இருந்தாலும் அவருடைய பேச்சை புத்தகத்துக்குள் மட்டும் வைக்காமல் பட்டிமன்ற பேச்சு மேடைகள் வழியாக, வானொலி வழியாக, தொலைக்காட்சி வழியாக உலகம் முழுவதும் தமிழர்களுடைய வீடுகளில் சென்று சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவர் உலகத்துல நிறைய விஷயங்களை விரும்புவார். ஆனா அவர் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அவர் அதிகமா விரும்புற ஒரு விஷயம் அவருடைய மனைவி. அவர் மனைவியை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார், அதை எடுத்து கேட்கலாம்.
1: முதல் மாதம் ஒரு டைலமா இருக்கு. அவன் வந்து சீக்கிரம் வந்து சாயங்காலம், சீக்கிரம் வந்து சாயங்காலம் தான். எதுக்காக சீக்கிரம் வந்திருக்கான்னு நமக்கு தெரிய விளங்கல. நான் வழக்கம் போல போய் சம்பளத்தை கொண்டாந்து என் தரப்பினர்களை கொடுத்துட்டேன். அவர் அதை எதிர்பார்த்து காத்திருக்காரு. இவன் கல்யாணம் முடிச்சு போட்டு ஆட்ட கொடுப்பான். அவருக்கு அது அவளாவது என்ன செஞ்சிருக்கணும், ஆனா அந்த பிள்ளை கையில கொடு, அவன் என்ன செய்யறான்னு பார்ப்போம் அப்படின்னு அவள் எனக்கு சொல்லிக் கொடுக்கணும். சிலவற்றை முதியவர்கள் சொல்லிக் கொடுக்கணும், சொல்லிக் கொடுக்காமலே எதிர்பார்க்கிறாங்க. அது அவர் சொல்லிக் கொடுக்கல. இப்ப குடுத்துட்ட உட்பாடு என்ன ஆகுது, அங்க உள்ளுக்குள்ள வீட்டுக்குள்ள புகைச்சல் இருக்கு. அவன் என்ன பாக்குறான், அவன் என்ன நினைச்சிருக்கிறான்னா, முதல் சம்பளத்தை நம்ம கையில கொடுப்பாரு, நாம அவரையும் நம்மளும் சேர்ந்து போய் மாமா கிட்ட கையில கொடுத்து கீழே வந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு அவன் நினைக்கிறான். இப்ப என்ன ஆகி போச்சு, அவளுடைய மனத்தையும் நான் புரிஞ்சு கொள்ளல. எனக்கு இதை சொல்லிக் கொடுக்கவும்
0: சரி. அவருடைய மிக பிடித்தமான விஷயங்களில் ஒன்று அவருடைய மனைவி. ஏன் அப்படியே அவர் குறிப்பிட்டு அதை சொன்னார் அப்படின்னா, அவர் சில திரைப்படங்கள் மட்டுமே நடிச்சிருந்தார். என்ன படம், டூயட்ல நடிச்சிருந்தார், அது பாய்ஸ்ல நடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் சிவாஜி த பாஸ், அதுல வந்து அங்கவே சங்கவே அப்படின்ற ஒரு கதாபாத்திரம், அந்த அந்த கதாபாத்திரத்துல அந்த இரண்டு பேரை பத்தி பேசுவார். அதுக்கப்புறம் அவர் எந்த ஒரு திரைப்படங்கள்லையும் நம்ம பார்க்க முடியல. அவர் திரைப்படங்களை விட்டு முழுமையா விலகினதுக்கு காரணமே அவர் மனைவி தான். நமக்கு பட்டிமன்றமே போதுமே, இந்த திரைப்படங்கள் வேண்டாமே அவங்க சொன்ன ஒரு வார்த்தைக்காகவே அவ்வளவு வாய்ப்புகள் அந்த திரைப்படத்திற்கு பிறகு குவிந்த பிறகும் அவர் வேண்டாம், எனக்கு எந்த திரைப்படமும் வேணாம், என் மனைவிக்கு அது பிடிக்கல அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே அவர் விலகியிருந்தார். ஏன்னா திருமண வாழ்க்கையை அதிகமாக மதிக்கக்கூடியவர் சாலமன் பாப்பையா அவர்கள். ஏன்னா அவர் மேடை பேச்சுகளில் தொடாத தலைப்புகளே கிடையாது, ஆனாலும் திருமண வாழ்க்கையை பற்றி அதிகமாக பேசியிருக்கிறார். அவருடைய பட்டிமன்ற தலைப்பு, பெரிய தலைப்பு பார்த்தீங்கன்னா கல்யாண மாலை. அந்த பட்டிமன்றத்தில் நிறைய திருமணம், திருமணத்துக்கு பிறகு, முன்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தொட்டு பேசியிருக்கிறார். அதில் ஒரு பாடலையும் அவர் கண்டிப்பாக குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு. அவர் நிறைய பாடல்களை சொல்லியிருப்பாரு, ஆனா அவருடைய பாடல்களை திருமணம்னு வரும்போது அந்த பாடல், குறிப்பாக கல்யாண மாலை அப்படின்ற ஒரு பாடல் இருக்கு இல்லையா, அதை குறிப்பிட்டு அவர் நிறைவே பேசியிருக்கிறாரு. அடுத்த அந்த பாடலை தான் நம்ம கேட்க போறோம். அவருடைய ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வோம்.

0: கடற்கரை இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் திவ்யதாஷினி பரமசிவம். சரவாக்கிற்கு இடைக்கால நிதி வழங்குவது குறித்து இன்னும் ஓரிரு நாள்களில் மாநில முதல்வர் தான்ஸ்ரீ அபாங் ஜோஹாரி துன் ஒபேங்குடன் கலந்துரையாடப்படும் என பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். நாட்டின் நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு சரவாக்கிற்கு சிறந்த அணுகுமுறையையும் கருத்தில் கொண்டு இந்த விவகாரம் செம்மைப்படுத்தப்படும் என்றார் அவர். ஏஐ மலேசிய வாரியத்தின் முதல் இயக்குநராக ஐரின் ஒமார் நியமிக்கப்பட்டுள்ளதாக இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ அறிவித்தார். நாட்டின் ஏஐ செயல் திட்டத்தை வழிநடத்தும் நிறுவனங்களில் தலைமைத்துவத்தையும் நிர்வாகத்தையும் வலுப்படுத்தும் நோக்கில் அவரது நியமனம் அமைந்துள்ளது. ஏஐ மலேசிய இயக்குநர்கள் வாரியம் தேசிய உருமாற்றம், பொது கொள்கை, இலக்கவியல், பொருளாதாரம், முதலீடு, தொழில்

மக்களுக்கு உதவுவதில் மடானி அரசாங்கத்திற்கு அரசியல் வேறுபாடுகள் என்றும் தடையாக இருந்ததில்லை என பிகேஆரின் உதவித் தலைவர் தத்தோஸ்ரீ ஆர் ரமணன் தெரிவித்துள்ளார். இது எதிர்க்கட்சியினரால் நிர்வகிக்கப்படும் மாநிலங்களுக்கும் பொருந்தும் என்றார் அவர். மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் பிரதமரின் அணுகுமுறை அரசியல் வேறுபாடுகளை காட்டிலும் மக்களின் நலன்களில் முன்னுரிமை அளிப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். மேற்காசிய போர் விவகாரம் பிரிக்ஸ் மாநாட்டில் முன்னுரிமை விவாதமாக அமைய உள்ள நிலையில் ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கின் புதுடெல்லி சென்றடைந்துள்ளார். அதிபர் என்ற முறையில் இந்தியாவிற்கு முதல் முறையாக பயணிக்கும் பெசஸ்கின் பிரதமர் நரேந்திர மோடியுடன் இருவழி சந்திப்பினை நடத்துவார். ஹுத்தியின் கட்டுப்பாட்டில் இருக்கும் வியூக நகரான மொக்காவில் அமைந்துள்ள விமான நிலையத்தை நோக்கி சவுதி அரேபியா இரு தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இந்நிலையில் ஏமனின் தெஹ்ரான் ஆதரவினை பெற்ற ஹுதி தரப்பினர் கடந்த வாரம் செங்கடலை கைப்பற்றினர். அதிகாலையில் கியஃபில் உள்ள எரிபொருள் நிலையத்தை நோக்கி ரஷ்யா மேற்கொண்ட தாக்குதலில் இருவர் கொல்லப்பட்டனர். நால்வர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அந்நகர மேயர் விதாலி கிளிச்கோ கூறியுள்ளார். அங்குள்ள எரிபொருள் நிலையங்களை குறிவைத்து மோஸ்கோ நடத்தும் தாக்குதல் அங்கு அச்சத்தை அதிகரித்துள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

மின்னலின் தீரா இசை, வெள்ளிக்கிழமை தீரா இசை உங்கள் குரலுக்காக, உங்கள் கதைக்காக, உங்கள் மனசுக்காக இங்கு காத்திருக்கின்றது. மனம் விட்டு பேசுங்க. சில நேரங்களில் மனசுக்குள்ள இருக்கிறத யாருக்கிட்டையாவது சொல்லணும்னு தோணும், ஆனால் யாருக்கிட்ட சொல்றது, சொன்னா என்ன நினைப்பாங்க, நம்மளை தவறா நினைச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் தான் எல்லாரையும் தயங்க வைக்குது. அதனால மனம் விட்டு பேசுங்க. இங்க உங்களுக்காக நல்ல நண்பனா இங்க நாங்க உங்களுக்காக காத்துட்டு இருக்கோம். நீங்க சொல்றத ஒரு குறை சொல்லாம, தீர்ப்பு சொல்லாம, ஓ நீங்க இந்த மாதிரி சொல்லியிருக்க கூடாதுன்னு அப்படின்னு எந்த ஒரு குறையும் உங்களை பற்றி சொல்லாம இங்க கேட்க மட்டும் நாங்க காத்துட்டு இருக்கோம். அதே நேரத்துல உங்கள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இல்லாட்டினாலும் ஒரு தெளிவு கிடைப்பதற்கான ஒரு ஏற்பாடும், ஒரு வசதியும், ஒரு வாய்ப்பையும் உங்களுக்கு நாங்க கொடுக்கறோம். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், மனசுக்குள்ள குழப்பமா இருக்கிற விஷயத்தை வார்த்தைகளாக வெளியே சொல்லும் போது ஒரு தெளிவு கண்டிப்பா நிச்சயமா கிடைக்குங்க. அந்த மாதிரி தெளிவு கிடைச்சவங்க நம்ம கிட்ட அழைத்து பேசுறத நீங்க ஒரு வாரமும் கேட்டிருக்கீங்க. ஆக இப்ப கூட வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போய்கிட்டு இருப்பீங்க, ஏதோ ஒரு விஷயம் மனசுல ரொம்ப பாரமா இருந்திருக்கும், நீண்ட கால கனமாக கூட இருக்கலாம், இன்னைக்கு காலையில கூட ஏதாவது ஒரு விஷயமா நடந்திருக்கேன், ஏன் எனக்கு மட்டும் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு யார்ட்டையாவது சொல்லி கொட்டி தீர்க்கலாம் அப்படின்ற ஒரு முடிவோடு இருந்தீங்கன்னா தாராளமா எங்களுக்கு நீங்க அழைத்து பேசுங்க. முக்கியமான விஷயம், இந்த நிகழ்ச்சியில நீங்க உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. உங்க பெயர் சொல்லணும், நீங்க எங்கேருந்து அழைக்கணும், நீங்க யார் எவர் எதுவுமே சொல்ல வேணாம். பேசி தொலைபேசியை வைக்கும் போது அப்பா எங்கேயோ ஒரு இடத்துல கொட்டி தீத்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறீங்க பாருங்க, அதுதான் எங்களுக்கு வேணும். சுழிய 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: உன்னத பொருள்களை உங்களுக்கு வழங்கி நாட்டில் நம்பிக்கையின் மறுபெயரென நிமிர்ந்து நிற்கும் நிறுவனம்
1: லிங்கம்.
2: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைன் ஆப்ஸ் இ-டியூஷன் AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01709712919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
3: நீ எங்க இருக்க? நான் கொஞ்சம் பேசணும். என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின் நல்ல ஃபேம்.
4: சொல்லாமலே யார் பார்த்தது

0: தீராசையில நினைவு ஒரு பறவை உங்களுக்காக இடம் பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நம்ம நேர்கள் அழைச்சிட்டு இருக்காங்க, மனம் விட்டு பேசுங்க. ரொம்ப நேரமா அந்த பாரத்தை சுமந்துகிட்டு இருந்தா என்ன ஆவறது, மனசோ சரி உடம்போ சரி. ஆக இங்க உங்களை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கவும் விரும்பல. உங்க பேர் என்ன, நீங்க யார், எவர், எதுவுமே வேண்டாம். ஒரு விஷயம் சொல்லி முடித்து தீர்த்த பிறகு என் மனசு ரொம்ப நிம்மதியா இருக்குங்க இப்பதான் அப்படின்னு சொல்றீங்களே, அந்த நிம்மதியை இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்குது. ஆக அடுத்து ஒரு நேயர் காத்துட்டு இருக்காங்க, அவங்களை சந்திப்போம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: என்ன பேசணும் நினைக்கிறீங்க?
1: நான் என்ன பேசணும்னா, தனித்து வாழும் தாய் அவங்கள வந்து நீ ஒண்டியா தானே இருக்க, நான் வந்து தனியா தான் இருக்கேன்.
0: மற்றவர்கள்
1: அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டியில ஈடுபாடு, அவங்க ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி செஞ்சுக்கிட்டே வரணும். இப்படி யாராச்சும் சொன்னாலும், இல்ல எனக்கு நிறைய ஆக்டிவிட்டி இருக்கு, நான் அதுல ஈடுபாடு செஞ்சிருக்கேன், உங்களுடைய ப்ரோக்ராம்க்கு நம்ம அடுத்த வீட்டு வரேன், வாய்ப்பு கொடுக்கறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம யாரையும் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க நம்ம சூழ்நிலையில இல்ல பாருங்க. அப்ப அவங்க நம்ம சூழ்நிலை இல்ல, நம்ம சூழ்நிலையும் அவங்களுக்கு வர வேணாம், அது அவ்வளவு கஷ்டம். ஆனா நம்ம வந்து ஒரு துணிஞ்சு தைரியமா என்னால முடியும் அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு ஆக்டிவிட்டி
0: தெரியாது.
1: அவங்களுக்கு தெரியாது, சும்மா சில நேரம் நான் ரிலாக்ஸா இருப்பேன், நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸா இருப்பேன். அவங்களுக்கு தெரியாது, இப்பதான் அவங்க வேலையை முடிச்சாங்க, காலையில அவங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, காலையில அவங்க ஜோகிங் போவாங்க, சில நேரம் போவாங்க, அந்த மாதிரி சில விஷயம் இருக்கும், அவங்களுக்கு தெரியாது. சோ அவங்க பார்வையில நம்ம எப்பயுமே ரிலாக்ஸா இருக்கிற மாதிரி இருக்கும்.
0: அதாவது சில பேர் அப்படிதான் அவங்களே, இவங்க தனித்து வாழும் தாய்மார்கள், இவங்களுக்கு வந்து குடும்பம் இல்ல, இவங்களுக்கு அவங்க இல்ல, சோ இவங்களே ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டுருவாங்க, அவங்களுக்கு இவங்க இப்படிதான் வாழ்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஆனா நீங்க சொன்னது ரொம்ப நல்ல ஒரு விஷயங்க. அதனால எந்த ஒரு மற்றவர்களுடைய வார்த்தைகளை நம்ம மனசுக்குள்ள போட்டுக்க வேணாம் அப்படின்ற ஒரு செய்தி நல்லதுதான்.
1: ஆமா,
0: இதே மாதிரி தைரியத்தோட எப்போதுமே இருங்க, சரிங்களா?
1: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நான் ரொம்ப நாளா கால் பண்ணணும்னு நினைச்சேன். இப்ப வந்து மெசேஜ்க்கு, தனித்து வாழும் தாய்க்கு நிறைய ப்ரோக்ராம் இருக்கு, அவங்களுக்கு சில பேர் இல்லன்னா உருவாக்கிக்கங்க, எது நல்லது, எது வாழ்க்கைக்கு, அவங்க வாழ்க்கைக்கு எது இப்பத்திக்கு நல்லது சொல்லி தேர்ந்தெடுத்து போகும் பொழுது நமக்கு நிறைய வழிகள் கிடைக்குது.
0: கண்டிப்பாங்க, ரொம்ப ரொம்ப நன்றி இந்த விஷயங்களை வந்து பகிர்ந்து கொண்டதுக்கு, சரிங்களா?
1: ரொம்ப நன்றி.
0: வணக்கம், வணக்கம்.

உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNaps eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100972119 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNaps eTuition, சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.

0: தீரா இசையில் நினைவோ ஒரு பறவை உங்களுக்காக இடம் பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு வாரமும் சில அதிசயங்கள் இந்த நிகழ்ச்சியில நடக்கும். ஏதாவது ஒரு விஷயம் மனசுல வந்து மிகப்பெரிய வேதனையோடையும் கண்ணீரோடையும் அழிச்சு பேசுறவங்க அடுத்த வாரம் சிரிச்சு அதுக்கு ஒரு தீர்வு கண்டு பேசுறதா நம்ம கேட்டிருப்போம். அந்த மாதிரி ஒரு அழைப்பு சற்று முன்பு வந்துச்சு. எத்தனை பேருக்கு நினைவு இருக்குன்னு தெரியல. சில மாதங்களுக்கு முன்பு ஒருத்தவங்க அழைச்சிருந்தாங்க. நான் இப்போ பிடி கடற்கரையில் அமர்ந்திருக்கேன். அவங்க சுங்கைப்பட்டானி இல்லைன்னா அலோஸ்தா. அவங்க ஆனால் கிடாலேருந்து வந்தாங்க. கிடாலேருந்து பிடிக்கு வந்தாங்க. பிடியில் அவங்க அக்காவை பார்க்க வந்தாங்க. ஏன்னா பல வருஷங்களாக அவங்க அக்கா கூட அவங்க பேசலை. சரி, இந்த முறை அக்கா வீட்டுக்கே நேராக போயிடுவோம், பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனால் வீட்டுக்கு போனவங்க கிட்ட சரியான வரவேற்பு இல்லை. இருந்தாலும் கனத்த மனதோடு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பிடி கடற்கரையில் ரொம்ப வேதனையாக உட்கார்ந்து அங்கிருந்தே அவ்வளோ கண்ணீரோடு நமக்கு அழைச்சி பேசினாங்க. அப்போ கூட அவங்கக்கிட்ட தொலைபேசி வைக்கும்போது சொன்ன ஒரு விஷயம் தான், ஒரு வேண்டுகோள் தான், சேர்ந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக கூப்பிட்டு எங்ககிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அழைச்சிருக்காங்க, சேர்ந்துருக்காங்க, அதனால அழைச்சிருக்காங்க. கேட்கலாம்.
1: ஹலோ, வணக்கம்மா.
0: வணக்கம்.
1: நான் யாரு பேசுறேன்னா உங்களுக்கு முதல்ல ஒரு பெரிய நன்றி சொல்றேன். அண்மையில ஒரு 2 மாசத்துக்கு முந்தி பீடி கடலோரம் இருந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் உங்களோட பகிர்ந்து. அவங்கதான் இன்னைக்கு நான் பேசுறேன். பேர் இன்னைக்கு தைரியமா சொல்றேன். இன்னைக்கு என்னோட பேர் தேவி, கடாரம் தேவி.
0: சரி.
1: என்னுடைய அக்கா வந்து இந்த வானொலியை கேட்டுட்டு எனக்கு போன் பண்ணி பேசிட்டாங்க. நாங்க ரெண்டு பேரும் இப்ப ஒன்று கூடிட்டோன்ற நல்லதொரு விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைச்சோம்மா.
0: ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. ரெண்டாவது நீங்க இடையில கூப்பிட்டு சொன்னீங்களா, கடலோரமா காத்துட்டு இருந்தா அவங்க இன்னும் கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு.
1: அவங்க என்ன வந்து அதை அழைக்கவே இல்ல, கடைசி வரைக்கும் அழைக்கல. ஆனா யாரு மூலியமாவோ இல்ல எப்படி வானொலியில் கேட்டாங்களா தெரிஞ்சுக்கிட்டாங்களா தெரியல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்முடைய குடும்ப விஷயத்த வந்து ரேடியோ வரைக்கும் கொண்டு போய்க்கியா, ஒருவேளை அப்படி போனனாலதான் நீங்க போன் பண்றீங்களா என்ன எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டேன். என்னையும் என்னோட அக்காவையும் நினைச்ச இந்த இன்னல் வானொலிக்கு வந்து நான் மனதார ஒரு நன்றி சொல்றேன்.
0: இல்லங்க, உங்களுக்காக நிறைய பேர் அழைச்சு வருத்தத்தை தெரிவிச்சாங்க. ஐயோ, இவ்வளவு தூரம் கிடாலன்னு தானே நீங்க பாட்டிக்சன் போனீங்க, சரியா?
1: கிடாலிருந்து பாட்டிக்சன் போயிருந்தேன்.
0: அதர் கடலோரமா அக்கா வந்து பேசல அப்படின்ற ஒரு வேதனையில இருந்தீங்க. அப்பா அன்னைக்கு சொன்னோம்ல, இத கேட்டுட்டு அவங்க உங்களை கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறோம் அப்படின்னு
1: சொல்லியிருந்தீங்க. நீங்க சொன்னீங்க, இவங்க ஐயா ஒருத்தர் போன் பண்ணாரு, வானொலியில பேசினாரு, அவங்க வந்து வருத்தப்பட தேவையில்ல, அவங்க ஜெயிச்சுட்டாங்க, முதல்ல பேசி அவங்க ஜெயிச்சுட்டாங்க. அவரு வானொலியில இந்த நிகழ்ச்சி டைம்ல அவர் பேசினார் பாருங்க. அப்ப என் மனசுக்கு ஒரு ஆறுதல், நான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி. இதுல வந்து அவங்க இறங்கி என்கிட்ட பேசுறதுக்கு நடுவுல ஒரு காரணம் இருக்கு.
0: யாரு
1: அது? என்ன என்ன காரணம்? எனக்கும் அவங்களுக்கும் பெரியவங்க ஒரு அக்கா இருக்காங்க. உங்ககிட்ட வானொலியில பேசி ஒரு 2 வாரத்துல அந்த அக்கா இறந்துட்டாங்க. என்னுடைய கூட பிறந்த சகோதரி, பெரியவங்க, அவங்களுக்கு பெரியவங்க இறந்துட்டாங்க. இறந்த பிறப்பாடு அந்த ஏறப்புக்கு அவங்க வந்தாங்க பாத்தீங்களா. அந்த ஏறப்புல வந்து அவங்க வந்துட்டு நார்மலா பேசினாங்க. நார்மலா இப்ப வந்து ரொம்ப அன்பாவும் அக்கறையாவும் என்ன தொடர்பு கொள்றாங்க, அடிக்கடி தொடர்பு கொள்றாங்க. எனக்கு அது வந்து ரொம்ப எல்லாமே மாறிட்ட மாதிரி இருக்கு. அக்காவும் முன்ன மாதிரி இல்லாத மாதிரி இருக்கு. எல்லாரும் வந்து வானொலியில பேசுறாங்க, ஒரு மகிழ்ச்சியை வந்து அவங்க ஷேர் பேசுறன்ற ஒரு மகிழ்ச்சியை ஷேர் பண்றாங்கன்னு தான் எனக்கு சொல்லுது. நான் ஆத்மார்த்தமா சொல்றேன், என்னையும் என் சகோதரியும் நினைச்சு இந்த வானொலி எஃப்எம் வந்து ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும்.
0: ரொம்ப சந்தோஷங்க கேக்க.
1: மனதாரன்னு சொல்றேம்மா.
0: இல்ல, நீங்க எவ்வளவு பாரத்தோடு அந்த கடலோரத்துல இருந்து நீங்க அழைச்சு பேசுனீங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியும். இன்னைக்கு இவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு உணர்வு பூர்வமா நீங்க சொல்றது எங்களால புரிஞ்சுக்க முடியுது. அடுத்த ஜென்மத்துல ஒன்னா பிறப்பமானலாம் தெரியாது, ஆனா இக்கிற இந்த வாழ்ற காலத்துல எல்லாம் ஒன்னா சந்தோஷமாவே இருப்போமே. சரியா?
1: இது நடக்காத ஒரு விஷயம். அது நடந்தது ஏன்னா எங்க அக்கா ரொம்ப சாப்பிடு. இப்ப வந்து எங்க அக்காவா என்கிட்ட பேசுறாங்கன்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. அவ்வளவு அன்பா பேசுறாங்க.
0: இந்த வருஷம் தீபாவளி எங்க போட்டிக்ஸ்லயா கிடாலியா?
1: அத்தா ஃபேமிலி எல்லாம் இங்க வரணும் இருக்காங்க.
0: ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷமா கொண்டாடுங்க.
1: எல்லா புகழும் இந்த வானொலிக்கும் உங்களுக்கு தான் சார்.
0: அப்படிலாம் இல்ல, இது வந்து இணைக்கப்பட்டது. நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி இங்க கூப்பிட்டு சொன்னதுக்கு. இத சரி, இந்த கதையை நீங்க இடையில சொன்னீங்களா கூப்பிட்டு?
1: இல்ல இல்ல, அப்ப உங்ககிட்ட ஷேர் பண்ணது அந்த கடலோரம்.
0: சரி சரி,
1: அப்ப சொன்ன மறுவாரம் இது என் சம்பந்தமா பேசினாங்க.
0: சரி சரி,
1: நான் வந்து இத பத்தி உங்ககிட்ட சொல்லலன்னா, நான் ஒன்று தேர்ந்துட்டோன்ற விவரத்தை சொல்லலன்னா.
0: எப்ப பேசுனீங்க ஞாபகம் இருக்கா? ஏறக்குறைய எப்ப ஏற எப்ப அக்கா வீட்டுக்கு போனீங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு?
1: நல்ல ஞாபகம் இருக்கு. 6வது மாசம்.
0: 6வது மாசம்.
1: அப்ப நான் பேசுனது என்ன வச்சிருக்கேன், அந்த ஆடியோ வச்சிருக்கேன்.
0: சரி சரி, ஓகேங்க, ரொம்ப சந்தோஷம், நல்லா இருங்க, சரிங்களா?
1: ஓகே, நன்றி
0: நன்றி நன்றி. சரி, அவங்க சொன்ன விஷயம் ஒரு அப்படி பெரிய நிறைவை கொடுத்துருக்க மனசுல அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு கவலையை மனசுல தாங்கிக்கிட்டு இருப்பாங்க, தாங்கிக்கிட்டு இருந்தவங்க. அதுக்கு தான் சொல்றோம், மனம் விட்டு பேசும்போது தீர்வு கிடைக்கிறதோ இல்லையோ ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னும். ஆனால் இவங்களுக்கு தீர்வு கிடைச்சிருச்சு. தீபாவளியே ஒன்றா கொண்டாட போறாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு பெரிய வெற்றி தான். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அதனால இங்க உங்களுக்கு நல்ல நண்பனா காத்துட்ருக்கும். அதே நேரத்தில் நீங்க யார்ட்டையாவது மனம் விட்டு பேசணும்னு நினைச்சிங்கன்னா மிக மிக நம்பிக்கைக்குரியவங்க கிட்ட மனம் விட்டு பேசுங்க. அவங்க கிட்டேருந்து பேசின பிறகு ஒரு தீர்வு கிடைச்சிச்சுன்னா அதுதாங்க ரொம்ப பெரிய விஷயம். அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக நாங்கள் கொண்டு வந்துகிட்டே இருக்கோம். ஆக அடுத்து வரும் பாடல் உங்க எல்லாருக்குமாகவும் நாங்கள் கொடுக்குறோம்.
2: எங்க குடும்பத்தோட வாழ்க்கை ஏதோ பிறந்தோம் ஏதோ உலர்ந்தோம்னு ஒரு சாதாரண வாழ்க்கையா இல்லாம குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும்னு இந்த ஊரே சொல்ற அளவுக்கு சிறப்பா இருந்துச்சு. அந்த சந்தோஷ ஊஞ்சல்ல ஆடிக்கு திருந்த எங்களுக்கு காத்தடிச்சு அனுபவிக்கிற மனநிலையை கொடுத்த ஆண்டவன் புயல் அடிச்சா ஏத்து நிற்கிற பலத்தை கொடுக்காம விட்டுட்டான்.

ஒரு நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசியா மடானி, வளமே வாழ்வின்பம்.

0: மடானி உங்களுக்காக.
1: எரிபொருள் பயன்பாடு சீராக்க அணுகுமுறை குறித்து விளக்குகின்றார் அல் சுல்தான் அப்துல்லா பஹாங் மலேசிய பல்கலைக்கழக தொழிலியல் தொழில்நுட்ப புல பேராசிரியர் முனைவர் காந்தி பிரகாஷ் மணியம்.
2: கச்சா எண்ணெய்களை ஏற்றுவது மற்ற பொருட்களின் விலையையும் பாதிக்கும். ஏன்னா கச்சா எண்ணெய் வந்து எரிபொருளுக்கு மட்டுமல்ல, மற்ற பொருட்களை தயாரிக்கவும் இந்த கச்சா எண்ணெய் தேவைப்படுகிறது. எந்த ஒரு பொருளையும் உற்பத்தி செய்ய தொழிற்சாலைகள் தேவைப்படும். தொழிற்சாலைகளில் எரிபொருள் பயன்படுத்தப்படும். அந்த பொருள் தொழிற்சாலையிலிருந்து கடைகளுக்கு வர்றதுக்கு மீண்டும் எரிபொருள் பயன்படுத்தப்படும். ஆக எல்லா பொருட்களையும் இந்த கச்சா எண்ணெய் தாக்கம் இருக்கும். அதனால் மக்கள் வந்து சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டிய ஒரு சூழலில் உள்ளோம். தேவையற்ற செலவுகளை குறைக்க வேண்டும். பொருட்கள் விரயம், மின்சார விரயம், இது எல்லாத்தையும் குறைக்க வேண்டும். மின்சாரமும் கச்சா எண்ணெயை சார்ந்துதான் இருக்கும். தேவைக்கு மேல் பொருட்களை வாங்குவதை குறைத்து செல்ல வேண்டும். பழைய பொருட்கள் பயன்பாட்டுக்கு சரியாக இருந்தால் தொடர்ந்து பயன்படுத்தலாம், புதுசா வாங்குவதை குறைத்துக்
0: கொள்ளலாம்.
3: தீரா இசையில் நினைவு ஒரு பறவை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அடுத்து ஒரு நேர் அழைப்புல இருக்கிறாரு, சந்திப்போம்.
4: வணக்கம்,
3: சொல்லுங்க.
4: இது வந்து என்னோட பிரச்சனை, என்ன பிரச்சனைங்க, நான் பேர் சொல்ல வரும்போது நான் இறத்தி சொன்னா, என்னோட மனைவி வந்து பிரிஞ்சு ஒரு 30 வருஷம் ஆச்சு பாருங்க. நானும் ஒரு 10-15 வாட்டி போய் கூப்பிட்டு பேசி தனியா பேசி இது பண்ணானே, அவங்க தவப்புனர் வந்து அவர் வந்து பேச உள்ள, என்ன வந்து அவங்க சந்திக்கே உள்ள 2 ரூபாய்க்கு. ரெண்டாவது பாருங்க, என்ன பேச முடியல, ஏன்னா எனக்கு வந்து மூச்சு ரொம்ப வாங்க பாருங்க. ஏன்னா இப்ப நான் வந்து பைபாஸ் பண்ணனால எனக்கு வந்து பேச வாய முடியல என்னால. அப்ப அப்படி இருக்கும் உள்ள நானும் எத்தனை டி போய் போயிட்டு மன்னிப்பு கேட்கறதுக்காக நான் போய் இருந்தமா, அவங்க தவப்பினர் வந்து சந்திக்கே உள்ள எங்க ரெண்டு பத்தியும்.
3: 30 வருஷம்
4: என் மகனுக்கு 33 வயசு இருந்தப்பேன், 33 வருஷம். ஆனா மகனும் அவரு அவருக்கு யாருமே எங்க குடும்பத்துல வந்து யாரும் கண்டுக்க மாட்டாங்க. வந்து நான் இப்ப தனிமையிலதான் இருக்கேன் பாருங்களேன். நான் என்ன மரணம் இல்லைங்கிற வரைக்கும் அவங்கள்ட்ட வந்து நான் மன்னிப்பு கேட்கணும். என்ன மன்னிப்பு கேட்கணும்னாக்கா, அவங்க பிரிஞ்சு போறது காரணமே நான் தான் பாருங்க, என்னோட தவறு தான் பாருங்க, எல்லாமே எல்லா தவறும் என் மேல தான் பாருங்க.
3: சரி,
4: அவங்க பிரிஞ்சு போறேன். ஏன்னா என்னால வந்து ரொம்ப நாளைக்கு உயிர் வாழ முடியும் எனக்கே தெரியும். டாக்டர் சொல்லிட்டாங்க உனக்கு எனி டைம் உனக்கு
3: சரி இப்போ இல்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க, சோ அத பத்தி பேச வேண்டாம். இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ உண்மையை பேசுவோமே,
4: என்னோட வேண்டுகோள் வந்து ஒரே ஒரு வேண்டுகோள், அவங்க வந்து என்ன தொலைபேசி என்ன இருக்குதான் உங்கள்ட்ட இருக்குதாங்க, அது எப்படியாவது தொடர்பு கொண்டு நான் வந்து தொடர்பு கொண்டாங்கன்னா நான் வந்து மன்னிப்பு கேட்கறேன். இல்ல அவங்க போன் நம்பர் கரெக்டா தெரியும், நான் அவங்களை மண்டாடி மன்னிப்பு கேட்கறேன். எனக்கு வந்து
3: ஒருவேளை ஒருவேளை இப்போ அவங்க வானொலியை கேட்க வாய்ப்பு கிடைச்சா என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க?
4: அதான் வனிதா, நான் என்ன தவறு, நான் உண்மையிலேயே தவறு செஞ்சதெல்லாம் நான் தான். நீ உன் மேல எந்த தவறு இல்லை, தவறுலாம் என்னதான். அதனால நான் ஒன்னா உன்ட்ட வந்து உன் காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்கறேன், மன்றாடி மன்னிப்பு கேட்கறேன். என்ன மன்னிப்பு ஏத்தி கடைசி கடைசி ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வாட்டி அந்த தொலைபேசி தொடர்பு கொண்டு அந்த ஒரு வார்த்தை பேசிடு.
3: அவங்க சூழல் எந்த சூழல்ல இருக்காங்கன்னு எனக்கு தெரியல, நமக்கு தெரியாது. ஒருவேளை அவங்க குடும்பமா இருக்கிறாங்களா, இல்ல உங்களை வந்து பாக்குறதுக்கு அவங்களுக்கு சரியா இல்லையான்னு தெரியல. ஆனாலும் உங்களுடைய மன்னிப்பு யாரு மூலமாவது அவங்களுக்கு போய் சேரும் அப்படின்றத நாங்க
4: நம்புறோம். எனக்கு அதான் வேண்டுகோள்.
3: நீங்க வாழும்போது மற்றதை நினைக்காதீங்க, இருக்கிற வாழ்க்கையில.
4: ஏன்னா என்னோட தனிமை வந்து அப்படி வாட்டுப்பீங்க, நான் வந்து தனிமையில தாங்க இருக்கேன். என்ன குழப்பு குழப்பி குழப்பி மண்டே நான் ராத்திரிலாம் தூங்க முடியாம, நான் 3-4 வருஷம் தூங்க முடியாம, இதே நினப்பா நினப்பா தூங்க முடியாம, 1-2 மணிக்கு எழுந்து உட்காந்து அழுந்து அழுந்து அதே நினப்பு. நான் தஞ்ச தவறு என்ன, தஞ்ச தவறு தானே, எதை தான் முன்னுக்கு வந்த முன்னுக்கு நிக்குது, நான் செஞ்ச தவறு பாருங்க. நான் அவங்களுக்கு வந்து விவகாரத்தை கொடுத்ததுக்கு ஒரு பயமுறுத்ததுக்காக விவகாரத்தை கொடுத்தேன் பாருங்க. அவங்க வந்து கவுன்சிலிங் என்ன கூப்பிட்டாங்க,
5: அப்ப கூப்பிட அவங்க அவங்க சைட்ல கூப்பிட்டா அவங்க வரல, என்ன மூணு வாட்டியும் வரல. அப்புறம் நான் வந்து நீதிமன்றத்துக்கு போனேன் பாருங்க, நீதிமன்றத்துலயும் மூணு வாட்டி கூப்பிட்டாங்க, அதுக்கு அவங்க வரல. அப்படி வந்திருந்தா நம்ம ஏதாவது பேசி ஏதோ ஒரு முடிவு எடுத்துக்கலாம் பாருங்க. எதுக்குமே அவங்க அப்பா வந்து சான்ஸ் கொடுக்கல, ஏன்னா அவங்க அந்த முட்டுக்கட்டை போட்டதே வந்து அவங்க அப்பா தான் பாருங்க.
3: ஆமா, அவங்க சூழல் என்ன அப்படின்னு நமக்கு தெரியல, ஆனாலும் இவ்வளவு தூரம் நீங்க கூப்பிட்டு பேசிருக்கீங்க, ஒருவேளை உங்களுடைய பக்கம் இருந்து உங்க மன்னிப்பா அவங்க ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். தைரியமா இருங்க, உடம்ப முத பாத்துங்க. இப்போதைக்கு உங்க உடல் ரொம்ப முக்கியம்.
5: மருந்து சாப்பிட்டு தான் பேசுறேன், நாக்கு கீழே மருந்து வச்சுட்டு தான் பேசுறேன், ரொம்ப
3: சரி. ஆமா,
5: என்னால பேச முடியாது.
3: சரி சரி, நீங்க வந்து உடம்ப பாத்துக்குங்க, எல்லாம் சரியாயிரும். சரியா, கவலைப்படாதீங்க. நன்றிங்க, நன்றிங்க,
5: நன்றிங்க, நன்றி, வணக்கம், வணக்கம்.

0: தீரா இசையில் நினைவோ ஒரு பறவை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அடுத்து மன நல ஆலோசகர் சோமஸ் குமார் நம்மோட அழைப்பில் இருக்காரு. வணக்கம் சோமஸ்.
1: வணக்கம் மின்னல், வணக்கம் போனா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், எப்படி இருக்கீங்க சோமஸ்?
1: நல்லா இருக்கேன். இந்த பக்கத்துல ரொம்ப மழை, இங்க இடத்துல எப்படி இருக்கு?
0: வருது போகுது, அதே நேரத்துல புகை மூட்டமா வேற இருக்குது, அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. இதற்கிடையில நேயர்கள் இன்றைக்கு பேசினாங்க, கேட்டீங்களா சோமஸ்? மூன்று பேர் பேசியிருந்தாங்க.
1: தனிமையா இருக்கிறது வேற, தனியா இருக்கிறது வேற. எல்லாமே இருந்தாலும் சில சமயம் வந்து நம்ம தனிமைய வந்துட்டு இருப்போம். சில பேர் என்னன்னா தனியா இருக்கிறதுக்கு விருப்பப்படுவாங்க. தனியா இருக்கிறதுக்கு பரவாயில்ல, பட் தனிமையா இருக்கிறது வந்து அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். யாரும் வந்து தனிமையா இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். மேபி வந்துட்டு அவங்கள சுத்தி இருக்கிறவங்க வந்துட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த இவங்க வந்துட்டு தனிமையில இருப்பாங்களோ அப்படின்ட்டு தான் வந்து கூப்பிடுறாங்க. நீ ஒண்டி தானே இருக்க, ஒண்டி
0: தானே.
1: இதுக்கப்புறம் நான் மக்கள்கிட்ட என்ன சொல்றேன்னா, ஒருத்தவங்க நம்ம அப்ரோச் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த ரூல்ஸ் வைக்க வேண்டாம். நீ தனியா தானே இருக்க, நீ வா அப்படின்னு வந்து நம்ம ஜட்மெண்டலான ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம வைக்கிறோம்ல. அப்ப நம்ம என்ன செய்யலாம்னா, உங்களுக்கு ஏதாச்சும் பிளான் இருக்கா? அப்படி பிளான் இல்லாட்டினா எங்க கூட வாங்கல இந்த வாரம் அப்படின்னு கேட்கலாம். அப்ப நம்ம எதிர்க்க உள்ள நபர் வந்து சொல்லுவாங்க, இல்ல எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு அப்படின்னு. அந்த கம்யூனிகேஷன் தான் அட் த சேம் டைம் வந்துட்டு தனித்து வாழும் தாய்மார்கள் அந்த அந்த நபர் சொன்ன மாதிரி தான் அவங்களுக்கான ஆக்டிவிட்டிஸ் வந்து நிறைய இருக்கு. சோ நீங்க வந்து அப்படி தனியா இருக்கிறது பரவாயில்ல, தனிமையில மட்டும் போயிடாதீங்கன்னு தான் நான் எப்பயுமே சொல்லுவேன்.
0: கண்டிப்பா. அந்த தனிமை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிறைய பேருக்கு இருக்கு, ஆனாலும் எப்படி நம்ம அதை சரி பண்ணிக்கிறோம் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். ஒரு சிலருக்கு தனிமை நம்ம நிம்மதியை கொடுக்கும், சிலருக்கு வந்து வேற வழியே இல்ல, தனிமையா இருந்துதான் ஆகணும் அப்படின்ற ஒரு சூழல்ல இருப்பாங்க இல்லையா. சரி, இரண்டாவது சோமஸ், அவங்க ஏற்கனவே ஒருத்தவங்க பேசியிருந்தாங்க, பிடியில நான் காத்துட்டு இருக்கேன் அக்காவை பார்க்க வந்த அந்த கதையை நீங்க ஆரம்பத்துல கேட்டீங்களா?
1: ஆமா, கேட்டேன் ஆரம்பத்திலயே. நம்ம பேசியிருந்தோம், நான் சொல்லியிருந்தேன் அவங்க கிட்ட, அவங்க வந்துட்டு எல்லாத்தையும் அவங்க மனசுல உள்ள ஈகோ மனசை விட்டு அவங்க போய் பேசும் போதே வந்துட்டு அவங்க வந்து வாழ்க்கையில தேசிட்டாங்க அப்படின்ட்டு. ஏன்னா அந்த ஈகோன்றது வந்து மனசுல வந்துட்டு எந்த நிலைமைக்கு வேணா கூட்டு போகும் போனா, அந்த ஈகோவை விட்டுட்டு அவங்க வந்துட்டு அந்த தப்பை உணர்ந்து அவங்க போய் பேசியிருக்காங்க. அப்ப நான் அந்த நபர்கிட்டயும் சொல்லியிருந்தேன், நீங்க தேய்ச்சிட்டீங்க, ஆனா எல்லா விஷயத்துக்கும் வந்து ஒரு கால அவகாசம் நீங்க கொடுக்கணும். அந்த டைம் வீல் ஹீல்னு சொல்லுவோம்ல, அந்த கால அவகாசம் கொடுத்தீங்கன்னா அந்த விஷயம் வந்துட்டு தன்னால மாறி வரும். ரேதர் தென் நீங்க அதை போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு, அந்த கால அவகாசம் அவங்க கொடுத்துருக்காங்க. அதே சமயத்துல அவங்களுக்கு நல்ல விஷயம் நடந்திருக்கு. கண்டிப்பா மின்னலும் வந்துட்டு அதுக்கு பெரிய உதவியா இருந்திருக்கு.
0: நம்பதான் சோமஸ். அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏன்னா அந்த அவங்க எவ்வளவு கண்ணீரோட பேசினாங்க, எவ்வளவு வேதனையோட பேசினாங்க அப்படின்னு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நமது வாழ்த்துக்கள், அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கணும். அதை எடுத்து மூன்றாவது ஒருத்தர் பேசினார். அவர் பேசும்போது எனக்கே பயம் எடுத்துருச்சு, அவரு நாக்குக்கு கீழே மாத்திரையை வச்சுட்டு பேசிட்டு இருக்க அப்படின்னு சொன்னதெல்லாம் ஒரு படபடப்பா ஆயிருச்சு. அவருக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: அவரு கண்டிப்பா வந்து ரொம்ப தனிமையில இருக்காரு. அவரு வந்து அவரோட தப்ப உணர்ந்துட்டாரு, மன்னிப்பு கேக்குறாரு. ஆனா அந்த மன்னிப்பு வந்து அங்க போய் சேரல, இன்னொரு நபர்கிட்ட வந்து போய் சேரல. இதுல வந்து அவர் செய்யற ஒரு சின்ன தவறு என்ன நான் சொல்லுவேன்னா, அவர் வந்து திரும்பி அந்த எதிர்பார்ப்பை வைக்கிறாரு. அந்த எதிர்பார்ப்பு வந்து கண்டிப்பா கஷ்டமா இருக்கும். எப்ப நீங்க வந்து உங்க தப்ப வந்து நீங்க உணர்ந்துட்டீங்களோ, உங்களுக்கு வந்து அந்த மன்னிப்பு வந்து அவங்க வாயில நான் மன்னிச்சுட்டேன்னு வரணும்ன்றது பெரிய அவசியம் இல்ல. நீங்க உணர்ந்துட்டு நீங்க அதை கடந்து எப்படி போகலாம், இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை எப்படி சரி பண்ணிக்கலாம்னு நீங்க யோசிக்கிறதே வந்துட்டு அதுதான் உங்களுக்கு வந்து உதவியா இருக்குமே தவிர, அவங்க வந்து கண்டிப்பா என்கிட்ட வந்து திரும்பி மன்னிச்சுட்டேன்னு சொல்லணும். ஏன்னா அவங்க என்ன நிலைமையில இருக்காங்கன்னு தெரியாது, அவங்க நம்மளை மன்னிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்களான்னு தெரியாது. இப்ப அவங்க மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா இவங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கும்.
0: மன்னிச்சுட்டேன்னு
1: சொன்னா அதுக்கப்புறம் என் கோல் எதுவுமே இல்ல பாருங்க. அப்ப நம்ம தவிர நம்ம உணர்ந்துட்டோம், நம்ம வந்து தப்பு செஞ்சிட்டோம்னு அந்த உணர்ந்துட்டாலே அது ரொம்ப பெரிய விஷயம். அடுத்தது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு அவர் யோசிக்கிறது தான் நல்லது.
0: அது மட்டும் இல்லாம அவர் ரொம்ப தனக்கு ஏதோ ஆயிருமோ அப்படியேதான் நினைச்சிட்டு இருக்கிறாரு இல்லையா.
1: அவருக்குதான் அந்த தனிமை போனா, ஏன்னா அந்த தனிமையில இருக்கும் போதுதான் அவரு வந்து அந்த தப்பெல்லாம் உணர்ந்து நம்மளுக்கு ஒண்டி ஏதாச்சும் ஆயிருமோ, நம்ம ரொம்ப தனிமையில இருக்குமோ, யாரும் நம்மளுக்கு உதவி செய்ய மாட்டாங்களோ அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவர் யோசிக்கிறாரு. அதுக்கு வந்து நான் கடந்த வாரம் கூட சொல்லியிருந்தேன், கண்டிப்பா வெளியில நிறைய உதவி இருக்கும். அவருக்கு கண்டிப்பா மருத்துவமனையில போனா அவருக்கு ஹோம் வேணா பேசலாம், என்ஜிஓ கூட லிங்க் பண்ணி விடலாம். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு.
0: ரொம்ப ரொம்ப நன்றி சோமஸ் இந்த வாரத்திற்கான விளக்கங்களுக்கு. நிச்சயமா இது சார்ந்த இதே பிரச்சனை எதை நோக்கிட்டு இருக்கவங்களுக்கும் ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் சோமஸ். நன்றி.
1: நன்றி.
0: வணக்கம். சரி, அவர் தான் மனநல ஆலோசகர் சோமஸ் குமார். ஆக வாழ்க்கை ரொம்ப ரொம்ப குறுகியது, சில பிரச்சனைகளை நம்ம கட்டிக்கிட்டு ரொம்ப நேரம் அதை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதனால மனம் விட்டு பேசி தீர்வை தேடி போய்கிட்டே இருப்போம். சரியா இல்லையா சரிப்படுத்துவோம், பரவாயில்ல அப்படின்றத வாழ்க்கையை கடந்து போய்கிட்டே இருப்போம். மனசை உடனே பத்திரமா பார்த்துக்குவோம். 7 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நம்ம மீண்டும் சந்திப்போம்.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் திவ்யதாஷினி பரமசிவம். 1963 மலேசிய உடன்படிக்கையை செயல்படுத்துவது குறித்த கலந்தாய்வுகள், வெளிப்படைத்தன்மை, ஒன்றுக்கு ஒன்று மரியாதை, பொதுவான உடன்பாட்டை எட்டும் மனப்பான்மை ஆகியவற்றின் அடிப்படையில் நீடிக்க வேண்டும் என்று துணை பிரதமர் டத்தோஸ்ரீ ஃபடிலா யூசுப் கூறினார். அதேவேளை பேச்சு செயல்முறையில் சில விவகாரங்கள் குறித்து கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவது இயல்பானது என்றார் அவர். செவ்வாய்க்கிழமை லாங் லெலாங்கில் நிகழ்ந்த பறக்கும் மருத்துவ சேவை உலங்கூர்தி விபத்தில் உயிரிழந்த ஐவரின் மரபணு மாதிரிகள் மீதான பகுப்பாய்வு அதிகபட்சமாக நாளைக்குள் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டிஎன்ஏ பரிசோதனை நிறைவடைந்த பின்னரே உயிரிழந்தவர்களின் உடல்கள் அவர்களது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படும் என்று சரவாக் காவற்படை ஆணையர் டத்து முகமது ஜைனல் அப்துல்லா கூறினார்.

இந்தியா செல்வது இதுவே முதல் முறை. சீனா இந்தியா இடையிலான உறவுகள் மீண்டும் மேம்பட்டு வரும் நிலையில் இரு நாடுகளும் தொடர்பையும் ஒத்துழைப்பையும் வலுப்படுத்த தயாராக இருப்பதாக சீன வெளியுறவு அமைச்சின் பேச்சாளர் மாவ் நிங் தெரிவித்தார். அமெரிக்காவில் கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன்பு நடத்தப்பட்ட செப்டம்பர் 11 பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்த ஏறக்குறைய 3000 பேரை நினைவு கூறும் நிகழ்ச்சி இன்று நடைபெறவுள்ளது. பென்டகனில் திட்டமிடப்பட்டுள்ள நினைவேந்தல் நிகழ்ச்சியில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பங்கேற்கிறார். விளையாட்டு பூப்பந்து. இம்மாதம் நடைபெறும் ஐச்சி நகோயா ஆசிய போட்டியில் நாட்டின் மகளிர் இரட்டையர் பெர்லிதான் எம்தினா பதக்கத்தை வெல்வர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தற்போது நம்பிக்கையை மீட்டெடுப்பதற்கான முயற்சிகளில் கவனம் செலுத்தப்படுவதாக தேசிய மகளிர் இரட்டையர் தலைமை பயிற்றுநர் ரோஸ்மான் ரசாக் கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம். அடுத்து இடம்பெறுகிறது செய்தி விளக்கம்.

நம்மில் பலருக்கு மருத்துவ உதவி என்பது சில நிமிட பயண தூரத்திலேயே எளிதில் வாய்த்துவிடக்கூடும். ஆனால் இந்நாட்டில் சில பகுதிகளில் உடனடி மருத்துவ அணுகல் என்பது எட்டா கனியாகவே உள்ளது. வானிலிருந்து உலங்கோர்தி மூலம் மருத்துவ சேவை வந்து சேரும் வரை காத்திருக்க வேண்டிய நிலை இன்னமும் தொடர்கிறது. அடர்ந்த காடுகளாலும் நதிகளாலும் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கும் உட்புற பகுதிகளுக்கு மேகங்களை கிழித்து கொண்டு வரும் உலங்கோர்தியின் ஓசை வெறும் இயந்திரத்தின் சத்தமோ ரக்கைகள் சுழலும் சத்தமோ அன்று. அது நம்பிக்கையை சுமந்து வரும் ஓசை. குறிப்பாக நோயுற்ற தனது குழந்தையை தழுவிக்கொண்டு உதவிக்காக காத்திருக்கும் ஒரு தாய்க்கு, சிகிச்சையை எதிர்நோக்கியிருக்கும் முதியவருக்கு, படுக்கையிலிருந்து எழ முடியாத ஒரு நோயாளிக்கு அந்த உலங்கோர்தியின் ஓசை உயிர்காக்கும் நம்பிக்கையின் ஓசையாக மாறுகிறது. அந்த சிறிய உலங்கோர்தியில் தங்கள் குடும்பங்களை தொலைவில் விட்டுவிட்டு வரும் மருத்துவ பணியாளர்கள் நீண்டதும் ஆபத்தானதுமான பயணங்களை மேற்கொள்கிறார்கள். தங்களின் நேரம் ஆற்றல் மட்டுமின்றி சில நேரங்களில் சொந்த பாதுகாப்பையும் பணையும் வைத்து அனைவருக்கும் மருத்துவ சேவை கிடைக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் அவர்கள் பறக்கிறார்கள். செல்ல வேண்டிய இடம் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும், பாதை எவ்வளவு கடினமாக இருந்தாலும், தங்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பை அவர்கள் ஒருபோதும் கைவிடுவதில்லை. அர்ப்பணிப்பும் உறுதியும் அவர்களின் பணியின் அடையாளமாகவே தொடர்கிறது. இங்கு மறுக்க முடியாத உண்மை ஒன்று உள்ளது. பறக்கும் மருத்துவர்கள் என்று அழைக்கப்படும் இவர்களே நிதர்சன வாழ்வின் உண்மையான வீரர்கள். அவர்களின் வருகைக்கு ஆரவாரமான வரவேற்பு கிடைப்பதில்லை. பெரு விழாக்களில் அவர்களுக்கு மாலை சூட்டப்படுவதும் இல்லை. ஆனால் இந்த வீரர்களின் வருகைக்காக அந்த கிராமங்கள் காத்திருக்கின்றன. அவர்களின் வருகை அங்கு வாழும் மக்களுக்கு அளப்பரிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது. இந்த மனிதநேய பணியை மேற்கொள்ளும் இவர்களுக்கு அந்த உயிர் மிகவும் தொலைவில் இருக்கிறது என்ற எண்ணமே இருப்பதில்லை. சரவாக்கில் 1973 ஆண்டிலிருந்து தொலைதூர கிராம மக்களையும் நாட்டின் சுகாதார அமைப்பையும் இணைக்கும் உயிர் பாலமாக இவர்களே இருந்து வருகின்றனர். ஃப்ளையிங் டாக்டர் சர்வீஸ் FDS எனப்படும் இந்த வான் மருத்துவ சேவையின் மூலம் அவர்கள் சரவாக்கின் 109 பகுதிகளுக்கு சென்று வருகின்றனர். சாலை வசதியின்றி தனிமைப்படுத்தப்பட்டிருக்கும் மக்களுக்கும் சுகாதார பாதுகாப்பு கிடைக்க வேண்டும், அவர்கள் புறக்கணிக்கப்படக்கூடாது என்பதே இதன் நோக்கம். சரவாக்கை தவிர சபாவின் குறிப்பிட்ட சில பகுதிகளிலும் இந்த வான் மருத்துவ சேவை செயல்பட்டு வருகிறது. ஆனால் கடந்த செவ்வாய்க்கிழமை மீறி லாங்லெலாங் பகுதி நிகழ்ந்த உலங்கோர்தி விபத்துக்கு பின்னர் சரவாக்கில் மேற்கொள்ளப்பட்டு வந்த அனைத்து FDS நடவடிக்கைகளையும் சுகாதார அமைச்சு தற்காலிகமாக நிறுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. பாதுகாப்பு நடைமுறைகளும் முழு செயல்பாட்டு முறைகளும் விரிவாக விசாரிக்கப்பட்டு சீர் செய்யப்படுவதற்காகவே இந்த இடைநிறுத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இருப்பினும் அவசர நிலை நோயாளிகளுக்கான மருத்துவ வெளியேற்ற சேவை

வேட்டை சுகாதார அமைச்சும் தீயணைப்பு மீட்புத்துறையும் இணைந்து தொடர்ந்து மேற்கொள்ளும். அதே நேரத்தில் அவசர சிகிச்சை தேவைப்படும் நோயாளிகளை தகுந்த மருத்துவமனைகளுக்கும் சுகாதார நிலையங்களுக்கும் வான்வழியாக கொண்டு செல்ல மலேசிய ஆயுதப்படையின் விமான வளங்களை பயன்படுத்தும் வாய்ப்பையும் சுகாதார அமைச்சு ஆராய்ந்து வருகிறது. இதனிடையே சரவாக்கில் எஃப்டிஎஸ் சேவை வழங்கப்படும் முழு கட்டமைப்பும் விரிவான மதிப்பீட்டுக்கு உட்படுத்தப்படும் என சுகாதார அமைச்சர் டதோஸ்ரி டாக்டர் சுல்கிஃப்லி அகமது உறுதியளித்துள்ளார். அதில் ஒப்பந்த நடைமுறைகள், நிர்வாகம், செயல்பாட்டு பாதுகாப்பு, சேவை சென்றடைய வேண்டிய பகுதிகளின் தேவைகள், தற்போது பயன்படுத்தப்படும் சேவை வழங்கல் முறை உண்மையில் எவ்வளவு பயனுள்ளதாக உள்ளது என்பன அனைத்தும் ஆய்வு செய்யப்படும். எதிர்காலத்தில் செயல்படுத்தப்படும் அணுகுமுறை இன்னும் பாதுகாப்பானதாகவும் தாங்குதிறன் மிக்கதாகவும் நீடித்ததாகவும் மக்களின் சுகாதார தேவைகளுக்கு உடனடியாக எதிர்வினையாற்றக்கூடியவையாகவும் இருப்பதை உறுதி செய்வதே இந்த மதிப்பீட்டின் நோக்கம். எஃப்டிஎஸ் சேவை சென்றடையும் இடங்களையும் அந்த சேவையை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் முறைகளையும் சுகாதார அமைச்சு மேலாய்வு செய்து வருகிறது. பாதுகாப்பான நடைமுறைக்கு ஏற்ற மாற்று போக்குவரத்து முறைகளும் பிற சாத்தியமான அணுகுமுறைகளும் இதில் பரிசீலிக்கப்படுகின்றன. விமான விபத்துகளை தடுப்பதற்காக செயற்கை நுண்ணறிவு AI தரவுகள், கூட்டு நிபுணத்துவம் உள்ளிட்ட பாதுகாப்பு நுண்ணறிவின் பயன்பாட்டை மேம்படுத்த வேண்டும் என்ற மலேசிய பொது விமான போக்குவரத்து ஆணையத்தின் பரிந்துரையையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு நாள் தொலைதூர பகுதிகளில் இருக்கும் நோயாளிகளை அருகிலுள்ள மருத்துவமனைக்கோ சுகாதார நிலையத்திற்கோ கொண்டு செல்ல திருகூர்த்தி ட்ரோன்களை மருத்துவ ஊர்திகளாக பயன்படுத்துவதையும் சுகாதார அமைச்சு பரிசீலிக்கக்கூடும். அதற்கான முன்னோடி முயற்சியாக மருந்துகளை திருகூர்த்தி மூலம் விநியோகிக்கும் திட்டம் இவ்வாண்டி 4 காலாண்டில் சபாவின் தாவாவ் பகுதியில் சோதனை அடிப்படையில் தொடங்கப்பட உள்ளது. அதே நேரத்தில் வான்வழி மருத்துவ பணிகளில் ஈடுபடும் இந்த பணியாளர்களுக்கான செலவு படியை மேம்படுத்தப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. 1978 ஆண்டிலிருந்து வழங்கப்பட்டு வரும் வான் சுகாதார சேவை செலவு தொகை இன்று வரை மாற்றப்படவில்லை என்பது கவலைக்குரியது. ஒருமுறை சென்று திரும்பும் விமான பயணத்திற்கு அவர்கள் பெறுவது வெறும் 30 ரிங்கிட் மட்டுமே. அது மட்டுமல்ல, எந்த பணிச்சூழலாக இருந்தாலும் அதிகாரப்படி கடமையில் ஈடுபடும் ஒவ்வொரு சுகாதார பணியாளரும் பயண காப்பீடும் தனிநபர் விபத்து காப்பீடும் பெறும் வகையில் பாதுகாக்கப்பட வேண்டும். உண்மையில் பறக்கும் மருத்துவர்கள் என்று அழைக்கப்படும் இவர்கள் தங்களை யாராவது நினைவு கூற வேண்டும் என்று ஒருபோதும் கேட்பதில்லை. தங்களை வீரர்களாக உயர்த்தி பாராட்ட வேண்டும் என்றும் அவர்கள் எதிர்பார்ப்பதில்லை. ஆனால் மனித உயிரை காக்கும் இந்த முக்கியமான பணியில் அவர்கள் காட்டும் வழக்கத்திற்கு மாறான அர்ப்பணிப்பையும் தியாகத்தையும் யாராலும் மறுக்க முடியாது. அவர்களின் சேவை ஒரு சாதாரண மருத்துவ சேவை அல்ல. நாட்டின் ஒவ்வொரு மனிதருக்கும் அவர் எவ்வளவு தொலைவில் வாழ்ந்தாலும் சுகாதார பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்ற இலக்கை உயிரோடு வைத்திருக்கும் முக்கிய உயிர் நாடியது. யாரும் புறக்கணிக்கப்பட்டுவிடக் கூடாது என்பதற்கான உறுதியது. இவ்வளையில் லாங்லெலாங் உலங்கூர்தி விபத்தில் உயிர் நீத்த 5 குடும்பத்தினருக்கும் அவர்களின் அன்புக்குரியவர்களுக்கும் எங்களின் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களின் அயரா சேவையும் தியாகமும் காலத்தால் அழியாது. மலேசியாவின் வரலாற்று பக்கங்களில் அவர்களின் பெயரும் அர்ப்பணிப்பும் என்றும் பொறிக்கப்பட்டிருக்கும். நாட்டின் வீரர்களே, வீராங்கனைகளே, எங்களுக்காக நீங்கள் மேற்கொண்ட ஒவ்வொரு பயணத்திற்கும், காத்த ஒவ்வொரு உயிருக்கும் செய்த தியாகங்கள் அனைத்திற்கும் இதயத்தின் ஆழத்திலிருந்து எங்களின் நன்றி. நிறைவடைகிறது செய்தி விளக்கம். தமிழாக்கம் பூங்குழலி வீரன்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, குவாலலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:16. குவாலலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:16.

தேரா இசையில் பாட்டு கடை கதவு திறந்தாச்சு. சரி, இதுக்கப்புறம் 8 வரைக்கும் உங்களுடைய விருப்ப பாடல்கள் தான் இடம்பெறவிருக்கின்றன. ஆக அழைக்கலாம் புதிய நேயர்களை, ரொம்ப ரொம்ப ஆர்வமா வரவேற்க காத்துக்கிட்டு இருக்கோம். 0322825733 அல்லது 4768 தீரா இசை இது. அதனால 80, 90, 2000 ஆம் ஆண்டு ஆரம்ப கட்டங்களில் உள்ள பாடல்களை நீங்க தாராளமா விரும்பி கேட்கலாம்.

0: சரி, பாட்டுக்கடையில முதல் நேர சந்திக்க போறோம். ரேணுகா அழைப்புல இருக்காங்க. வணக்கம் ரேணுகா.
1: வணக்கம் போனா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கேன் போனா.
0: சந்தோஷமா பேசுறீங்க, மகிழ்ச்சி தெரியுது உங்க குரல்ல. சரி, அந்த மகிழ்ச்சியோட
1: ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
0: சரி, முதல் தடவை வானொலியில பேசுறீங்களா?
1: ஆமா போனா, முதல் தடவை தான்.
0: சரி, சந்தோஷம். வாங்க, முதல் தடவை முதல் நேர் அழைச்சிருக்கீங்க. என்ன பாட்டு வேணும்ன்ற பாட்டுக்கடையில?
1: எனக்கு வந்து ஏஆர் ரஹ்மானோட இசையில இருந்து நேற்று இல்லாத மாற்றம்.
0: யாருக்கு விரும்பி கேக்குறீங்க?
1: எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க, ரொம்ப ரொம்ப மனசுக்கு க்ளோஸ் ஆன அனுராதா அக்கா,
0: அவங்களுக்காக விரும்பி கேக்குறீங்க. சரி, அடுத்து பாடல கேக்கலாம். ரொம்ப நன்றி ரேணுகா.
1: தேங்க்யூ போனா.

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 09 07 29 19.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார் பேசுறீங்க?
2: என் பேர் சுகுணா.
1: சுகுணா, அது என்ன சிரிச்சுக்கிட்டே சுகுணா சொல்லுங்க.
2: பிள்ளைங்க கூட வந்து கால் பண்ணிட்டு கிடைக்குமா கிடைக்காதா சொல்லிட்டு படிச்சிருக்கீங்களா?
1: சரி, சந்தோஷங்க. என்ன பாட்டு வேணும் சுகுணாவுக்கு இன்னைக்கு பாட்டு கடையில?
2: மெல்லினிமை
1: பாட்டு. மெல்லினிமை பாட்டா? யாரு மெல்லினிமை? மெல்லினிமை நாங்க பக்கத்துல.
2: என் மக.
1: சரி, யாருக்கு விரும்பி கேக்குறீங்க அந்த பாட்டை?
2: என் பிள்ளைங்களுக்காக.
1: ஓ, எல்லாத்துக்கும் தெரியுது அந்த பாட்டு.
2: ஆமா.
1: சரி, அந்த பாடல கேக்கலாங்க. ரொம்ப நன்றி.
2: நன்றி நன்றி.
1: சிரிச்சுட்டே பாட்டு கேட்டுக்கிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போனோம்.
2: கண்டிப்பா கண்டிப்பா.
1: நன்றி சுகுணா. பாய் பாய்.

0: அம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட முறுக்கு கொண்டு வரதா ப்ராமிஸ் பண்ணிட்டேன். பாபாஸ் முறுக்கு மிக்ஸ் இருக்கு தானே?
1: பாபாஸ் முறுக்கு மிக்ஸ் தானே இருக்குப்பா.
2: கேசரி வேணும்னு முதலே நான் சொல்லிட்டேன். பாபாஸ் கேசரி மிக்ஸ் ரெடியா இருக்குல்ல?
1: பாபாஸ் கேசரி மிக்ஸ் செஞ்சு தரட்டி கண்ணே. என்னங்க உங்களுக்கு?
3: நண்பர்களை விருந்துக்கு வர சொன்னேன். ஆனா
1: தாராளமா வர சொல்லுங்க. சுவைக்கு சுவையான பாபாஸ் பலகாரமா உங்க மசாலா பொருளுங்க இருக்கிறப்போ சுறுசுறுப்பு தானே வந்துடும்.
4: மலேசியா, சிங்கப்பூர் மற்றும் பல நாடுகளில் பாபாஸ் பொருட்கள் கிடைக்கும். பாபாஸ் அண்ட் யூ, வாழ்வியல் சுவைகள்.
5: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 9 7 2 9 1 9.
6: வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
6: லாரன்ஸ் நிவந்தபால் இருந்து பேசுறேன்.
1: யாருங்க?
6: லாரன்ஸ், லாரன்ஸ் பேசுறேன்.
1: லாரன்ஸ் சொல்லுங்க. லாரன்ஸ், என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? பாட்டு கடையில
6: பாட்டு கேக்கிறதுக்கு பதில் முன்னே உங்க குரலே ஒரு பாட்டு மாதிரி தான் இருக்கு.
1: எங்க பாட்டு வேணும்னா சொல்லிடணும். இந்த பெரிய ஐஸ் எல்லாம் வேண்டாம் சரிங்களா?
6: உங்களுக்கு பூங்காற்று உன் பேர் சொல்ல, அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்.
1: அப்படியா? சரி, எங்க அவங்க வானொலி கேட்டுட்டு இருக்காங்க இல்லையா?
6: பக்கத்துலதான் இருக்காங்க.
1: அப்ப இவங்க இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அங்க
6: அதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கும்.
1: கூப்பிடுங்க அவங்கள, கூப்பிடுங்க அவங்கள.
7: வணக்கம்.
1: அவர் பேசுறதெல்லாம் கேட்டீங்களா இல்லையா? நீங்க கண்டிக்க மாட்டீங்க. நீங்க
7: நன்றி.
1: லோரன்ஸ், எதோ என்னால முடிஞ்சது.

0: உதவி செய்கிறது தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01709719 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
1: தீராய் செய்யல் பாட்டு கடை, உங்களுடைய விருப்ப பாடல்களை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்த நேர வணக்கம்.
2: திவ்யா புஞ்சாலம் இருந்து கால் பண்றேன்.
1: திவ்யா புஞ்சாலம் சொல்லுங்க. திவ்யா எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும். பயணமா?
2: ஆமா, ஜோஹோல இருந்து கேலுக்கு போயிருக்கேன்.
1: ஓ, இப்ப அங்கே இந்த புஞ்சாலம் சொன்னீங்க, அங்கதான் வீடு? அங்க இருக்கு
2: வீடு? அப்பெல்லாம் புஞ்சாலம்ல இருக்காங்க.
1: சரி,
2: சிங்கப்பூர்ல வேலை செய்யறது. இந்த வாரம் வந்து கேலுக்கு போயிருக்கேன்.
1: அப்படியா? சரிங்க, பயணம் நல்லபடியா அமையட்டும். என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
2: எனக்கு பிரியமானவள் இருந்து என்னவோ என்னவோ பாட்டு வேணும்.
1: ஆ, யாருக்கு விரும்பி கேக்குறீங்க?
2: என்னோட பிடிச்ச பாட்டு, படம், ஹீரோவும் பிடிச்ச ஹீரோ வேற.
1: சரிங்க, நல்லபடியா பத்திரமா பாட்டு கேட்டுட்டு சந்தோஷமா பயணம் பண்ணுங்க. நன்றி.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs e-Tuition. AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0101-7219 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNabs e-Tuition, சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: தீனா
1: பேசுறேன். தீனா என்ன பாட்டு வேணும் தீனாவுக்கு?
2: எனக்கு பாட்டு வந்து காதல் ரோஜாவே படத்துல இருந்து, ரோஜா படத்துல இருந்து வேணும்.
1: ரோஜா படத்துல இருந்து காதல் ரோஜாவே, சரியா? யாருக்கு விரும்பி கேக்குறீங்க?
2: அக்காக்காக.
1: அக்காவுக்கு கேக்குற பாட்டா அது?
2: ஆமா, ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நேத்து அவங்க ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, அதனாலதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு அடிச்சுக்கேன்.
1: அவங்களுக்கு பிடிச்சதுனாலயா?
2: ஆமா, அவங்களுக்கும் ரெண்டாவது அக்காக்கும் பிடிக்கும், ஃபர்ஸ்ட் மூத்த அக்காக்கும் பிடிக்கும்.
1: உங்க குடும்பத்துக்கே குடுக்கறோம், சரிங்களா? சந்தோஷமா
2: கேளுங்க. மிக்க நன்றி.
1: சாப்பிட்டீங்களா?
2: சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டாச்சா?
1: இனிமேல் தான். ரொம்ப நன்றி தீனா.
2: ஓகே,
1: வணக்கம்.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNaps eTuition. AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0101-7219 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNaps eTuition, சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
1: ஹலோ,
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: மதன் பேசுறேன்.
1: சொல்லுங்க மதன், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். நீங்க தான் இறுதி நேயர் தெரியுங்களா நிகழ்ச்சியோட?
2: ஆமாவா,
1: சந்தோஷம். சொல்லுங்க மதன், கேட்டு பாட்டு வேணும்.
2: கீதா படத்துல மலை கோவில் வாசலிலே ஏன் அந்த பாட்டு கேக்குறேன்னா, இப்ப எல்லாம் இந்த 80s அந்த இது செய்யறாங்களா போட்டோஸ்,
1: அன்னைக்கு
2: என் ஒய்ஃப் வந்து என்னோட அவங்களோட போட்டோஸ் சேர்த்து போட்டாங்க. அப்ப போடுறப்ப அந்த பாட்டு வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு.
1: ஓ, உங்களோட அந்த 80s உடைய AI கா? சரி, அதனால இப்ப பாட்டோட சேர்ந்து அந்த போட்டோவை ரசிக்க போறீங்க. சரிங்க, கண்டிப்பா. உங்க மனைவி பேர்
2: என்ன?
1: துர்கா நிஷாவா? சரிங்க மதன், உங்க ரெண்டு பேத்துக்காகவும் அந்த பாடல கேக்கல. ரொம்ப நன்றி அழைச்சு பேசினதுக்கு. வணக்கம். தீரா இசையில் பாட்டு கடை நிறைவு பாடலுக்கு வந்துட்டோம் நம்ம. ஆக அவருடைய விருப்ப பாடலோடு இன்றைய தீரா இசை ஒரு நிறைவுக்கு வருகின்றது. பாட்டு கடையுடைய கதவை சாத்த போறோம். ஆக இன்றைக்கு பங்கெடுத்த எல்லா நேயர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்து காற்றின் மொழியில உங்களை சந்திக்க அஸ்வினி வந்திருக்காங்க. இதனோடு உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். புவனா வீரமோகன், மீண்டும் சந்திப்போம்.

பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0101 9097 219 19.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் திவ்யதாஷினி பரமசிவம். சபாவில் தனது அலுவல் பயணத்தை நிறைவு செய்த பிறகு 18வது பிரிக்ஸ் தலைவர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் டெத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இந்தியா புதுடெல்லிக்கு புறப்பட்டார். அங்கு அவர் சில இருதரப்பு சந்திப்புகளை நடத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. அவற்றுள் இந்தியா எத்தியோப்பியா பிரதமர்கள், ரஷ்யா ஈரான் கஜகஸ்தான் அதிபர்கள் ஆகியோருடனான சந்திப்பும் அடங்கும் என்று பிரதமர் முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த ஆண்டுக்கான மேம்பாட்டு செலவின திட்டத்தில் பொருளாதார அமைச்சு மக்களுக்கு நேரடியாக தாக்கத்தை ஏற்படுத்தும் மேம்பாட்டு திட்டங்களுக்கு தொடர்ந்து முன்னுரிமை வழங்கும். இது நாட்டின் பொருளாதார தாங்குத்திறனை மேலும் வலுப்படுத்தும் முயற்சிக்கு ஏற்ப உள்ளது என்று அமைச்சர் அக்மல் நஸ்ருல்லா முகமது நசீர் தெரிவித்தார். முத்தியாரா இலகரையில் LRT திட்டத்தின் கட்டுமான பணிகளுக்கு வழிவிடும் வகையில் பினாங்கில் உள்ள மெகசின் சாலை செப்டம்பர் 14 முதல் 21 நாட்களுக்கு மூடப்பட்டிருக்கும். வரும் 14ஆம் நாள் இரவு 10 மணி தொடங்கி அக்டோபர் 5 காலை 5 வரை அந்த சாலையை அகலப்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று மலேசிய ரபிட் டிரான்சிட் கூறியது. கடந்த மாதம் பனிப்பாறை சரிவால் ஏற்பட்ட வெள்ளத்தால் பேரழிவிற்குள்ளான நேபாளத்தின் மலைப்பகுதி குடியிருப்புகளை சீரமைக்கும் பணிகளுக்கான செலவு 4.78 பில்லியன் டாலரை எட்டும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது.

விளையாட்டு. தேசிய ஹாக்கி அணி ஐச்சி நகோயா ஆசிய போட்டியில் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெறுவதற்கான வாய்ப்பை ஆராய்வதற்கு முன்பு குழு நிலையில் வெற்றி பெற வேண்டும். ஏனெனில் பி குழுவில் பாகிஸ்தானும் சீனாவும் இருப்பது ஸ்பேரி டைகர்ஸ் அணிக்கு பெரும் சவாலாக இருக்கும் என்று அதன் தலைமை பயிற்றுநர் பிரெண்டன் கேரலன் சுட்டிக்காட்டினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

காற்றின் மொழி அங்கத்தில் தொடர்ந்து நாம இணைந்திருக்கிறோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பாடல்கள் தகவல்கள் எல்லாவற்றையும் கேட்டு ரசிக்க போறோம். அந்த வகையில் தொடக்கமாக சித்ரீராம் மற்றும் குழுவினர் கொண்டு வரும் பாடல் இது உங்களுக்காக.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர் புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:25. கோலாலம்பூர் புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:25.
2: இளமை, புதுமை, இனிமை.

0: ரவி சாப்பிட போறோம், எங்க கூட வரியா?
1: என்ன நீ, ஒவ்வொரு நாளும் வெளியில சாப்பிட்டா காசுதான் அதிகமா செலவாகுது,
0: அதுக்காக சாப்பிடாம இருக்க போறியா?
1: அதுதான் இல்ல, கையில பாபாஸ் மசாலா பொருளுங்க இருக்கு, அத வச்சு நானே சமைக்க போறேன்.
0: என்னது, நீயே சமைக்க போறியா? உனக்கு சமைக்க வருமா?
1: இங்க பாரு, பாபாஸ் பொருட்கள் இருக்கிற பேக்கெட் பின்பற்றம் சமையல் குறிப்பு இருக்கு. நான் என்ன, எல்லாருமே சமைக்கலாம். பாபாஸ் அண்ட் யூ.

இன்றைய நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம தெலுங்கு பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சரி, டிராகன் அப்படின்ற ஒரு படத்தை வந்து இப்ப இயக்கிட்டு இருக்காங்க. கேஜிஎஃப் கேஜிஎஃப் இரண்டு சலார் படங்களை இயக்கிய பிரசாந்த் மீல் அடுத்து இயக்கி வரும் திரைப்படத்துடைய பெயர் தான் டிராகன் அப்படின்ற திரைப்படம். இதுல பாத்தீங்கன்னா ஜூனியர் என்டிஆர் கதாநாயகனாக நடிச்சு வராரு. அவர் ஜோடியாக ருக்மிணி வசந்த் நடிக்கிறாங்க. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிக்கும் இந்த படம் தான் தெலுங்கு, தமிழ், ஹிந்தி உட்பட பல மொழிகள்ல வந்து வெளியாகவிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில இந்த படத்துல ஹிந்தி நடிகர் அனில் கபூர் இணைந்திருந்தாரு. அவரும் முக்கிய வேடத்துல நடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதற்கிடையே பிரபல பாலிவுட் நடிகரான ஷாஹித் கபூர், அலியா பட் ஆகியோரும் இதில் நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. RRR படத்தில் ஜூனியர் என்டிஆருடன் அலியா பட் ஏற்கனவே நடிச்சிருக்காங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கதுங்க. இப்போ இது ஒரு பேன் இந்தியா திரைப்படமாக உருவெடுத்து கொண்டு வரதுனால இந்த திரைப்படத்திற்கான எதிர்பார்ப்பும் ரொம்பவே அதிகமா இருக்குன்னே சொல்லலாங்க.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM-இல் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM-இல் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி தினத்தையும் நம்ம வந்து அனுசரிக்க போறோம். இதனை சார்ந்துதான் இன்றைக்கு வந்து நம்மோடு தேடலும் தெழுவும் நிகழ்ச்சியில் திருமுறை செம்மல் அவர்கள் பேச போறாரு. என்ன பேச போறாங்க, என்ன நடக்க போகுது, முனைவர் தர்மலிங்கம் நடராசன் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் நீங்க இன்றைய தேடலும் தெளிவும் நிகழ்ச்சியை செவமெடுத்து தெரிந்து கொள்ளலாம். நீங்க 10 மணிக்கு மேல நிகழ்ச்சி கேட்க மறந்துடாதீங்க. இப்போ வாங்க நிகழ்ச்சியில் அடுத்ததாக பவித்ராச்சாரி கொண்டு வரும் பாடல் இது உங்களுக்காக.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இப்போ நாம தெலுங்கு பாடல் தொகுப்பின் நிறைவு பாடல்களை கேட்க போறோம். இந்த பாடல்களை கேட்ட பிறகு உங்களுக்காகவே செய்திகள் ஒளிபரப்பாகும். அதற்கு பிறகு தொடர்ந்து நாம நிகழ்ச்சியில பேசலாம்.

0: இதுதானா உங்கள் முதல் தேர்வா? இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி.
1: Hey lovely balloon, na sweet cyclone, full summer lona watermelon, na cute iPhone,

பிரிக்ஸ் தலைவர்கள் மாநாடு, பிரதமர் இந்தியா பயணம். அடுத்த ஆண்டு மக்களுக்கு நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் மேம்பாட்டுத் திட்டத்தில் கவனம் செலுத்துகிறது பொருளாதார அமைச்சு. வணக்கம், சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் இரவு 9 மணி முதன்மைச் செய்திகளுடன் திவ்யதாஷினி பரமசிவம். சபா பயணத்தை முடித்துக்கொண்ட பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் 18வது பிரிக்ஸ் தலைவர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக இன்று இந்தியா புதுடெல்லிக்கு புறப்பட்டார். இந்தியாவில் பிரதமர் நரேந்திர மோடி, ரஷ்யா, ஈரான், கஜகஸ்தான் அதிபர்கள், எத்தியோப்பிய பிரதமர் ஆகியோருடன் இருதரப்பு சந்திப்புகளை நடத்தவுள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் கேரளம் சென்று இந்தியாவின் தலைமை மஃப்தியை சந்தித்து சமூக மேம்பாடு, கல்வி, சமய விவகாரங்கள் குறித்து கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள உள்ளதாக அவர் கூறினார். இந்திய பயணத்தை தொடர்ந்து மாலத்தீவு அதிபர் டாக்டர் முகமது மொய்சியின் அழைப்பை ஏற்று டத்தோஸ்ரீ அன்வார் மாலே செல்லவுள்ளார். 2023 ஆண்டு முதல் 2301 சிறிய அளவிலான திட்டங்களையும் மக்கள் வசதி முனைப்பையும் செயல்படுத்துவதற்காக நாடு முழுவதிலும் சபா அதிகபட்சமாக 582.29 மில்லியன் நிதியை பெற்றுள்ளது. உள்ளூர் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் பொருட்டு இந்த ஒதுக்கீடு அதிக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய, விரைவாக செயல்படுத்தக்கூடிய பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்த உறுதுணையாக இருந்தது என்று பொருளாதார அமைச்சர் அக்மல் நசுல்லா முகமது நசீர் தெரிவித்தார். மக்கள் வசதி முனைப்பின் கீழ் 481 திட்டங்களை செயல்படுத்த இந்த ஆண்டு 113.3 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் மேலும் கூறினார். இதனிடையே அடுத்த ஆண்டுக்கான மேம்பாட்டு செலவின திட்டத்தில் பொருளாதார அமைச்சு மக்களுக்கு நேரடியாக தாக்கத்தை ஏற்படுத்தும் மேம்பாட்டு திட்டங்களுக்கு தொடர்ந்து முன்னுரிமை வழங்கும். இது நாட்டின் பொருளாதார தாங்கு திறனை மேலும் வலுப்படுத்தும் முயற்சிக்கு

0: 1993 தொடங்கப்பட்ட குடியிருப்பு பகுதியுடன் கூடிய சுகாதார கிளினிக் கட்டுமான திட்டம் தற்போது 56 விழுக்காடு நிறைவடைந்துள்ளது. மக்களின் தேவைகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் திட்டங்களின் கட்டுமான பணிகளில் ஏற்படும் குறைபாடுகளில் அரசாங்கம் விட்டுக் கொடுக்கும் போக்கை கடைபிடிக்காது என்று அரசாங்க தலைமைச் செயலாளர் தான் ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி அபுபாக்கர் தெரிவித்துள்ளார். அத்திட்டங்கள் நிர்ணயிக்கப்பட்ட காலகட்டத்திற்குள் நிறைவடைவதை உறுதி செய்யுமாறு குத்தகையாளர்களுக்கு கடுமையான எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். சரவாக் லாங்லிலாங்கில் நிகழ்ந்த பறக்கும் மருத்துவ சேவை உலங்கூர்தி விபத்தில் உயிரிழந்த ஐவரின் மரபணு மாதிரிகள் மீதான பகுப்பாய்வு நாளைக்குள் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டிஎன்ஏ பரிசோதனை நிறைவடைந்த பின்னரே உயிரிழந்தவர்களின் உடல்கள் அவர்களது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படும் என்று மாநில காவற்படை தலைவர் டாக்டர் முகமது ஜைனல் அப்துல்லா தெரிவித்தார். முன்னதாக மருத்துவமனையின் தடயவியல் பிரிவில் மேற்கொள்ளப்பட்ட பாதிக்கப்பட்ட அணிவிடின் உடற்கூறு ஆய்வுகளும் நிறைவடைந்தன. அதில் கடுமையான தீக்காயங்களே உயிரிழப்புக்கான காரணம் என்று உறுதிப்படுத்தப்பட்டது. மாலை நிலவரப்படி சரவா சரியான் பகுதியில் காற்று மாசு குறியீடு IPU 218 என்ற மிகவும் ஆரோக்கியமற்ற நிலையை பதிவு செய்துள்ளது. அதனைத் தொடர்ந்து சமரஹானில் IPU 186 ஸ்ரீ அமானில் 184 கோச்சிங்கில் 180 சரிக்கையில் 160 பெந்துலுவில் 157 சிபுவில் 156 மூக்காவில் 154 பதிவானதாக காற்று மாசு குறியீட்டு மேலாண்மை துறை முறை APIMS தெரிவித்துள்ளது. இதனிடையே நாட்டில் புகை மூட்டத்தை மோசமாக்கும் நடவடிக்கைகள் தவிர்க்கப்படுவதை உறுதிப்படுத்த சுற்றுச்சூழல் துறை திறந்த வெளியில் எரியூட்டும் நடவடிக்கைகளை தொடர்ந்து தீவிரமாக கண்காணிக்கும் என்று அதன் துணை தலைமை இயக்குநர் அசூரி அசிசா சைடோன் கூறினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: கடவுச்சொல்லை பல நாள்களாக மாற்றாமல் இருப்பவர்களில் நீங்களும் ஒருவரா? உங்களுக்கு அறிமுகமான எண்களையும் பெயரையும் கடவுச்சொல்லாக பயன்படுத்துகிறீர்களா? ஒரே கடவுச்சொல்லை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துகிறீர்களா? அப்படியானால் நீங்கள் ஆபத்து வலையில் இருக்கிறீர்கள். இணைய மோசடிகளை தவிர்க்க 6 மாதங்களுக்கு ஒருமுறை கடவுச்சொல்லை மாற்ற முயல்வோம்.
0: நேபாளத்தில் பனிப்பாறை உருகியதில் ஏற்பட்ட பெரும் வெள்ளத்தை தொடர்ந்து பேரழிவிற்குள்ளான மலைப்பகுதி குடியிருப்புகளை சீரமைக்கும் பணிகளுக்கான செலவு 4.78 பில்லியன் டாலர் வரை எட்டும் என்று வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. அடுத்த 6 மாதங்களில் மேற்கொள்ளப்பட வேண்டிய குறுகிய கால மறுசீரமைப்பு பணிகளுக்கு குறைந்தது 57.67 மில்லியன் டாலரும் நீண்ட கால மறுசீரமைப்பு பணிகளுக்கு கிட்டத்தட்ட 4.71 பில்லியன் டாலரும் தேவைப்படும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக அமைச்சின் ஊடக தொடர்பாளர் லோக் பஹாதூர் சத்ரி கூறினார். ஏமனில் உள்ள ஹுதி தரப்பினர் மீது தாக்குதல் நடத்துமாறு சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் விடுத்த கோரிக்கையை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிராகரித்துள்ளார். பல ஆண்டுகளாக வட ஏமனின் பெரும் பகுதிகளை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஈரான் ஆதரவு பெற்ற ஹூதி தரப்பு கடந்த வாரம் சவுதி ஆதரவு அரசு படைகளுக்கு எதிராக தாக்குதலை தொடுத்ததில் 100 கணக்கானோர் கொல்லப்பட்டனர். சவுதி சில வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக அதிகாரிகள் கூறினர். இந்தியா புதுடெல்லியில் சனிக்கிழமை தொடங்கும் 2 நாள் பிரிக்ஸ் உச்சநிலை கூட்டத்தில் சீன அதிபர் ஸீ ஜின்பிங்கும் பங்கேற்கிறார். 2020 சர்ச்சைக்குரிய திபெத் எல்லையில் நிகழ்ந்த ராணுவ மோதலுக்கு பிறகு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையேயான உறவுகளில் சற்று முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. இரு நாடுகளும் தொடர்பையும் ஒத்துழைப்பையும் வலுப்படுத்த தயாராக இருப்பதாக சீன வெளியுறவு அமைச்சின் பேச்சாளர் மாவ் நிங் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து 2019 பிறகு ஜி மேற்கொள்ளவிருக்கும் இப்பயணம் மிக முக்கியமானதாக அமைந்துள்ளது. இதனிடையே பிரிக்ஸ் மாநாடு பலதரப்பு வாதத்தை ஊக்குவிக்க முக்கிய வாய்ப்பாக அமையும் என ஈரான் அதிபர்

மசூத் பெசஸ்கியான் கூறினார். மேலும் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுக்கு இடையே பொருளாதாரம், வர்த்தகம், தொழில்துறை, அறிவியல் துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிக்க இந்த உச்சநிலை கூட்டம் முதன்மை தளமாகவும் அமையும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். அதேவேளை நாடுகள் தங்களது சுதந்திரத்தை பேணுவதோடு பொருளாதார வர்த்தக உறவுகளை மேம்படுத்த உதவுவது மிகவும் அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். அமெரிக்காவில் கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன்பு நடத்தப்பட்ட செப்டம்பர் 11 பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்த ஏறக்குறைய 3000 பேரை நினைவு கூறும் நிகழ்ச்சி இன்று நடைபெறவுள்ளது. பென்டகனில் திட்டமிடப்பட்டுள்ள நினைவேந்தல் நிகழ்ச்சியில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பங்கேற்கிறார். இவ்வேளை அந்த தாக்குதல்கள் அமெரிக்காவின் வெளியுறவு கொள்கை, உள்நாட்டு அரசியல், பாதுகாப்பு குறித்த பொதுமக்களின் மனப்பான்மை ஆகியவற்றிலும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. விளையாட்டு. தேசிய ஹாக்கி அணி ஐச்சி நகோயா ஆசிய போட்டியில் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெறுவதற்கான வாய்ப்பை ஆராய்வதற்கு முன்பு குழு நிலையில் வெற்றி பெற வேண்டும். பி பிரிவில் பாகிஸ்தான், சீனா ஆகிய இரு முக்கிய சவாலான அணிகள் இடம்பெற்றுள்ளதால் டைகர்ஸ் அணிக்கு பெரும் சவாலாக இருக்கும் என்று அதன் தலைமை பயிற்றுநர் பிரெண்டன் கேரலின் சுட்டிக்காட்டினார். மேலும் ஒவ்வொரு போட்டியிலும் தேசிய அணி முழு கவனத்தையும் செலுத்த வேண்டியது மிகவும் அவசியம் என அவர் கூறினார். பிரிக்ஸ் தலைவர்கள் மாநாடு, பிரதமர் இந்தியா பயணம். அடுத்த ஆண்டு மக்களுக்கு நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் மேம்பாட்டுத் திட்டத்தில் கவனம் செலுத்துகிறது பொருளாதார அமைச்சு. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீனா கதிர்வேலு. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: வரலாற்றில் இன்று
1: 2016 ஆண்டு இன்றைய நாளில் பிரேசில் ரியோ டி ஜெனரோவில் நடைபெற்ற பாராலிம்பிக் போட்டிகளில் 100 மீட்டர் ஓட்டத்தில் முகமது ரிஸ்வான் முகமது ஃபியூசி மலேசியாவுக்கு முதல் தங்கப் பதக்கத்தை பெற்றுத் தந்தார். பெர்லிஸை சேர்ந்த இவர் ஆடவர் T36 பிரிவில் 12.07 வினாடிகளில் இலக்கை எட்டி தங்கப் பதக்கத்தை வென்றார். இதன் மூலம் 2008 முதல் உக்ரைனின் ரோமன் பவ்லிக் வைத்திருந்த 12.25 வினாடிகள் என்ற சாதனையை அவர் முறியடித்தார். இந்த பாராலிம்பிக் போட்டியில் முகமது ஜியாத் ஜுல்கிஃப்லி கற்றல் குறைபாடுடையோருக்கான F20 குண்டு எறிதல் போட்டியில் மலேசியா அவருக்கு 2வது தங்கப் பதக்கத்தையும் அப்துல் லத்தீப் ரோம்லி கற்றல் குறைபாடுடையோருக்கான T20 நீளம் தாண்டுதல் போட்டியில் 3வது தங்கப் பதக்கத்தையும் பெற்றுத் தந்தனர். பாராலிம்பிக் போட்டிகளில் தங்கப் பதக்கம் வென்ற இந்த மூவருக்கும் ஒலிம்பிக் போட்டி வெற்றியாளர்களுக்கு வழங்கப்படும் அதே அளவிலான ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. அதாவது அரசாங்கத்திடமிருந்து தலா 1 மில்லியன் ரிங்கிட் பரிசுத் தொகையும் மாதந்தோறும் 5000 ரிங்கிட் ஓய்வூதியமும் வழங்கப்பட்டது. மேலும் நாசா கார்பரேஷன் நிறுவனம் 350,000 ரிங்கிட் மதிப்புள்ள ஓர் ஆடம்பர அடுக்ககத்தையும் கியா ஸ்போர்டேஜ் விளையாட்டு பயன்பாட்டு வாகனம் SUV-ஐயும் பரிசாக வழங்கியது.
0: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: தொடர்வது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. நேயர்களே, இடம்பெறுவது இனிய மார்க்கம். வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் சாதிகுல் அமீன் சிராஜ்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாதுஹு. அன்பிற்கினிய நேயர்களே, அல்லாஹ் அருள்முறையில் இப்படி சொல்லுகிறான், நீங்கள் அனைவரும் அல்லாஹுவின் கயிற்றை பலமாக பற்றி பிடியுங்கள், மேலும் பிரிந்து விடாதீர்கள். நீங்கள் பகைவர்களாக இருந்தபோது உங்களது உள்ளங்களுக்கிடையில் இணைப்பை ஏற்படுத்தி அவனது அருளினால் நீங்கள் சகோதரர்களாக மரியாதையும், நீங்கள் நரகக்குழியின் விளிம்பில் இருந்தபோது அதை விட்டும் உங்களை அவன் காப்பாற்றி உங்கள் மீது அல்லாஹ் புரிந்த அருள்கொடையை நினைவு கூறுங்கள். நீங்கள் நேர்வழி பெறுவதற்காக இவ்வாறு அல்லாஹ் தனது வசனங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான். பிரிந்து எதிரிகளாக இருந்தவர்கள், நரகத்தின் விளிம்பில் இருந்தவர்கள் இஸ்லாமியனும் நியமத்தின் மூலம் சகோதரர்களாக மாற்றப்பட்டார்கள். அவுஸ் ஹஸ்ரத் என பிரிந்து போர் புரிந்து வந்த மதீனத்து மக்கள்தான் இஸ்லாமிய பிரச்சாரத்தின் மூலம் அன்சார்கள் என போற்றப்படும் நிலைக்கு உயர்ந்தார்கள். இன்று மார்க்கத்தை பேசும்போது பிரிவுகள்தான் அதிகரித்து கொண்டே செல்கின்றது. எனவே தவறு எங்கே இருக்கின்றது என இனம் கண்டு அதை களைந்து மார்க்க பிரச்சாரத்தின் மூலம் மூர்க்கத்தனம் வளராமல் இஸ்லாம் கூறும் அன்பு சகோதரத்துவம் போன்ற உணர்வுகள் வளர முயற்சிக்க வேண்டியிருக்கிறது. இதனை நோக்கமாக கொண்டு சமூக ஒற்றுமைக்கு நபித்தோழர்கள் கொடுத்த முக்கியத்துவத்தை சிறிது நாம் தெளிவுபடுத்தலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள். அவர்களது புனிதமான ஜனாசா நல்லடக்கம் செய்யப்படவும் இல்லை. மதீனத்து சஹாபாக்கள் ஒன்று சேர்ந்து ஒரு தலைவரை தேர்வு செய்ய முற்படுகிறார்கள். செய்வதறியாதிருந்த ஹசரத் அபுபக்கர் ரலியல்லாஹு தாலானு, ஹசரத் உமர் ரலியல்லாஹு தாலானு, ஹசரத் அபு உபைதா ரலியல்லாஹு தாலானு ஆகியோர் அவ்விடத்திற்கு வருகின்றார்கள். அங்கு பேச்சுவார்த்தை நடக்கிறது. முஹாஜிர்களில் ஒருவரையும் அன்சாரிகளில் ஒருவரையும் தலைவராக்குவோம் என்ற கருத்து முன்வைக்கப்படுகிறது. ஹசரத் அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தாலானு, ஹசரத் உமர் ரலியல்லாஹு தாலானு ஆகியோர் இதை ஏற்க மறுத்து நியாயத்தை தெளிவுபடுத்துகின்றனர். ஹசரத் அபுபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஏக மனதாக தலைவராக தேர்வு செய்யப்படுகின்றார்கள். சமூகம் பிளவுபட்டுவிடக்கூடாது என்பதில் நபி தோழர்கள் காட்டிய அக்கறையைத்தான் இது எடுத்து காட்டுகிறது. ஒரு தலைவர் தேர்வு செய்யப்பட்டால் அவரை நீக்குவது கஷ்டமாகும், பிளவுகளும் ஏற்படும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித உடலை நல்லடக்கம் செய்வதை விட பிளவுக்கு காரணமாக அமையும் இந்த தலைமை தேர்வை தடுக்க வேண்டும் என எண்ணுகின்றனர். ஒரு சமூகத்திற்கு இரு தலைமைகள் என்ற நிலைப்பாட்டையும் அவர்கள் ஏற்கவில்லை. அந்த வாசலை திறந்தால் மற்ற குலங்களும் கோத்திரங்களும் தமக்கென தனித்தனி தலைமைகளை ஏற்படுத்தி கொள்ள முற்படும். தலைமைகள் அதிகரிப்பது சமூகத்தை சின்னாபின்னமாக்கிவிடும். எனவேதான் ஹசரத் அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலானு அவர்கள் இந்த சமூகம் கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும் என்றால் முஹாஜிர்களில் இருந்துதான் தலைவர்கள் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். அன்சாரிகளும் அதை ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். இஸ்லாமிய வரலாற்றில் அன்சாரிகளில் எவரும் தலைவர்களாக இருந்ததில்லை. எனவே சமூகம் பிளவுபடக்கூடாது என்றால் தலைமைகள் அதிகமாக கூடாது. தலைமைகள் அதிகமாக கூடாது என்றால் தலைமைத்துவ ஆசையை சிலர் விட்டு கொடுக்க வேண்டும். ஒரு சிலருக்கு இருக்கும் தலைமைத்துவ ஆசை நானா நீயா என்ற போட்டி போராமை கொண்டவர்கள் பழிவாங்கப்படும் சூழ்நிலைகள் சமூக ஐக்கியத்தின் எதிரிகளாகும். நபித்தோழர்கள் கருத்து முரண்பாட்டை வெறுத்தனர், ஒன்றுபட்ட சமூக அமைப்பையே வலியுறுத்தினர். இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலானு அவர்கள் இப்படி கூறுகிறார்கள், மக்களே, தலைமைக்கு கட்டுப்படுங்கள், கூட்டமைப்புடன் இணைந்திருங்கள். இவ்விரண்டும் பேணும்படி அல்லாஹ் வலியுறுத்திய அவனது கயிறாகும். கட்டுப்படுவதிலும் ஜமாத்துடன் இணைந்திருப்பதிலும் நீங்கள் வெறுக்கக்கூடிய விஷயங்கள் பிரிவினையில் நீங்கள் விரும்பக்கூடியதை விட சிறந்ததாகும். உமர் ரலியல்லாஹு தஆலான் அவர்கள் எனக்கு பின்னர் நீங்கள் புரிந்து விடாதீர்கள் என எச்சரிப்பவர்களாகவே இருந்தார்கள். ஹசரத் அலி ரலியல்லாஹு தஆலான் அவர்கள் பின்வருமாறு இது குறித்து போதித்துள்ளார்கள், கருத்து முரண்பாடுகள் மார்க்கத்தை பாழாக்கிவிடும், மக்களுக்கு மத்தியில் ஃபசாதை குழப்பத்தை உண்டு பண்ணும், வீண் சர்ச்சைகள் அமல்களை அழித்துவிடும், கருத்து முரண்பாடு உங்களை ஃபித்னாவின் பக்கமும் அழைக்கும், ஃபித்னா உங்களை நரகின் பக்கம் அழைக்கும். மேலும் நீங்கள் அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்படுங்கள், உங்களுக்குள் முரண்பட்டு கொள்ளாதீர்கள். அவ்வாறாயின் நீங்கள் துணிவிழந்து உங்கள் பலமும் இல்லாமல் போய்விடும். பொறுமையாக இருங்கள், நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான். இது அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களின் போதனையாகும். நம்பிக்கை கொண்டோர்களே, அல்லாஹுக்கு கட்டுப்படுங்கள். இன்னும் இத்தூதருக்கும் உங்களில் அதிகாரமுடையோருக்கும் கட்டுப்படுங்கள். நீங்கள் ஏதேனும் ஒரு விஷயத்தில் முரண்பட்டு கொண்டால், நீங்கள் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொள்வோராக இருந்தால், அதனை அல்லாஹுவிடமும் இறை தூதரிடமும் திருப்பி விடுங்கள். இதுவே மிகச்சிறந்ததும் அழகான முடிவுமாகும் என்று அல் குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். சில நேரங்களில் செயல் சார்ந்த அறிவு சார்ந்த விஷயங்களில் அவர்களது கருத்துக்கள் வேறுபட்டுள்ளன. இருப்பினும் அவர்களுக்கிடையே உள்ள நேச உணர்வுகளுக்கும் மார்க்க ரீதியான சகோதரத்துவ உணர்வுகளுக்கும் பங்கத்தை ஏற்படுத்தவில்லை என்ற கருத்தை தெரிவிக்கின்றார்கள். அன்பிற்கினிய நேர்களே, ஒரு இடைவேளைக்கு பிறகு சந்தி

0: அன்பிற்கினிய நேயர்களே, கருத்து வேறுபாடுகளை அல் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் தீர்த்து கொள்ள வேண்டும். அப்படி தீர்த்து கொள்ளும் முடிவுக்கு வந்துவிட்டால் பெரும்பாலான முரண்பாடுகளுக்கு தீர்வு கிடைத்துவிடும். தமக்குள் நேசம் கொண்டவர்களாகவும் ஒருவருக்கொருவர் நல்லது செய்கின்றவர்களாகவும் இருந்தனர். அவர்களுக்கு மத்தியில் இஸ்லாமிய சகோதரத்துவம் நீடித்து நிலைத்து நின்றது. சமூக கட்டமைப்பு குலையாமல் இருக்க வேண்டுமென்றால் அகீதா விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட இடமளிக்க கூடாது. ஏற்படும் முரண்பாடுகளை அல் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் தீர்த்து கொள்ள வேண்டும். மசாயில்கள், இஜ்திஹாது போன்ற விஷயங்களில் ஏற்படும் கருத்து வேறுபாடுகள் பிளவாக, பகையாக, பிணக்காக உருவாகிவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டியுள்ளது. இது குறித்து இமாம் இஸ்மாயில் அல் அசஹபானி ரஹமத்துல்லா அலி அவர்கள் கூறும்போது, மார்க்க சட்ட விஷயங்களில் கருத்து வேறுபாடு கொண்டுள்ள அவர்கள் பிரியவில்லை, தனித்தனி குழுக்களாகவும் அவர்கள் மாறவில்லை, அவர்கள் மார்க்கத்தின் அடிப்படை விஷயங்களில் பிரியவும் இல்லை, தங்களுக்கு சிந்திக்க அனுமதியுள்ள விஷயங்களில் சிந்தித்தார்கள். இதனால் பல மசாயில்களில் அவர்களின் கருத்துக்கள் மாறுபட்டன. மாற்றாமல் இஸ்லாமிய சகோதரத்துவ உணர்வுடன் இஸ்லாம் கூறும் அன்பு, நேசம், சகோதரத்துவம், ஒருவரொருவர் மதித்தல் என்பன போன்ற பண்புகளுடனும் பழகிக்கொள்ளும் பக்குவத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹலீஃபாக இருக்கும் போது மினாவில் லுஹர், அசர், இஷா ஆகிய தொழுகைகளை நான்கு நான்கு ரக்காத்துக்களாகவே தொழுது வந்தார்கள். மினாவில் சுருக்கி தொழுவதுதான் சுன்னத்தாகும். ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இரண்டு காரணங்களால் இப்படி செய்ததாக அறிவிப்புகளில் இடம்பெற்றுள்ளன. அவர்கள் மக்காவில் திருமணம் முடித்தார்கள், எனவேதான் மக்காவில் அவர்கள் பயணி அல்ல என அவர்கள் கருதினார்கள். இமாமாக இருந்ததால் அவர்கள் நான்கு ரக்காத்துக்களாக தொழுகை நடத்தினார்கள். மார்க்கம் புரியாத சிலர் மினாவில் நான்கு ரக்காத்துக்களை இரண்டிரண்டாக தொழுததால் அந்த தொழுகையின் ரக்காத்துக்களின் எண்ணிக்கையே இரண்டுதான் என தவறாக எண்ணிக்கொண்டனர். இதை அறிந்த ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த தவறான நிலையிலிருந்து பாமர மக்களை காப்பாற்ற இந்த முடிவை எடுத்தார்கள். இந்த இரண்டு காரணங்களிலும் முதல் காரணத்தை விட இரண்டாம் காரணத்தில் ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களின் நிலைப்பாட்டிற்கு ஓரளவு நியாயம் உள்ளது. இருப்பினும் மினாவில் இரண்டிரண்டாக தொழுவதே சுன்னத்தாகும். எனவே இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இரண்டிரண்டாகவே தொழ வேண்டும் என்று கருத்து எடுத்துக் கொண்டார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நான்கு ரக்காத்துக்கள் தொழுவித்த போது இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் நான்கே தொழுதார்கள். இது பற்றி கேட்டபோது கருத்து முரண்படுவது தீங்காகும் என பதில் கூறினார்கள். இந்த இடத்தில் இரண்டுதான் தொழ வேண்டும் என்று இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பிரிந்திருந்தால் அவர்களுக்கு பின்னாலும் ஒரு கூட்டம் உருவாகியிருக்கும், உம்மத்து பிளவுபட்டிருக்கும், அந்த பிளவின் காரணமாக பல்வேறுபட்ட தீமைகள் உருவாகியிருக்கும். எனவே சில விஷயங்களில் மார்க்க நலன் நாடி விட்டு கொடுத்து சென்றுள்ளார்கள். இப்படி விட்டு கொடுத்து செல்லத்தக்க விஷயத்தில் ஒரு தெளிவு இருந்தால் பல பிரச்சனைகளை தீர்க்கலாம். ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சமூகம் பிளவுபட்டுவிடக்கூடாது என்பதற்காக தமது உயிரையே அர்ப்பணித்த வரலாற்றை நாம் பார்க்கின்றோம். ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சிறைபிடிக்கப்படுகிறார்கள். ஒரு ஆட்சியாளனுக்கு எதிராக புரட்சி நடந்தால் தனது ஆட்சியையும் தன்னையும் பாதுகாக்க எத்தனையாயிரம் உயிர்களை இழக்கவும் அவன் தயங்க மாட்டான். ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பாதுகாக்க நபித்தோழர்கள் சிலர் முறையிட்ட போது, எனக்காக யாரும் இரத்தம் சிந்த வேண்டாம், முஸ்லிம்களுக்கு மத்தியில் எனக்காக பிளவு ஏற்பட்டுவிடக் கூடாது என உயிரை தியாகம் செய்தார்கள். அன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நம்முடைய சமூகம் பல குழுக்களாக, பல பிரிவுகளாக சிதறுண்டு கிடப்பதற்கு மிக முக்கிய காரணம் என்ன என்பதை ஆரம்பத்தில் நாம் சொன்னோம். நாம் அத்தனை பேரும் விட்டு கொடுத்து வாழ்ந்தால் இந்த சமூகம் பல குழுக்களாக சிதறண்டு போவதற்கு எந்த விதத்திலும் காரணமாக ஆகாமல் இருக்கும். எனவே அல்லாமல்ல அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் நபிமார்கள் தங்களுடைய வாழ்வை இந்த உம்மத்திற்காக எல்லா விஷயங்களையும் சொந்த விருப்பு வெறுப்புகளை ஒத்திவைத்து சமூகம் ஒன்றுபட வேண்டும் என்பதற்காக பல நபிமார்கள் தியாகங்கள் செய்ததோடு மட்டுமல்லாமல் செய்தும் தங்களுடைய வாழ்விலை காட்டியிருக்கிறார்கள். இதே போன்றுதான் உத்தம சஹாபா பெருமக்களும் அல்லாஹுவிற்காகவும் அல்லாஹுவின் ரசூல் காட்டி தந்த இந்த உண்மையான ஒற்றுமையான சமூகத்திற்காகவும் தங்களுடைய வாழ்விலே பல விஷயங்களை தியாகம் செய்தும் பல விஷயங்களை விட்டு கொடுத்தும் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த சமூகம் கட்டுக்கோப்பாக எந்தவிதமான பிளவுகளும் ஏற்படாமல் சகோதரத்துவத்தோடும் ஒற்றுமையோடும் இருக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு தான் அவர்கள் வாழ்ந்து காட்டி சென்றிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் நாமும் நம்முடைய சமுதாயத்தை சார்ந்தவர்களும் எல்லா நேரங்களிலும் நம்முடைய சுய வெறுப்பு வெறுப்புகளை நாம் ஒதுக்கி வைத்துவிட்டு சமுதாயத்திற்காகவாவது நாம் ஒற்றுமையாக சகோதரத்துவத்தோடு வாழ்வாங்கு வாழ்வதற்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம் அத்தனை வீத்துக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன் வாஆகிர தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரக்காத்துஹு.
1: நேர்களே, இடம்பெற்றது இனிய மார்க்கம். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் சாதிகுல் அமீன் சிராஜி.
2: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெருஞ்ஞாரன் ஜாக்கின்.
3: நீங்கள் எஃப்எம் இளமை புதுமை இனிமை.

0: சாப்பிட்டா சாப்பிட்டுக்கிட்டே இருக்க சொல்லுமே.
1: அதுவா
2: உங்களுக்கு எது பிடிக்கும் அது எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம் மின்னல் FM.

அதிகமாக கேட்டிருக்க மாட்டோம், ஆனால் கேட்கும் போது அவ்வளவு இனிமே அந்த பாடல் சேர்ந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பரியேறும் பெருமாள் திரைப்படத்தில் இருந்த அந்த பாடலை நாம் நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்திருந்தோம். அடுத்ததாக கார்த்திக் மற்றும் பாம்பே ஜெயஸ்ரீ கொண்டு வரும் பாடல் அடுத்ததாக நாம் கேட்டு ரசிக்கலாம்.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: எல்லாரும் பயப்படுவாங்களா உங்களை பார்த்து? இப்படி பிள்ளைங்கள்ட்ட மட்டுமா இல்ல கணவர்கிட்டயும் கண்டிப்பு தானா? ஓ கணவர், நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறாரு. நீங்க என்ன வேலை செய்றீங்க? ஆசிரியரா இருக்கீங்களா? நல்ல வேலை. சரி, இப்ப பிள்ளைங்கள்ட்ட சொன்னீங்களா 10 நிமிடம் குடுக்கறோம், நீங்க குடிச்சிட்டு வந்துடணும்னு. அந்த மாதிரி கணவர்கிட்ட எந்த விஷயத்துல நீங்க கண்டிப்பா இருப்பீங்க?
2: சாப்பிட
1: விட மாட்டீங்களா? அவரு
2: சாப்பிட விட மாட்டா, சாப்பிட சொல்லுவேன். போதும் போதும் உங்களுக்கு, போதும் உங்களுக்கு, போதும் நீங்க ஒன்னு சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிடுவேன்.
1: இல்லன்னா அடிச்சிருவீங்களா என்ன? கோபப்பட்டாலும் பரவாயில்ல, சொந்த விஷயம் படிக்கிறீங்க நீங்க. ராதா, ஏறக்குறைய மனசுல ஓடுது ராதா எப்படி இருப்பீங்கன்னு. சரி சரி, அவளை ரொம்ப அடிக்காதீங்க. கணவரே கண்கட்ட தெய்வங்க, வெள்ளிக்கிழமதுமா சொல்ற புரிஞ்சுக்கோங்க. மன்னிப்பு கேட்டாகணும்.
0: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

நான் மகான் அல்ல திரைப்படத்துல இருந்து அந்த பாடலை கேட்டிருந்தோம். யுவன் சங்கர் ராஜா மற்றும் குழுவினர் கொண்டு வந்த பாடல் அந்த பாடல். சரி, நிகழ்ச்சியில் நிறைவாக சகி அப்படின்ற பாடல் தாம் தூம் திரைப்படத்துல இருந்து நாம கேட்டு ரசிக்க போறோம். செய்திகளுக்கு பிறகு தேடலும் தெளிவும் நிகழ்ச்சி ஒளிபரப்பாக உள்ளது. நிகழ்ச்சியில நிறைய தேடி நிறைய தெரிந்து கொள்வோம். விநாயகர் கடவுளை பற்றி தான் நாம வந்து பேச போறோம். விநாயகர் சதுர்த்தி நெருங்கி கொண்டிருப்பதனால இந்த தலைப்பை ஒட்டி பேச போறோம். தொடர்ந்து இணைந்திருந்து நிகழ்ச்சியில் தகவல்களை கேட்க மறந்துடாதீங்க.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் திவ்யதாஷினி பரமசிவம். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இந்தியா புதுடெல்லி சென்றடைந்துள்ளார். 18வது பிரிக்ஸ் தலைவர்கள் மாநாட்டில் பங்கேற்கும் வகையில் அவரது பயணம் அமைந்துள்ளது. பிரதமரை ஏற்றியிருந்த சிறப்பு விமானம் மாலை 6:30 பாலம் வான்படை தளத்தில் தரையிறங்கியது. இதனிடையே சட்டவிரோத இஸ்ரேலிய குடியேற்றங்களுக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக 12 மேற்கத்திய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் வெளியிட்ட கூட்டறிக்கையை டத்தோஸ்ரீ அன்வார் வரவேற்றுள்ளார். இந்த நடவடிக்கை சில மேற்கத்திய நாடுகளின் அணுகுமுறையில் நீண்ட காலமாக தேவைப்பட்டிருந்த ஒரு மாற்றத்தை குறிப்பதாக அவர் குறிப்பிட்டார். மலேசிய வானொலி தொலைக்காட்சி RTM ஒளிபரப்பு துறையில் செயற்கை நுண்ணறிவு AI பயன்பாடு குறித்த வழிகாட்டுதல்களை உருவாக்கி வருகிறது. இத்தொழில்நுட்பம் பொறுப்புணர்வுடன் கையாளப்படுவதை உறுதி செய்வதே இதன் நோக்கமாகும் என்று அதன் தலைமை இயக்குநர் டத்தோ அஸ்வத் இஸ்மாயில் தெரிவித்தார். பிரிக்ஸ் உச்சநிலை கூட்டத்தில் பங்கேற்கும் சீன அதிபர் ஷி ஜின்பிங் தற்போதைய பன்னாட்டு நிலவரம் பிரிக்ஸுடனான ஒத்துழைப்பை மேலும் ஆழப்படுத்துவது குறித்து உறுப்பு நாடுகளின் தலைவர்களுடன் கலந்தாய்வு செய்வார் என வெளியுறவு அமைச்சின் பேச்சாளர் மவுனிங் தெரிவித்தார். ஷி முதன்மை உரையாற்றுவதுடன் பல்வேறு விவகாரங்கள் குறித்து தலைவர்களுடன் ஆழமான கருத்து பரிமாற்றத்திலும் ஈடுபடுவார் என அவர் கூறினார். ஏமனின் வியூக முக்கியத்துவம் வாய்ந்த செங்கடல் நகரமான மோக்கா துறைமுகம் மீது 6 ஏவுகணைகள் தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் அவை எங்கிருந்து பாய்ச்சப்பட்டன என்பது குறித்து தகவல் வெளியிடப்படவில்லை. முன்னதாக மோக்கா விமான நிலையம் மீது சவுதி அரேபியா 2 வான்வழி தாக்குதல்களை நடத்தியதாக ஹூத்தி குற்றம் சாட்டியது. விளையாட்டு 2026 ஐச்சி இளையோர் ஆசிய இளையோர் கிண்ணப்போ ஹாக்கி. சீனா மோச்சியில் நடைபெற்ற அரையிறுதியில் தேசிய ஆடவர் அணி நடப்பு வாகையாளர் இந்தியாவிடம் 1-3 என்ற கோல் கணக்கில் வெற்றியை நழுவவிட்டது. முன்னதாக யங் டைகர்ஸ் அணி பி குழுவில் 2வது இடத்தை பிடித்தது அரையிறுதிக்கு முன்னேறியது. இதன் மூலம் 2027 உலக இளையோர் கிண்ணத்தில் பங்கேற்கும் வாய்ப்பையும் உறுதி செய்தது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீனா கதிர்வேலு. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: இன்றைய தேடலும் தெளிவும் அங்கத்தில் பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயக கடவுளை பற்றி தான் பேச போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். திருமுறை செம்மல் முனைவர் தர்மலிங்கம் நடராசன் அவர்கள் தான் இதற்கான தெளிவுகளை கொடுக்க போறாரு. என்ன சொல்றாரு அப்படின்றத கேட்கலாம்.
1: என்னது சிவபெருமான் நிக்கிறது அவரோட பையன் தெரியாம தலையை வெட்டிட்டாரா, பிறகு யானை தலையை வெட்டிட்டு வந்து ஒட்டினாரா? விநாயகருக்கு எப்படி யானை தலை கிடைக்க பெற்றது என்பதை பத்தி தான் சிந்திக்க போறோம். இதை பற்றிய செய்தி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம சொன்ன இல்லைங்களா உங்களுக்கு, சிவபெருமானுக்கே நிக்கிறது தான் பையன்தான்னு தெரியல, தலையை வெட்டி விட்டாரு, பிறகு யானை தலையை கொண்டு வந்து ஒட்டி வச்சாருன்னு ஒரு செய்தி நமக்கு தெரிஞ்சிருக்கு இல்லைங்களா. அந்த செய்தி எங்கிருந்து கிடைக்கின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபுராணம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நம்முடைய வேதங்களை எழுதிய வியாசர், வேதங்களை தொகுத்த வியாசர் சிவபுராணம் என்று சொல்லக்கூடிய மகாபுராணங்களில் ஒன்றான சிவபுராணத்தை எழுதியிருக்கின்றார். அது தவிர பிரம்மாவை வர்த்த புராணம் என்கின்ற இன்னொரு புராணத்திலும் இந்த விநாயகர் எப்படி யானை தலை பெற்றார் என்கின்ற செய்தி இருக்கின்றது. அந்த செய்தி மிகச்சிறந்த ஆழ்ந்த ஒரு கருத்தை உணர்த்துவதாக இருக்கின்றது. அந்த நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறது போல ஆழ்ந்த சமய உண்மையை நம்மோட மனிதர்களை போன்று தொடர்புபடுத்தி சொல்வது புராணத்தினுடைய வழக்கமாக இருக்கும். அந்த அடிப்படையில் உமையம்மை மணலை சேமித்து வைத்து அதிலே ஒரு பொம்மையை உருவாக்கி பிறகு அந்த மணலுக்குள்ள ஒரு உயிரை போட்டு அந்த பொம்மை உயிர் பெற்ற ஒரு பையனாக எழும்ப அம்மை குளித்து கொண்டிருக்க சிவபெருமான் அங்கு வர காவலுக்கு போட்டிருந்த அந்த பையன் சிவபெருமானை தடுக்க சிவபெருமான் தன்னுடைய வாளால் அந்த பையனுடைய தலையை துண்டிக்க பிறகு ஒரு யானை தலையை வெட்டி வந்து அந்த மனித தலைக்கு பதிலாக யானை தலையை ஒட்டி விநாயக பெருமான் தோன்றினார் என்று நமக்கு புராண செய்தியாக சொல்லியிருக்கின்றார்கள். அப்ப நமக்கு கேள்வி வரும், இந்த கதையை நாம புராண செய்தியை மற்றவர்களிடத்தை எடுத்துக்கொண்டு போகும்போது இப்ப சில வேளையில எள்ளி நகையாடுவதற்கெல்லாம் அடிப்படையாகும், ஏன்னா அது பின்னால் இருக்கிற ஆழ்ந்த செய்தியை நாம் புரிந்து கொள்ளாவிட்டால். செய்தி என்னன்னு சொன்னா, இறைவனுடைய திருவருள் உமையம்மையாக சொல்லப்படுகின்றது. அந்த இறைவனுடைய திருவருள் மனித உடல்களை தோற்றுவித்து அதற்கு உள்ளே உயிரை புகுத்தி அறிவு பெற்ற உயிர்

தன்னிடத்திலே இருக்கின்ற அந்த அறிவினை, சிவ அறிவினை உணர்ந்து கொள்ளாமல் நிற்கின்ற போது சிவபெருமான் வந்து அந்த அறியாமையை வீழ்த்தி ஓங்கார வடிவில் இருக்கின்ற தனது சிவ அருளை கொடுத்து தனக்குள்ளே இருக்கின்ற சிவ அறிவை புரிந்து கொள்ள செய்து பிறகு இறைவன் திருவடி அடைய செய்வார் என்பதுதான் அந்த கதையினுடைய கருத்து, அந்த புராணச்சையினுடைய கருத்து. இத பலரும் புரிந்து கொள்வதில்லை. அதனால இந்த கதையை எடுத்துட்டு போய் நம்ம அறக்குறையா எங்கேயும் சொன்னோம்னா இப்ப விநாயகருடைய வரலாறே தோன்றி அந்த வகையே கேலிக்கு உள்ளாகி போயிடும். அது எப்படி அப்பாவுக்கே பையனை தெரியாம போகும்? அப்புறம் யானை பாவம் இல்லையா, ஒரு யானை தலையை வெட்டிட்டு வந்து நம்ம இந்த பையனுக்கு ஒட்டுறாங்களே, அப்படி செஞ்சா யானை பாவம் இல்லையா? அப்புறம் இன்னொரு கேள்வி கூட நம்ம எழக்கூடும், வெட்டின தலையை எடுத்து ஒட்டி வச்சிடலாம்ல, ஏன் மறுபடியும் யானை தலையை கொண்டு வந்து ஒட்டி வைக்கணும், அப்படிலாம் கேள்வி வரும். அதனால அந்த அந்த கதையினுடைய புராணத்தினுடைய உண்மையான தத்துவம் தெரியவில்லை என்று சொன்னால் இந்த கதையை புராண செய்தியை சொல்வதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அப்போ இந்த தத்துவத்தை உணர்த்துவதற்கு நமக்கு திருமுறையில ஒரு எளிமையான பாடல் இருக்கின்றது, ஞான சம்பந்தருடைய பாடல் இருக்கின்றது. பிடி அதன் உரு உமைகொள மிகு கரியது வடிகொடு தனது அடி வழிபடும் அடியவர் இடர்களைய கடிகணபதி வர அருளினன் வலமுறை இறையே அப்படின்னு, வலிவலமுறை இறையே அப்படின்னு இந்த பாடல் நீந்து இருக்கின்றது. அந்த பாடல்ல ஞான சம்பந்த பெருமான் நமக்கு இந்த புராண செய்தியில் சொன்ன செய்தியை ரொம்ப தெளிவா சொல்றார். அதாவது உயிர்களுக்கு தன்னுடைய திருவடிகளை வழிபடுகின்ற அடியவர்களுக்கு அறிவில் ஏற்பட்டிருக்கின்ற மயக்கத்தை நீக்குவதற்காக இறைவனும் இறைவியும் ஓங்கார வடிவமாக நின்று, அதாவது அறிவும் ஆற்றலுமாக நின்று, அந்த அறிவு ஆற்றல் பொருந்திய நிலையிலிருந்து ஓங்காரம் தோன்றியது. அந்த ஓங்காரமே விநாயகன் என்று அழைக்கப்படுகின்றான், ஓங்காரம் என்று அழைக்கப்படுகின்றான் என்று விநாயகர் எனப்படுவது இறைவனுடைய ஆற்றலும் பொருந்திய ஓங்கார வடிவம் என்று தெளிவாக கடிகணபதி வர அருளினன் என்று அந்த விநாயகருடைய தோற்றத்திற்கு ஞான சம்பந்தர் தன்னுடைய திருமுறையில திருவலிவல பதிகத்திலே பாடியிருக்கின்றார். அப்ப விநாயகர் எனப்படுவது சிவபெருமானுடைய மகன் அல்ல, நம்ம விளங்கிக் கொள்வதற்காக சிவபெருமானுடைய மகன் என்று சொல்கின்றார்கள். சிவபெருமானுடைய அறிவும் ஆற்றலும் பொருந்திய நிலையில ஓங்காரமாக அது வெளிப்பட்டது, ஓம் எனும் மந்திரமாக திருவருள் வெளிப்பட்டது. ஓம் எனும் மந்திரம் என்பது இறைவனுடைய அறிவும் ஆற்றலும் பொருந்திய ஒரு வடிவம், அதைத்தான் அ உ என்று நாம் சொல்கின்றோம். அ உ இம் என்பதுதான் ஓங்காரம் என்று திருமந்திரத்தில் திருமூலர் சொல்கின்றார். அ என்பது சிவம், உ என்பது சக்தி, இம்காரம் என்பது உலகம் என்று சொல்கின்றார்கள். அப்போ இறைவனுடைய அறிவும் ஆற்றலும் சேர்ந்து உலகத்தை தோற்றுவித்தது, உலக உயிர்களுக்கு எல்லாவற்றையும் ஏற்படுத்தி கொடுக்கின்றது என்று சொல்லி இந்த ஓங்காரத்தை பிள்ளையாரை எப்படி நாம் பார்க்க வேண்டும் என்கிற செய்தியை சொல்கின்றார்கள். அந்த ஓங்காரம் என்பது ஒரு யானையினுடைய முகத்தை குறிக்கின்ற வடிவிலே இருப்பதனால யானை முகமாக ஓங்கார வடிவத்தை நாம் சொல்லி வைத்திருக்கின்றோம். இந்த அடிப்படையில் தான் நாம் பிள்ளையாரை பற்றி நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்கின்ற போது சொல்ல வேண்டும். இந்த அம்மை குளித்து கொண்டிருந்த செய்தி, பிறகு தன்னுடைய பையனை காவலுக்காக போட்டது, சிவபெருமான் வந்து தலையை வெட்டியது, யானை தலையை கொண்டு வந்து ஒட்டியதையெல்லாம் நாம் அதனுடைய உண்மையான பொருளை விளங்கிக் கொள்ளாமல் சொல்லோமேயானால் அது கேலி குத்தாக்கும் நகைப்புக்கும் உள்ளாகிவிடும். அதனால விநாயகர் என்பது இறைவனுடைய அறிவும் ஆற்றலும் பொருந்தி ஓங்கார வடிவமாய் தோன்றி உயிர்களுக்கு அருள் செய்த நிலை என்பதை மிக தெளிவாக நம் பிள்ளைகளுக்கு சொல்லுவோமையானால் பிறகு நமக்கு இது தொடர்பான சர்ச்சைகள் ஐயங்கள் எல்லாம் ஏற்படாது. எனவே நாம் குழந்தைகளுக்கு விநாயக பெருமான் எனப்படுவது இறைவனுடைய அறிவும் ஆற்றலும் ஓங்கார வடிவமாக தோன்றியது என்ற செய்தியினை மிக தெளிவாக சொல்ல வேண்டும்.
அந்த அடிப்படையெல்லாம் இதுக்கு முன்னால நம்முடைய கடவுள் திருமணம் விநாயகர் திருமணம் செய்து கொள்வாரா என்று சிந்திக்கின்ற போது இறைவனுடைய அறிவு வடிவம் விநாயகர் என்று நான் சொன்னேன். அப்ப அது திருமணம் செய்யாதுன்னு சொன்னேன். அதனுடைய ஆற்றல் சித்தி புத்தி என்று சொன்னேன். இதையெல்லாம் பொருத்தி பார்க்கின்ற போது இப்படி சொன்னால்தான் அதனுடைய பொருத்தம் நிறைவு பெறும் என்பதை கருத்தில் கொண்டு நம்ம பிள்ளைகளுக்கு சமயத்தை சொல்கின்ற போது பெரியவர்கள் புரிந்து கொள்ளுகின்ற போதும் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அது கேலிக்கும் நகைப்புக்கும் உள்ளாகிவிடும் என்பதனை கருத்தில் கொண்டு புராண செய்திகளை கையாளுகின்ற போது மிக தெளிவாக கையாள வேண்டும் என்பதனை கருத்தில் கொண்டு நாம் நலம் பெறுவோம்.

என்ன விநாயகருக்கு திருமணம் ஆயிடுச்சா? ரெண்டு மனைவிங்க இருக்கிறாங்களா? ரெண்டு மனைவி பேரு சித்தி புத்தியா? அனைவருக்கும் வணக்கம். விநாயகருக்கு திருமணம் ஆயிடுச்சு, சித்தி புத்தி அப்படின்னு ரெண்டு மனைவியர் இருக்கிறான்னு சொல்றாங்களே, அது உண்மைதானா? இல்ல விநாயகர் அம்மா மாதிரியே பொண்ணு வேணும்னு சொல்லி அரச மரத்தடியில் உட்கார்ந்து இருக்கிறாரு, அவரு கட்ட பிரம்மச்சாரி என்பது உண்மைதானா என்பது பத்தி சிந்திக்க போறோம். வியாசர், அதாவது மகாபாரத்தை எழுதின வியாசர், 18 புராணங்கள் அப்படின்னு 18 புராணங்களை எழுதி இருக்கின்றார். அந்த புராணங்களை மகா புராணங்கள் என்று குறிப்பிடுவார். அந்த மகா புராணங்கள்ல 2 புராணங்கள், ஒன்று சிவபுராணம், மற்றொரு புராணம் நாரத புராணம் என்று சொல்லக்கூடிய 2 புராணங்கள்ல விநாயகருக்கு திருமணம் ஆயிட்டதாக சொல்லப்படுகின்றது. விநாயகர் பிரம்மாவினுடைய புதல்விகளான சித்தி புத்தி என்ற 2 பெண்களை திருமணம் செய்து விட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா திருமணம் ஆயிடுச்சிங்களா விநாயகருக்கு அப்படின்னு வருது இல்லைங்களா? அப்போ நமக்கு ஒரு கேள்வி எழும், கடவுள்லாம் திருமணம் பண்ணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஒன்று மற்றது, அதற்கு மேல இந்த விநாயகர் என்பது அறிவு, இறை அறிவு ஓசை வடிவதாக வருவது என்று சொன்னீங்களே போன காணொளியில. அப்போ ஓசை வடிவாக வருகின்ற அறிவு எப்படி திருமணம் பண்ணும் அப்படின்னு ஒரு கேள்வி எழும் இல்லைங்களா? நல்ல கேள்விங்க. அதைதான் நம்முடைய புராணங்கள் என்ன சொல்கின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு உயரிய தத்துவங்களை அவர்களுடைய முறையில போய், மனிதர்கள் எப்படி வாழ்றாங்க, திருமணம்லாம் பண்ணி கொண்டு மனைவி மக்களோட வாழ்றாங்க இல்லைங்களா, அது போன்று சொல்லி விளங்க வைத்து இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் நீங்க பார்த்தீங்கன்னா விநாயகர் வந்து ஒரு மனிதர் போன்றோம், அவர் 2 பெண்களை திருமணம் செய்து கொள்வது போன்றும், பிரம்மாவுடைய புதல்விகள் அந்த 2 பெண்கள் போன்றும் சொல்லி வைத்திருக்கின்றார்கள். அப்போ மெய்யல் அடிப்படையில், சமய உண்மை அடிப்படையில் நாம் சிந்தித்து பார்ப்போமேயானால், ஓங்கார வடிவாக இறை அறிவின் ஓசை வடிவாக இருக்கின்ற அந்த விநாயகருக்கு, பிள்ளையாருக்கு மனைவியாக சொல்லப்படுபவை என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த விநாயகருடைய ஆற்றல் அல்லது சக்தி எனப்படும். ஓங்கார வடிவமாய் இருக்கின்ற அந்த அறிவா, அந்த அறிவு இருக்கின்றதே, இறை அறிவு இருக்கின்றதே, அந்த இறை அறிவினுடைய ஆற்றல் 2 சக்திகளாக, ஒன்று சித்தி, சித்தி என்றால் வெற்றி, புத்தி என்றால் அறிவு. அப்போ ஓசை வடிவாக இருக்கின்ற இறை ஆற்றல் நமக்கு வெற்றியையும் புத்தியையும் தன்னுடைய ஆற்றலாக கொண்டு அருள் செய்கின்றது என்பதை காட்டுவதற்காகத்தான் விநாயகர் 2 மனைவியை திருமணம் செய்து கொண்டதாக சொல்லி வச்சிருக்காங்க. இப்ப நம்ம தவறா புரிஞ்சு கொள்ளக்கூடாது, கடவுளே 2 மனைவியை திருமணம் பண்ணிக்குதா அப்படின்னு. அப்ப கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்கின்ற போது, கடவுளர்கள் திருமணம் செய்து கொள்வதில்லை. புராண அடிப்படையில கடவுள்கள் திருமணம் செய்து கொள்வதாக நமக்கு கூறி, நாம் விளங்கி, நமக்கு தெரிந்த ஒன்றை வைத்து தெரியாத ஒன்றை விளக்குவதற்காக இப்படி சொல்லி வைத்திருக்கின்றார்கள். அப்ப விநாயகர் திருமணம் பண்ணிட்டாரா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, விநாயகர் திருமணம் பண்ண மாட்டார், அது புராண செய்தி. அப்ப அந்த புராண செய்தியை நாம் நன்றாக புரிந்து கொள்வதற்காகத்தான், அந்த அதற்கு பின்னாலே இருக்கக்கூடிய செய்தியை புரிந்து கொள்வதற்காகத்தான் இப்படி சொல்லி வைத்தார்கள். நாம என்ன பண்ணிட்டோம், அந்த செய்திகளை புரிந்து கொள்ளாமல், அந்த புராண செய்திகளுக்கு பின்னாலே இருக்கின்ற செய்திகளை புரிந்து கொள்ளாமல், அந்த புராண செய்திகளே பிடித்து கொண்டு அதுவே உண்மை நினைச்சிட்டோம். அதனாலதான் நமக்கு விநாயகர் திருமணம் பண்ணினாரா இல்லையா என்கின்ற சர்ச்சை வருகின்றது. அதற்கு மேல பலர் விநாயகர் வந்து திருமணம் பண்ணலைங்க, அவர் கட்ட பிரம்மச்சாரிங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சிலர் பாத்தீங்கன்னா, திருமணம் பண்ணிட்டாருங்க, 2 மனைவி யாருக்கும் தெரியாம ஒளிச்சு வச்சிருக்கிறாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் நீங்க இந்த புராண அடிப்படையில விநாயகருக்கு பேர் கொடுக்கணும் போது சித்தி விநாயகர் கோயில், திருக்கோயில் அப்படின்னு பெயர் கொடுத்துருப்பாங்க. ஏன்னு தெரியல, யாரும் புத்தி விநாயகர் திருக்கோயில் வைக்கிறது இல்ல, எல்லாருக்கும் காரிய சித்தி தான், அதாவது செயல் வெற்றி பெற வேண்டும் என்றுதான் நினைக்கிறார்கள் போல இருக்கு. அதனாலதான் சித்தி விநாயகர் கோயில் இருக்குது, புத்தி விநாயகர் கோயில் அப்படின்னு இல்ல. அப்ப அந்த அடிப்படையில நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால்,
நம்முடைய கடவுளர்கள் புராணத்துல தான் திருமணம் பண்ணி கொள்வார்கள். உண்மையான மெய்யல் அடிப்படையில அவருடைய திருமணம் எனப்படுவது மெய்யல் கோட்பாடுகளை அல்லது சமய உண்மைகளை, ஆழ்ந்த சமய உண்மைகளை அதன் பின்னாலே உணர்த்தி இருக்கின்றது என்று நாம் சிந்திக்க வேண்டும். அதனால விநாயகர் திருமணம் பண்ணிட்டாரா இல்லையா என்ற சர்ச்சைக்கே நம்ம போகக்கூடாது. ஓங்கார வடிவமாக இருக்கின்ற இறைவனின் திருவருள், இறைவனுடைய அறிவு நமக்கு செயல் வெற்றியையும் அடுத்து புத்தி கூர்மையும் தருகின்ற ஆற்றலை கொண்டிருக்கின்றது என்பதைத்தான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். புராண செய்திகளை மக்களுக்கு எடுத்து சொல்லி அது தொடர்பான சடங்குகளை செய்கின்ற போது அந்த புராண செய்திகளுக்கே முதன்மை கொடுத்து விநாயகருக்கு திருமணம் பண்ணி வைப்பதிலே நாம் முனைப்பு காட்டி கொண்டிருக்க கூடாது. அதற்கு பின்னால என்ன செய்தி இருக்கின்றது என்பதை தவறாமல் சொன்னால்தான் நம் கடவுளர்களை பற்றிய சரியான சிந்தனை, சரியான செய்தி நம்மிடத்திலே போய் சேரும், அடியார்களிடத்திலே போய் சேரும். அதனுடைய உண்மையை புரிந்து கொண்டு நம்முடைய சமயத்தினுடைய பெருமையை அறிந்து நம்முடைய சமயத்திற்கு சொந்தக்காரர்கள் என்று சொல்லிக் கொள்வதிலே

ஏன்பா விநாயகர் எலி மேல உட்காந்துருக்காரு, பாவம் இல்ல அவ்வளவு பெரிய விநாயகருடைய பாரத்தை எப்படி அது தாங்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளைய ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு என்ன பதில் சொல்றது? விநாயகர் ஏன் எலி மேல உட்காந்துருக்காரு அப்படிங்கறத பத்தி சிந்திக்க போறோம். நம்முடைய கடவுளர்கள்லாம் பாத்தீங்கன்னா சிவபெருமான் காளை மீது உட்கார்ந்திருப்பாரு, முருகன் மயில் மீது உட்கார்ந்திருப்பாரு, அம்மை சிங்கத்தின் மீது உட்கார்ந்திருப்பாங்க, திருமால் கருடன் மீது உட்கார்ந்திருப்பாரு. இதெல்லாம் வாகனம் அல்லது ஊர்திகள் அப்படின்னு சொல்றோம். அவற்றின் பின்னால ஆழ்ந்த தத்துவங்கள் இருக்கின்றன. அதை நாம புரிந்து கொண்டு நம்ம குழந்தைகளுக்கு எளிய முறையில சொல்ல வேண்டிய கடப்பாடு உடையவர்களா இருக்கும் இல்லைங்களா? அந்த அடிப்படையில இந்த சிவபுராணம், கணேச புராணம் என்கின்ற புராணங்கள்ல ஏன் விநாயகர் எலி மேல உட்கார்ந்திருக்காரு அப்படிங்கிறத புராண அடிப்படையில் சொல்லியிருக்காங்க. நாம நம்முடைய முன்னோர்கள் நமக்கு புரிய வேண்டும் என்பதற்காக நமக்கு தெரிந்த ஒரு பொருளை வைத்து தெரியாத பொருளை புராணங்களில் விளக்கி இருப்பார்கள். அந்த செய்திகளை நம்ம உள்வாங்கிக் கொள்வது முதன்மையான ஒன்று. அந்த அடிப்படையில் கணேச புராணத்தில் கஜமுகாசூரன் என்கின்ற ஒரு சூரன், அதாவது ஒரு யானை தலை கொண்ட, யானை முகம் கொண்ட ஒரு அசுரன் இருக்கின்றான். அவனுக்கு எப்படி யானை முகம் வந்தது அப்படின்னா, அவன் சிவபெருமானை வேண்டி தவம் புரிந்தானா, அப்படி தவம் புரிகின்ற போது பெருமான் தோன்றி அவனுக்கு அருள் செய்தாராம். அப்போ அவன் சில வரங்களை பெற்றார். என்ன வரன் பெற்றான் அப்படின்னு சொன்னா, தனக்கு விலங்குகள்னாலேயோ தேவர்கள்னாலேயோ மனிதர்கள்னாலேயோ இன்னும் எந்த ஆயுதத்தினாலேயோ தனக்கு அழிவு ஏற்படக்கூடாது அப்படின்னு வேண்டிக் கொண்டானா. பெருமானும் சரி அப்படின்னு சொல்லிட்டாரான். இப்படி வரம் பெற்ற பிறகு அவன் ஆணவத்தினுடைய உச்சியில் இருந்து கொண்டு அறியாமையினால தேவர்களுக்கு துன்பம் செய்வித்தான் அப்படின்னு சொல்லி, அந்த தேவர்கள் மறுபடியும் சிவபெருமான்கிட்ட போய், இந்த கயாசுரன் எனப்படுபவன் எங்களுக்கு துன்பம் இழைக்கிறான் பெருமானே, நீங்க தான் எங்க அவன்கிட்ட இருந்து காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னவுடனே சிவபெருமான் தன்னுடைய திருவருளோடு பொருந்தி இருந்து விநாயக பெருமானை தோற்றுவித்தார், ஓங்கார வடிவமாக தோற்றுவித்தார் சொல்லி. எப்படி விநாயகருக்கு யானை தலை வந்தது என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அப்படி தோற்றுவிக்கின்ற தன்னுடைய திருவருள் எப்படியெல்லாம் இந்த கைமுகாசூரன் இறப்பு வரக்கூடாதுன்னு கேட்டானோ அதையெல்லாம் வெல்கின்ற வகையில ஒரு யானை முகம் கொண்ட, மனிதர் உடம்பு கொண்ட, தேவர்களுடைய தோள்களை கொண்ட, அடுத்து அசுரர்களுடைய பானை வயிறு கொண்ட, குறுந்தாள் பூதங்களுடைய கால்கள் என்று இப்படி மனிதர் தேவர் விலங்குகள் என்று தனித்தனியாக இல்லாமல் இவையெல்லாம் சேர்ந்த ஒரு வடிவமாக விநாயக பெருமானை தன்னுடைய திருவருளிலிருந்து தோற்றுவித்தார் என்று புராண செய்தி இருக்கின்றது. இப்படி இருக்கின்ற அந்த கைமுகாசுரனை அழிப்பதற்காக இறைவன் திருவருள் விநாயக வடிவில் போகின்றது. அந்த கைமுகாசுரனோடு விநாயக பெருமான் போர் புரிகின்றார். அதற்கு மேல இந்த கைமுகாசூரன் எந்த ஆயுதத்தினாலேயும் அழிக்கப்படக்கூடாதவன் என்று வரம் பெற்றிருக்கிறான் இல்லைங்களா? அப்போ இந்த தனித்தனியாக மனிதரோ தேவரோ விலங்கோ அசுரரோ பூதமோ அப்படி இல்லாமல் ஒட்டுமொத்தமான ஒரு வடிவில நின்று கொண்டு ஆயுதம் இல்லாத ஒரு ஆயுதமாக தன்னுடைய தந்தத்துல ஒரு தந்தத்தை பிடுங்கி விநாயகர் விட்டு எறிந்தார் அந்த கைமுகாசுரன் மீது அப்படின்னு சொல்லி அந்த தந்தத்தை ஞானம் என்று சொல்வார்கள். அப்ப அறியாமையினுடைய ஒட்டுமொத்த வடிவமாக இருக்கின்ற அந்த கைமுகாசுரன் பெருமானிடத்தில் இருந்து அருள் பெற்று இன்றைக்கு நல்லவர்களுக்கு தீமை செய்கின்றானே என்கின்ற எண்ணம் இல்லாமல் அறிவை திருடி கொண்டு இருந்ததுனாலதான், இந்த அறியாமை என்பது அறிவை திருடி கொண்டதுனாலதான் அதை மூஷிகன் அல்லது எலி என்று, இந்த வழக்கமா எலி பொருட்களை திருடி கொண்டு போய் வைத்து அது உண்ணுகின்ற அந்த நிலையை நம்ம பார்ப்போம். அப்படி இருக்கின்றார். இப்படி இந்த யானை முகம் கொண்ட சூரன் விநாயக பெருமான் தந்தத்தை விட்ட போது அவன் ஒரு எலியாக மாறி விநாயக பெருமானை தாக்க வந்தான் என்பது கணேச புராணத்தில் இருக்கின்றது. அப்ப எலியாக வருகின்ற அந்த கைமுகாசுரன் மீது விநாயக பெருமான் தன் திருவடியை எடுத்து வைத்து அவனுக்கு நல்லறிவு கொடுத்து இறைவனுடைய திருவருள் படி இறைவன் சொற்கேட்டு ஆணவம் அடங்கிய நிலையில் பெருமானுடைய திருவடியில் அமர்ந்தான் என்பது அந்த புராண செய்தியாக இருக்கின்றது. எனவே பெருமானுடைய திருவடியில் இருக்கின்ற அந்த எலி திருந்திய உயிரின் அடையாளமாக இருக்கின்றது. இன்னொரு வழியில சொல்ல போன, ஆணவம் அடங்கி இறைவனுடைய திருவருளை ஏற்று இறைவன் சொற்படி நடக்கக்கூடிய
ஒரு உயிராக அங்கு இருக்கின்றது என்பது நமக்கு காட்டிக்கொண்டிருக்கின்றது. இப்போ அந்த கைமுகாசுரனை அடக்கிய பெருமான் அந்த கைமுகாசுரனை முக்தி கொடுத்து அவனை திருவடியில் சேர்த்து கொண்டார். இருப்பினும் அந்த கைமுகாசுரன் எலிவடிவில் இருக்கின்றவனை ஏன் இன்னும் திருவடியில் வைத்துக் கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால், நாம் அந்த எலியை பார்க்கின்ற போது இந்த கைமுகாசுரன்கிறது வேறு யாரும் இல்லை, இந்த புராணத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற செய்தி, இறைவன் திருவுருளை கொண்டு இந்த உடம்பை பெற்று நாம் இந்த உலகத்தில் விலங்காகவோ மனிதராகவோ தேவர்களாகவோ இன்னும் பல்வேறு பிறவியில் பிறந்திருக்கின்ற நாம் இறைவன் திருவுருளால் இந்த உலகத்திற்கு வந்திருக்கின்றோம் என்பதை மறந்து தலைக்கணம் கொண்டு ஆணவத்தினாலே ஆடக்கூடாது. பெருமான் நம்முடைய ஆணவத்தை அடக்கி அவன் கண்டிப்பாக அவனுடைய திருவருளை நமக்கு வழங்க வேண்டும், அதை நாம் என்ன வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த எலியின் வடிவை பெருமான் திருவடியிலே நிறுத்தி வைத்திருக்கின்றார். அப்ப அந்த எலியை பார்க்கின்ற போது நாம நம்ம வீட்டு அடுப்புங்கரையில் இருக்கிற எலியை நினைச்சு கொள்ளக்கூடாது. இப்ப அடுப்புங்கரையில் ஓடுற எலியை பார்த்து இதுவரை விநாயகர் ஓடுறா இருப்பாரு அப்படின்னு நினைக்கக்கூடாது. அந்த எலியை போய் கடவுளாக எண்ணக்கூடாது. அந்த எலி எவ்வளோ அசுத்தமான இடத்துல, சுத்தம் இல்லாத இடத்துல இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சாக்கடையில் இருக்கும், எங்காவது கழிவறை குழியில் இருக்கும். இப்போ அதை நாம கடவுளாக எண்ணாமல் அப்படி எண்ணதுனால தான் பலர் வந்து நம்முடைய சமயத்தை இழிவாக எண்ணுகின்றார்கள். அப்போது அங்கே இருக்கின்ற எலி என்பது ஒரு உருவகமான எலி. நாம் ஆணவத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த எலியை எண்ணி பார்த்து நாம ஆணவத்தை அடக்கி உலகத்தில் பணிவன்போடு இறைவன் திருவுருளை பெற்று மற்றவர்களுக்கும் உதவியாக வாழ வேண்டும் என்கின்ற கருத்தை உணர்த்து நிற்பதுதான் விநாயகப் பெருமான் எலியின் மீது அமர்ந்திருப்பதாக இருக்கின்றது. அப்படி ஆணவம் அடங்கிய உயிர்கள் இன்பத்தை அனுபவிக்கும், இறை இன்பத்தை அனுபவிக்கும், இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்று இந்த உலகத்தில் வாழும் என்பதற்காகத்தான் இந்த விநாயகர் திருவடியில் போட்டிருக்க எலி பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு வைத்திருக்கின்ற அந்த மோதகம் லட்டு இவற்றை எல்லாம் ஏந்தி சாப்பிட்டு கொண்டிருப்பதை நாம பார்ப்போம். அப்ப ஆணவம் நீங்கி பெருமான் திருவருளோடு ஆணவம் நீங்கி நாம அவன் திருவடியை சார்ந்து அவன் திருவடியில் அடக்கலம் புகுந்து இருப்போமையானால் அந்த பேரின்பப் பெருவாழ்வு என்கின்ற நிலை அடையலாம் என்கின்ற செய்தியை தான் இந்த எலி நமக்கு உணர்த்தி நிற்கின்றது. அதனால தான் எலி மேல விநாயகர் உட்கார்ந்தாலும் எலி நசுங்குவது கிடையாது, அது பாவம் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை உரிய முறையில் குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டும். இங்கு பார்க்கின்ற எலி நம்ம வீட்டில் இருக்கிற எலி இல்லை, அது ஒரு உருவமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எப்படின்னா இப்போ ஆமை முயலும் ஓட்டப்பந்தி ஓடுனாங்க, அவங்க அந்த போட்டி நடந்தது அப்படின்னும் போது அது உண்மையில் நடக்காது, ஒரு கருத்தை விளக்குவதற்காக அப்படி சொல்லியிருப்பது போல இந்த எலி என்பது அவர்களுக்கு விளங்குகின்ற வகையில் நாம் அந்த எலியை பற்றி சொல்ல வேண்டும். அதே போன்று பெரியவர்களும் அதை பற்றி பேசுகின்ற போது தெளிவான செய்திகளை புரிந்து கொண்டு குழந்தைகளுக்கோ மற்றவர்களுக்கோ, இப்போ மற்றவர்கள் நம்முடைய சமயத்தை சாராதவர்கள் கேட்பாங்க அது என்ன உங்கள் கடவுள் எலி மேலே உட்கார்ந்துருக்கு அப்படின்னு சொன்னால் நாம் சொன்ன அங்கே இருக்கின்ற எலி வந்து உருவமாக சொல்லப்பட்டிருக்கின்றது.

0: விநாயகருக்கு மட்டும்தாங்க தோப்பு வர்ணம் போடணும், முருகனுக்கு போடக்கூடாதுங்க. அப்படி போட்டால் என்ன நடக்கும், தப்பு வந்துடுங்களா? நாம் ஏன் விநாயகருக்கு தோப்பு கரணம் போடுகின்றோம் என்பதை பற்றி சிந்திக்க போகிறோம். இந்த விநாயகருக்கு தோப்பு கரணம் போடுறது விநாயகர் புராணத்தோட ஒரு தொடர்புடையதாக இருக்குங்க. அதாவது கணேச புராணத்தில் ஒரு செய்தி சொல்கிறாங்க. புராண அடிப்படையாக சில உண்மைகளை உணர்த்துவது தான் நமக்கு அடிப்படை என்று ஏற்கனவே பல காணொலியில் நான் சொல்லியிருக்கிறேன். அந்த அடிப்படையில் இந்த புராண செய்தியில் ஒரு முறை மகாவிஷ்ணு கைலாயத்திற்கு சிவபெருமானை பார்க்க போகிறதாக குறிப்பிடப்படுகின்றது. அந்த வேளையில் கைலாயத்தில் விநாயகர் சின்ன பிள்ளையாக இருக்கிறார், அவர் விளையாடி கொண்டிருக்கின்றார். அப்படி விளையாடி கொண்டிருந்தவர் ஓடி வந்து மகாவிஷ்ணுவின் கையில் இருந்த சக்கரத்தை வாங்கி வாயில் போட்டு விழுங்கிட்டார். அந்த சக்கரத்தை எப்படி மீட்டெடுக்கிறதுன்னு தெரியாமல் மகாவிஷ்ணு அவர் முன்னாடி தோப்பு கரணம் போட்டு விநாயகரை சிரிக்க வைத்தார். அப்படி சிரிக்க வைத்ததன் மூலமாக அவருடைய வாயிலிருந்து சக்கரம் கீழே விழுந்து விட்டது என்கின்ற செய்தி அந்த புராணத்தில் சொல்லப்படுது. அதிலிருந்து விநாயகருக்கு தோப்பு கரணம் போடுகின்ற வழக்கம் வருகின்றது என்று சொல்கின்றார்கள். உண்மையில் இந்த தோப்பு கரணம் போடுவது என்பது விநாயகருக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா கடவுளுக்கும் போடலாம். ஆனால் ஏன் விநாயகருக்கு மட்டும்தான் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த புராணத்தை பிடித்து கொண்டு இந்த புராணத்தை அடிப்படையாக வைத்து தான் சொல்கின்றார்கள். உண்மையில் இந்த தோப்பு கரணம் போடுறது உங்களுக்கு எல்லாம் தெரியும். இது அறிவியல் அடிப்படையில், உடல்நலக்கூறு அடிப்படையில் மிகச்சிறந்த ஒன்றாக இன்றைக்கு உலகெங்கும் பரவி இருக்கின்றது. இன்றைக்கு இந்த மூளை வளர்ச்சி குன்றியவர்களுக்கு கூட இந்த தோப்பு கரணம் போடுகின்ற அந்த பயிற்சியை ஒரு ட்ரீட்மெண்ட் ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க இல்லைங்களா, அப்படி ஒரு சிகிச்சையாக மருத்துவ நடைமுறையாக இன்றைக்கு பயிற்சியாக இன்றைக்கு பின்பற்றுகின்றார்கள். இந்த தோப்பு கரணம் போடுகின்ற போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு கையும் மாறி பிடிச்சி இந்த காதுகளை இழுத்து பிடிக்கிறோம் இல்லைங்களா. அப்போது இந்த ரெண்டு கையும் மாறி நாம் பிடிக்கின்ற போது இடகலை பிங்கலை என்று சொல்லக்கூடிய இரண்டு நரம்புகள் செயல்படுகின்றன. அவை மூளைக்கு சென்று மூளையில் இருக்கக்கூடிய இரண்டு அறைகளை ஒருங்கிணைக்கின்றன என்று அறிவியலாளர்கள் இன்றைக்கு சொல்கின்றார். இது தவிர இந்த காதுகளுக்கு பின்னால நமக்கு இந்த அழுத்த புள்ளிகள் என்று சொல்லக்கூடிய வர்ம புள்ளிகள் இருக்கின்றன. அது இரண்டும் அழுத்தப்படுகின்ற போது அது மூளைக்கு ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்துகின்றது என்று நம் முன்னோர்கள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். இது தவிர இப்படி தோப்பு கரணம் போடுகின்ற போது உட்கார்ந்து எழுகின்ற போது நம்முடைய மூச்சு காற்று இருக்கின்றது, அது நன்றாக வேலை செய்கின்றது என்று சொல்கின்றார்கள். இது தவிர இப்படி உட்கார்ந்து எழுகின்ற போது நம்முடைய கால்களுக்கு நல்ல பயிற்சி. இப்படி கால்கள், அடுத்து நம்முடைய காதுகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அழுத்த புள்ளிகள், அடுத்து நம்முடைய இடகலை பிங்கலை என்று சொல்லக்கூடிய இரண்டு நாடிகள் நடுநாடியோடு பொருந்தி மூளைக்கு சென்று மூளையில் இந்த இரத்த ஓட்டத்தை அதிகரித்து மூளை இரண்டு மூளைகளுடைய அறைகள் ஒருங்கிணைப்படுவது என்று பல்வேறு நலன்கள் இந்த தோப்பு கரணம் போடுகின்ற ஒரு ஒரு முறையிலே ஒரு நடவடிக்கை மூலமாக நம்மள் சொல்லி வைத்திருக்கின்றார்கள். இதை மக்களுக்கு சாதாரணமாக சொல்லி புரிய வைத்தால் புரியாது என்ற அடிப்படையில் முன்பு காலத்தில் இந்த கணேசர் புராணத்தில் புராண செய்தியாக இப்படி விஷ்ணு போனதாகவும் சக்கரத்தை விநாயகர் விழுங்கி விட்டதாகவும் பிறகு விநாயகரை சிரிக்க செய்து அந்த சக்கரத்தை வாயிலிருந்து வெளியே எடுத்ததாகவும் புராண செய்தி இருக்கின்றது. அப்போ இன்றைய காலகட்டத்தில் நாம் இன்னும் அந்த செய்திகளை சொல்லி கொண்டிருக்க முடியாது. இப்படி தோப்பு கரணம் போடுவதன் மூலமாக நம்முடைய அறிவு விழிப்பு நிலை அடைந்து உடலிலே குருதி நன்றாக பாய்ந்து மூச்சு காற்று நன்றாக வேலை செய்து நம்முடைய நாடி நரம்புகள் எல்லாம் புத்துணர்ச்சி பெற்று இறைவனை முழு விழிப்பு நிலையில் வழிபட வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி செய்திருக்கின்றார்கள். இன்னும் சிலர் வந்து எத்தனை முறை தோப்பு கரணம் போடுறதுன்னு கேட்பாங்க, மூன்று முறை போடுவதா ஐந்து முறை போடுவதான்னு. எத்தனை முறை போட்டால் உங்களுக்கு உடம்பிலே புத்துணர்ச்சியும் இந்த விழிப்புணர்வும் ஏற்படும் என்பதை பொறுத்துத்தான் எத்தனை முறை போட வேண்டும் என்று இருக்கின்றது. வழக்கமாக 3 முறை இல்லை 5 முறை, சிலர் கூட கேட்பாங்க இப்போ 6 முறை போட்டுட்டா என்ன பண்ணுறதுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்கு மேலே நம்ம ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்டோம் இல்லைங்களா, இந்த தோப்பு கர்ணத்தை விநாயகருக்கு மட்டும்தான் போடணுமா இல்லை மற்ற கடவுளுக்கும் போடலாமா என்று கேட்டால், எல்லா கடவுள்களுக்கும் போடலாம். ஏன்னா எல்லா கடவுளுக்கும் முன்னாடியும் எல்லா திருவடிவங்களுக்கும் முன்னாடியும் முருகனாக இருந்தாலும் சரி, சிவனாக இருந்தாலும் சரி, அம்மையாக இருந்தாலும் சரி, முழு விழிப்பு நிலையிலிருந்து இறைவனை வழிபட வேண்டும் என்பதுதானே கருத்து. அப்ப விநாயகருக்கு மட்டும்தான் போடணும் என்று சொல்வது முழுக்க முழுக்க அந்த புராணத்தை பிடித்து கொண்டு பேசுவது. அப்படி அல்லாமல் அறிவார்ந்த செய்திகளை புராணத்தின் மூலமாக சொன்னார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு எல்லா கடவுளுக்கும் தோப்புகரணம் போடலாம், அப்படி போட்டால் தவறு இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் முன்பெல்லாம் நம்மளுடைய ஆசிரியர்கள் நமக்கு ஏதாவது தெரியல, இல்லை வகுப்பில் மந்தமாக இருந்தோம், இல்லை தவறாக ஏதாவது சொல்லிட்டோம்னு சொன்னால் தோப்புகரணம் போடுகின்ற அந்த தண்டனை நமக்கு கொடுத்தார்கள். அப்படி செய்வதன் மூலமாக அறிவு வெளிப்படையும், உடலிலே சுறுசுறுப்பு ஏற்படும், நாம் நம்முடைய அந்த கவனம் செலுத்துகின்றது என்பது கூர்மைப்படும் என்பதற்காக சொல்லி வைத்தார்கள். எனவே தோப்புக்கரணம் விநாயகருக்குத்தான் போடணும், மற்றவர்களுக்கு போடக்கூடாது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்து.
1: முருகனும் விநாயகரும் ஒரு பழத்தை பெறுவதற்காக சண்டையிட்டதாக சொல்லப்படுகின்ற ஒரு புராண செய்தி இருக்கின்றதே, அந்த புராண செய்தியின் பின்னாலே இருக்கின்ற உண்மை கருத்து என்ன என்பதை தான் சிந்திக்க போறோம். இன்னைக்கு பலர் இந்த கதையை எடுத்து வச்சுக்கிட்டு தான் முருகனும் விநாயகனுமே ஒத்துமையா இல்லைங்க, கடவுளே ஒத்துமையா இல்லை, இதுல நம்ம வீட்டு பிள்ளைங்க அண்ணன் தம்பிங்க எப்படிங்க ஒத்துமையா இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லி புரியாமல் பேசுவார்கள். இன்னும் சில நான் கேள்விப்பட்டிருக்கேன், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் நீங்க பாத்தீங்கன்னா இது போன்ற செய்திகளை அதன் பின்னால இருக்கின்ற உண்மையை புரிந்து கொள்ளாமல் நம் சமயத்தை எள்ளி நடை நகையாடுவதையெல்லாம் நான் பார்த்திருக்கின்றேன். கந்த புராணம் இன்னும் சிவபுராணம் போன்ற புராணங்கள்ல இந்த செய்தி விரிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எப்படி சொல்லப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால், நாரதர் ஒரு பழத்தை கொண்டு வருகின்றார், அதை ஞான பழம் என்று சொல்கின்றார். அந்த பழத்தை கொண்டு வந்து அம்மையப்பரிடம் கொடுக்கின்றார். சிவனும் அம்மையும் இருக்கின்றார்கள், அவரிடத்திலே அந்த பழத்தை கொடுக்கின்றார், அது ஞானப்பழம் என்று சொல்கின்றார். அந்த பழத்தை பெறுவதற்கு விநாயகரும் முருகனும் போட்டி போட்டு கொண்டார்கள், முண்டியடித்து கொண்டு எனக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார்கள் என்று செய்தி வருகின்றது. அப்ப நாம் ஒன்றை சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. இறைவன் ஒன்றுதான் என்று சிந்திக்கின்ற போது, அப்ப இறைவனுக்கு மனைவியாகி உமையம்மையோடு கைலாயத்தில் இருப்பதாகவும், அதற்கு மேல விநாயகனும் முருகனும் 2 பிள்ளைகள் ஒரு குடும்பமாக கைலாயத்தில் பெருமான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாரா என்று சொன்னால் அது புராண செய்திதான். அப்ப புராணத்தில் நான் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றேன், நமக்கு விளங்குவது போல நம்முடைய மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அந்த இயல்புகளை சொல்லி விளங்க வைத்தல் புராணத்தினுடைய இயல்பு. அந்த அடிப்படையில சிவபெருமான் குடும்பத்தோடு இருப்பதை போன்று ஒரு செய்தி காட்சி அந்த புராணத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில்தான் நான் ஏற்கனவே கூறியிருக்கின்ற காணொளியில் சொல்லியிருக்கின்ற செய்தியை சிந்தித்து பார்க்க வேண்டும். சிவன் சக்தி என்பது பெருமானுடைய அறிவும் ஆற்றலும் என்று சொல்லியிருக்கின்றேன். விநாயகன் முருகன் என்பது பெருமானுடைய ஓசை வடிவமும் பெருமானுடைய ஒளி வடிவமும் என்று இதற்கு முன்னால இருக்கின்ற காணொளியில் பார்த்திருக்கின்றோம். எனவே இங்கு 4 மனிதர்களை போன்று கடவுளை குறிப்பிடுவது இறைவனுடைய அறிவும் ஆற்றலையும் ஒளி வடிவாக இருப்பதையும் ஓசை வடிவாக இருப்பதையும் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த ஞானப்பழம் என்பது என்ன என்று சொன்னால், பரம்பொருளை பற்றிய அறிவு என்பதை ஞானப்பழமாக அந்த இடத்திலே உருவகப்படுத்தி சொல்கின்றார்கள். அப்ப பரம்பொருளினுடைய அறிவை பெற வேண்டுமானால், ஞான பழத்தை பெற வேண்டுமானால், அதற்குரிய தகுதி வேண்டும் என்பதை அந்த புராண செய்தியின் மூலமாக சொல்கின்றார்கள். அப்போ அந்த செய்தி என்ன என்று சொன்னால், சிவபெருமான் விநாயகருக்கும் முருகனுக்கும் கட்டளை இடுவதாக சொல்றாங்க. என்ன கட்டளை அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச செய்திதான். யார் உலகத்தை முதலில் உலகத்தை சுற்றி வருகின்றார்களோ அவர்களுக்கே இந்த ஞான பழம் கிடைக்கும் என்று புராண செய்தி இருக்கின்றது. அந்த அடிப்படையில் முருகன் தன்னுடைய மயிலை எடுத்துக்கொண்டு உலகத்தை சுற்றி வர போனார்னு திரைப்படத்தெல்லாம் அதை பார்த்துருப்பீங்க, அந்த இதை எடுத்து சொல்லியிருக்காங்க, அந்த காட்சியெல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்போ உலகத்தை சுற்றி வருவதாக, மயிலில் சுற்றி வருவதாக புறப்பட்டு போகிறாரு. விநாயகர் என்ன பண்ணுறாரு, அம்மையப்பரை சுற்றி வந்து பழத்தை பெற்றுக்கொள்கின்றார். முருகன் திரும்பி வர்றாரு, அதுக்குள்ள பழத்தை விநாயகர்கிட்ட கொடுத்துட்றாங்க. அப்போ அவங்களுக்கு நடந்ததெல்லாம் தெரியும். அவர் கேட்குறாரு, இது முறை இல்லையே, உலகத்தை சுற்றி வர வேண்டும் என்று சொல்லிவிட்டு உங்களை சுற்றி வந்து பழத்தை விநாயகர் பெற்றுக்கொண்டாரே, இது என்ன முறை அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் அந்த விளக்கம் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாரு விநாயகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மையப்பரை சுற்றி வந்தாலே உலகத்தை சுற்றி வந்ததாகத்தான் பொருள் அப்படின்னு சொல்கிறார். அப்போது நம்ம சைவ சித்தாந்தம் சொல்கின்ற ரெண்டு முதன்மையான கருத்தை இங்கு சொல்கின்றார்கள். ஒன்று, இறைவன் எல்லாவற்றையும் கடந்து எல்லா பொருள்களிலும் இருக்கின்றான் என்பதைத்தான் உலக பொருள்களை எல்லாம் சுற்றி வருவதாக, எல்லா உலகங்களையும் சுற்றி வருவதாக இறைவன் கடந்து இருப்பதை முருகன் உலகை சுற்றி வந்ததன் வழி காட்டுறாங்க. அடுத்து, எல்லா பொருளும் இறைவனுக்குள்ளே இருக்கின்றது என்பதை காட்டுவதற்காக, எல்லா பொருளுக்கும் உள்ளாக இருக்கின்றான் என்பதற்காகத்தான் விநாயகர் அம்மையப்பரை சுற்றி வந்தாலே உலகத்தை எல்லாம் சுற்றி வந்தது என்று கூறுகின்றார். அப்படின்னா அம்மையப்பருக்குள்ள அவனுடைய அகண்டிதத்துக்குள்ள எல்லா பொருட்களும் அடங்கி இருக்கின்றன என்பதை குறித்தது விநாயகர் அம்மையப்பரை சுற்றி வந்த கருத்து. இதைத்தான் கடவுள் அப்படின்னு சொல்றோம். எல்லாவற்றையும் கடந்து நிற்கின்ற பொருளாகவும் எல்லாவற்றிற்கும் உள்ளே இருக்கின்ற பொருளாகவும் இறைவன் இருக்கின்றான் என்கின்ற கருத்தினை உணர்ந்து கொண்டால், அந்த பரஞானத்தை நாம் உணர்ந்தால் பெருமானை நாம் அடையலாம் என்கின்ற செய்தியை ஒரு ஞான பழத்தின் வழி காட்டினார்கள். ஆனால் அதை நாம் புரிந்து கொள்ளாமல் அண்ணன் தம்பி சண்டை போட்டுக்கிட்டாங்க. பழத்தை பாதியா வெட்டி சாப்பிட, அறிவை எப்படி ரெண்டா வெட்டி சாப்பிடுறது அப்படின்னு சிந்திக்கணும் இல்லையா. எனவே நம்ம போன்றவர்கள், நம்முடைய பெற்றோர்கள், பெரியவர்கள், நம்ம குழந்தைகளுக்கு இவற்றையெல்லாம் பார்க்கின்ற போது விளக்கி சொல்ல வேண்டும். இல்லைன்னா அவங்க தவறா புரிஞ்சுக்குவாங்க. பாருங்க, கடவுளுடைய குடும்பத்திலே அண்ணன் தம்பி அடிச்சுக்கிறாங்க, இப்ப நம்ம பசங்களை அடிச்சுக்கிறது என்னங்கிற மாதிரி ஒரு பேச்சு வந்துடும். அங்கேயே ஒற்றுமை இல்லாம இருக்கு, எங்க நம்ம வீட்டுல ஒற்றுமை வரும்போதுன்னு நினைக்கிற மாதிரி போயிரும். அப்போ இந்த சமயத்தை வெறும் புராண அடிப்படையிலே நோக்கி விடாமல், புராணத்தை கொண்டு அதற்கு பின்னாலே இருக்கின்ற செய்தியை அறிவாக நம் குழந்தைகளுக்கு சொன்னால்தான் அவர்களுக்கு நம் சமயத்தின் மீது பற்றும் நம்பிக்கையும் உறுதியும் ஏற்படும். இல்லை என்றால் நம்முடைய சமயம் வெறும் மூட நம்பிக்கை, இது அறிவுக்கு எட்டாத கற்பனை சமயம் என்று எண்ணி விடுவார்கள். அப்போ புராணத்தையே சொல்லிக் கொண்டிருக்கின்ற நாம அந்த புராணத்தின் பின்னால் இருக்கின்ற அரிய செய்திகளை நாம் சொல்ல வேண்டும். ஒரு பழத்துக்காக ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னது என்னன்னா, அது அறிவு பழம், பரஞானம் என்பதை நாம் தெளிவுபடுத்தினால்தான் நம்ம பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்களாவே இருப்பாங்க, நம்ம சமயத்திலே இருப்பாங்க, நம் சமயத்தை பெருமையாக எண்ணுவார்கள், இந்த சமயத்தில் பிறந்த நான் மிகச்சிறந்தவன் என்று எண்ணுவார்கள் என்பதை அவர்களுக்கு நாம் ஊட்டி விட்டால்தான் அவர்கள் இடையில் தடுமாற்றம் இல்லாமல் தங்களுடைய சமயத்தை வாழ்க்கையில் பின்பற்றுவதற்கும் உறுதியாக நிற்பதற்கும் உறுதி கொள்வார்கள் என்பதை சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் விரைவா போற்றி. திருச்சி சிட்டம்பலம்.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் அனி பாஸ்டினால் ராயப்பன். 18th பிரிக்ஸ் தலைவர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ள இந்தியா சென்றுள்ள பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வரும் ஞாயிறு தேசிய உரையை நிகழ்த்துவார். வளர்ச்சி சார்ந்த சவால்களை எதிர்கொள்வது, பொருளாதார வாய்ப்புகளை விரிவுபடுத்துவது, தொழில்நுட்ப முன்னேற்றம், புத்தாக்கம் ஆகியவற்றில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுக்கும் தோழமை நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதன் முக்கியத்துவத்தை மலேசியா வலியுறுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 1963 மலேசிய உடன்படிக்கை MA 63 தேசிய எடுத்துரைப்பாக முன்னிறுத்தும் முயற்சியில் சபா சரவா எதிர்கொண்ட வரலாற்றையும் சவால்களையும் மலேசியாவின் முழுமையான அனுபவத்தின் ஒரு பகுதியாக புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் இரு மாநில மக்களுடைய அனுபவங்களையும் பகிரப்பட்ட அனுபவமாக பார்க்க வேண்டும் என்று நிதியமைச்சின் அரசியல் செயலாளர் முகமது காமில் அப்துல் முனிம் கூறினார். 2026 ஆண்டின் முதல் பாதையில் சிங்கப்பூரிலிருந்து மலேசியாவிற்கு 10.74 மில்லியனுக்கும் மேற்பட்ட சுற்றுப்பயணிகள் வருகை புரிந்துள்ளனர். இது கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 4.39 விழுக்காடு அதிகமாகும். இது மலேசியா மீதான சிங்கப்பூர் மக்களின் தொடர்ச்சியான நட்புறவை புலப்படுத்துவதாக அக்குடியரசுக்கான மலேசிய தூதர் டத்தின் படுகா அனிசான் சித்தி ஹஜர் அன்னின் தெரிவித்தார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினும் புதுடெல்லியில் சந்திப்பு நடத்தினர். நாளை தொடங்கும் பிரிக்ஸ் உச்சநிலை கூட்டத்திற்கு முன்னதாக இந்த பேச்சு நடைபெற்றது. அணுசக்தி, உரங்கள், பாதுகாப்பு, முக்கிய கனிமங்கள், உற்பத்தி, எஃகு துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் இரு தலைவர்களும் கலந்தாலோசிக்க உள்ளனர். ஆஸ்திரேலியா சிட்னி விமான நிலையத்தில் வான் போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்களின் பற்றாக்குறையால் சில விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதுடன் 1 மணி நேரத்துக்கு மேலாக தாமதம் ஏற்பட்டது. பணியாளர் பற்றாக்குறையை சமாளிக்கவும் வான் போக்குவரத்தை பாதுகாப்பாக நிர்வகிக்கவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக ஏர் சர்வீசஸ் நிறுவனம் கூறியது. நிறைவாக விளையாட்டு. மான்செஸ்டர் யுனைடெட் முன்னாள் ஆட்டக்காரர் யுவான் மாத்தா அடுத்த பருவத்தில் மெல்பர்ன் விக்டரி அணியில் தொடரப்போவதில்லை என்பதை உறுதிப்படுத்தியுள்ளார். இருப்பினும் காற்பந்து துறையிலிருந்து ஓய்வு பெறுவது குறித்து இன்னும் முடிவு செய்யவில்லை என்று அந்த ஸ்பெயின் முன்னாள் ஆட்டக்காரர் கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

காற்றின் மொழி அங்கத்துல தொடர்ந்து நாம இணைந்திருக்கும் மலரும் நினைவுகள் அங்கமும் இனிதே தொடங்கியாச்சுங்க. பொதுவாவே மலரும் நினைவுகள் அங்கம் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு எல்லாரும் தனியிருத்திரு பார்ப்பு இருக்கும். அந்த வகையில் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஜெய கோகிலவாணி, ரத்தின் ஜெய கோகிலவாணி அவர்களோடு தான் நாம பேச போறோம். நிறைய விஷயங்கள், நிறைய அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்திருக்காங்க. இன்னும் சிறிது நேரத்துல அவங்களோட பேசலாம். அதற்கு முன்னதாக ஒரு பாடலை நிகழ்ச்சியில் நாம கேட்டு வரலாம். பாவை விளக்கு திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் இதோ உங்களுக்காக பாடலை கேட்டு

0: ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமைகளில் ஒவ்வொரு பிரமுகரின் தேர்வு பாடல்களை தான் நாம கேட்டு ரசிப்போம். அந்த வகையில இன்றைக்கு டத்தின் ஜெய கோஹிலா வந்து நம்மோடு பேச போறாங்க. இன்றைக்கு நம்மோடு ஜெய கோஹிலவாணி அவர்கள் பேச போறாங்க. டத்தின் ஜெய கோஹிலவாணி இப்போ அழைப்புல இருக்காங்க. வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம்மா. வணக்கம், நல்லா இருக்கம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமா, சிறப்பா இருக்கும். என்ன ஒரு கணீர்னு குரல் உங்களுக்கு!
1: இறைவன் கொடுத்த வரம்.
0: அடட்டா. சரி, பொதுவாவே பாத்தீங்கன்னா நிகழ்ச்சியில நம்ம வந்து உங்களுடைய தொடக்க காலத்தை பற்றி கேட்போம். அந்த மாதிரி நீங்க பிறந்த ஊர், சொந்த ஊர் எங்க, அதை பற்றி எல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்களேன். படித்த பள்ளிக்கூடம்.
1: நான் பிறந்த ஊர் வந்து கோலாலம்பூர் தான். எடிம்ப்ரோ தோட்டம்னு ஒரு தோட்டத்துல பிறந்தேன். 6 வயது வரைக்கும் அந்த ஸ்கூல்ல அங்கதான் இருந்தோம். அதற்கப்புறம் பட்டணத்துக்கு வந்துட்டோம். ஆனா நான் படிச்சதுலாம் எடிம்ப்ரோ தமிழ் பள்ளி. இன்னும் இருக்கு, தம்மன் முள்ளூரியில இயங்கிக்கிட்டு இருக்கு இந்த தமிழ் பள்ளி. எப்போது பார்த்தா ஒரு கிறக்கம் என்னோட தமிழ் பள்ளியை பார்க்கும் போதெல்லாம். அடுத்து நான் வந்து அரசினர். அது அப்போலாம் வந்து 4வது வகுப்பு வரைக்கும் தான் அந்த ஸ்கூல் இருக்கும். அதுக்கப்புறம் நாங்க டவுனுக்கு போக வேண்டிய சூழ்நிலை. அந்த வகையில நாங்க வந்து செந்தூர் அரசினர் தமிழ் பள்ளிக்கு மாற்றப்பட்டோம். 5வதுல இருந்து 6வது வரைக்கும் அந்த 2 பள்ளியும் இப்ப இயங்கிக்கிட்டு இருக்கு. அதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். பழைய நினைவுகள் வந்து எப்படியே நிழலாடி கொண்டு மகிழ்ச்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நினைவுகள் அல்லவா?
0: ஆமா, நிச்சயமா நிச்சயமா. இப்போ அந்த காலகட்டத்துல நீங்க ரொம்ப இந்த காலத்துல இதெல்லாம் இல்லையே அப்படின்னு நினைச்சு ஏங்குற ஒரு விஷயம் எதுவாக இருக்குமா?
1: இல்ல, எனக்கு அம்மாவோட பராமரிப்பு. எங்க அம்மா வந்துங்க நடந்து போகும்போதுல நிறைய பாடங்கள் சொல்லி கொடுத்துட்டு போவாங்க. பாடங்கள் சொல்றதை விட நினைவுகளை, இது செஞ்சா எப்படி இருக்கும், அது செஞ்சா அப்படி இருக்குமா கேட்பாங்க. நான் என்னோட கற்பனை வளர்த்துக்கிட்டதே அவங்க கிட்ட இருந்தான். அவங்க கேட்கிற கேள்விக்கும் பதில் சொல்லிக்கிட்டே போவோம். அவங்க ஆச்சரியமா அப்படியே வியந்து பாப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வகை ஒரு நாள் வந்து நிலாவை பார்த்து கேட்டேன். அப்ப நிலாலாம் எங்க இருக்கு, நம்ம எப்படி போலாம் அப்படின்னு. எங்க அம்மா பேச்சு பாக்கல, அம்மா காலில படுத்துக்கிட்டு அந்த நிலாவை பாத்துக்கிட்டு கேட்டேன், எப்படிமா அங்க போறதுன்னு. அப்ப அவங்க ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லணும்ல புள்ள கேக்குதுன்னு. அப்ப சொன்னாங்க, அந்த நாக்காளி எல்லாம் போட்டு மேல ஏறினா போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க சொன்ன நாக்காளி பத்தாது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டேன்.
0: சரி,
1: அதன் பிறகு இறந்தவர்கள் எல்லாம் எங்க போவார்கள் கேட்டேன். அப்பதான் சொன்னாங்க, அந்த மேகத்துல மேகமா மறைஞ்சிருப்பாங்க அப்படின்னு. அதாவது அது வந்து எப்ப கேட்டேன்னா 6-7 வயதுல ஸ்கூல் படிக்கிற காலத்துல, ஆரம்ப கல்வியில. அப்ப சொன்னாங்க அவங்க எல்லாம் தெய்வத்துக்கிட்ட இருப்பாங்கன்னு. இப்ப போனா பாக்க முடியுமான்னு
0: கேட்டேன்
1: ஆர்வக்கோளாறுல. அவங்க சொன்னாங்க ராத்திரிலதான் இருப்பாங்கன்னு. சரிங்கம்மா அப்படின்னு ராத்திரி வந்தோன்னு கேட்டேன். மாமா போலான்னு பயந்துட்டாங்க எங்க அம்மா, இவ்வளவு கற்பனையா அப்படின்ட்டு. அது ஒரு நினைவுகள். அது அந்த மாதிரி நினைவுகள் இப்போ இல்லைன்றதுதான் எனக்கு வேதனை. அம்மா இல்ல,
0: நிச்சயமா. ஏன்னா அந்த நினைவுகள் எப்போதும் இருக்கிறனால அம்மா உங்க கூடவே தான் இருப்பாங்கல்ல?
1: நிச்சயமா நிச்சயமா, அவங்களோட இயக்கத்துலதான் எங்க எப்பவுமே. எதா இருந்தாலும் இந்த வாரம் ஒரு 10 வருஷமா அன்னைக்கு ஒரு ஆராதனை சொல்லுவ நிகழ்ச்சியை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். அன்னைகளுக்காக இலவசமாக செய்வேன். தமிழ்நாட்டுல இருந்து பிரமுகர் எல்லாம் வரவழைச்சு, ஒவ்வொரு பிரமுகரும் வரவழைச்சு நான் அவங்களுக்கு எல்லாம் சிறப்பு செய்வேன். அது என்னன்னா, எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் சினிமா நடிகர்கள். இந்த மாதிரி எல்லாம் பிரபலங்களை பாக்கணும் ரொம்ப ஆசைப்படுவாங்க. என்னுடைய காலத்துல அதை செய்ய முடியல. இறந்த பிறகுதான் என்னால வாய்ப்பு அமைஞ்சிச்சு. அதனால அவங்க நினைவா இப்போதும்
0: செய்வேன். சரிங்கம்மா, சரி சரிம்மா. இன்றைக்கு நிகழ்ச்சியில தொடக்கமாக எந்த பாடலை விரும்பி கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க?
1: நான் வந்து அது நீல
0: ஏன் குறிப்பிட்ட இந்த பாடல்?
1: எங்க ஃபேமிலிக்கே பிடிச்ச பாடல். ஒரு மாதிரி ஏக்கத்தை கொடுக்க பாடிய நீலவன் அப்படி சொல்லும் போதே ஒரு ஏக்கமா இருக்கும். அது ஃபேமிலியே, அது ஃபேமிலி பாடல் மாதிரி எல்லாருக்கும் பிடிக்கும் எங்க வீட்டுல.
0: சரி சரி, அடுத்த பாடலை கேட்டு வரலாம்.

0: இன்றைய மலரும் நினைவுகளில் தொடர்ந்து நாம இணைந்திருக்கிறோம். இன்றைக்கு யாருடைய பழம்பாடல் தொகுப்பை நாம வந்து கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டத்தின் ஜெய கோகிலவாணி நம்மோடு இருக்காங்க. சரிங்கம்மா, உங்களுடைய தொடக்க காலத்தை பற்றி பேசியிருந்தோம், குடும்பத்தினரை பற்றி பேசியிருந்தோம், எப்படி இந்த ஊடகத்துறைக்குள்ள அப்படியே காலடி எடுத்து வச்சீங்க அப்படின்றத சொல்லுங்களேன். யதார்த்தமா வந்தீங்களா இல்ல நீங்க காத்திருந்து கிடைத்த ஒரு வாய்ப்பா?
1: நான் ரொம்ப விரும்பி விரும்பி தேடின ஒரு ஒரு தொழில், அதாவது தமிழ் ஓசைன்னு ஒரு பத்திரிகை. நான் எஸ்பிஎம் முடிஞ்ச அடுத்த கையோட தமிழ் ஓசையிலே சேர்ந்தேன். அங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது சாதாரண அச்சுக்கோப்பு இதுலதான் வேலை செஞ்சேன். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இப்ப தமிழ் மக்கள் ஓசை வந்தது. அடுத்து தமிழ் ஓசைக்கு பிறகு நண்பன் வந்தது. நண்பனில் வேலை செஞ்சேன், பக்க வடிவமைப்பாளர் வேலை செஞ்சேன். அப்புறம் மக்கள் ஓசைக்கு வந்தேன். இப்படி பல பத்திரிகை, வானம்பாடி அப்படிலாம் போய்கிட்டு இருந்தப்போ எனக்கு மனசுல ஒரு எண்ணம், நீ பத்திரிக்கையில நம்ம மட்டும் வேலை செய்யணும், நம்ம ஏன் பத்திரிக்கை தொடங்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்துல நாளை நமதுன்னு ஒரு பத்திரிக்கையை துவங்கினேன். சிறப்பாக போயிடுச்சு. அந்த லாக்டவுன் டைம்ல அது கொஞ்சம் நிறுத்தி வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்தோடனே அப்படியே நின்றுச்சு. வேற ஒண்ணு இல்ல, அச்சமே என்கிட்ட புதிய வடிவமைப்புல சூரியன் 22 வருட காலமாக ஓடிக்கொண்டிருந்த சிறப்பாக ஓடிக்கொண்ட பத்திரிக்கை என் கை கிடைச்சிருக்கு. அதன் உரிமையாளர் திரு ஜீவன் சொல்லி ஒருத்தர் எனக்கு அந்த பத்திரிக்கை உரிமையை என்கிட்ட கொடுத்துட்டாரு. இப்போ நான் பத்திரிகை உரிமையாளராக இருக்கேன். கூடிய விரைவில் அந்த பத்திரிக்கை வெளியாகும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக் கொள்றேன். ஏன்னா மலேசியால வந்து பெண்கள் பத்திரிகை நடத்துறது ரொம்ப குறைவு. அதுவும் சுயமா சொந்த பத்திரிகை நடத்துறது ரொம்ப கஷ்டம். அதனால எனக்கு ஒரு ஆர்வம், எப்பவுமே அந்த இடத்துல இருக்கக்கூடாது, வளர்ந்துகிட்டே இருக்கணும், இதையோ தேடிக்கிட்டே இருக்கணும்னு ஆசை. அந்த தேடலின் பிரதிபலிப்பு இப்ப எனக்கு சூரியன் தானா வந்து கையில கிடைச்சது, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். அதுவே இந்த மாதம் 8வது மாதம் கிடைச்சது இன்னும் மகிழ்ச்சியான விஷயம். ஏன்னு கேட்டா என்னோட பிறந்தநாள் மாதத்துல எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமான விஷயம்.
0: பிறந்தநாள் வாழ்த்துக்கள். எப்ப உங்க பிறந்தநாள்?
1: முடிந்து விட்டது. ஆகஸ்ட் 29 என்னோட பிறந்தநாள்.
0: சரி,
1: அதை நான் எப்பவுமே செலிப்ரேட் பண்ணுவேன், சின்ன அளவுல செய்வேன். என்னோட அன்பு தோழி உஷான்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களும் நானும் எல்லா நிகழ்வும் செய்வோம். அதனால அவங்களுக்கு வேலையிலேயே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கும் சொல்லி ஆகணும்ல.
0: நிச்சயமா. சரி, இந்த சூரியனின் நாழிதலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். என்ன மாதிரியான செய்திகள் இருக்கும், எப்படி இதை வந்து எல்லாரும் பார்க்கிறாங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: அதாவது சூரியன் வந்து எப்படின்னாக்கா இப்பதான் ஆரம்பிக்க போறோம். ஏற்கனவே எல்லா விதமான செய்திகளும் அதுல அடங்கியிருக்கும். சினிமா, என்டர்டைன்மெண்ட், பொழுதுபோக்கு சாதனைகள், மற்ற எல்லாமே இருந்தது.
0: சரி,
1: இப்ப அதே மாதிரி வாசகர்கள் பங்கேற்கிற வகையில, வாசகர்கள் மட்டும் வாசகர்கள் பங்கேற்கும் நிலையில அந்த பத்திரிகை நடத்த போறேன். ஏன்னா வாசகர்கள் இல்லாட்டினா பத்திரிகை கிடையாது. அதனால என்னோட ஒவ்வொரு வாசகரும் என்னோட எஜமானர்களா இருந்து இயங்க வேணும்னு ஆசைப்படுறேன். அவங்க கிட்டலாம் சொல்லிக்கிட்டு வரேன். அதனால அது சிறப்பா நடைபெறும், நடக்கும், வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையோட இருக்கிறேன். அது இறைவன் கையில தான் இருக்கிறது, அதே நேரத்துல என்னுடைய வாசகர்கள் கையிலும் இருக்கிறது.
0: நிச்சயமாமா, வாசகர்கள் நாளிதழ வந்து எழுதலாம், ஒரு செய்தித்தளத்துல எழுதலாம் அப்படின்றதே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அந்த ஒரு யோசனையே நாங்களும் இந்த பக்கமா அவளோடு காத்திருக்கோம் அதை பாக்குறதுக்கு.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: சரிமா, சொல்லுங்க, அடுத்ததாக எந்த பாடலை கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க?
1: இனியது உலகம்.
0: ஏன் குறிப்பிட்ட இந்த பாடல்?
1: ஏன் மகிழ்ச்சியா இருக்கும் போது இனிமையான பாடல கேட்கும் போது இன்னும் சந்தோஷமா இருக்குல்ல?
0: சந்தோஷமான பாடலை கேக்குறதுக்கு எதுக்குங்க காரணம் அப்படின்றீங்களா? சரிம்மா, உங்க புன்னகைக்காகவே அடுத்ததா அந்த பாடலை கேட்டு வரலாம்.
1: நிச்சயமா.

0: இன்றைய மலரும் நினைவுகளில் தத்தின் ஜெய கோகிலவாணி நம்மோடு இருக்காங்க. சரிங்கம்மா, நீங்க வந்து இந்த நாழிதழ் இதை பற்றி எல்லாம் பேசியிருந்தீங்க. இப்ப சற்று முன்னதாக தோழி ஒருத்தவங்களை பத்தி பேசியிருந்தீங்க. சில சமயங்கள்ல நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லவே மறந்துருவோம். பக்கத்துலதான் இருப்பாங்க, ஆனா ஏதோ ஒரு காரணம் நன்றி சொல்ல மறந்துருவோம். அந்த மாதிரி யாருக்கெல்லாம் இந்த வேலையில வந்து நன்றி சொல்ல விரும்புறீங்க, எதற்காக சொல்ல விரும்புறீங்க?
1: என்னை சேர்ந்த எனக்காக பாடுபட்ட அனைத்து நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் இவ்வேளையில நன்றி. ஏன்னா தனிச்சு தனிச்சு சொன்னமா யாரையாவது விடுபட்டுருவோம், அதனால அனைவருக்கும் என்னோடு இயங்கிக் கொண்டிருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: சரி, இப்போ நாழிதழ் பத்தி எல்லாம் பேசியிருந்தோம், உங்களுடைய வாழ்க்கை பயணம் பத்தி பேசியிருந்தோம். உங்களை பார்க்கும் போதே, நீங்க பேசும் போதே, நீங்க நிறைய கனவுகள் நிறைந்த ஒரு பெண்ணா எங்க கண்களுக்கெல்லாம் தெரியுறீங்க. அந்த வகையில இன்னும் இதுதான்மா என்னுடைய ஆசை, நான் இன்னும் அடையல, ஆனா சீக்கிரமே இதுல நான் நிச்சயமா காலடி எடுத்து வைப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா எந்த ஒரு நிறைவேறாத ஆசை உங்களுக்கு இருக்கு?
1: எனக்கு, நான் நினைக்கிற கடவுள் எனக்கு ஒரு நல்ல வரத்தை கொடுத்திருக்காரு. எது நினைச்சாலும் நடக்கும்.
0: அட்டடா,
1: நான் உண்மையில நான் சொல்றேன்னா நினைப்பேன் இது எனக்கு கிடைக்கணும்னு, கடவுளோட ஆசையோட எனக்கு கிடைக்கும். அப்படி விதம் நான் தனியா நிறைவேறாத ஆசைகள் ஒண்ணுன்னு வச்சுக்கல. ஆசைகள் நிறைய இருந்தாக தேடல் நிறைய இருக்கும்.
0: ஆமா,
1: என்னோட தேடல்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன் கேட்டா ஆசைப்படுங்கள், கனவு கண்ணுங்கள்றாங்களே, நான் ஆசைப்படுவேன், கிடைக்கணும்னு ஆசைப்படுவேன். அவள் ஆசைப்பட மாட்டேன், ஆசை மட்டும்தான்
0: படுவேன். நல்லா இருக்கு இது கேட்கும் போது. சரிம்மா, சிறுபிள்ளை பருவத்தில் மறக்க முடியாது நீவெல்லாம் சொல்லியிருந்தீங்க. இப்போ வாழ்க்கையிலேயே சவாலான தருணம்னு எல்லாருக்கும் ஒண்ணு இருக்கும். இந்த சவாலான தருணத்தை இப்ப திரும்பி பார்க்கும் போது எப்படி தாண்டினேனே தெரியல அப்படின்னு தோணும் இல்லையா? அந்த மாதிரி எது உங்க வாழ்க்கையில ரொம்ப அதிக சவாலான ஒரு தருணம்?
1: ஒரு அரசாங்க பத்திரிகையில வந்து அரசாங்க ஏற்பாட்டுகள், அரசாங்க ஏற்பாட்டுகள் பத்திரிகையாளர்களுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சி, அது பெரிய நிகழ்வு.
0: சரி,
1: அது வந்து பரிசளிப்பு, பணம், சான்றிதழ் கொடுப்பாங்க. அதுல கிடைச்ச பெரிய பெருமையா இருக்கும். அது கிடைக்கணும் ரொம்ப அவள் பட்டேன் அதை கட்டுரை எழுதினேன். எழுதி எனக்கு கிடைக்கிற தருணத்துல அது லீவு, இடையில லீவ் வந்துருச்சு. என்னால போராட்டம் நடத்தி எப்படி எனக்கு கிடைக்க போதா இல்லையான்னு சொல்லிட்டு அங்க பரிசு கிடைக்கிற அடுத்த 5 நிமிஷம் வரைக்கும் எனக்கு தெரியாது எனக்கு கிடைக்க
0: போகுதுன்னு.
1: அந்த மேடையில 10,000 பேர் அமைந்திருந்த மேடையில என்ன கூப்பிட்டாங்க, எங்க அப்பா பேரு சொல்லி. கோகிலவாணி அண்ணா புறம்போம் பொன்னையானே அப்பயே சொன்னேன். அப்பா நான் சாதிச்சிட்டேன்னு போய் வாங்கிட்டு வந்தேன். 5000 வழி பரிசும் சான்றிதழ் பல 1000கள் கைத்தட்டலோடு வாங்கிட்டு வந்தேன். அதுதான் என்னோட வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு சந்தர்ப்பம். வேற எதையும் நான் நினைக்கல. பத்திரிகை நடத்துனது பெரிய விஷயம்.
0: நாங்க
1: பத்திரிகையாளர்ன்றது எல்லா இடத்துக்கும் போலாம். எனக்கு இன்னமும் துணிச்சலா இருப்பேன், யார்கிட்ட கேக்குறதுனாலும் துணிச்சலா போய் கேட்பேன். அது வந்து பத்திரிகையாளர்கள் இருந்தா தான் அது முடியும். கொஞ்சம் கஷ்டம்.
0: சரி, உங்களுக்கு எழுத பிடிக்கும், இந்த மாதிரி வாசிக்க பிடிக்கும் அப்படின்ற ஒரு தருணத்துல நீங்க படித்ததுலயே உங்களுக்கு ரொம்ப பிடித்த புத்தகமோ அல்லது ஒரு செய்தியோ ஒரு கதையோனா எதை சொல்வீங்க?
1: நான் வந்து நாயின் எழுதிய நான் என்னுடைய படைப்பில் வெளியான துட்டு விடாதீர்கள் என்ற நூல்.
0: சரி,
1: அது அதுல வந்த கட்டுரையை தான் என்ன இன்னமும் நினைச்சு உருகி கொண்டிருக்கணும் ஒரு புத்தகம். ஏன்னு கேட்டா அந்த தொட்டு விடாதீர்கள் சொல்லி ஹீரோயின், அதாவது மது போதை அடிமையான ஒரு நபர், உண்மையான கதை இது, உண்மையான கதை. தன் தாயை இறந்த பிறகு 10 வருஷம் கழிச்சு போய் பாக்குறாரு. அந்த தாயோட நினைவுகளோட போய் பார்த்துட்டு என்கிட்ட வந்து கட்டுரையில சொல்றாரு, எங்க அம்மா வந்து என் மனைவிக்கு நான் நகையெல்லாம் வாங்கி கொடுப்பேன், எங்க அம்மா அவ்வளவு ஆசையா வாங்கி பாப்பாங்க, அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்னு தோணாது எனக்கு. அவங்க இறந்த பிறகு இப்ப நான் தெளிவான பிறகு அதை நினைச்சு பாக்குறேன். ஒவ்வொரு பிள்ளைகளும், நான் இதுக்காக சொல்லல, யாருக்காகவும் அறிவுரை சொல்ல விரும்பல, ஒவ்வொரு பிள்ளைங்களும் தன் தாயாரை நினைத்து பாருங்கள். அவர்களுக்கு நிறைய ஆசை இருக்கும். என்ன இப்ப என் பையன் கேட்பான், ஏதாவது வேணுமா வேணா ஏனுவேன், ஆனா அவருக்கிட்ட நீ யோசிப்பேன், சி பிள்ளைய தொல்லை பண்ணக்கூடாது அப்படின்னு விட்டுருவேன். அந்த மாதிரி பிள்ளைகளை தொல்லை பண்ணக்கூடாதுன்னு பல தாயார்கள் இருக்கிறாங்க. பிள்ளைங்க புரிஞ்சுக்கிட்டு நடந்துகிட்டா நல்லது. ஏன்னா இல்லாதப்போ அவங்களை போய் இனி என்ன தேடணும்னு ஒண்ணும் கிடைக்காது. அதே மாதிரி அந்த புத்தகத்தை எழுதின எனக்கு பெருமை, அந்த கட்டுரை எழுதின பெருமை, அந்த கட்டுரைக்குதான் 5000 வழி பரிசு கிடைச்சது. அது எம்ஜிஆர் பாடல தொட்டு எழுதின முதல்ல, எத்தனை இன்பங்கள் வந்தாலுமே எத்தனை துன்பங்கள் தந்தாலுமே அத்தனை ஒரு தாய்க்கு நிகராகுமான்னு அந்த முதல் இன்றைய போய் அதுல ஸ்டார்ட் பண்ண, அத படிச்ச ஆசிரியர்கள் எல்லாம் சொன்னாங்க, நீதிபதிகள், அந்த வரியே எனக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்திச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுதான் இந்த வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு விஷயங்கள் நான் நினைக்கிறேம்மா.
0: சரிம்மா, இன்றைக்கு நிகழ்ச்சியில அடுத்ததாக எந்த பாடலை கேட்கலாம் நினைக்கிறீங்க?
1: கேட்டவர் எல்லாம் பாடலாம் போடுங்க.
0: சரி, அடுத்ததா கேட்கலாம்.

0: இன்றைய மலரும் நினைவுகளின் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சுங்க. இன்றைக்கு டத்தின் ஜெயகோகிலவாணி அவர்களோடு பேசியிருந்தோம்மா. நிஜமா நேரம் போனதே தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப விறுவிறுப்பா படபடப்பா நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்திருந்தீங்க. நிறைவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்கம்மா?
1: எல்லாரும் அன்னையரையும் பெரியவர்களையும் மதித்து நடந்து கொள்ளுங்கள். அவர்களுடைய ஆசி எஸ்பி பாலா சொல்லுவாரு, சொல்லுவாரு எஸ்பி பாடகர் எஸ்பி பாலா சொல்லுவாரு, அம்மா கால வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போய் என்ன தெய்வம் உன் ஆசீர்வாதம் ஆசீர்வதிக்கும் அப்படின்ட்டு. என்ன அம்மா அப்பா விட வேற யாரு எந்த தெய்வங்களும் அங்க உலகத்துல கிடையாதுங்க. அதுதான் என்னுடைய கருத்து. அவங்கள மதியுங்கள், நீங்க நல்லா இருப்பீங்க. வேற எந்த கருத்தும் நான் சொல்ல விரும்பல. அன்னை அன்னையை போல் ஒரு தெய்வம் உண்டு, அவ்வளவுதான்.
0: ஆஹா, சரிம்மா. இன்றைக்கு உங்களோட பேசியதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இவ்வளவு சவால்களை வாழ்க்கையில தாண்டி வந்திருக்கீங்க. ஒரே ஒரு புத்துணர்ச்சியான விஷயத்த இப்ப நம்ம நேயர்களுக்கு சொல்லணும்னா என்ன புத்துணர்ச்சி சொல்லுவீங்க?
1: புத்துணர்ச்சியா? முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா ஜெயிப்பீங்க. தேடாமல் எதுவும் கிடைக்காது.
0: தேடிட்டே இருக்கணும்ன்றீங்க?
1: ஆமா, தேடல் இருந்தாதான் உங்களுக்கு பலன் கிடைக்கும், பரிசு பரிசு கிடைக்கும். தேடாம எதுவும் கிடைக்காது, எதுவும் முயற்சி பண்ணுங்க. முயற்சி பண்ணா எதுவும் கிடைக்காது. தேடாமல் எதா இருந்தாலும் முயற்சி பண்ணுங்க. அதுதான் நம்மளை வெட்டி பாதையில கொண்டு போய் நிறுத்தும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து.
0: நிச்சயமா, ரொம்ப நன்றிமா எங்களோட பேசியதற்கு. உங்க நேரத்துக்கும் ரொம்ப நன்றி. சரிங்கம்மா, நிறைவாக எந்த பாடலை நிகழ்ச்சியில கேட்கலான்னு ஆசைப்படுறீங்க?
1: அருவி மகள் அழுவசை. அருவி மகள்.
0: ஆஹா, நிச்சயமாமா, நிச்சயமா அந்த பாடலையும் நிகழ்ச்சியில் நிறைவாக நாம கேட்கலாம்.
1: சரிங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா.
0: நன்றிமா, நன்றி.

0: தொடர்வது ஞானச்சுடர்.
1: ஞானச்சுடர் வழங்குபவர் உஸ்தாஸ் உமர் பின் பாவா.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய நேயர்களே, ஒரு ஊர்ல வந்து ஒரு வியாபாரி இருந்தான். பணக்காரனான அவன் சரியான கஞ்சன். ஒரு முட்டாளான ஒரு வேலைக்காரனை வந்து வேலைக்கு அமர்ந்துக்கிட்டான். ஏன்னா அப்பதான் அவனுக்கு குறைந்த சம்பளத்தை கொடுக்கலாம் இல்லையா. ஒரு நாள் அவனை அழைச்சு தன்னது வண்டியை எடுத்துக்கொண்டு போய் பணங்காட்டுக்கு போ, அங்கே பண மரங்களை வெட்டி வண்டியில ஏற்றி கொண்டிருப்பாங்க, அதுபோல நீயும் மரங்களை வெட்டி கொண்டு வா அப்படின்னு சொன்னான். அப்படியே அவனும் அந்த வேலைக்காரன் என்ன செய்யறான், வண்டியை ஓட்டிட்டு போறான். அங்கே சிலர் மரங்களை வெட்டி கீழே வீழ்த்து விட்டு கீழே கிடக்கின்ற மரங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வண்டியில தூக்கி போட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்ததும் அந்த வேலைக்காரனுக்கு சிரிப்பு அடக்க முடியல. என்ன இவங்க எல்லோரும் முட்டாள்களா இருக்காங்க, மரம் வெட்டும் போதே அந்த மரத்துக்கு கீழா வண்டியை வச்சா மரம் நேரா சரிந்து அந்த வண்டியில விழுந்துரும், வீணா ஏன் ஒரு முறை பூமியில விழுந்த பிறகு அந்த மரத்தை வண்டியில திரும்ப ஏத்தணும் அப்படின்னு நினைச்சான். அதே போல இவன் பெரிய அறிவாளி என்ற நினைப்போட அந்த மரம் வெட்டதுக்கு முன்னாக அந்த வண்டியை கொண்டு போய் அந்த மரத்தின் பக்கம் வச்சுட்டான். அப்ப அந்த மரத்தை பாதி வெட்டினதுமே அந்த மரம் முறிய ஆரம்பிக்குது. மரம் வெட்டி கொண்டு வந்தவங்க எல்லாம் பாக்குறாங்க, ஏன் இவன் இப்படி பைத்தியக்காரத்தனமான வேலை செய்யறான் அப்படின்னு நினைக்கிறாங்க. சிறிது நேரத்துல அந்த மரம் சடசடன்னு என்ன செய்யற சத்தத்துடன் வண்டியின் மேல உழுது. அவ்வளவுதான், வண்டி தூள் தூள் ஆயிருச்சு. அந்த மாடும் கூட கால் உடைஞ்சு துடிச்சுக்கிட்டு இருக்குது. இதை பார்த்து அவன் திகைச்சு போயிட்டான். என் திட்டம் நல்ல திட்டம் தானே, வண்டி தான் பலமான வண்டியா இல்லாம போயிருச்சு அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சு வீட்டுக்கு போனான். நடந்த அந்த வியாபாரி, முட்டாளா இருக்கிறியே, இப்படி செய்யலாமா அப்படின்னு வேலைக்காரன திட்டினான். சில நாட்கள் முடிஞ்சதுமே திடீர்னு அந்த ஊர்ல மண்ணெண்ணெய் பஞ்சம் வந்துடுச்சு. தன்னிடம் இருக்கக்கூடிய 25 பீப்பாய் எண்ணெயில பதுக்கி வைத்திருந்ததுனால நிறைய லாபம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு இந்த வியாபாரி என்ன செய்யறான், உடனே வேலைக்காரனை அழைச்சு கடையில் இருக்கக்கூடிய எண்ணெயெல்லாம் எல்லாவற்றையும் இன்னைக்கு ராத்திரியா எடுத்து போய் தோட்டத்துல பள்ளம் தோண்டி புதைச்சிரு, யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்றான். இந்த வணிகன் இந்த வியாபாரி சொன்னதுபடியே நள்ளிரவுல என்ன செய்யறான், அந்த வேலைக்காரன் பெரிய ஒரு பள்ளத்தை தோண்டி அந்த பீப்பாயில இருக்கக்கூடிய எண்ணெயெல்லாம் அந்த பள்ளத்துல ஊத்திட்டான். இப்படியே எல்லா பீப்பாயில இருக்கக்கூடிய எண்ணெயெல்லாம் ஊத்தி கடைசியில அந்த பீப்பாயெல்லாம் காலி ஆயிருச்சு. இப்ப அந்த பீப்பாய்களை என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரியல. உடனே அந்த முதலாளிய போய் எழுப்புறான், ஐயா இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி நானும் எல்லா எண்ணெயும் ஊத்தி புதைச்சிட்டேன், இப்ப இந்த பீப்பாய் மட்டும் காலியா இருக்கு, இதை என்ன செய்யறதுன்னு சொல்லி உங்ககிட்ட கேட்க மறந்துட்டேன், இதை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டானான். அப்பதான் அந்த வியாபாரிக்கு தெரிஞ்சா இவன் சரியான முட்டாளு, இவன் எண்ணெயெல்லாம் கொண்டு போய் ஊத்தி வீணாக்கிட்டான், என்ன செய்யறதுன்னு தெரியாம உடனே அந்த வேலையை விட்டு அந்த வேலைக்காரன் நீக்கிட்டானோ. அன்பிற்குரிய நேயர்களே, இந்த கதையிலிருந்து நாம் விளங்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, கற்றவனுக்கும் கல்லாதவனுக்கும் உள்ள வித்தியாசம், அதாவது படித்தவர்கள் படிக்காதவர்கள் இவங்க சமமாக மாட்டாங்க என்பதை உணர்த்துகிறது. குறிப்பாக ஒரு விஷயத்துல நமக்கு அறிவோ அடிப்படை தகுதியோ இல்லாத போது மற்றவருடைய ஆலோசனையை நம்ம கேட்கணும் என்பதை இந்த கதை நமக்கு உணர்த்துது. அல்லாஹ் தாலா தன்னுடைய திருமறையில குறிப்பிடுகின்றான், அறிந்தோரும் அறியாதோரும் சமமாவார்களா என்ற நபியை நீ அவங்களை கேளுங்க, சிந்தனையுடையோர் தான் நல்லுபதேசம் பெறுவாங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய திருமறையில குறிப்பிடுகின்றான். பொதுவாக நம்ம பார்த்தோம்னா நாய் இருக்குது, இது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நஜீஸான ஒரு பிராணி என்று சொல்லப்படுகிறது. ஆக நாய் வாய் வைத்த பொருளை எந்த முஸ்லீமும் உண்ண மாட்டாங்க. ஆனா வேட்டையாட பழக்கப்பட்ட நாய் வந்து வேட்டை பிராணியை கவி கொண்டு வந்துச்சுன்னு சொன்னா அதை உண்ணலாம் என நமக்கு இஸ்லாம் அனுமதி அளித்திருக்கின்றது. அல்லாஹ் தாலா தன்னுடைய திருமறையில கூறுகின்றான், அல்லாஹ் உங்களுக்கு கற்பித்திருக்கின்றபடி வேட்டையாடும் பிராணி பறவைகளுக்கு நீங்கள் பயிற்சி அளித்து அதை வேட்டையாடுவதை நீங்க புசிக்கலாம். நாயாக இருந்தாலும் கூட அங்க பாக்குறோம் அந்த வேட்டை செய்யக்கூடிய ஒரு கல்வியை கட்டதுனால அதற்குன்னு ஒரு தனி மரியாதை அளிக்கப்படுவதை பார்க்கிறோம். திருக்குறானில் வந்துட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இடையில நடந்த சம்பவத்தை பத்தி அல்லாஹ் சொல்லும்போது சொல்றான், மேலும் உங்களுக்கு சரியாக தெரியாத விஷயத்துல எவ்வாறு உன்னால பொறுமையாக நிலைத்திருக்க முடியும், அறிவு ஞானம் இல்லாத ஒன்றில் நிலைத்து நிற்கவோ சரிவர இயங்கவோ முடியாது, அறிவு என்பது மனிதனை மனிதனாக மனித நேயம் உள்ளவனாக சீரான நேரான வளர்ச்சி பெற்றவனாக அவனை மாற்றும், அவனுடைய ஆளுமையை வெளிக்கொண்டு வரும், அந்த ஆளுமை ஈமானில் தோய்ந்து எடுக்கப்பட்டதாக இருக்க வேண்டும், அல்லாமல் வெறுமனே பொருள் சம்பாதிப்பதை மட்டுமே குறிக்கோளாக கொண்ட கல்வியாக இருக்கக்கூடாது, நாம் கற்கும் கல்வி ஆன்மீகத்தையும் அறிவையும் ஒருங்கே பெற்றுத்தர வேண்டும் என்பதை நாம் விளங்கி நாம் அறிவுள்ளவர்களாக மாறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். யாழ்லா அறிவு ஞானத்தை எங்களுக்கு வழங்கி அருள் புரிவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நேயர்களே, இதுவரை ஞானச்சுடர் கேட்டீர்கள். வழங்கியவர் உஸ்தாஸ் உமர் பின் பாவா.
3: தயாரிப்பு அப்துல் கனி. #பஞ்சாரன் ஜாக்கி.
0: இன்றைய காற்றின் மொழி அங்கத்தின் நிறைவு பகுதிக்கும் நாம வந்தாச்சுங்க. இன்றைக்கு காற்றின் மொழியில் ஒலிபரப்பான பாடல்களும் தகவல்களும் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இதற்கு பிறகு உங்களுக்காகவே இடைவிடாத இசை, அதனைத் தொடர்ந்து பக்தி பாடல்கள்னு மினலா ஃபேமில 24 மணி நேரமும் உங்களுக்காக உங்களுக்கு துணையாக நாங்க இருக்கோம். அதனால நீங்க 24 மணி நேரமும் எங்களோடு இணைந்திருக்க மறவாதீர்கள். இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சீக்கிரமே சந்திக்கலாம்.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM-இல் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
2: வயசு போகுது, வயசு ஏறுதுன்னு கவலையா? மனசை இளமையா வச்சுக்கோங்க, வாழ்க்கை அழகா இருக்கும். இது உங்கள் மின்னல் FM.

0: அஸ்வினி குடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடுறேன்னு சொல்லிருந்தீங்கல்ல
1: அதுதான் அந்த வேலை எல்லாம் நாளைக்கு காலையிலேயே உடனே முடிச்சிடலாம் நினைச்சேன். நாளைக்கு பாத்துக்கறேன். ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடைஞ்சிருச்சே. இது இல்லாம நாள இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
0: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
1: எது நாளைக்கா?
0: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க.
1: இப்படிக்கு
0: அது

0: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே.
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

0: டேய், அங்க எப்படி போன?
1: ஏறி வந்தேன் பா.
0: கீழே இறங்கி வாடா.
1: இறங்க தரல பா.
0: டேய், உன்னை என்ன பண்றேன்னு பாரு.

0: இனிமே நீ இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது சரியா? அப்பா எப்படி பயந்துட்டு தெரியுமா?
1: என் லைஃப்ல இந்த மாதிரி சன்ரைஸ் எப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். நீ பாத்திருக்கியா?
0: இல்லடா, எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்.
1: ஏன்ப்பா, உன் அப்பா அப்படி உன்னை கூட்டு போனது இல்லையா?
0: எங்க அப்பாவும் நான் எப்படி கூட்டு போனது இல்ல?
1: என்னப்பா சொல்ற?
0: பாரு, சைலண்டா சன்ரைஸ் பாரு.

0: ஆர்டிஎம் இல்லாம கேட்காம அசைன்மெண்ட் அப்படின்றது செய்யறது ரொம்ப கஷ்டம். அசைன்மெண்ட் டியூ டேட் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த நேரத்துல நம்மளுக்கு என்டர்டைன்மெண்ட் தர ஒரே விஷயம் நம்ம ஆர்டிஎம் மின்னல சொன்னா அதை கேட்டுட்டே இருந்தா போதும். அஸ் அ காலேஜ் ஸ்டூடெண்ட் நான் என்ன எல்லாத்துக்குமே சொல்லுவேன்னா, ஆர்டிஎம் கிளிக்ன்றது ஒரு ஆப் எல்லாத்துக்கும் இருக்கணும். ஏன்னா அது மட்டும்தான் என்ன பர்சனலா எங்க அசைன்மெண்ட் எல்லாத்தையும் நல்லா செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணுது.
1: என் நேரத்திலும் உங்கள் விரல் விசையில் மின்னல்

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

0: அப்படியே இருக்கா இல்லையா?
1: காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
0: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
1: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
0: அது என்ன சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
1: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா?
0: எப்படிங்க பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
1: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா?
2: உங்களுக்கே நல்லா இருக்கா?
1: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு.
0: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க. பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
3: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM-இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

0: அண்ணே ஒரு தோசை எடுத்துரு.
1: ஹலோ, ஹாய், எப்படி நீ இருக்க? இவ்ளோ நாளாச்சு.
2: மெதுவா சுத்தி, இவ்ளோ பேர் இருக்காங்க.
1: மெதுவா பேசினா அங்க வரைக்கும் கேக்கணும்ல. யுஎஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. சொல்லடி,
2: திருத்த முடியாது.
1: இப்படி ஆச்சு.
0: ஏங்க, ஹலோ, இது பொது இடம், கொஞ்சம் சத்தத்தை குறைய வச்சு கேளுங்க.
1: என்னங்க நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க. நான் சத்தமா வச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு?
0: பக்கத்துல குழந்தை அழுதுங்க, கொஞ்சம் குறைச்சு வைங்க.
1: ஐயோ, இப்ப இந்த உலகத்துல நான் சத்தமா வச்சு கேக்குறது மட்டும் தான் பிரச்சனையா என்ன?
0: பொது இடத்துல நம்ம சுயமரியாதைய பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க.
1: நாம ஒரு ஆள் தானே நினைக்காம இந்த உலகத்துல மத்தவங்களும் சுத்தி இருக்காங்கன்றத மறந்துட வேண்டாம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

福田

0: கேட்கலாம்.
1: லாலாக்கு டோல் டப்பிமா கண்ணே கங்கமா.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். பிரிக்ஸ் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இந்தியாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அம்மாநாட்டினோடே ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் சந்திப்பு நடத்தினார். அந்த இரு நாட்டு தலைவர்களுடனான சந்திப்பு புத்ராஜயாவுக்கும் மோஸ்கோவுக்கும் இடையிலான நல்லுறவை வலுப்படுத்துவதோடு இருதரப்பு நன்மைக்கு வித்திடும் கூறுகள் குறித்து விவாதிக்கும் களத்தையும் ஏற்படுத்தி தந்துள்ளது. இம்மாநாட்டினோடே டாக்டர் ஸ்ரீ அன்வார் மேற்கொண்டுள்ள முதல் இருவழி சந்திப்பு இதுவாகும். இதனிடையே புத்தினுடனான சந்திப்பு சிறப்பாக அமைந்ததாக பிரதமர் மனநிறைவை வெளிப்படுத்தியுள்ளார். மற்றவை நாளை என்றார் அவர். புதுடெல்லியில் நடைபெறும் பிரிக்ஸ் மாநாட்டினூடே ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் நடத்தப்பட்ட அச்சந்திப்பு 20 நிமிடங்கள் நீடித்தது. சரவா லாங்லைலாங் பகுதியில் வான் மருத்துவ சேவை FDSன் உலங்குருதி விபத்தில் பலியான ஐவர் மீதான மரபணு மாதிரிகளின் மதிப்பீட்டு சோதனை இன்று நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு உயிரிழந்த அந்த ஐவரின் உடல்களும் அவரவர் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்படும் என சரவா மாநில காவற்படை ஆணையர் டாக்டர் முகமது ஜைனால் அப்துல்லா தெரிவித்தார். வட பிரான்சில் குறைந்தது 200 பயணிகளை ஏற்றிச் சென்ற ரயில் தடம் புரண்டதில் 44 பேர் காயமடைந்துள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் தெரிவித்துள்ளது. அவர்களில் ஒருவர் கடும் காயத்திற்கு ஆளாகியுள்ளார். நோர்மண்டே நகரங்களான ருவேனுக்கும் கேனுக்கும் செல்லும் ரயிலை உட்படுத்திய இச்சம்பவம் 7:45 நிகழ்ந்துள்ளது. அமெரிக்காவின் சமரச பேச்சாளர்களுடன் கட்டமைப்பு ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ள போதிலும் இஸ்ரேலிய ராணுவம் தென் லெபனானை நோக்கி தொடர் குண்டுவெடிப்புகள் உட்பட ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியது. இதில் பள்ளி ஒன்றும் பகுதியளவு அழிக்கப்பட்டுள்ளது. மன்சூரி நகரில் உள்ள அரசாங்க பள்ளி தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளது. இந்நிலையில் புக்கிட் பர்ஷாட் பின் பெல் மாவட்டத்திலும் ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. விளையாட்டு சூப்பர் லீக் கட்பந்தாட்டம். நேற்றிரவு சுல்தான் இப்ராஹிம் அரங்கில் நடைபெற்ற ஆட்டத்தில் ஜொஹோடாரு தாசிம் JDT 3-0 என்ற கோல்களில் நெகிரி செம்பிலன் FC-யை வெற்றி கொண்டது. நடந்து முடிந்த 5 போட்டிகளிலும் தொடர் வெற்றியை பதிவு செய்து JDT பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பு ஆசிரியர் மோகனா அருஜோதி. மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: நிறம் காலைமணி 6:03 தொடர்வது டீன் சுவை கானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நேர்களே, இன்றைய தீன்சுவை கானங்கள் எனும் நிகழ்ச்சியினை காரி அல் அஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி அவர்கள் வழங்கும் சூரா அல் அஸ்ருடன் தொடங்குவோம்.

0: எடுத்தறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹுவிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. இன்னல் இன்ஸான லஃபீ ஹுஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான்.
1: இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாதி வதவாஸௌ பில் ஹக் வதவாஸௌ பிஸ் ஸப்ர்.
0: ஆயினும் எவர்கள் ஈமான் கொண்டு சாலிஹான நல்ல அமல்கள் செய்து சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் செய்து, மேலும் பொறுமையை கொண்டும் ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் செய்து கொள்கிறார்களோ அவர்களை தவிர அவர்கள் நஷ்டத்தில் இல்லை. சதகல்.

அன்பான மின்னலஃபம் நேயர்களே, பணம் அதிகமாக இருப்பதை கொண்டு ஒருவரின் செல்வ நிலையை தீர்மானிக்கலாகாது. ஏனெனில் எத்தனையோ செல்வந்தர்கள் நிறைய பணம் இருந்தும் மனக்குறை உள்ளவர்களாகவே உள்ளனர். போதுமென்ற மனம் இல்லாமல் மென்மேலும் பணம் சம்பாதிப்பதிலேயே குறியாக இருக்கிறார்கள். இவர்களின் பேராசையை பார்க்கும்போது இவர்களை ஏழைகள் என்றே சொல்லத் தோன்றும். ஆகவே போதுமென்ற மனதோடு இருப்பதை கொண்டு நிறைவு செய்து இல்லாததன் மீது பேராசை கொள்ளாமல் இருப்பவனே செல்வந்தன் ஆவான்.

நேர்களே, அன்றொரு நாள் செல்வமும் செல்வாக்கு பெற்ற ஒரு மனிதர் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுக்கு அருகில் நடந்து சென்றார். அப்போது நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் தம் அருகில் அமர்ந்திருந்த ஒருவரிடம் இவரை பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், மக்களில் இவர் ஒரு பிரமுகர் ஆவார். அல்லாஹுவின் மீது ஆணையாக இவர் பெண் கேட்டால் இவருக்கு மனம் முடித்து வைக்கவும், இவர் பரிந்துரைத்தால் அது ஏற்கப்படவும் தகுதியான மனிதர் என்று பதிலளித்தார். அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சற்று நேரம் அமைதியாக இருந்தார்கள். பின்பு மற்றொரு மனிதர் அவ்வழியாக சென்றார். அப்போது அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் முதலில் கேட்ட அதே நண்பரிடம் இவரை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், அல்லாஹுவின் தூதரே, இவர் ஏழை முஸ்லிம்களில் ஒருவராவார். இவர் பெண் கேட்டால் மனமுடித்து வைக்கப்படாமலும், இவர் பரிந்து பேசினால் ஏற்றுக்கொள்ளப்படாமலும், இவர் பேசினால் செவி தாழ்த்தப்படாமலும் இருக்க தகுதியானவர் என்று பதிலளித்தார். அப்போது அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள், அவரை போன்ற செல்வர்கள் இந்த பூமி நிரம்ப இருந்தாலும் அவர்கள் அனைவரையும் விட இந்த ஏழையே மேலானவர் என்று கூறினார்கள். நூல் ஆதாரம் புகாரி. பெரிய வசதி ஒன்றும் இல்லாவிட்டாலும் உள்ளதை கொண்டு நிறைவு செய்யும் மனம் படைத்தவர் சிறந்தவராவார். ஏழ்மையிலையும் பொறுமை காத்து அந்த நிலையிலும் இறைவனின் கோபத்திற்கு ஆளாகிவிடாமல் மக்களிடம் கையேந்தாது இயன்றவரை உழைத்து வாழ்பவரே உயர்ந்தவராவார்.

0: நேர்களே, இறைவன் கொடுப்பதை தடுப்பவர் எவரும் இல்லை, இறைவன் தடுத்ததை கொடுப்பவர் எவரும் இல்லை. ஆகையால் இருப்பதைக் கொண்டு மனநிறைவு கொள்வோம். நல்லது நேர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெருஞ்ஞாரன் ஜாக்கிம்.
2: நீ நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை. நேரம் காலை மணி 6:30.

அன்பு வணக்கம் நேர்களே, திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ ஆண்டு ஆவணி திங்கள் 26 2026 செப்டம்பர் 12 சனிக்கிழமை இன்று விடிந்திருக்கும் இன்றைய பொழுது நமக்கான ஒரு நாளாக அமைய முதல்ல இந்த நாளுக்கு நன்றி சொல்லலாம். கடந்து வந்த நாட்களில் பல விஷயங்கள் நமக்கு நல்ல படிப்பனையாக இருக்கட்டும், இனி வரும் காலங்களில் அதை கொண்டு இன்னும் நல்ல நாளாக அமைய மின்னலின் அன்பான வாழ்த்து. தொடக்க பாடல் பக்தி பாடலோடு இன்றைய தொகுப்பை தொடங்கலாம்.

வணக்க மின்னலில் நாம் இணைந்திருக்கின்றோம். சித்தார் மகாதேவன் கொண்டு வந்த பாடல் தான் அது. போராடுன்னு சொல்லியிருக்காங்க, வாழ்க்கையை போராட்டமாக தானே இருக்கின்றது. அந்த போராட்டத்தில் நமக்கான வழி என்ன அப்படின்றது சரியான திட்டமிடல். காலை நேரத்தில் நமக்கு திட்டமிட்டு செயல்பட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த வழியில் நாம் பயணிக்கலாம். சரி, வாங்க தொடர்ந்து இன்றைய நாளிதழ்களில் இடம்பெற்ற முக்கியமான ஒரு சில செய்திகளை பார்க்கலாம். மக்களோசை நாளிதழில் முதல் பக்கத்தில் வெளிவந்த செய்தி, பினாங்கிற்கு வருகை தந்த 26 லட்சம் வெளிநாட்டு சுற்றுப்பயணிகள் என்ற செய்தி வெளிவந்திருக்கின்றது. மலேசியாவிற்கு வருகை தாருங்கள் என்ற பிரச்சாரத்தை அரசாங்கம் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. இதனையடுத்து பினாங்கு அனைத்துலக விமான நிலையத்தில் வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. இதை பற்றிய செய்தி வெளிவந்திருக்கின்றது. அடுத்ததாக மற்றொரு செய்தி, இந்தியா புறப்பட்டிருக்கின்றார் பிரதமர். வருகின்ற 18வது பிரிக்ஸ் தலைவர்கள் உச்சநிலை மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் நேற்று மாலை மலேசிய பேராளர் குழுவினருடன் புதுடெல்லி இந்தியா புறப்பட்டிருக்கின்றார். இதை பற்றிய செய்தி வெளிவந்திருக்கின்றது. அடுத்ததாக மலேசிய நண்பர் நாளிதழ் செய்திகளையும் பார்க்கலாம். சபாசரவா மாநிலங்களுக்கு கூடுதல் எம்பி தொகுதிகள் சட்டத்திருத்தம் கொண்டு வரப்படும் என்று பிரதமர் சொல்லியிருக்கிறார். இதை பற்றிய முழு செய்தி வெளிவந்திருக்கின்றது. அதோடு சேர்த்து இன்னும் நிறைய செய்திகள் உங்களுக்காக நாளிதழ்களிலும் இணைய பத்திரிகைகளிலும் வெளிவந்திருக்கின்றன. பாங்கி படித்து தெரிந்து கொள்ள மறந்துடாதீங்க. இடையே முக்கியமான செய்திகளை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்கின்றோம். சரி, பாடலை கேட்கலாம். பாடலுக்கு பிறகு இன்றைக்கான குட்டி கதை உங்களுக்காக. இணைந்திருங்கள். இது வணக்கம் மீண்டும்.

சரி, இன்றைக்கான குட்டி கதை இதுதாங்க. வானத்துல பறக்கிற விஷயங்களை பார்க்கும் போது எப்போதும் நமக்கு தோணும், இந்த மாதிரி பறந்துட்டு இருந்தா எவ்வளவு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலுமே இந்த பறக்க வேண்டும் என்ற மனிதனின் கனவை நிஜமாக்கியவர்கள் என்று சொல்லும் போது ரைட் பிரதர்ஸ், அவங்கள தான் நம்ம சொல்லணும் இல்லையா. வில்பர் ரைட் சொன்ன ஒரு அழகான வரி ஆங்கிலத்தில் வந்து, இஃப் யூ ஒர்க் ஆன் அ குட் ஐடியா இட்ஸ் ப்ராபப்ளி கோயிங் டு பி யூஸ்ஃபுல். அதாவது, நல்ல ஒரு எண்ணத்திற்காக நீங்கள் உழைத்து கொண்டிருந்தால் அது நிச்சயம் ஒரு நாள் பயனுள்ளதாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ கூட இந்த தருணத்தில் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு ஆத்மார்த்தமாக மனதார நீங்கள் உழைத்து கொண்டிருக்கலாம், ஆனால் கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம் அல்லது நடக்காமல் போகலாம். உங்களுக்கு விரக்தியோ இல்லை ஏமாற்றமோ ஏதேனும் ஒரு தடை தோல்வி ஏதும் இருந்தால் மனம் தளராதிங்க. இவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்க, நல்ல எண்ணம் நிச்சயமாக ஒரு பயனுள்ள நாளாக அதை மாற்றி அமைக்கும் சொல்லியிருக்காங்க. ஒரு எண்ணம் முதலில் சிறியதாகத்தான் இருக்கும், ஆனால் அதற்கு நம்பிக்கையும் முயற்சியும் சேர்ந்து விட்டால் அது ஒரு நாள் உலகமே பார்க்கும் உயரத்தை தொடலாம் என்பதற்கு இன்று வானத்தில் பார்க்கும் விமானங்கள் எல்லாம் சாட்சியாக இருக்கின்றதுன்னா அதுக்கு அவங்க மனதில் விதைத்த இந்த எண்ணம் தான். அதனால இந்த சனிக்கிழமை உங்கள் கனவுகளுக்கு சிறகுகள் கொடுங்கள், உங்களை நம்புங்கள், உங்கள் முயற்சியை நம்புங்கள், இதுவும் நிச்சயம் கடந்து போகும்.

0: அன்பு உடலுக்கு ஆயுள் அதிகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.
1: எதிரிகளை ஒழிக்க எத்தனையோ வழிகள் உண்டு. முதல் வழி

மாறுவதெல்லாம் உயிரோடு, மாறாததெல்லாம் மண்ணோடு. பொறுமைகள் தண்ணீரை கூட சல்லடையில் அள்ளலாம், அது பனிக்கட்டி ஆகும் முறை பொறுத்திருந்தால். பணத்தால் சந்தோஷத்தை வாடகைக்கு வாங்கலாம், விலைக்கு வாங்க முடியாது. பகைவனின் பகையை விட நண்பனின் பகையே ஆபத்தானது. சூரியனுக்கு முன் எழுந்துக்கொள், சூரியனையே ஜெயிப்பாய். நீ என்பது உடலா உயிரா பெயரா மூன்றும் இல்லை.

பெற்றோர்கள் அமைவது விதி, நண்பர்களை அமைப்பது மதி. சினத்தை அடக்க கோபத்தோடு எழுகிறவன் நஷ்டத்தோடு உட்காருகிறான். நண்பா, எல்லாம் கொஞ்ச காலம்.

0: பிரிக்ஸ் மாநாட்டினூடே ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் பிரதமர் சந்திப்பு. சரவா உலங்கூர்தி விபத்து, உயிரிழந்தவர்களின் மரபணு ஆய்வு இன்று நிறைவடையக்கூடும். வணக்கம், சலாம் மலேசிய மடானே. மலேசிய வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். பதினெட்டாம் பிரிக்ஸ் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் இந்தியா சென்றடைந்தார். தலைநகர் புதுடெல்லியில் நடைபெறும் அம்மாநாடு இன்று தொடங்கி 2 நாள்களுக்கு நடைபெறும். பிரதமரையும் பேராளர் குழுவினரையும் ஏற்றிய விமானம் உள்ளூர் நேரப்படி மாலை 6:30 அளவில் தரையிறங்கிய வேளை இந்திய வெளியுறவு, சுற்றுச்சூழல், வன, காலநிலை விவகார அமைச்சர் கீர்த்தி வர்தன் சிங் அவர்களை வரவேற்றார். இவ்வேளை இந்தியாவுக்கான பிரதமரின் அலுவலர் பயணம் திங்கட்கிழமை வரை நீடிக்கும் நிலையில் பிரிக்ஸ் மாநாட்டிற்கு பின் அவர் கேரளாவிற்கு பயணத்தை தொடர அட்டவணையிடப்பட்டுள்ளது. பிரிக்ஸ் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இந்தியாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் 18வது முறையாக நடைபெறும் அம்மாநாட்டினூடே ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் சந்திப்பு நடத்தினார். அந்த இரு நாட்டு தலைவர்களுடனான சந்திப்பு புத்ராஜயாவுக்கும் மோஸ்கோவுக்கும் இடையிலான நல்லுறவை வலுப்படுத்துவதோடு இருதரப்பு நன்மைக்கு வித்திடும் கூறுகள் குறித்து விவாதிக்கும் களத்தையும் ஏற்படுத்தி தந்துள்ளது. இம்மாநாட்டினூடே டாக்டர் அன்வார் மேற்கொண்டுள்ள முதல் இருவழி சந்திப்பு இதுவாகும். இச்சந்திப்பு இரு நாட்டிற்கும் இடையிலான உயர்மட்ட தொடர்பை நீட்டிப்பதன் அவசியத்தை வலியுறுத்துவதாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மலேசியா புதிய முதன்மை பொருளாதார நாடுகளுடனான வர்த்தக வியூக தொடர்பை வலுப்படுத்தும் முனைப்பை மேற்கொண்டு வரும் நிலையில் இச்சந்திப்பு அதற்கு முத்தாய்ப்பாக அமைந்துள்ளது. இதனிடையே புட்டினுடனான சந்திப்பு சிறப்பாக அமைந்ததாக பிரதமர் மனநிறைவை வெளிப்படுத்தியுள்ளார். மற்றவை நாளை என்றார் அவர். புதுடெல்லியில் நடைபெறும் பிரிக்ஸ் மாநாட்டினூடே ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் நடத்தப்பட்ட அச்சந்திப்பு 20 நிமிடங்கள் நீடித்தது. பிரிக்ஸ் ஒத்துழைப்பின் உறுப்பு நாடாக ரஷ்யா கலந்து கொண்டுள்ள வேளை மலேசியா அவ்வமைப்பின் தோழமை நாடு எனும் அடிப்படையில் அம்மாநாட்டில் பங்கேற்றுள்ளது. இந்தியா சென்றடைந்தவுடன் பிரதமர் மேற்கொள்ளும் முதல் இருவழி சந்திப்பு இதுவாகும். இவ்வேளை இச்சந்திப்பின் போது பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் புட்டினை நலம் விசாரித்ததை தெரியப்படுத்தினார். மேலும் மலேசியாவுக்கு அலுவல் பயணம் மேற்கொள்ளுமாறு மாமன்னர் அழைப்பு விடுத்துள்ளதை புட்டினுக்கு அவர் மீண்டும் நினைவுறுத்தினார். 2024 ஜனவரி 31 அரியணை அமர்ந்த பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் புட்டினின் அழைப்பை ஏற்று இதுவரை ரஷ்யாவுக்கு 3 முறை பயணம் மேற்கொண்டுள்ளார். 2025 ஆகஸ்டில் மாமன்னர் முதல் முறையாக ரஷ்யாவுக்கு பயணம் மேற்கொண்டார். அதன் பிறகு இவ்வாண்டு ஜனவரியில் செயின்ட் பீட்டர்ஸ்பர்கிற்கு சிறப்பு பயணம் மேற்கொண்ட அவர் மே 9 மோஸ்கோவின் வெற்றி கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டார். சரவா லாங்லேலாங் பகுதியில் வான் மருத்துவ சேவை FDSஇன் உலங்குருதி விபத்தில் பலியான 5 மீதான மரபணு மாதிரிகளின் மதிப்பீட்டு சோதனை இன்று நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு உயிரிழந்த அந்த 5 உடல்களும் அவரவர் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்படும் என சரவா மாநில காவற்படை ஆணையர் டாக்டர் முகமது ஜைனல் அப்துல்லா தெரிவித்தார். முன்னதாக 5 உடல்கள் மீதான உடற்கூராய்வு மீறி மருத்துவமனையில் நிறைவடைந்த வேளை கடுமையான தீக்காயங்களே உயிரிழப்புக்கு காரணம் என உறுதி செய்யப்பட்டது. இதனிடையே விபத்துக்குள்ளான உலங்கூர்தியின் சிதைந்த பாகங்களை அப்புறப்படுத்தும் நடவடிக்கை நிறைவடைந்துள்ளது. அவை விபத்து நிகழ்ந்த லாங்லேலாங் பகுதியிலிருந்து 4 4-சக்கர வாகனங்களில் தரைவழியாக 10 மணி நேர பயணத்திற்கு பின் மீறி சென்றடைந்ததாக மாநில காவற்படை ஆணையர் டாக்டர் முகமது ஜைனல் அப்துல்லா தெரிவித்தார். நாளுக்கு நாள் நுட்பமாகி வரும் குற்றச்செயல்கள் தொடர்பில் விழிப்பாக செயல்படுமாறு குவாலலம்பூர் காவல்துறைக்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது. சமகால குற்றச்செயல்கள் நவீன தொழில்நுட்ப பயன்பாட்டை அதிகம் சார்ந்திருப்பதும் இதற்கு காரணமாகும். இந்நிலையில் காவற்படை மீதான சமூகத்தின் எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் குவாலாலம்பூர் காவல்துறையின் ஒவ்வொரு தனிப்பிரிவும் நடப்பு அடைவு நிலையை கொண்டு மனநிறைவு கொள்ள வேண்டாம் என தலைநகர் காவற்படை தலைவர் டத்து ஃபாடில் மர்சூஸ் தெரிவித்துள்ளார். தலைநகர் காவல்துறை தலைமையகத்தின் மாதாந்திர அணிவகுப்பு நிகழ்ச்சியில் பேசிய போது அவர் இவ்வாறு கூறினார். இதில் குவாலாலம்பூர் முழுவதும் உள்ள காவல் நிலையங்களிலிருந்து ஏறக்குறைய 1000 உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
2: பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல்,
3: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
4: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்,
4: தேசிய கோட்பாடு ருக்கன் நகாரா உறுதிமொழி மட்டுமன்று
3: ஒவ்வொரு மலேசியரும் உய்த்துணர்ந்து உன்னத பண்புகளுடன் இணைந்தே மேம்படுவதற்கான வழிகாட்டி.
0: வட பிரான்சில் குறைந்தது 200 பயணிகளை ஏற்றிச் சென்ற ரயில் தடம் புரண்டதில் 44 பேர் காயமடைந்துள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் தெரிவித்துள்ளது. அவர்களில் ஒருவர் கடும் காயத்திற்கு ஆளாகியுள்ளார். நோர்மண்டிக் நகரங்களான ரோனுக்கும் கேனுக்கும் செல்லும் ரயிலை உட்படுத்திய இச்சம்பவம் இரவு 7:45 மணிக்கு நிகழ்ந்துள்ளது. பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என கணிக்கப்பட்டுள்ள நிலையில் அவற்றை எதிர்கொள்வதற்கான முன்னேற்பாடுகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக அதிகார தரப்பு கூறியது. பாதிக்கப்பட்டவர்களை மீட்கும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. இவ்வேளை இச்சம்பவத்திற்கான காரணத்தை காவல்துறையினரும் ரயில் நிர்வாகத்தினரும் விசாரித்து வருகின்றனர். யுக்ரைனுக்கு ஐரோப்பிய படைகளை அனுப்புவது ரஷ்யாவுக்கு எதிரான போராக அமையும் என அதிபர் விளாடிமிர் புட்டின் எச்சரித்ததுடன் மாஸ்கோ எந்தவொரு அச்சுறுத்தலையும் விடுக்கவில்லை என்றும் அவர் கூறினார். தற்போதைக்கு அங்கு துருப்புகளை எப்படி அனுப்புவது குறித்த பேச்சில் அவர்கள் ஈடுபட்டுள்ளனர். இது ரஷ்யாவுக்கு எதிரான போர் என அந்நாட்டு ஊடகத்திற்கு வழங்கிய நேர்காணலில் புட்டின் குறிப்பிட்டுள்ளார். தமது தரப்பு ஐரோப்பிய நாடுகளை அச்சுறுத்த வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டிருக்கவில்லை. ஆனால் ஐரோப்பிய தலைவர்கள் கிரெம்லினிலிருந்து வரும் ஒரு கற்பனையான அச்சுறுத்தலை காட்டி தங்கள் நாட்டு மக்களை அச்சுறுத்தி வருகின்றனர் என்றார் அவர். ஜூன் மாதம் ஜெர்மனியில் பெருநிறுவனங்களை உட்படுத்திய திவால் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு அதிகாரப்படை தரவுகள் காட்டுகின்றன. மே மாதம் அதன் எண்ணிக்கை சற்று குறைந்திருந்ததாக கூட்டரசு புள்ளியியல் அலுவலகம் தெரிவித்திருந்தது. ஜூனில் உள்நாட்டு நீதிமன்றம் 2266 பெருநிறுவனம் திவால் விண்ணப்பங்களை பதிவு செய்துள்ளது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் அது 15.8% விழுக்காட்டு அதிகரிப்பினை குறிக்கின்றது. பயனீட்டாளர்களின் திவால் எண்ணிக்கை 5.1% விழுக்காடு அதிகரித்து 6839 உள்ளது. இதனுடன் இவ்வாண்டின் முற்பாதி வரையில் மொத்தம் 12,812 திவால் விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன. அமெரிக்காவின் சமரச பேச்சாளர்களுடன் கட்டமைப்பு ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ள போதிலும் இஸ்ரேலிய ராணுவம் தென் லெபனானை நோக்கி தொடர் குண்டு வெடிப்புகள் உட்பட ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியது. இதில் பள்ளி ஒன்றும் பகுதியளவு அழிக்கப்பட்டுள்ளது. மன்சூரி நகரில் உள்ள பொதுப்பள்ளி தாக்குதலுக்கு இலக்கானது. இந்நிலையில் புக்கிட் பார்சேன் பென் பெபெல் மாவட்டத்திலும் ஏவுகணை கொண்டு தாக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் 27 நாள் இஸ்ரேலில் தேர்தல் நடத்தப்படவுள்ள நிலையில் தேர்தல் புறை தீவிரமடைந்துள்ளதால் பதற்றமும் அதிகரித்துள்ளது. விளையாட்டு சூப்பர் லீக் கால்பந்தாட்டம். நேற்றிரவு சுல்தான் இப்ராஹிம் அரங்கில் நடைபெற்ற ஆட்டத்தில் ஜொஹோடாரு தாசிம் JDT 3-0 எனும் கோல்களில் நெகிரி சிம்பிலன் FC-ஐ வெற்றி கொண்டது. ஆட்டத்தின் 11th நிமிடத்தில் உபசரணை அணிக்கான முதல் கோலை ஷபாப் அஷாரிடி தபார் அடித்த நிலையில் இரண்டாம் கோலை பெகசன் டசில்வாவும் 3rd கோலை மார்சுஸ் கெல் எழமிரும் புகுத்தினர். நடந்து முடிந்த 5 போட்டிகளிலும் தொடர் வெற்றியை பதிவு செய்து JDT பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது.

0: சரவா உலங்குறுதி விபத்து, உயிரிழந்தவர்களின் மரபணு ஆய்வு இன்று நிறைவடையக்கூடும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகன அருஜோதி. மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
1: இன்று 1945 இன்றைய நாளில் ஜப்பான் நீச நாடுகளிடம் சரணடைந்து இதன் மூலம் தென்கிழக்காசியா பகுதிகளில் ஜப்பானியர்களின் ஆக்கிரமிப்பு முடிவுக்கு வந்தது. இந்த வரலாற்று நிகழ்வு சிங்கப்பூர் மாநகராட்சி கட்டடத்தில் நடைபெற்ற ஆவண கையொப்ப நிகழ்ச்சியின் மூலம் அதிகாரப்படியாக உறுதிப்படுத்தப்பட்டது. ஜப்பான் தரப்பில் சிங்கப்பூரில் பணியமர்த்தப்பட்டிருந்த ஜப்பானிய ராணுவ தளபதி இட்டாகாக்கி கலந்து கொண்டார். அவர் தெற்கு வட்டார ஜப்பானிய ராணுவத்தின் உச்ச தளபதி கவுண்ட் த்ராச்சியின் நிகராளியாக பங்கேற்றார். நேச நாடுகள் தரப்பில் தென்கிழக்காசியாவுக்கான உச்ச தளபதி லார்ட் லூயிட் மவுண்ட்வர் கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியின் மூலம் 1941 December 8 கிளாந்தான் குவாலாபக் அமாட் கடற்கரையில் தரையிறங்கிய ஜப்பானியர்களின் ஆக்கிரமிப்பு முடிவுக்கு வந்தது. ஜப்பான் 1942 January 31 மலாயாவை கைப்பற்றுவதில் வெற்றி பெற்றிருந்தது.
2: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: அண்ணா
1: நடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா.
2: அன்பு வணக்கம் நேயர்களே, தொடர்ந்து எங்களோடு இணைந்திருக்கும் அன்புள்ளங்களுக்கு நன்றிங்க. சனிக்கிழமை செப்டம்பர் 12 நாள் இன்று சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை உடைத்துவிடும். நம் நம்பியவர்கள் விலகலாம், நம் ஆசைப்பட்ட ஒன்று கைகளில் இருந்து அப்படியே விட்டு போகலாம். அப்போது நமக்குள்ள ஒரு கேள்வி வரும்ல, இனிமே வாழ்க்கையில எனக்கு என்ன இருக்கு? இதே மாதிரியான ஒரு கேள்வி தாங்க ஸ்டீவ் ஜாப்ஸ் அவருக்குமே வந்தது. அவர் உருவாக்கிய ஆப்பிள் நிறுவனத்திலிருந்து அவர் வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டது. அது அவருக்கு ஒரு வேலை இழப்பு மட்டும் கிடையாது, அவர் உயிரோடு நேசித்த ஒரு கனவை இழந்த மாதிரி ஒரு வலி, விரக்தி, ஏமாற்றம் இதெல்லாம் கலந்திருந்தது. ஆனா கதை அங்கேயே முடியலைங்க. பல ஆண்டுகளுக்கு பிறகு எந்த நிறுவனம் அவரை வெளியேற்றியதோ அதே நிறுவனம் அவரை மீண்டும் அழைத்தது. அவர் திரும்பி வந்தார். இடைப்பட்ட காலங்களில் என்ன பண்ணாரு? அவருடைய அனுபவம், ஆற்றல், திறனை இதெல்லாம் வந்து மேம்படுத்திக்கிட்டாரு. சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த மாதிரி ஒரு கதவும் மூடப்படலாம். அது வலிக்கும், அழவைக்கும், ஆனா விட்டுவிடக்கூடாது. அங்கதான் ஏதோ ஒரு படிப்பினை, அனுபவம் நமக்காக காத்திருக்கு. ஸ்டீவ் ஜாப்ஸ் அவருடைய சூழல், இந்த சிந்தனை இன்றைய காலை பொழுது நமக்கு சொல்றது ஒரே ஒரு விஷயம் தாங்க, நமக்கு கிடைக்கும் இரண்டாவது வாய்ப்பு முதல் வாய்ப்பை விட அழகான வாழ்க்கையை எழுதுறதுக்கு தயாராக இருக்கின்றது. ஆனா அந்த இரண்டாவது வாய்ப்பை நாம எப்படி முறையா பயன்படுத்துறோம் அப்படின்றதுதான் இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு உங்க வாழ்க்கையில முதல் வாய்ப்பு சரியா அமையாம இரண்டாவது வாய்ப்பு அமைய காத்திருந்தால் உங்க கதையை நீங்க தாங்க இன்றைக்கு எழுத ஆரம்பிக்கணும்.

0: மலேசியர்களா நம்ம அடையாளம் என்ன தெரியுமா?
1: அதுக்கெல்லாம் ஒரே பதில், ஒற்றுமை.
0: அப்போ நம்மை ஒன்றாக வைத்திருக்கிறது என்ன?
1: ருக்கு நகராதா, இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
0: பேரரசருக்கும் நாட்டுக்கும் விசுவாசம் செலுத்துதல்,
1: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
0: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்.
0: ருக்கு நகாரா வெறும் கொள்கை அன்று,
1: ஒற்றுமையான மலேசியாவை உருவாக்கும் நமது வாழ்க்கை வழிகாட்டி,
0: நமது ஒற்றுமை நமது வலிமை.

0: புகை மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜாங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: மலேசியா நடக்கிற புகை மூட்டம் வந்துட்டு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பல மாற்றங்களை உண்டாக்கி இருக்கு. இதையா நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, இந்த ஹேஸ்ல உள்ள இந்த நுண் துகள்கள் சொல்லுவோம், இந்த ஸ்மால் பர்டிகல்ஸ் வந்துட்டு நம்ம நுரையீரல் ஆழம் வரை செல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு. சோ இப்படி இதை தொடர்ந்து நம்ம வந்து நுகர்ந்துகிட்டு இருக்கிறப்ப என்ன நடக்கும்னா, காலப்போக்கில் நம்ம நுரையீரலின் இயற்கையான தன்மையை மாறி நம்மளுக்கு நுரையீரல் நோய், அதை தொடர்ந்து ஹார்ட் டிசீஸ் வரதுக்குரிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த அஸ்மா உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து அடிக்கடி அஸ்மா அட்டாக் வர்றதுக்கும் அந்த அட்டாக் கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கடினமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அதிகமா இருக்கு. உங்களுடைய அன்றாட ஆக்டிவிட்டிஸ் வந்து திட்டமிடுங்க. எப்படின்னா, ஏர் பொல்யூஷன் இண்டெக்ஸ் கணிப்பு இருக்குல்ல, அதை நீங்க கவனத்துல கொண்டு அதுக்கேற்ப நீங்க வந்து பிளான் பண்ணலாம். அவசியம் இல்லாம வெளியே போகாதீர்கள். வெளியே செல்ல வேண்டும் என்றால் நன்றாக பொருந்தும் N95 முகக்கவசங்கள் பயன்படுத்துங்க. ஜன்னல்கள் கதவுகள் திறந்திருக்கப்ப இந்த ஊடுருவி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். வசதி உள்ளவர்கள் ஏர் கண்டிஷனர் ஏர் பியூரிஃபையர் பாய்க்கிறது நல்லது. வெளிப்புற உடற்பயிற்சிகள் தவிர்க்கவும். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம்.
2: கேட்டு மறந்த பாடல்களுக்கும் கேட்க மறந்த பாடல்களுக்கும்

0: வெளியூர்ல இருந்த நான் செய்த ஒரு அற்புதமான முடிவு என்னன்னு திருப்பி நம்ம நாட்டுக்கு வந்ததுதான். பிரெக்னண்டா இருந்ததுனால இங்க வந்துதான் நம்மளோட மெடிக்கல் சிஸ்டம் வந்துட்டு எவ்வளவு சிறப்பா இருக்குதுன்னு நான் அப்பதான் உணர்ந்தேன். எல்லாம் சொன்னாங்க வெளிநாட்டுல வந்து சூப்பரா இருக்கும் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம், இல்லவே இல்ல நம்ம நாட்டுல உள்ள ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு அப்பதான் தெரிஞ்சிச்சு. அந்த அருமை பெருமை எல்லாமே நான் அப்பதான் உணர்ந்தேன். வர்றதுக்கு முன்னாடி நம்ம நாட்டுல உள்ளவங்களும் அங்க நிறைய பேர் இருந்தாங்க. இப்ப அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, இங்க எவ்வளவு காமா இருக்கு, லைஃப் எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு. ஆனா நான் சொன்னேன், வீட்டுல உட்கார்ந்துருக்கும் போது ஒரு பக்கத்துல போயிட்டு யாருக்கிட்ட பேசுனா கூட பல வாட்டி யோசிக்க வேண்டியதா இருக்கு. அந்த வீட்டுல யாரு இருப்பாங்க, அவங்க கிட்ட நம்ம அறிமுகமாயி பேசலாமா, அப்படி ரொம்ப நேரம் சிந்திக்க வேண்டியதா இருக்குது. ஆனா நம்ம நாட்டுல வந்து அப்படி யோசிக்கவே வேணாம். பக்கத்துல முன்னுக்கு வீடு எல்லாருமே வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸா ஃபேமிலியா பழகுறாங்க. ஆனா அங்க அப்படி கிடையாது. ஹாலிடேக்கு அந்த மாதிரினா நான் போலாம், அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அங்க வாழணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது முடியல. எனக்கு மலேசியா தான் சிறந்த நாடா தெரிஞ்சு.
1: ஜாலோர்க மீலாங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.
2: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல் நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
3: ஹாய் வணக்கம், நான் உங்கள் வயலின் இசைக் கலைஞர் எஸ் வி ஹரிஷ்.

0: கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.
1: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
2: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
3: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
2: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையிலில் நீ ஏன் மயங்குகிறாய்?
3: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
1: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
3: நினைத்தாலே இனிக்கும்.
4: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
3: கேளுங்க, ரசிங்க,
1: இசையோடு நினைவுகளை சேகரிங்க.

0: வணக்கம். இன்னலில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, ஒவ்வொரு பதக்கத்திற்கு பின்னாலும் கடின உழைப்பு, ஒழுக்கம், பயிற்சி மற்றும் நாட்டை பெருமைப்படுத்த வேண்டும் என்ற கனவு இருக்கின்றது. நம்மை நாட்டு பிரதிநிதித்து உலக நாடுகளுக்கு, உலக மேடைகளுக்கு சென்ற விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், குறிப்பாக தற்காப்பு கலை இதையெல்லாம் கொண்டு போய் பதக்கங்களோடு நாடு திரும்புகிறாங்க இல்லையா, இவங்க எல்லாருக்குமே ஒட்டுமொத்தமாக இந்த தருணத்தில் நம்முடைய வாழ்த்தை தெரிவித்துக் கொள்ளலாம். மலேசிய மண்ணிலிருந்து இந்திய மண்ணுக்கு சென்று உலக அரங்கில் நமது கொடியை உயர்த்திய அனைத்து வீரர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துங்க. நமது பாரம்பரியம், நமது வீரம், நமது பெருமை இதையெல்லாம் சொல்லணும் அப்படின்னா சிலம்பம் வரிசையில் இந்த அதிமுறை இதெல்லாம் உள்ளடங்கும் அல்லவா. உலக அரங்கில் மலேசியாவுக்கு பெருமை செய்த சமீபத்தில் இந்தியாவின் கன்னியாகுமரியில் நடைபெற்ற முதலாம் உலக அடிமுறை சாம்பியன்ஷிப் 2026 போட்டியில் பர்சத்வான் சனிவர்மா அதிமுறை சிலம்பம் மலேசிய சார்பில் பங்கேற்ற மலேசிய அணியினர் அபாரமான சாதனையை படைத்திருக்கின்றார்கள். அவங்களுடைய தங்க பதக்கங்களின் பட்டியல் வந்து பாருங்க, 27 தங்க பதக்கங்கள், 17 வெள்ளி பதக்கங்கள், 3 வெண்கல பதக்கங்கள். அது மட்டும் இல்ல, சீனியர் மற்றும் சூப்பர் சீனியர் ஆகிய இரு பிரிவுகளிலும் ஓவரால் சாம்பியன்ஸ் பட்டத்தையும் மலேசிய அணி வென்று அசத்தி இருக்கின்றது. இவ்வளவு பெரிய சாதனையா அப்படின்னு கேக்குறீங்களா? அப்புறம் எப்படிங்க விடுறது? இந்த கழகத்தின் துணை தலைவர் யகுலேசன் நம்மோடு இணைந்திருக்கின்றார், அவரை சந்திக்கலாம். துணை தலைவர் யகுலேசன் அவரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்களுக்கும் உங்களுடைய குழுவினருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்து.
1: ரொம்ப நன்றி.
0: சரி, மலேசிய அணி வென்ற பதக்கங்கள் அப்படின்னு பார்க்கும் போது 27 தங்க பதக்கங்கள், 17 வெள்ளி பதக்கங்கள், 3 வெண்கல பதக்கங்கள். பதக்கங்களே நீங்க பட்டியலா சேர்த்திருக்கீங்களா? எப்படி
1: பதக்கங்கள் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா வந்து ஒரு கடின உழைப்பில் நாளையுமே கிடைச்ச ஒரு பெரிய வெற்றினே சொல்லலாம். ஏன்னா வந்து மொத்தமா கலந்துகிட்ட மாணவர்கள் பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து 10 மாணவர்கள் மொத்தம் கலந்துகிட்டாங்க. ஒரு மாணவர் வந்து 6 போட்டியில கலந்துகிட்டாங்க. 6 போட்டியில கலந்துகிட்டதுனால அது மட்டுமே வந்து நம்மளுக்கு இவ்வளவு பெரிய ஒரு வெற்றி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு.
0: சரி, ஒரு மாணவர் 6 போட்டி என்று சொல்லும் போது ஒரு போட்டிக்கு வந்து நிறைய பயிற்சிகள் முறையா அவங்களுக்கு தேவைப்படும், அதற்கான ஓய்வு இதெல்லாம் தேவைப்படும் அல்லவா. எப்படி ஒருவர் 6 போட்டியில வந்து மிக நேர்த்தியாக அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து நீங்க இந்த அளவுக்கு கொண்டு போயிருக்கீங்க?
1: ஏறக்குறைய வந்து ஒரு 6 மாத காலம் இதுக்காக நாங்க வந்து உழைப்பு போட்டிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா வந்து மலாக்காவிலிருந்து மொத்தம் 4 மாணவர்கள், அதுல 20 வந்து பள்ளி மாணவர்கள். இதுல செலக்ஷன் வச்சோம், 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு செலக்ஷன் வச்சு நம்ம வந்து தேர்ந்தெடுத்தோம். ஸ்ட்ராங்கோர்ல இருந்து பாத்தீங்கன்னாக்கா 4 மாணவர்கள், காஜாங்ல இருந்து நம்மளோட வகுப்பு வந்து ஸ்ட்ராங்கோர்ல இருக்கனால வந்து காஜாங்ல இருந்து ஒரு மாணவர், கிளாங்ல இருந்து ஒரு மாணவர், பந்திங்ல இருந்து ஒரு மாணவர், அப்புறம் ரவாங்ல இருந்து ஒரு மாணவர் நம்ம செலக்ட் பண்ணிட்டு கெட்டால இருந்து ஜேபில இருந்து ஒரு மாணவர்கள் மட்டும் தான் செலக்ட் பண்ணோம். முக்கியமான எந்த மாணவர்கள் நல்ல திறமையா செயல்படுறாங்களோ அவங்கள மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஏறக்குறைய 6 மாத காலம் நம்ம வந்து இதுக்காக வந்து உழைப்பு போட்டு நம்ம ட்ரைனிங் பண்ணி, அது நம்மளோட ட்ரைனிங் சென்டர் பாத்தீங்கன்னா வந்து ஜாசின்ல இருக்கு நாக்கால, அங்கேயே அவங்க தங்கி ட்ரைனிங் பண்ண வேண்டிய சூழ்நிலை நான் ஏற்பாடு பண்ணி கொடுத்து அவங்களுக்கான உணவுகள் அனைத்துமே வந்து எங்களுடைய மாஸ்டருடைய சொந்த செலவுல எல்லாம் பண்ணி கொடுத்து அவங்க தங்கறதுக்கான இட வசதி எல்லாம் கொடுத்து,
0: எங்களால் பார்க்க முடிகின்றது. சரி, போட்டி அங்க எப்படி நடந்தது?
1: போட்டியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கடினமாக, ரொம்ப கடினமா, கொஞ்சம் இல்ல ரொம்ப கடினமாக நடந்தது. ஏன்னா வந்து வீர தலைமுகளோட தான் வந்து நம்மளுடைய மலேசிய வீரர்கள் எல்லாரும் வந்திருந்தாங்க. காயம் இல்லாம யாருமே வரல. ஏறக்குறைய பாத்தீங்கன்னாக்கா வந்து 5 நாடுகள் கலந்து கொண்டன. மலேசியாவில இருந்து மொத்தமா 10 பேர் போயிருந்தாங்க. இந்தியால இருந்து பாத்தீங்கன்னாக்கா வந்து ஏறக்குறைய 5 சவுத் ஸ்டேட் உள்ள ஆளுங்க கலந்துகிட்டாங்க. கன்னியாகுமாரில இருந்தும் அப்புறம் நம்ம கேரள அந்த மாதிரி சவுத் ஸ்டேட்ல உள்ளவங்க எல்லாமே கலந்து கொண்டாங்க. சிங்கப்பூர்ல இருந்து வந்து ஏறக்குறைய வந்து 6 பேரும், 6 குறைவான ஆட்கள் மட்டுமே கலந்து கொண்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நேபாள்ல இருந்து ஏறக்குறைய ஒரு 7-8 இருப்பாங்க, அவ்வளவுதான் கலந்து கொண்டாங்க. ஏறக்குறைய 5 நாடுகள் கலந்து கொண்டாங்க.
0: சரி, இந்த போட்டி எப்போ நடைபெற்றது?
1: இந்த போட்டி பாத்தீங்கன்னாக்கா வந்து 3, 4, 5 செப்டம்பர் நடந்தது.
0: இந்த மாதம் தான். அதாவது இப்போ இயற்கை பேரிடர் அப்படின்னு சொல்லும் போது உலகளாவிய நிலையில் அதுவும் நேபாள் அப்படின்னு சொல்லும் மிகுந்த சவாலாக இருக்கின்றது அல்லவா. இந்த பயணம் எல்லாம் எப்படி சுமூகமாக இருந்ததா?
1: மலேசியாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சுமூகமாக தான் இருந்தது. ஆனா நேபாள்ல இருந்து உள்ளவங்க வந்து ஏர்லியாவே அங்க வந்துட்டாங்கன்னு சொல்லி நாங்க கேள்விப்பட்டோம். ஆனா ரொம்ப குறைவான ஆள் தான் வந்திருந்தாங்க.
0: இந்த போட்டியில பங்கெடுத்த அனுபவம் உங்க குழுவினருக்கு ஏற்கனவே இருந்திருக்கா?
1: இதனால் வரைக்கும் வந்து நம்ம சிரம போட்டி மட்டும் தான் நம்ம மலேசியா லெவல்ல வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அடிமுறைந்த ஒரு விஷயம் வந்து கேள்விப்பட்டது ரொம்ப குறைவாவே இருக்கும். நம்ம எதுல பாத்திருப்போம்னாக்கா பட்டாசுன்ற ஒரு படத்துல என்ன பாத்திருப்போம்.
0: ஆமா. ஆக அந்த திரைப்படத்தில் தனுஷ்க்கு பயிற்சி கொடுத்த அந்த ஆசான் தான் இவர்களுக்கு வந்து இந்த அழைப்பை கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லை, சர்பட்டா பரம்பரை அந்த திரைப்படத்தை பார்த்துருந்தீங்களா கூட உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஆர்யாவுமே வந்து இந்த ஒரு கலையை அந்த திரைப்படத்தில் வெளிக்கொண்டிருப்பார். அவருக்குமே இவர் பயிற்சி கொடுத்துருக்காரு. தொடர்ந்து அந்த திரைப்படத்தில் ஏற்பட்ட ஒரு பாடல் பாடலுக்கு பிறகு தொடர்ந்து அவர்கிட்ட பேசலாம்.

0: பேராசன் செல்வராஜன்ற ஒருத்தர் பத்தினாக்கா வந்து நம்மளுடைய ஆசானுடைய மகாகுரு தியாகராஜன் இருக்காரு, நம்ம இப்ப சத்வம் சனி வருமான சிரமகேஸ்வரருடைய தலைவரும் கூட, மற்றும் அது தோற்றுவிட்டவரும் அவர் தான். அவருடைய ஆசானான செல்வராஜ் மாஸ்டர் தான் வந்து பேராசன்ற படத்தோட வந்து தனுஷுக்கு பழகி கொடுத்து அந்த படத்தை கடைசி வரைக்கும் இழுத்து தாங்கி கொண்டு வந்து சேர்த்தவரே அவர்
1: தான்.
0: செல்வராஜின் கீழே வந்து சிலம்பமும் நடத்தியிருக்காரு, அதோட மட்டும் இல்லாம அடிமுறையும் நடத்தியிருக்காரு. இப்போ ஆரியாக்கு சார்பேட்டா பரம்பரை படத்திலையும் வந்து அவர் தான் சொல்லி கொடுத்திருக்க, சார்பேட்டா 2 படத்திலையும் அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் கோச் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி இருக்கிற பட்சத்துல அவரு வந்து ஒரு அழைப்பு கொடுத்ததுனால மட்டுமே தான் நாங்க போனோம். அதோட மட்டும் இல்லாம சிலம்பத்தின் ஒரு மிகப்பெரிய அங்கம் தான் அடிமுறை. அது நிறைய வந்து அந்த பாப்பா சட்டம் சொல்லுவாங்க, அதுல ஒரு சட்டம் தான் இந்த அடிமுறைன்ற ஒரு பெரிய பாடம். இது தனியா வந்து இது உலகளாவிய நிலையில கொண்டு போறதுக்கு அவர் எவ்வளவு முயற்சி பண்ணாருன்றத நாங்க பார்த்தோம். அவர் எங்களுக்கு அழைப்பு கொடுத்து நாங்க போயிருந்தப்ப நிறைய கஷ்டங்கள் இருந்துச்சு எங்களுக்கு. ஏன்னா நம்ம ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல போட்டிட்டு போறோம்னா எல்லா மாணவர்களாலையும் பணம் கட்ட முடியாது. நம்ம நிறைய இடத்துல கேட்டோம், கிடைக்காம இருந்தது. ஆனா எவ்வளவு பெரிய போராட்டமா இருந்தாலும் போய் தீரணும். ஏன்னா அவருக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டோம், மலேசிய மண்ணிலிருந்து போகணும். ஏன்னா சிலம்ப போட்டி மட்டுமே இந்த நம்மளுடைய மலேசிய வீரர்கள் களம் கண்டிருக்காங்க. நானே எடுத்துக்கிட்டா கூட அவர் 14 வருட காலம் வந்து சிலம்பம் இருக்கிறதுனால இப்போ ஒரு மாஸ்டரா இருக்கு. ஏறக்குறைய ஒரு 30 மேற்பட்ட போட்டிகள் நான் பார்த்திருப்பேன். ஆனா என்னுடைய மாணவர்கள் போகணும்ன்றது சரி, ஒரு வித்தியாசமா போவோம், நம்மளால முடியும், நம்ம சாதிச்சு காட்டுவோம் சொல்லிட்டு முதல் முறையில மலேசிய மண்ணில இருந்து அடிமுறை போட்டிக்கு நம்ம போய் களங்கண்டு நம்ம வெற்றி அடைஞ்சு வந்திருக்கோம். இது மென்மேல கொண்டு போய் சேர்க்கணும், சிலம்ப கலையை இன்னும் பெரிய லெவல கொண்டு போய் சேர்க்கணும் தான் எங்களோட ஒரே எண்ணமாவும் இருக்கு.
1: கொண்டு போய் சேர்ப்பீங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. மலேசிய மண்ணுக்கு பெருமை சேர்த்திருக்கீங்க. குறிப்பாக நம்முடைய தேசிய மாதத்தை இன்னும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மலேசியர்கள் அப்படின்னு சொல்லும் போது இந்த தற்காப்பு கலை வீரர்கள், விளையாட்டு வீரர்கள் எல்லாமே நம்முடைய தேசிய கொடிக்கு வந்து பெருமை சேர்த்து கொண்டுதான் இருக்கீங்க. அதுவும் பதக்கங்கள் என்று சொல்லும் போது மேலும் மேலும் பெருமை சேர்த்தமைக்கு நன்றி. அடுத்தடுத்த அரங்கில், அடுத்தடுத்த உலக மேடைகள்ல நீங்க இன்னும் நிறைய தங்கங்கள் குவிக்கிறதுக்கு மின்னலுடைய வாழ்த்து.
0: ரொம்ப நன்றி.

பிறந்தா அப்ப இவன் யாருன்னு புரியும். அட பட பட பெண்ண ஆட்டி கெட்டு மாப்பொடி பட ஒன்னு ஒரு கட்டு பாவா திரிப்பச்சா கத்திரி வச்சா ஒதுங்கிக்க ஒளிஞ்சிக்க வா இடுப்புல போடுற போடுல ஒக்காத்தி ஒன்ன நான் முக்காடு போட வைப்பேன்.

0: இன்று மாலை திராயிசையில் ஒரு குட்டி கதை கேட்டா
1: மகிழ்ச்சி,
0: அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கு நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா அதுதான் ஹெலோ மின்னல், சனிக்கிழமைகளில் காலை மணி 9:15 க்கு.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். 18th பிரிக்ஸ் மாநாட்டின் முதல் நாள் கூட்டம் இன்று தொடங்கியுள்ள நிலையில் பிரதமர் டாக்டர் அன்வர் இப்ராஹிம் உள்ளூர் நேரப்படி காலை 9:30 ஈரான் அதிபர் மசூத் பெசஷ்கியனுடன் இருவழி சந்திப்பினை நடத்துவார். பின்னர் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்கும் அவர் மாலை இருவழி வர்த்தக கலந்துரையாடலை நடத்துவார். அதன் பின்னர் எத்தியோப்பிய பிரதமர் அபி அஹமத் அலியுடையும் அவர் சந்திப்பார். இவ்வேளை புதுடெல்லியை சென்றடைந்தவுடன் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் இருவழி சந்திப்பை டாக்டர் அன்வார் மேற்கொண்டார். புத்ராஜயாவுக்கும் மோஸ்கோவுக்கும் இடையிலான அனைத்து உடன்படிக்கைகளும் விரைவாக செயலாக்கப்படுவதற்கான வியூக முறையை அமைப்பது குறித்து அவர் பரிந்துரைத்தார். அப்பரிந்துரையை புட்டின் ஏற்றுக்கொண்டதாக மலேசிய ஊடகத்தாருக்கு வழங்கப்பட்ட குறிப்பேட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு தொடங்கும் கல்வியாண்டில் முதலாம் ஆண்டு உட்பட முதலாம் படிவ மாணவர்களுக்கான புதிய பாடத்திட்டத்தில் சபாவின் பண்பாட்டு விழுமியங்கள் இணைக்கப்படும் என கல்வி அமைச்சர் டாக்டர் ஸ்டீஃபரினா சிடேக் தெரிவித்தார். நேற்று காலை கல்வி சார்ந்து நடத்தப்பட்ட 1963 மலேசிய உடன்படிக்கை செயலாக்கமன்ற கூட்டத்தில் அந்த முடிவு எட்டப்பட்டதாக அவர் சொன்னார். இந்தோனேசியா அன்னா கிரகத்தோ எரிமலை சீற்றம் தொடர்பில் தகவல் சேகரிக்க சென்ற அந்நாட்டு ஊடகத்தார் 5 படகோட்டிகள் 3 காணாமல் போன நிலையில் அவர்கள் நல்ல நிலையில் திரும்பி வர வேண்டி அந்நாடு முழுவதும் உள்ள ஊடகத்துறையினர் பிரார்த்தனை கூட்டம் நடத்தினர். சுண்டக் நீரிணை பகுதியில் இருந்தபோது தொடர்பு துண்டிக்கப்பட்ட நிலையில் கடந்த திங்கட்கிழமையிலிருந்து அவர்களின் நிலை கேள்விக்குறியாக உள்ளது. ஜனநாயக கொங்கோ குடியரசில் இபோலா தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 7000 கடந்துள்ளதாக அந்நாட்டு தரவுகள் காட்டுகின்றன. போண்டி போக்யா வகையால் பரவியுள்ள இத்தொற்று 2018 முதல் 2020 வரை அந்நாட்டை தாக்கிய இபோலா தொற்றினை கடந்துள்ளது. விளையாட்டு TNB துன் அப்துல்ராசாக் மகளிர் கிண்ண ஹாக்கி போட்டி குவாலாலம்பூர் சடன் டெல்த் பெனால்டி வாய்ப்பை பயன்படுத்தி பஹாங்கை 4-3 என்ற கோல்களில் வெற்றி கொண்டு இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றது. பத்தலஞ்சயா மாநகரமன்ற ஹாக்கி அரங்கத்தில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் ஸ்லாங்கூர் அணி மலாக்காவை 3-2 என்ற கோல்களில் வென்றது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.